0: media networks, showing forth who the true God is. You're showing and honoring yourself, Lord, in that way. So we thank you for that, also their protection. Thank you for Lord, even as been mentioned, oh God, already, Lord, all of this that you are in control and you will perform, Lord, according to your will and your word until you come. We pray with your protection over them in Jesus' name. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you for blessing you, family minister. Thank you, sister.
0: Amen.
1: Amen. Nandriyappa, Nandriyappa, in the Velika, Nandri, Kangalayered, Totas, in the Rutukanir and Japosida, Pong, Lejabit, the Krebeka, Nandri, and the Jabit, the Southern Angelica, Nandi Chatra, the Kudubatuli, Australian Legal, Sola Pertanga, Adiyaku Kurtan, and the Sundapa, Sosari, and Yakudubatuli, Australian Legal, Sola Pertanga, but a Kirubing, over to Kuday, Rikat, Yadi Raman, Rumami, and a Pazar per Krebeka, Nandi, Yanabati, and Vegetable, the Australian, the Totu, and the Tangasaki, and the Bell and Sototta Kudanga, whatever main caram with Tangi, and other to me. Yes, Vinamati, and
0: Thank you. God bless you, Sister Subha. அவர் திரும்பவும் வருவார். கடைசியாக வந்து எங்களோட சேர்ந்து ஜபிப்பார். அதுவரையும் நாங்கள் தொடர்ந்து இப்பொழுது சிஸ்டர் பிரெண்டாவை அழைக்க போகிறோம். அவர் களையத்தில் நிற்கிறார். அவருடைய முதலாவது செய்தியை கொண்டு வருவார். Sister Brenda? Sister Brenda?
2: Praise the Lord, sister.
0: Praise the Lord, sister. உங்களோட குரலை கேட்க நன்றாக இருக்கிறது. கத்தர் ஏதோ நன்றாக வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரிய தென்படுகிறது. கத்தர் கொடுத்த வார்த்தையை வந்து 200 நாடுகளுடனும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுடனும் வந்து உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
2: ஆமேன், ஆமேன். ஐயாவை பார்ப்பது சந்தோஷம். ஐயா வீடியோல இருக்காங்க, சந்தோஷம். மகேந்திரன் ஐயா, ஆண்டவரே நன்றி அப்பா. தகப்பனே நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் எபினேசரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அபிஷேகநாதரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், சாபங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை மீட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வியாதியின் பிடியிலிருந்து எங்களை நீக்கினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஒரு குமாரனை தந்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ வல்ல நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இதோ நன்மையும் தீமையும் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாலே வைத்து ஆண்டவரே எங்களை சூஸ் பண்ணுகிற அந்த செல்ஃப் வில் கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. இந்த அன்கண்டிஷனல் லவ் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுடைய சோல் ப்ரொபரேட்டரா நீங்க இருந்தும் கூட எங்களுடைய ஓன் வில்லுக்கு அப்பா ஆண்டவரே நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களே தகப்பனே ஆண்டவரே. இருந்தாலும் நாங்க என்ன பண்ணாலும் எங்களை திருப்பி ஆண்டவரே உம்முடைய வழிக்கு நேவிகேட் பண்றீங்களே, அதுக்காக நன்றி டாடிகா, நன்றி டாடிகா. இதோ ஆண்டவரே குமாரன் வறுமொழியில் கோபம் கொள்ளாமல் இதோ அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா ஆண்டவரே. இதோ உங்களுடைய குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவே. நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா ஆண்டவரே. நீங்க செய்த எத்தனை நன்மைகளை நாங்க கிராண்டடா எடுத்திருக்கிறோமே அப்பா ஆண்டவரே. அதை எல்லாவற்றையும் மன்னித்த சுவாமி அப்பா நாங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க ஒன்னொன்னையும் நாங்க நினைத்து நினைத்து நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்க செய்த எல்லா நன்மைகளையும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சுவாமி ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஜீவனை வைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்க, உம்முடைய வல்லமையும் மகிமையும் எங்கள் காதுகள் கேட்க, எங்கள் கண்கள் பார்க்க, அதை அனுபவிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நன்மையை எங்கள் கண்கள் காணாத படிக்கு ஆண்டவரே இதோ எங்களுடைய இல்லாதவைகளே குறித்து முறுமுறுக்கிற பொழுது உங்களுடைய கிருபையினால அன்பினால எங்களை மீண்டும் மீண்டும் நம்புறீங்களே கர்த்தாவே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை எதிராளிகளை மட்டங்கடிக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல அழைக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்க, எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இதோ உங்களுடைய மகிமையினாலே வெளிப்படுத்துகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே இதோ இந்த வார்த்தை அப்பா, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை வெளிச்சம் விடுதலை சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே இதை கேட்கிற யாவருக்குள்ள உம்முடைய வார்த்தை கிரியை செய்வதாக சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தைப்பா, ஜீவனுள்ள வார்த்தை சுவாமி, எங்கள் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைப்பா இதோ அது ஆண்டவரே, எங்களை வேறு பிரிக்கிற வார்த்தை, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, எங்களை தேற்றுகிற வார்த்தை ஆண்டவரே, நீரே வார்த்தையாகிய தேவன் என்பதை அறிந்து சத்தியத்தை அறிந்த ஒரு கூட்டமாக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன ஆண்டவர் பரிகாரியாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி, உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் எல்லாருக்காகவும் தான் மரித்தார் உயிர்த்தெழுந்தார், ஆனாலும் கூட அதை ஏன் எல்லாருக்கும் அது ஒரு சமமா இப்ப வந்து கர்த்தரை நம்புறாங்களோ நம்மளையோ, கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் கூட தேவனோட நல்ல உறவுல இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆனா சூரியன் வந்து எப்படி பொதுவா எல்லாருக்கும் இருக்குதுல்ல, இப்ப ஆண்டவர் ஒரு கிரகத்தை உண்டு பண்ணி அதனுடைய ஒரு கிரகத்தை கொடுக்கும் பொழுது எல்லா பொதுவான மக்களுக்கு எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு சூரியனை கொடுத்த மாதிரி இப்ப இந்த ஹீலிங்கையும் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் வந்து நமக்காக தான் மரித்தார், நம்ம மனுஷ குலத்துக்காக மரித்தார், இரண்டாம் மாதமாக அவர் வந்தார் என்று நாம் பார்த்துக்கிறோம். அப்படி என்று சொன்னா எல்லாவற்றையும் பொதுவாக நம்ம ஆண்டவர் அனுபவிக்க கொடுக்கலாம் தானே. இப்ப சூரியனை நம்புவதை போல நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிறோம், உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம எல்லாருக்குமே அந்த ஒருதை ஏன் பொதுவா ஆண்டவர் வைக்கல. அப்ப ஆண்டவர் அப்படி பொதுவா வைக்காததுனால அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அப்ப ஆண்டவர் விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் சில காரியங்களை செய்வாரா, சில நேரத்துல செய்ய மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ எனக்கு வரும். சோ நான் அந்த மாதிரி அந்த கேள்விகளுக்குள்ள நம்மளுடைய அந்த பாடுகளுக்குள்ள நம்ம போரும்பொழுது நான் ஆண்டவரிடத்துல அநேக கேள்விகளை கேட்பது உண்டு. ஆண்டவரே நான் வேறு மதத்துல இருந்தா நான் வந்தேன், உங்களை அறிஞ்சுக்கொண்டேன், நீங்க தான் தேவன் சொன்னீங்க, நீங்க எனக்காண்டி மறிச்சேன், நீங்க உயிர் தெழுந்தீங்க, அப்ப என் சிக்னஸ் எல்லாம் போயிடுச்சு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்கன்னு சொன்னா அதுக்குரிய விளைவு என் சரீரத்துல இருக்க முடியாது. அப்ப ஆனா சரீரத்துல இருக்குது, அப்ப என்ன பிரச்சனை, அப்ப அப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம். ஆண்டவர் பொய் சொல்ல அவர் வந்து மனிதர் அல்ல, ஆண்டவர் ஆண்டவர் உண்மையான தேவன், பொய்யுரையாத தேவன். அப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து விட்டு அதை கொடுக்காம இருப்பாரா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள கேள்விகள் உண்டான பட்சத்துல விசுவாசித்தால் நீங்க தேவனுடைய மகிமையை நம்ம காணலாம் என்று நாம் பார்த்தோம். முதல்ல நம்ம ஆரம்பத்துல தேவன் விசுவாசிக்கணும், நம்மளுக்காக அவர் சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டு இருக்கிறார், அதனால பாவத்தின் கிரியைகளோ என்னுடைய சாபத்தின் கிரியைகளோ என் சரீரத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சத்தியத்தை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். அதே போல நம்ம மைண்ட்ல அவர் நம்ம உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறோம். அப்ப அந்த மறைவுல இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல்ல தான் நம்ம இருக்கோம், நம்ம தேவனோடு கூட தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும். அந்த தேவனுக்குள்ளதான் நம்ம அசைகிறோம், தேவனுக்குள்ளதான் நம்ம நடக்கிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து வியாதிகளிலே பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே எஸ்ஐ 53 சொல்லுவார்கள், அவருடைய தலைமுகளினாலே நாம் குணமானோம். அதே மன அதே போல பேதுருவில் நம்ம அவருடைய தலைமுகளினாலே குணமானீர்கள், புதிய ஏற்பாட்டிலே குணமானீர்கள் என்ற இந்த இரண்டு வசனங்களை நம்ம அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனங்களை நாம் பெற்றுக்கொண்டு இப்ப ஒரு பிள்ளை பிறந்த உடனே அதனுடைய ப்ராசஸ் இருக்கு. அப்ப அந்த பிள்ளை ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அடுத்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனாதான் காசு வரும். மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் காசு வந்துருமா? எல்லாருக்கும் வந்து காசு வராது. அப்போ எல்லாருக்கும்

நாம் ஆளுகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம வந்து நம்முடைய பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள், அதை எல்லாவற்றையும் களைந்து போட்டு நம்ம புதிய மனுஷனாங்க இயேசுவனுடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப புதிய சிந்தனை மறுரூபமாக்கப்பட வேண்டும். ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டதன் பிரகாரம் உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் நம்ம மனச புதிதாக்க வேண்டும். ஏன் மனச புதிதாக்க வேண்டும்? ஒரே பிரச்சனை, அந்த ஒரே பிரச்சனைய நீங்க இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே நீங்க அணுகுகிற பொழுது அங்க என்ன செய்யும், அது ப்ராப்ளமாக நம்மளுக்கு தெரியாது. இப்போ நேத்து என்ன பண்ண, ஊபரை ஒரு இடத்துக்கு போறதுக்கு புக் பண்ணியாச்சு. ஊபரை புக் பண்ணா பார்த்தா சொல்லுது 1 நிமிஷத்துல வந்துடும். இஸ் இஸ் ஓகே, வெயிட் அண்ட் சேவ்ல போட்டா 10-13 மினிட்ஸ் காட்டுது. ஆனா அந்த இதுல அவங்க அப்போ அதுல நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அவங்க சொல்றாங்க 4-13 மினிட்ஸ்ல வெயிட் அண்ட் சேவ்ல வரும். சரி, வெயிட் அண்ட் சேவ் தானே, 13 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை போடும் பொழுது அவங்க என்ன சொல்லுது, வித்தின் 1 மினிட்ல உனக்கு வண்டி வந்து நிற்கும் அப்படின்னு வருது. ஐயோ, 1 மினிட்டா? உடனே பதறது, டென்ஷன் ஆகுது. ஐயோ, நம்ம போயிருவோமா, இப்படி நடந்துருவோமா, எலிவேட்டர் வந்துருமா, இல்ல வந்துட்டோமா போயிருவானா, போனா கேன்சல் பண்ணணுமா, அந்த கேன்சல் சார்ஜ் ஆயிருமா, சார்ஜ் ஆனா திருப்பி அதை கேன்சல் பண்ணணுமா, இத்தனை க்வெஸ்டின்ஸ். அந்த 1 நிமிஷம்னு அந்த இதை பார்த்த உடனே நம்மளுடைய மைண்ட்ல என்ன ஆகுது, ஒரு நல்ல சிந்தனையா இல்ல, ஒரே பதட்டம். ஐயோ, 1 நிமிஷத்துல இறங்கணுமே அப்படின்னு. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், ஓகே வெயிட், அந்த மேப் காட்டுது, அந்த இதுல வந்து 1 நிமிஷம்னு காட்டுது, ஆனா அது டேர்ன் எடுத்து வருகிற தூரம் வந்து எனக்கு வந்து தூரமா எனக்கு தெரியுது. அந்த இப்ப ஒரு 2-3 தெரு தள்ளிதான் வருது, ஆனா அது 1 நிமிஷத்துல வந்துரும்னு காட்டுது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஓகே 3 தெரு தள்ளி அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஓகே 1 நிமிஷம் இருக்கு. த சேம் வார்த்தை, 1 நிமிஷம் இருக்கு, ஐயோ 1 நிமிஷம் தான் இருக்கு, இது பதட்டமா இருக்கு, ஆனா 1 நிமிஷம் இருக்கு. ஓகே, நம்ம கிளம்பி போவோம், எலிவேட்டர் வரும், எலிவேட்டர் வந்தா நம்ம கீழே போக போறோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 1 நிமிஷம் இருக்கு. ஏன்னா அந்த சமாதானம் ஏன் வந்துச்சுன்னா, அந்த மேப்ல நான் பாக்குறேன் அது 2 தெரு தள்ளி இருக்கு, ஆனா அந்த 1 நிமிஷம்னு படிக்கும் பொழுது ஐயோ 1 நிமிஷம்னா அது எனக்கு கொஞ்ச நேரமா என்னால முடியாததை போல என்னுடைய அறிவுக்கு 1 நிமிஷத்துக்குரிய புரிந்துணர்வு எப்படி இருக்குன்னா, 1 நிமிஷத்துல உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, 1 நிமிஷம் போனா இவ்வளவு நெகட்டிவ் திங்ஸ் வரும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற அறிவு என்ன சொல்லுது, எனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. ஆனா இந்த மேப்பை பார்த்து இல்ல, அது 2 தெருல தள்ளி இருக்கு, இதுல இன்னும் அவன் வந்து 3-4 சிக்னல் வரணும், அப்ப இந்த 3 சிக்னலை தாண்டி அவன் வர்றதுக்கு நான் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற அந்த அறிவு வரும் பொழுது என்ன செய்து நம்மளுக்கு சமாதானம் வருது, நம்ம பொறுமையா அதே செய்யலாம். ஓகே லார்ட், அப்ப எனக்கு எப்பயும் ஒரு ரெவலேஷன் வந்துருச்சுன்னா உடனே எனக்கு சந்தோஷம் வந்துடும், ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு நான் டென்ஷன் ஆகிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைப்பர் ஆகிறேன்னா அப்படியே டவுன் ஆயிருவேன், அப்படியே ஜீரோவுக்கு வந்துருவேன், எவ்வளவுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு ஒன்னு சொல்றாருன்னா நிச்சயம் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துடும். அப்ப நான் மெதுவா தான், நான் என்னால முடிஞ்ச அளவு, நான் மெதுவாகவும் கிளம்பல, வேகமாகவும் கிளம்பல, என்னுடைய பலத்திற்கு எவ்வளவு இதுல நான் கிளம்பி போக முடியுமோ அவ்வளவு தூரம் நான் கிளம்பி போறேன். கிளம்பி போனா எலிவேட்டர் ஓப்பன் ஆகுது, எலிவேட்டர் ஓப்பன் ஆனவன்ட்டு நான் எலிவேட்டர் விட்டு வெளியே வரேன், கார் கரெக்டா அப்படி டேர்ன் ஆகி அப்படி அந்த இதுக்குள்ள வருது டோருக்குள்ள. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட யூ டோன்ட் டேக் இட் கிராண்டட். நம்ம சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம தேவனை அக்னாலேஜ் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்போ இது நடக்கிற இது ஒண்ணுமே பெரிய விஷயமே இல்லை, இப்ப யாராவது சில பேர்த்துக்கிட்ட சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, தேவன் என் கூட இருக்கிறாரு, அந்த 1 நிமிஷத்துல கூட நான் கவலைப்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அறிவை கொடுத்து எனக்கு சமாதானத்தை கொடுக்கறாரு. அதே போல எலிவேட்டர் லேட் ஆகல, டைமுக்கு கரெக்டா வந்துச்சு, உழுகுல போயும் நான் வந்து லாக் ஆகல, கரெக்டா எலிவே வந்துச்சு. அப்ப அந்த எலிவேட்டர்ல நான் வந்து இறங்கின உடனே அந்த வண்டியும் வந்துச்சு. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நீங்க தேவனுடைய கரத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லா விஷயத்திலும் கொலோசியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறதன் பிரகாரம் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எந்த காரியத்தை

0: செய்தாலும் அவர் முன்னிலையாகிய யாரை ஸ்தோத்தரிக்கணுமா? இயேசு இயேசு இயேசுன்னு இயேசுவை மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இயேசுவனுடைய நோக்கம் பிதாவை கனம் பண்ணணும். அப்போ பிதாவாகிய தேவனை யாருடைய அதே நேரத்துல ஜெகவா ஜெகவா பிதா பிதான்னு சொல்லி நம்ம பிதாவை மட்டும் நம்ம கனப்படுத்தக்கூடியவர்களா இல்லாம இயேசுடைய முன்னிலையில நம்ம இயேசுனுடைய நாமத்தினாலே நம்ம கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம செய்கிறது பேசுறது எல்லாவற்றையும் அவர் மூலமாக நம்ம செய்து நம்ம பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். மனத்தாழ்மையிலவர்களா இருக்கணும். ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால் நம்ம எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொண்டு எதை செய்தாலும் முழு இருதயத்தோடும். உங்க ஆத்மாவுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒண்ணு கூட ஒரு இன்ச்சு கூட உங்களை வந்து நீங்க மூவ் பண்ணவே பண்ணாதீங்க. அது எப்பேற்பட்டா யாரா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் சரி, உங்க மனசுல செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காதீங்க. வாயில இருந்து தேவையில்லாத ஒரு நல்ல காரியங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. இதை மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. லைக் நல்ல காரியங்களும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, இல்ல முழு இருதயத்தோடு சொல்லாம கடமைக்கு. நானு இவங்களுக்கு அம்மாவாயிட்டேன், இவங்களுக்கு நானு பொண்டாட்டி ஆயிட்டேன், இவங்களுக்கு நானு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், இவங்களுக்கு இவங்க கம்பெனில நான் வேலை செய்யறேன், என்ன பண்றது, என் கடமைக்கு நான் அதை செஞ்சு தொலைக்கிறேன். இப்படி உங்க எண்ணத்துல வருமானால் நீ உங்க வாயிலிருந்து ஒரு நன்மையான வார்த்தையும் வராதிருப்பதாக. நீங்க அதை வந்து உங்களை நீங்க அமைதியா காத்துக்கொள்ளுங்க. சும்மா நம்ம வந்து நல்லது சொல்றதுனால நம்ம நல்லவங்களா ஆயிர முடியாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம என்ன சொல்றோம், என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம், இது தேவனுடைய சமாதானத்தோடு கூட நம்ம இதை நம்ம செய்யறோமா? இப்ப சில பேர் எல்லாம் வந்து நல்ல காரியங்க சொல்லுவாங்க, இங்க போங்க, அங்க சேல் போட்டிருக்கு, இங்க போட்டிருக்கு, அப்படி வந்து செய்வாங்க. உங்களை எங்கயா கூட்டிட்டு போகணுமா? எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா கடைசியில நீங்க என்ன கேட்பீங்க, ஒரு நாள் இன்னைக்கு என் காரு கொஞ்சம் வர முடியல, எனக்கு இதை கொஞ்சம் ஏதாவது எனக்கு பண்ணி கொடுக்குறியா, இல்ல எனக்கு வந்து ஏதாவது இந்த சாமானத்தை வாங்கிட்டு வரியா, இல்ல எனக்கு எங்க வீட்டுல வந்து மிக்சி வேலை செய்யல, இல்ல லாண்ட்ரி மிஷின் வேலை செய்யல, உங்க வீட்டுல லாண்ட்ரி போடலாமா, லாண்டரி மெஷினுக்கு கொண்டு போலாமா? அப்ப அவங்க வந்து ஒரு நோ சொல்லுவாங்க பாருங்க. அப்ப நோ சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும், நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், இவ்வளவு நான் எதுவும் எதிர்பார்க்காமத்தான் நான் செஞ்சேன், ஆனா நான் எனக்குன்னு உனக்கு கேட்கும் பொழுது அவங்க ஒண்ணுமே செய்யல பாருங்க. நான் அந்த இதுக்கு நான் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சும் ஒரு நன்மைக்கு இல்ல, ஒரு பிரயோஜனமே இல்ல, ஆனா எனக்கு தேவையான நேரம் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்க மேல கோபப்படுவோம். அதே நேரத்துல கடவுளும் என்னடா இப்படி நம்மளை ஏமாத்துறாங்களே, நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறோம், நம்மளை போட்டு இப்படி ஏமாத்துறாங்களே, ஆண்டவரே இது எப்ப மாறும், என் வாழ்க்கை எப்ப மாறும், எப்பொழுது பொழுது விடியும், நான் அன்பைத்தான் நான் காட்டுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு விடியல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க அன்பு விதைச்சிங்கன்னா அன்பதான் இருக்க முடியும். சில வேளை நம்ம அன்பை விதைச்சோம், அதுங்க அதுல வந்து நம்மள அந்த அன்பை அறுக்க முடியலன்னா ஒண்ணு அந்த நிலம் நமக்கு சொந்தமானது அல்ல, அல்லது நம்ம போட்ட விதை சரியான விதை இல்லை அப்படின்னு. அது எப்படி நம்ம கண்டுகொள்கிறது அப்படி சொன்னா, அதுதான் நான் சொல்றேன், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. எப்பா இது எல்லாமும் நான் செஞ்சேன்பா, ஆனா செஞ்சது நான் இல்லை ஆண்டவரை, நீங்க எனக்கு கிருபையை கொடுத்தீங்க, நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கும்படியா என என்ன நீங்க செய்ய பண்ணீங்க, அவ்வளவுதான் ஆண்டவரை, எனக்கு இப்ப ஒரு உதவி தேவை, நீங்க இதை நீங்க சந்திச்சு கொள்ளுங்க அப்படின்னு நம்ம அந்த சூழ்நிலையில நம்மளை ஹம்பிள் பண்ணி அதை தேவன் கரத்துல நம்ம கொடுக்குறோமா, இல்ல நம்ம கொடுக்காம நம்ம புலம்பிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து முழுகிருதயத்தோடு தேவனை ஆராதிக்க முடியாம மற்ற மனுஷர்களுக்கும் நன்மை செய்ய முடியாம, ஏன்னா ஒருத்தர்கிட்டப்பட்ட காயம் இன்னொரு ஆளுக்கு நன்மையே செய்யவே முடியாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துப்போம், நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு நம்மள மனுஷர்ல இருந்து நம்மளை ஒதுக்கி வைத்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவன் அதை விரும்பல. நீங்க அப்படி நீங்க உங்களை கோச்சுக்கிட்டு வெறுத்துக்கிட்டு நீங்க யாருக்கும் நீங்க எந்த ஒருதும் செய்யாம உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய ஏற்பட்ட காயத்தினால பழைய அனுபவங்களினாலே உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் பொழுது என்ன செய்வார்னா, ஆண்டவர் ஐயோ பாவம் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா, இவனுக்கு ஏதாவது பண்ணுவோன்னா ஆண்டவர் பண்ண மாட்டார். இன்னொரு ஒருத்தனை அவனை விட திருப்பி உங்களை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இன்னொருத்தனை கொண்டு வருவார். ஏன்னா முத அடியிலேயே, முத சிறுசா சின்ன அடி விழுகையே தேவனிடத்துல வந்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த அடி விழுகாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்ப அந்த முதல் அடி விழுகையில நம்ம எவ்வளவு நல்லது பண்ணி நமக்கு ஒன்னும் நல்லது நடக்கலையே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம தேவனையும் நம்ம முழுசா ஆராதிக்காம ஏதோ ஒரு சண்டை சர்ச்சுக்கு போறோம், ஏதோ ஒரு மீட்டிங் போறோம், ஏதோ ஒரு இதுல யூடியூப் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வேறு திசையில மாறும் பொழுது திருப்பியும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். திருப்பி அதுலயும் நம்மளுக்கு அறிய வரலையா, இன்னும் ரெண்டும் சேர்த்து, ரெண்டும் சேர்த்ததுடைய வலிமையினுடைய மூணாவது ஒண்ணு வந்து நிக்கும். அப்பயும் நம்மளுக்கு புத்தி வரலன்னா நம்ம என்ன செஞ்ச, பரலோகத்துக்கு எடுத்துருவாரு. இதுக்கு மேல பாவம் இந்த பிள்ளை இங்க பூமியில வச்சு கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு இதும் நம்ம சொல்லி சொல்லி காட்டுறாரு, எப்பா நீ வந்துரு. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லும், ஐயோ பாவம் எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு நல்லது பண்ணி கர்த்தரையே நம்பிட்டு இருந்தாரு, எல்லா மீட்டிங்க்கும் வருவாரு, எல்லா இதுலயும் தேவன் நம்பியிருப்பாரு, ஆனா பரலோகம் போயிட்டாரு. அது மேட்டர் இல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பாக்குறார். நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வழியிலே நடக்குதா? கஷ்டமாக தான் இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம இதுல நம்ம வேதத்துல பார்த்தோம் என்று சொன்னால், சாமுவேலினுடைய அந்த அவங்களுடைய அம்மாள் அண்ணா அண்ணாள் வந்து ஜெபிக்கிற பொழுது அந்த மற்ற மர்மனையாட்டி அந்த என்ன சொல்றது, அவ இதுல வேதத்துல சக்கலத்தி என்று சொல்லுது. அப்ப அவ வந்து ப்ரொவோக் பண்றா, ஆனா அவ ப்ரொவோக் பண்ணனா தேவன் அவளை தானே போடணும். நீ ஏமா என் பிள்ளைய வேதனை படுத்திக்கிட்டு இருக்க, நான் அவளுக்கு ஒரு இதை நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் அவ வயிற்றுல இருந்து ஒரு தீர்க்க தரிசியனை உண்டாக்கணும்னு கர்த்தர் நான் கற்ப பையனை அடைச்சிருக்கேல, நீ ஏன் அந்த பிள்ளைய போய் நிந்திக்கிற, நீ ஏன் அவளை கேலி செய்யற, நீ ஏன் அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லி அப்போ அவளுக்கு ரெண்டு போடு போட்டிருந்தா நம்ம ஆண்டவர் ஒரு ஹீரோ மாதிரி நம்மளுக்கு தெரிவார். ஆனா அங்கே சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது, எதிராக இருக்குது. அங்க என்ன சொல்லுது, இங்க இவ்வளவுதான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய அழைப்புக்கு ஏற்றதின்படி தன்னுடைய முன் தீர்மானத்தின்படி அங்கே அண்ணாலை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது இப்ப நான் இப்படி வந்து அழுகிறது புலம்புறது கேலி செய்யறாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படி அவ பிரச்சனை, இப்படி அவ என்ன பண்றான், இவன் எப்படி பண்றான். ஆனா அன்னைக்கு ஒரு முடிவை பண்ணினால் அவளுடைய பொருத்தனை எப்படியான பொருத்தனை, 10 மாசம் சுமந்து பெத்த ஒரு பிள்ளைய கடவுளுக்காக, அது என்னதான் கடவுள் கொடுத்தாருனாலும் நம்ம ஒரு எமோஷனல் ஒரு பாண்டிங், நம்முடைய தலைமுறை என் பிள்ளை என்று சொல்லி பெருமைப்படுகிற காரியத்துல அவளையேனா இது எல்லாத்தையும் விட பிள்ளை ஆண்டவர்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த மலடிங்கிற இந்த பட்டம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த வேதனை என்னிடத்துல இருக்கக்கூடாது, இந்த நிந்தனை என்னிடத்துல இருக்க கூடாது என்பதை அவள் என்று தீர்மானம் பண்ணுகிறாள். மன கிளேசத்தை எல்லாவற்றை இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள், தன்னுடைய மன கிளேசத்தை இருதயத்தை ஊற்றுகிறாள். அப்பொழுது அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. சோ வெறும் துக்கமாய் இருக்கிறது இல்ல மட்டும் அங்க சொல்யூஷன் இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் தீர்மானம் பண்ணுகிறார், நான் இப்படி என் வாழ்க்கை வழியோடு வேதனையோடு இருக்க முடியாது, என் தேவன் இடத்திலே நான் கொடுக்கிற பொழுது என் தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்தின் முதற் பலனை என் தேவனுக்கு கொடுப்பேன் என்கிற நம்பிக்கையோடு கூட அவள் அந்த பொருத்தனையை வைக்கிறார். பொருத்தனை மாத்திரமல்ல, அந்த பொருத்தனையை எப்படி, அந்த தேவன் தனக்கு கொடுத்த பலனையே தேவனுக்கே கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சோ அப்படியாக அவள் அங்கே பொருத்தனையை செய்து அந்த இடத்துல தேவனுடைய வைத்த அந்த ஒரு தீர்க்க ராஜ்யங்கள் கொண்டாடுகிற ஒரு தீர்க்க தரிசிய அப்படி நிந்தையும் வேதனையும் ஒட்டுக்கத்துல இருக்கிற அந்த மகளுக்குள்ளே இருந்த தேவன் உண்டாக்கினார். அதே போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பன் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவளுக்கு தேளை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. சோ அதே போல இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, வியாதி இருக்க முடியாது, வியாதி இருக்க கூடாது, அந்த தீர்மானத்தை எடுங்க. அந்த தீர்மானத்தை எடுக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் மீது ஒரு அன்பு வரும். தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கார், நான் சொன்னதை போல சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவன் இன்றைக்கு ஒரு படுப்பதற்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு நீங்க வந்து உட்காரணும் அப்படி இப்படிலாம் இல்லை, நல்லா படுத்துட்டு நல்லா போத்திட்டு கூட நீங்க வந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன பண்ணுனத நான் வந்து கிராண்டடா எடுத்துக்கிறேன், ஏன்னா காலையில எந்திரிக்கிறேன், வெளியே போறேன், வர்றேன், ஏன்னா நல்லா தூங்குறேன், சாப்பிட்றேன், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்காண்டி எத்தனை பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், காலையில எந்திரிக்கணும், எப்ப அப்படி நம்மளுக்கு ரொட்டீனா ஒண்ணு கிடைக்கும் பொழுது அது வந்து எல்லாமே நம்ம பலத்துல நடக்குது, எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல்ல நடக்குதுன்னு நம்ம எடுத்து நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு ஷேக் பண்ணாருன்னா, நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க கிளம்புறதுக்கு முத நீங்க எந்திரிக்கிறீங்க, அங்க வாட்டர் பைப்ல தண்ணி வரல, ஓகே நீங்க எந்திரிச்சு போறீங்க, பஸ் டைமுக்கு வரல, ட்ரெயின் சப்வே நிக்குது, வேலைக்கு லேட்டா போக முடியல, வேலைக்கு லேட்டா போயிடுறீங்க, அங்க போனா அங்க வந்து அங்க உங்களை உங்களுக்குரிய ஐடி கார்டை எடுத்துட்டு போகாம போயிடுறீங்க, இல்ல அங்க உள்ள போகையில உங்களோட யூனிஃபார்ம் எடுக்காம போயிடுறீங்க, இல்ல நீங்க ஏதோ சாவியை உங்களுக்குரிய கேபின் சாவி எடுக்க மறந்துட்டு போயிடுறீங்க, அங்க போனா நீங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணல, இல்ல இன்டர்நெட் வேலை செய்யல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு நாள் இருக்குமானா அப்ப உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய சமாதானத்தோடு இருக்கிறீங்க, அதான் ஆண்டருடைய வசனம் சொல்கிறது, நீங்க சமாதான தேசத்துல நீங்க புலம்புவீங்கன்னு சொன்னா, யோர்தான் பிராகித்து வரும்போது என்ன செய்வீங்க? யோர்தான் பிராகித்து வரும்போது நீங்க எங்க ஓட போறீங்க? நீங்க காலாட்களோட ஓடும்போது நீங்க புலம்புவீங்கன்னு சொன்னா, யுத்த குதிரையோடு ஓடும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இன்றைக்கு இதே இது பாருங்க, நீங்க ஒரு ரஷ்யாலயோ உக்ரைன்லயோ இருந்தீங்கன்னா, இஸ்ரேலையோ இருந்தீங்கன்னா, ஒரு மனுஷ ராத்திரி ஒழுங்கா தூங்க முடியுமா? எந்த நேரத்துல எப்ப என்ன நடக்கும்னே அவங்களுக்கே தெரியாத ஒரு வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு சமாதான தேசத்துல காலையில எந்திரிச்சா நம்ம நல்லா எந்திரிச்சு கிளம்பி நல்லா ஹாட் வாட்டர், இங்க கோல்டு வாட்டர் வருது, உங்களுக்கு எப்படி உங்க பாடி டெம்பரேச்சருக்கு வேணுமா நல்லா குளிச்சுட்டு நல்லா கிளம்பி, அது உங்களுக்குன்னு ஒரு ரூம் வேற இருக்குது, நல்லா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா நம்மளுக்குன்னு சொந்த கார் இருக்கு, கார் இல்லையா, காராவது ஓட்டணும், ஸ்னோ தள்ளணும், இல்ல வெதர்க்கேத்த மாதிரி காரை வந்து நம்ம நிப்பாட்டணும், இல்ல அதெல்லாம் இல்லாட்டியும் ஊபர் அடிச்சு நம்ம வாட்டுக்கு போயிடலாம், அங்க நம்ம சப்வே அப்படியே ஊபரும் இல்லை எதுவும் இல்லை, என்ன சப்வே இருக்கு, டிடிசி பஸ் இருக்கு, அதே மாதிரி அவங்க உங்கவுங்க ரீஜன்ல என்ன இது இருக்கோ அப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறாரு. சோ ஒரு ஒரு காலையில நீங்க முழிச்ச ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் நான் இவ்வளவு கதை நான் சொல்றேன். சோ திங்க் பண்ணி பாருங்க, 24 hoursக்கு தேவன் உங்களுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், எவ்வளவு பாதுகாப்போடு இருக்கிறார், எவ்வளவு சமாதானத்தோடு இருக்கிறார். சோ அதுக்கு முத அக்னாலேஜ் பண்ணுங்க, தேவன் செய்கிறத நன்றி. ஏன்னா இந்த வாரம் நம்ம தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேட் பண்ணி இருக்கிறோம். சோ ஆண்டவருக்கு நன்றி எழுதல் உள்ளவர்களா இருங்க. போன வாரம் பார்த்தோம் மன்னிப்பு இருக்கணும், ஆனா அந்த மன்னிப்பு நம்ம கொடுத்தாலும் நம்ம ஒரு பவுண்டரி வைக்கணும், திருப்பி நம்ம தலையில அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வேதனையோடு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். சோ இந்த வாரம் தேவனுக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களா இருங்க, சின்ன விஷயமும் பெரிய விஷயமா. எனக்கு என்ன செஞ்சாரு, நான் என்னத்த நன்றி சொல்றது, நான் இருக்கிற நிலைமையில நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க மாய்மாலம் பண்றீங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம், நிச்சயமா தேவனை நீங்க ருசி பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. சோ இன்றைக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். இதுவரைக்கும் நீங்க நன்றி சொல்லாட்டையும் கூட, அப்பா நான் இப்படி ஒரு ஆங்கிள் நான் என் வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லப்பா, அப்பா நான் எப்ப பார்த்தாலும் நான் குறை சொல்லிக்கிட்டேதாப்பா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டேதாப்பா இருக்கிறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா இந்த தேசத்துல, எவ்வளவோ வீடு வாங்கி காரு வாங்கி எவ்வளவோ நல்லா இருக்காங்கப்பா, ஆனா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குப்பா, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணப்பா, ஆனா என் வாழ்க்கை நீங்க யாரும் இல்லாம நீ இருக்கிறனேன்னு சொல்லி நீங்க புலம்பி கொண்டு இருப்பீங்கன்னா, இதோ இப்பொழுதே தேவனிடத்துல ஒப்புரவாங்க, அப்பா என்ன மன்னிங்க, இதுவரை நீங்க செய்த நன்மையை குறித்து நான் அதை பற்றி நான் நினைக்க கூட இல்லப்பா, அப்பா நான் எல்லாத்தையும் நான் கிராண்டடா எடுத்துக்கிட்டேன்ப்பா, பொழுது விடியுது, நான் ஏதோ எந்திரிக்கிறேன், சமைக்கிறேன், நான் ஏதோ பண்றேன், நான் ஏதோ சர்ச்சுக்கு போறேன், நான் ஏதோ ஒரு வேலை செய்யறேன், நான் ஏதோ வாலண்டியர் பண்றேன், ஏதோ ஒரு ஒர்க் பண்றேன், எனக்கு சம்பளம் வருது, எல்லாமே என் பலத்துலன்னு நான் நினைச்சிட்டேன்ப்பா. அப்பா அதை மன்னிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அப்பா எதுவுமே என்னுடைய சுய பலத்துல இல்லப்பா. அப்பா இந்த சுய பலத்துல சுண்டு விரல் கூட ஒழுங்கா நார்மலா வேலை செய்ய முடியாது டாடி காட். டாடி காட், இட்ஸ் ஆல் யுவர் ஃபேவர் டாடி காட். என் சரீரத்துல எல்லா உறுப்புகளும் எல்லா அவயங்களும் சரியா வேலை செய்யுதுன்னு சொன்ன ஆண்டவரே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருக்குதுப்பா. அப்பா இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள அது ஃபிளக்சுவேட் ஆறதுனாலதாப்பா என்னுடைய எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் ஆர்கன்ஸும் ஒழுங்கா வேலை செய்துப்பா. அப்பா இந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் வேலை செய்யறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா அந்த ஹார்ட் நல்லா சுவாசிக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னுடைய கை நரம்புகள் ஆண்டவரே, இந்த கால் மூட்டு பகுதி எல்லாவற்றையும் நான் அசைக்கக்கூடியதா இருக்குத, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா என்னால நல்லா சாப்பிட முடியுது, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா என்னால ஆண்டவரே இந்த சாப்பிடுற சாப்பாடு நல்ல டைஜஷன் ஆகுதே கர்த்தாவே, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ என் உடலிலே சிறுநீரகங்கள் நன்றாய் வேலை செய்கிறதே, அதுக்காக நன்றிப்பா. இதோ எத்தனையோ பேர் டயாலிசிஸ்ல இருக்கும் பொழுதோ அப்பா என்னால ஆண்டவரே, இது ஆண்டவரே என்னால யூரின் போக முடியுதுப்பா. அப்பா என்னால நடக்க முடியுதுப்பா. அப்பா இது எல்லாமே என்னால எதுவும் இல்லப்பா. அப்பா இது எல்லாம் உடைய ஃபேவர்னு நான் அக்னாலேஜ் பண்றப்பா. அப்பா எத்தனையோ பேர் தகுதிக்குரிய வேலை கிடைக்காம இருக்கேல, தகுதி இல்லாத எனக்கு நீங்க உங்களுடைய வேலையை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதோ எந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு ஆளா நான் போய் வேலையில சேர்ந்து இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே அநேகருக்கு வேலையை ரெஃபர் பண்ணுகிற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்களே, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ எனக்குன்னு ஒரு உறவுகளை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ என்னை சுத்தி ஜனங்களை கொடுத்துருக்கீங்களே, எனக்குன்னு ஒரு சர்ச் ஃபேமிலி கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே. இதோ எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஃபினான்ஷியலா எனக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கிற எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா எதுவுமே இல்லாட்டியும் கூட இந்த உலகத்துல யாரையும் டிபெண்ட் பண்ணாம அப்பா இந்த உலகத்துல ஆண்டவரே வாழ எனக்கு கிருபை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த தேசத்துல இந்த சோசியல் அசிஸ்டன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்பா, இந்த ஓல்டேஜ் பென்ஷன் எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்பா, என்னுடைய எனக்கு ஒர்க் பென்ஷன் கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இதோ நான் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறதற்கு ஆண்டவரே நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறதற்காக நன்றிப்பா. இதுவரை நீங்க செய்த நன்மையில நான் உணராம இருந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்றையிலிருந்து நீர் செய்கிற நன்மைய நான் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல போகிறேன் ஆண்டவரே. அதுவும் என்னால முடியாதப்பா. அப்பா என்னால நான் தீர்மானம் தான் நான் எடுக்கிறேன், ஆனாலும் தினந்தோறும் நீர் செய்த நன்மையை நாங்க ஆண்டவரே அதை கண்டுகொள்ள, அதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஜபாவிய கொடுங்க, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு கொடுங்க. I don't want to take it anything granted Lord. ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல அப்பா யார் யார் என்னோடு கூட அறிக்கையிட்டார்களோ, என்னோடு யார் யார் இதை நம்பி அவர்கள் சொன்னார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய மன்னிப்பின் ஆண்டவரே மனதுருக்கும் அவங்க வாழ்க்கையில கிடக்கட்டும் ஆண்டவரே. இதோ உம்மா நன்றி செலுத்துகிறபடினால ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினால, இதோ ஜனங்கள் மனம் திரும்பினபடினாலே, இதோ உம்முடைய வார்த்தையை நம்பினபடினாலே, இதோ இந்த சத்தியத்தை நம்பினபடினாலே, இதோ வருகிற விடுதலை ஆரோக்கியம் சுக பல ஜீவன் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் பாயட்டும் அப்பா. இதோ இந்த உயிர் தெழுந்த வல்லமை நதி அப்பா. இதோ ஆண்டவரே மச்சங்கள் உயிர்வடையத்தக்கதாய், உலர்ந்த எலும்புகளை உயிர்வடையத்தக்கதான தேவ பலன் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, ஐ ரிலீஸ் ரோமன்ஸ் 8:11 ரைட் நவ. இதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே உயிரோடு மரித்தவரை உயிரோடு இருந்த உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறபடியினாலே, இதோ இந்த சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை இப்பொழுதே உயிர்ப்பிக்கட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ உங்களுடைய ஊழியக்காரியாய், இதோ இயேசு குமாருடைய நாமத்தை அழைக்கிற பொழுது இயேசுவின் நாமத்திலே வருகிற விடுதலை ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இந்த சத்தம் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் உண்டாகட்டும் அப்பா. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகண மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். பிரதர் மகேந்திரன், பிரதர் மகேந்திரன், ஓகே. ப்ரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், நீங்களும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீட்பேக்கை கொடுங்கள், அதுக்கு பிறகு நான் வருகிறேன்.
2: மீண்டும் சொல்லுங்கள்.
1: இப்ப நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்ல, அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீர்களா?
2: இது அருமையான வார்த்தை, உண்மையிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கின்ற அந்த வார்த்தையில. அதாவது வந்து ஒரு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தால் மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. கத்தர் மகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் பிரெண்டா. நீங்கள் சொன்னது போல வட் யூ சோ இஸ் வட் யூ ரீப். கத்தர் அன்பால விதைத்தால் அன்பாலேயே அறுப்போம் என்ற விதத்துல இந்த கத்தர் சொன்னது போலயே, அப்பத்தை கேட்கும் பொழுது அவர் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்கும் பொழுது பாம்பை கொடுக்க மாட்டார், மற்றும்படி முட்டையை கேட்கும் பொழுது தேளை கொடுக்க மாட்டார். அப்படியான ஒரு அன்பான கத்தரையைத்தான் நாங்கள் விசுவாசித்து கேட்கிறதையும் கேட்டு எங்களுக்கு அன்புடன் எங்களுக்கு எல்லாத்தையும் அளிப்பாராக என்றபடியால் நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் கேட்கும் பொழுது அதே போல நீங்கள் எத்தனையோ உதாரணங்களை கொண்டு வந்து கொடுத்து அந்த நன்றோர் வசனத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அதிலிருந்து எத்தனையோ உதாரணங்களாகவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது உதவியாக இருந்திருக்கும். என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் கூட அது என்ன மாதிரி அவர் ஒரு ரசிமணியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதை விட மற்றவருடைய வாழ்க்கையிலும் கூட என்ன மாதிரி அவருடைய கத்தருடைய பலனாலையும் அவருடைய அன்பாலையும் என்ன மாதிரி அவர் எங்களை நடத்துவார். அரசாவியின் மூலமாக அவரே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறபடியா அவர் மூல நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை மூலமாக நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அபிஷேகத்துடன் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்த அந்த வார்த்தைக்கு தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் பிரெண்டா. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் களத்தில் நிற்கிறார். அவர் ஒரு ஒரு விடுதலைக்கு போய் வந்து விட்டிருக்கிறார், சபாட்டிக்கல் லீவ் எங்களிடம் இருந்து. அவருடைய இப்போ நாங்கள் அன்புடன் அவரை வரவழைப்போமாக. சிஸ்டர் சாரி பாஸ்டர் வெங்கட் பாருங்கள்.
3: அவர்கள் அடுத்த வாரம் தொடர்புடைய இருப்பார்கள், வருவார்கள் என்று நான் கத்தர் விசுவாசிக்கிறேன். இப்பதாக நான் சொன்னேன்
1: ஆமேன். பாருங்கள் சிஸ்டர் சுபா வந்து கத்தர் கொடுத்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ்.
3: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இடே வாழ்த்துக்கள் எவ்ரிவன். கத்த நல்லவர், கத்த நன்றி உள்ள நன்றி செலுத்த ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாய்ந்து வாழ்க்கை நம்ம சொன்னால் நன்றி உணர்வு இன்றைக்கு அநேகருக்கு குறைந்து போகிறது. ஆனாலும் கத்தர் நேற்று தேங்க்ஸ் டேன்னு சொல்லி ஒரு நாளை தந்து எங்களை நன்றி சொல்ல வச்சிருக்கிறாரே, அந்த இது வாய்ந்து எனக்கு வேண்டும். அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். எங்களை ஜீவனை கொடுத்து ஜீவனோட தேசத்துல வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்க நன்மையும் கிருபையும் எங்களை காணிச்சு அந்த தேவனுக்கு நான் சுவாசரிக்கிறேன். நன்றி, நன்றியோடு சுவாசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். கத்தர் நல்ல ஆமேன். நாளை எல்லாருக்கும் ஹாப்பி தேங்க்ஸ் மீதி நான் ஒன்றையும் மையப்படுவதாக இந்த வழியை தந்தது வாய்ந்தவனுக்கு சோசரம் செலுத்தி நாங்கள் செவிப்போம். சோசரம் ஆண்டவரே, அருமையாய் தந்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை வெளிச்சத்தின் ஆசிரியத்திற்காக கிருபைக்காய் நன்றி. இந்த நாளின் கத்தாவிய சங்கம் வாழ்க்கை நன்றி. உயர்த்தி ஆசிரியத்தை மட்டும் வழிநடத்த கிருபைகளுக்காய் சோசரம் வாழ்நிலத்தை வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவே, நீ வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்து வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. கேட்டுக்கொள்ள மறுபடியும் கேட்கப்படும் நீர்கள் எல்லாரையும் எடுத்துருக்கிறதுக்குள்ள தருகிறோம். ஆசிரியரையும் அவள் வழி நடத்தும் தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படியா எழுப்பி கொண்டு வாரம் எழுமை பிரகாசிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை தடைகளை உடைத்து போடுவோம். அதே போல இந்த வேலையிலும் கதாவை அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா செபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் மென்னிதத்தின் தியான ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. நீ எவ்வளவே என பெருகணும் நான் சொல்கிறேன், பெற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். சிறிய பாடலை பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் வார்த்தை கூட கடன் சொல்வோம். ஆமேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கு செலுத்துகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்றி அப்பா, இயேசப்பா.

0: பாவம் பாவம் இனிப்பொழுதும் என்னை நீர் கைவிடவில்லை. நிமிஷந்தோறும் விசாரித்து நடத்துகின்றீர். இனிப்பொழுதும் என்னை நீர் கைவிடவில்லை. நிமிஷந்தோறும் விசாரித்து நடத்துகின்றீர். நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கிறதே. என் நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கின்றதே. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டினீர். சென்ற வருஷமெல்லாம் நன்மையினால் முடிசூட்டினீர். நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். கர்த்தநாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த தேங்க்ஸ்கிவிங் டே கடின ருசதிய கதையை சொல்லிவிட்டு அமைதியான வார்த்தைகளாய் கடந்து செல்கிறேன். அதாவது, நான் கடந்த நாள் லீவு நாட்களில் ஒன்றாக இருந்தோம் குடும்பத்தோடு. உறவுகள் வந்திருந்தார்கள், அப்படியாக செலிப்ரேட் பண்ணினோம். இந்த நேரத்திலே நான் டிவி சேனலை திருப்பி திருப்பும் பொழுது ஒரு சிறிய ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். என்ன கார்ட்டூன் சொன்னால், வான்கோழியல். அந்த வான்கோழிகள் என்ன செய்துட்டு சொன்னா, வான்கோழிகள் ஒரு கூட்டமா சேர்ந்து தங்களை அடித்து கொள்ள போறார்களே இந்த தேங்க்ஸ்கிவிங் டேயிலே என்று சொல்லி அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணினார்களாம். அதாவது எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணினார்களாம். அந்த வான்கோழியின் தலைவர் பெரிய கோஷம் எடுத்து உரைத்த குரலிலே அங்கே சொல்லுகின்றார், எங்களை கொல்ல வேண்டாம், எங்களை கொல்ல வேண்டாம், நீ எங்களை கொன்றுதான் நீ இந்த நன்றி நாளை கொண்டாட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா, அப்படி எங்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த வான்கோழியின் தலைவர் ஆகோஷம் விட, அதில் அடுத்து அதனுடைய குழு தலைவர்கள் மாறும் ஆகோஷம் விட்டு பெரிய படையணியாய் எழும்புகிறார்கள். எழும்போது அந்த அரசாங்கம் பார்க்கின்றது, அரசாங்க தலைவர் பார்க்கின்றார், என்ன இந்த வான்கோழிகள் இவ்வளவுத்துக்கு கோஷம் எழுப்புறார்கள் என்று. அப்போ அந்த வான்கோழி அந்த அரசாங்கத்துக்கு ஒரு உணர்வு வருது என்று சொன்னால், ஆறறிவு படைத்த நான் ஐந்தறிவு படைத்ததை கொன்று ஒரு நன்றி நாளை செலுத்த வேண்டுமா, ஒரு நன்றியை சொல்ல வேண்டுமா என்று சொல்லி அந்த தலைவருக்கு அந்த ஆளுநருக்கு உணர்வு வருகிறது. உணர்வு வந்து உடனே அறிக்கை பண்ணுகிறார் என்று சொன்னால், நிச்சய வான்கோழியை யார் ஒன்றையும் வெட்டக்கூடாது, வான்கோழி ஒன்றையும் வெட்டக்கூடாது, பீசாவை போடு, நன்றியை செலுத்தி கொண்டாடு என்று சொல்லி அங்கே வான்கோழியை வெட்ட விடா கூடாது என்று சொல்லி அரசாங்கம் உத்தரவிடுகிறது. இன்னைக்கு திருடன் யோவான் 10:10 சொல்ல பாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து ஊருன்றுக்கும் வரா, நானோ அவருக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னார். அப்படியாக அந்த திருடன் திருடாதபடிக்கு அழிக்காதபடிக்கு பாத்தீங்களா, ஒரு ஐந்தறிவு நினைக்கிறது, என்னை கொன்று நீ என்ன நன்றி நாளை கொண்டாடுகிறாய், நன்றி செலுத்த பார்க்கிறாய், நன்றி உணர்வை ஏற்படுத்த நினைக்கிறாயா, திருடாதே, கொல்லாதே, அழிக்காதே, மற்றவனை மிதிக்காதே, மற்றவனை கொன்று நீ அந்த சந்தோஷத்தை நாளாக எண்ணாதே என்று சொல்லி அந்த ஆறறிவுக்கு ஐந்தறிவு பெரிய பாடத்தை போற்றியதா. அதே போலதான் நானும் கற்றுக்கொண்டேன். நிச்சயமாக உண்மைதானே, ஒரு உயிரை கொண்டு நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோம் என்று உண்மையிலே நன்றி சொல்ல போனா, இந்த காலை பொழுது தந்த கிருபைக்கா நன்றி, நேற்றைய தினத்தை முழுவதும் நடத்தினதுக்காக நன்றி, இந்த நிமிஷத்தை நான் நிற்கிறேனே அப்பா உடைய கிருபைக்காக நன்றி என்று நாங்கள் இத்தனை நன்மை செல்ல வேணும். இதனால இத்தனை வான்கொழியத்தான் அடித்து நாங்கள் கொண்டாட முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு உயிரை கொண்டு நாங்கள் அப்படிப்பட்ட நன்றியை நாளை கொண்டாடல் படிக்கு உண்மையாக அன்பு காட்டி தேவன் கொடுத்த நானும் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்து என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த ஜீவனை கொடுத்த தேவன் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் அல்லவா, அந்த உண்மை உள்ள சாட்சிகளாய் நானும் நீங்களும் அன்பை காட்டி நேசிப்போமன் நன்றி உணர்வோடு. ஆமேன். கர்த்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் என்னோடு பேசின வார்த்தை என்னவென்று சொன்னால், திசை மாறி போனாலும் தேவ திட்டம் மாறவில்லை, திசை மாறி போனாலும் தேவ திட்டம் மாறவில்லை. தேவ திட்டம் என்பது நானும் நீங்களும் உருவாக்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் எங்களுக்கு அடிக்கப்பட்டவர் ஆட்டுக்குட்டியார். அவர் எங்களை குறித்து தாயங்கரையில் தோன்றும் முன்னமே முன் குறித்து விட்டார் என்னையும் உங்களை. யாதாவது அவர் முன் குறித்த திட்டங்களை யாராலும் அழிக்கவும் முடியாது, அணைக்கவும் முடியாது. அந்த அனாதி தீர்மான திட்டங்களுக்குள்ளேதான் நாங்கள் வட்டமிடுகிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடவே கூடாது. ஆம் பிரியமானவர்களே, அப்ப இங்கே திசை மாறி ஒரே திசை மாறி போறது என்று சொன்னால், சூழ்நிலை ஒரு மனுஷனை மாற்றுகிறது, பதவி ஒரு மனுஷனை மாற்றுகிறது, பணம் ஒரு மனுஷனை மாற்றி போடுகிறது. அப்ப பல காரியங்கள் ஒரு மனுஷனை திசை மாறி போக வைக்கிறது, பலவீனம் மாற்றி போடுகிறது. மரணம் வந்துவிடும், மரணம் வந்துவிடும் என்று பயத்துக்குள்ளாகி அவனை பலவீனப்படுத்தி பாழாக்கி போடுகிறது. அவிசுவாச எண்ணங்களை தட்டி விடுகிறது. அப்ப திசை மாற்றுகிறது எங்களுடைய சிந்தனை சொல் செயல், எங்கள் மாம்ச பலவீனங்கள். அப்போ ஆனா அப்ப சொல்லுகிற, நீ திசை மாறினாலும் திசை மாறி போனாலும் என்னுடைய திட்டம் மாறாது. என்னை குறிச்சும் உங்களை குறிச்சுமான ஒரு தேவை திட்டம் ஒன்று இருக்கிறது. அது அழைத்து நோக்கம் இருக்கிறது. அந்த அழைத்து நோக்கத்துக்கு அது மாறாது. ஏனென்று சொன்னால் அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். அதைத்தான் மோசிக்கு சொன்னால், இருக்கிறவராயிருக்கிறேன், நான் இருக்கிறவராயிருக்கிறேன், நான் மாறல, நீங்க மாறலாம், நான் மாறல. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் நானும் நீங்களும் இருக்கலாம், ஆறுனாலும் பிசி பிசி பிசி என்று சொல்லி நம்மையே மாற்றிக்கொண்டிருக்கலாம். ஆனா அப்ப சொல்றேன், நான் 6 நாளைக்கும் அல்ல, 7 நாளைக்கு நான் தான் தகப்பன். எப்பொழுதும் நான் தான் உனக்கு தகப்பன், எப்பொழுதும் நான் தான் உனக்கு தாய், நான் இருக்கிறவரா இருக்கிறேன். இப்ப திசை மாறி போற இந்த திசை மாற்றத்துக்கு ஒரு நல்லொரு உதாரணம் ஜோனா. சோனா திசை மாறி போனான். தாப்பன் சொன்னார், நீ நினைவைக்கு போ, அந்த ஜனங்களை அழிக்காத படிக்க போ, எச்சரி, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அந்த ஜனங்கள் என்று சொல்லி அவங்க எச்சரிப்பு குரல் கொடுக்கும்படி அவர்கள் ரட்சிக்கும்படியாக ஒரு தூதனாக அங்கு நின்று செய்யற. நினைவைக்கு போகும்படியாக அங்கே ஜோனாவை அனுப்புற. ஆனா ஜோனாவோ நினைவைக்கு இல்லை, எது திசைக்கு போறான், பெர்சிஸுக்கு போறான், ஓடி போறான். அந்த கப்பல்ல அவன் ஓடி போனாலும் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வாசிக்கின்றேன் அந்த வார்த்தையை. ஜோனா எழுதிய புஸ்தகம் 3:3. அப்பொழுது ஜோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி விலகி. அப்ப திசை மாறி போறது இங்கே விலகுகிறான். ஏன் விலகுகிறான்? கர்த்தர் அழிக்க மாட்டான், அவன் தான் மாம்ச பலவீனத்துல விழுந்து அவன் ஓடி போகிறான். கர்த்தர் அழிக்க அழிக்கிற தேவன் அல்ல. அப்ப என்ன நினைக்கிறான் அவன்? தேவன், தேவனுடைய திட்டம் அங்கு இருக்கிறது. ஆனால் இவனோ என்ன செய்யறான்? ஒரு சிறிய தீர்க்கதரிசி தான் ஜோனா. ஆனால் என்ன செய்யறான் ஜோனா? ஜோனா அங்கே திசை மாறி போகிறான். தர்சனத்துக்கு ஓடி அங்கே தர்சனத்துக்கு ஓடி போகும்படி எழுந்து ஜோப்பாவுக்கு போய் தர்சனத்துக்கு போற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்சனத்துக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே ஏறினானா? கப்பல் ஏறினான் தர்சனம். அப்ப திசை மாறி போறான். திசை மாறி போன உடனே கர்த்தர் அங்கே பூமி எங்கும் சுற்றி உலாவருடைய கண்கள் அங்கே தோனா திசை மாறி போனதை கர்த்தர் கண்டார். கப்பல்ல போறான், சமுத்திரத்தை கர்த்தர் குலுக்குகிறார். திசை மாறி போகாதே மகன். குலுக்கி அங்கே சமுத்திரத்தை குலுக்கும் போது கப்பல் அழிவுபடுகிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் இதுதான் பிரியமானவர்களே. நாங்கள் தேவனை விட்டு விலகி, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நாங்கள் போகும் பொழுது எங்களுடைய சரீரமாகிய கப்பல் குலுங்கம் அடை, கலக்கம் அடை, வேதனை அடை, கண்ணீர் அடை, புலம்பல் அடைகிறது. பலவீனம் பலவீனம் என்று சொல்லி என்ன செய்யுது? புலம்புகிறது, அலம்புகிறது, வேதனை மிகுதியாக துடிக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கும் இருந்தால் நிச்சயமாக எங்களை ஆராய்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். போகும் சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோம், எங்கேயோ தள்ளி விட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு போக நினைக்கிறோம், கஷ்டத்துக்குள்ளாகிறோம். இளையகுமார் இதைத்தானே சொன்னான், திசை மாறி போனான், தகப்பனை விட்டு தூரம் போனான், இருக்கிற எல்லாவற்றையும் செலவழித்தான். இருக்கும் பொழுது நண்பர்கள் கூடினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், ஓடினார்கள், எல்லாமே செய்தார்கள். எல்லாம் முடிந்தது, எல்லா நண்பரும் கைவிட்டார்கள். அவருடைய நிலைமை என்ன? லூக்கா 15, அவருடைய நிலைமை என்ன? பன்றி உண்ணும் தவிட்டை கூட உண்ண முடியாது, கிடைக்காம தவங்கினான், தவிச்சான். அப்பொழுதுதான் அவருக்கு புத்தி தெளி வந்தது, திசை மாறி போய்விட்டு. ஆனா திட்டம் மாறல, தகப்பனோ காத்து கொண்டிருக்கிறார், வழி மேல் வழி வைத்து. என் பிள்ளை திரும்பி வரும், காணாமல் போன ஆட்டின் மீது அவ்வளவு கரசனை உள்ளவராயிருக்கிறார், அக்கறை உள்ள தகப்பனாயிருக்கிறார். இப்பொழுது என் மகன் தின்னும், அப்பொழுதுதான் எனக்கு புத்தி தெளிகிறது. பன்றி தின்கிற தவிட்டு கூட எனக்கு உண்ண கிடைக்கலையே. நானும் தான் என்ன செய்வேன்? திரும்பி அப்பா விட்ட போவேன். எத்தனையோ வேலைக்காரருக்கு நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல சாப்பிட, நாயே இப்படி கிடந்து பட்டினி கிடக்கும்னு சொல்லி ஓடி மீண்டுமாக திரும்ப. அப்போ திட்டம் மாறல, தகப்பன் தூரத்தே தன் மகன் வருவதை கண்டு ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி மோதிரம் அணிந்து பாதரட்சியை தொடுத்து தன் பிள்ளையாய் கண்டான், ஏற்றுக்கொண்டாரே. திட்டம் மாறினதா பிரியமானவர்களே? மாறலே அல்லவா? திசை மாறி போறது நானும் நீங்கள் அல்லவா? வழி விலகி போறது நானும் நீங்கள் அல்லவா? யாருடைய ஆலோசனை கேட்டு வழி விலகிறோம்? யாருடைய எந்த சூழ்நிலையை பார்த்து வழி விலகிறோம்? எந்த நிலையை கண்டு நாங்கள் புலம்பி அவருக்கு பிரியமில்ல வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம்? அதெல்லாம் திசை மாற்றங்கள். இந்த யோனாவின் திசை மாற்றங்கள் நமக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர கற்றுக் கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையில் அப்பா சமூகத்தை விட்டு நாங்கள் விலக எத்தனைப்படுத்துகிற காரியங்களும், நோவிபடுற காரியங்களும், எண்ணத்து செய்ய துடிக்க நினைக்கிற சிந்தனை சொல் செயல்களும், நினைவுகளும், பேச்சுகளும், மூச்சுகளும், செயல்களும், பார்வைகளும், அப்பா சமூகத்தை விட்டு விலகி திசை மாற துடிக்கிற எண்ணங்களை விட்டு மனம் திரும்பி அவர் அண்டையில பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை தூரண்டு அறிய, திட்டத்தை அறிய, அவர் போட்ட ஆசீர்வாதங்கள் அவர்கிட்ட வெற்றிருக்க ஆசிரம் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை மீண்டுமாக அழைக்கின்றார். திசை மாறி போனாலும் என்னுடைய திட்டம் மாறல ஜோனாவே, என்னுடைய திட்டம் மாறல. உன்னை நினைவேக்கு போச்சு, நீ தரிசனி போனாலும் நான் என்ன செய்தார், கடலை கொந்தளிக்க பண்ணி மீன கட்டு என்ன செய்தார், அந்த கப்பல்ல ஓட்டியையும் அந்த ஜனங்களும் என்ன செய்தார், தவிக்க விட்டார். அவர்கள் நினைச்சாங்க இவன் தாய்ப்பு எழுதினவன், நீ எங்கேருந்து வந்த, ஏன் வந்த, எப்படி வந்த, யார் நீ என்றெல்லாம் விசாரிச்சுட்டு அப்ப சொல்றார், நீ எங்களை என்ன தூக்கி போடுங்க. அப்பொழுது கடல் அமைதியாக, சமுத்திரம் அமைதியாக தூக்கி போடுறார்கள். தூக்கி போட்ட உடனே கத்தர் என்ன செய்த திட்டம் நிறைவேற மீனுக்கு கட்டளை. அந்த மீன் என்ன செய்து ஜோனாவை 3 நாள் வயிற்றுல வைத்துட்டு அங்கே கரையில, நினைவே கரையில கொண்டு போய் தப்பிச்சு விடுகிறது. ஆம் தெரியுமா, திட்டம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. அங்க திசை மாறினாலும் அவருடைய திட்டம் மாறாது, அவருடைய அனாதை தீர்மானம் மாறாது. அனாதை சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவர், அவருடைய காரணியத்தினால் எங்களை இழுத்து கட்டவர், நிச்சயமாக இழுத்துக்கொள்வார். ஜோனாவை அப்படித்தானே இழுத்துக்கொண்டார். ஜோனா அப்படித்தானே மீண்டுமா எதுக்காக யோனாவை எழுப்பினாரோ தீர்க்கதரிசியா, அந்த ஜோனா மீண்டுமாய் நினைவுக்கு போய் எச்சரிப்பு கொடுக்கும் போது ராஜா உட்பட ஆடு மாடுகள் உட்பட உபவாசம் இருந்து ஒருமனப்பட்டவர்களாய் தங்களுக்கு ஒரு தீங்கிருந்து தங்களை காப்பாற்றும்படியாக விலங்கால் படி பிச்சவிட்டு அந்த அழிவிலிருந்து கத்தர் காத்தாரலாம். திசை மாறி போனவருக்கு ஒரு எச்சரிப்பு கத்தர் கொடுக்கிறார். திட்டம் இருக்கிறது, இனிமே குறிச்சு தேவ திட்டம் இருக்கிறது, ஜோனா குறிச்சு தேவ திட்டம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் அறியாதவர்கள் தான் இன்றைக்கு வழி விலகி விலகி வழி விலகி துன்மக்கோடு ஆலோசனை நடந்து பாவியில் வழியில நின்று பரியாசக்கார உட்கார விடத்துல உட்கார்ந்து பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். பிரியமானது, அப்படிப்பட்ட பாத்திரங்களை நாங்கள் இல்லாதபடி தேவ திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள், அவருடைய சித்தம் செய்கிறார். இதுதான் வழி என்று சொல்லுங்கள், வழி இதுவே என்று சொல்ல சத்தத்தை கேட்கிற ஸ்துதிகளால் எங்கள் ஸ்துதிகள் மாறட்டுமே. அங்கே திசை மாறி போனார்கள் அம்மா ஊர் சீடர்கள். இது எங்கே போறார்கள்? எரிகோவிலே இருந்து அம்மா ஊருக்கு போறார்கள். ஏன் போறார்கள், ஏன் போறார்கள்? நீதிமானுக்கு இவ்வளவு நடந்துட்டு நமக்கு என்னென்ன நடக்க போ? ரொம்ப பயம், பலவீனம், மேற்கொள்ளுது. இக்குழும வைத்திய சிசியாய் போய் செயல்படுகிறார். செயல்படும் பொழுது நடந்து போறார்கள். ஆனா தகப்பனோ அப்படியாக செயல்பட விடவில்லை. அவர்களோடு கூட நடந்தார், அவர்களோடு வெளிப்பட்டார். அப்பம் பிடிக்கும் போது அங்கே வெளிப்பட்டார். லூக்காயின் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து மிகுதியான வசனங்களை வாசிப்பீர்கள் சொன்னார். அந்த காரியம் உங்களுக்கு சம்பவம் தெரியும். அப்போ அவர்கள் நடந்து போகையில இயேசுவும் நடந்து போனார். எங்களோடு உட்காரும் சாப்பிடும் என்று அப்பத்தை பிடிக்கும் போது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டு அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நான் இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன். நீங்க எங்க போறீங்க? இந்த திசையை நோக்கி போறீங்க. நகோமி ருத்தும் நகோமி என்ன செய்யறா? பெத்லகேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு திருமணத்துக்கு திசை மாறி போனார். ஆனா நகோமிக்கு கொஞ்சம் திட்டம் இருந்தது, தேவ திட்டம். அங்கே என்ன செய்ய மீண்டுமா? கணவனை இழந்து எல்லாவற்றையும் இழந்தாள். தேவ திட்டம் என்ன செய்தேன் மாறல, மீண்டுமாக பெத்லகேமுக்கு போறார்கள். பெத்லகேம் போய் அங்கே ருத்து மருமகளுக்கு ஒரு வாக்கு வாழ்க்கையை உட்பட்டு ருத்து வாழ்க்கைப்பட்டு போவாசு கூட சந்ததி பிறக்கிறது. இயேசு பிறக்கிறார். தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாத சந்ததியா மாற்றப்படும். அப்ப திசை மாறி நானும் நீங்களும் போனால் எங்கள் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக, எங்கள் தேவைக்காக ஏதுவாயிருந்தால், எங்கள் மாச பலவீனத்தில விழுந்து விட்டாலும் திட்டம் மாறல, மீண்டுமாய் உயிப்பிக்கும், மீண்டுமாய் புதுப்பிக்கும், மீண்டுமாய் எங்கள் திசைப்படுத்தவும். அவர் எங்கள் மேல் நோக்கமாயிரு அந்த நோக்கமாக இருக்க தகப்பனிடத்தின அவருடைய திசையை நோக்கி பார்ப்போம், அவருடைய திட்டத்தை நோக்கி பார்ப்போம். அவர் சித்தம் செய்ய நாம அர்ப்பணிப்போம். அமேன். நாம் ஒன்றை மயப்படுவதா கேட்ட வார்த்தைக்கு நாம் அர்ப்பணித்து செவிப்போம். சோஸ்ரமாண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் திசை மாறி போனால் உங்களுடைய திட்டம் மாறாது என்பது யோனாக்கு ஊடாக, ரகோமிக்கு ஊடாக கத்தாவே நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. அப்பா உமா ஒரு சீடனுக்கு கூட அப்படியாக நாங்களும் யா உமோட பின்பற்றுவோளா இருந்தால் உங்கள் சூழ்நிலையும் பயங்களும் பலவீனங்களும் மாம்ச எண்ணங்களும் மோதி அடித்து திசை மாற விட்டு நினைக்கிற எண்ணங்களை முறியடித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வல்லமை சத்தத்தை கேட்க, வழி இதுவே என்று சொல்ற சத்தத்தை கேட்டு உங்களுடைய திட்டம் செய்ய, உங்களுடைய சித்தம் செய்ய இந்த நாளிலும் அடிமை உட்பட எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியாக ஆளுகை செய்த ஆசீர்வாதங்களை மகள பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்து நன்றி கருத்துக்களை ஒப்பு கொடுக்க மீதியான நேரங்களை ஆசீர்வத்து மகளை பண்ணும் இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். தேங்க்ஸ்கிவிங் கேத்த மாதிரி நன்றாக ஒரு வார்த்தையை கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் உடையவர்களாக நாங்கள் அவருடைய அன்பின் கீழே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்களிருந்து வரும் ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அந்த ஜான் 10:10, த டெவில் கம்ஸ் டு ஸ்டீல், கில் அண்ட் டிஸ்ட்ராய், பட் ஐ ஹாவ் கம் தட் தே மைட் ஹாவ் லைஃப் அண்ட் ஹாவ் இட் மோர் அபண்டன்ட்லி என்று சொல்லி அதிலிருந்து தொடங்கி அதுக்கு பிறகு என்ன மாதிரி நீங்கள் அந்த சியோனாவின் வார்த்தையின் படமும் அவர் கூட கடவுளோட சித்தத்தின் திட்டத்திலே இருந்து ஓடி போய் எங்கேயாவது மறைந்து போகலாம் என்று போனாலும் கர்த்தருடைய அன்பு என்ன மாதிரி அவரை திரும்ப அழைத்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்து முடித்தது என்று சொல்லி நன்றாக அதையும் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக அறிவித்தீர்கள். கடைசியாக ரூத்தும் நவமியும் என்ன மாதிரி திரும்பவும் வந்து அவர்கள் போவாசின் இருந்து வந்த அந்த கோத்திரத்திலிருந்து தான் இயேசுநாதர் வந்தார். அதே போல ரூத் ஒரு சின்னொரு விதவையாக இருந்து கடவுள் என்ன மாதிரி அவரை உபயோகித்து அந்த வழியிலே இயேசுவின் கோத்திரத்துக்களே வந்து சேர்ந்த மாதிரி அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் செய்து முடித்தார். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக் இங்கே கனடாவில். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். சிஸ்டர் சுபா, காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்களை அழைப்போம். அவர்கள் களத்தில் நிற்பார், வந்து எங்களுடன் சேர்ந்து கடைசி வார்த்தையை கொண்டு வருவார். 200 நாடுகளில் நிற்கிறார்கள். அவளோடு அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போமாக. சிஸ்டர் சாரி பாஸ்டர் அண்டன் ராசநாயகம்.
2: ஓ பிரைஸ் தி லார்ட் ரஞ்சினி அலங்காரமணி, பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: ஆமேன். வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுடைய இருதயம் நிரம்பி பொங்குகிறது என்று நான் அறிகிறேன். அதன் வார்த்தையை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவளோடு நிற்கிறோம் கேட்பதற்கு. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
2: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் அந்த மெய்யான தேவனை பற்றி பார்க்க போகிறோம். மதங்களால விடுதலை பெற முடியாது. அந்த மெய்யான தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை விசுவாசிப்பதன் மூலமாக இன்னைக்கு பின்பு மறுமையில் அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த தேவனையும் அந்த தேவன தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் அறிய அறிய அந்த பரலோகத்துக்கான பாதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படும். எங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உன்னால் அமைத்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்களில் வாழுகிற மக்கள் உண்மை அறியாமல் வாழுகிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் இந்த கடைசி காலத்தில் உண்மை அறிந்து கொள்ள நீர் இந்த உலகத்து தோன்றத்துக்கு முன்பாக பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருந்தீர்கள் என்பதை இன்றைக்கு மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவரோடு உறவை ஏற்படுத்துகிறோம். எங்களுடைய தேவன் எங்களுடைய அப்பாவாக மாறுகிறார், ஆவிக்குரிய அப்பாவாக. இந்த உலகத்தில எங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது, குடும்ப உறவு, தாய் உறவு, தகப்பன் உறவு, பிள்ளை உறவு, இப்படியான உறவு மாம்ச சித்தத்தில இருக்கிறது. ஆனால் நீர் எங்களோடு வைத்திருக்கிற உறவு இயேசுவின் குடும்ப உறவு. ஆவியினால நாங்கள் இணைந்து இயேசுவின் குடும்பமாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் உம்முடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக வாழுகிறோம். வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறீர், ஆவிக்குரிய உறவு. இந்த மண்ணான சரீரம் இந்த உலகத்தில காணப்படுகிற அத்தனை உறவுகளும் அகன்று உம்மோடு ஆவியில நாங்க வாழுகிற வாழ்வு, உம்முடைய புதிய சரீரத்தை தந்து நீ நாங்கள் உம்மோடு வாழுகிற வாழ்வு, உமக்கே நாங்கள் துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த ஆவிக்குரிய உறவை மெய்யான தேவனோடு ஏற்படுத்தி கொள்ள, இயேசுவை இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களுடைய பிதா எங்களுக்கு தகப்பனாக மாறுகிறார், நாங்கள் அவருடைய மகனாக மகளாக மாறுகிறோம். நித்திய நித்தியமான வாழ்வு, இந்த வாழ்வை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களும் அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளாத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஆவி தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உம்மோடு உறவாடி உம்மோடு இந்த உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தேவைகள் அனைத்தை நீர் எங்களுக்கு சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுவரையும்மோடு கூட எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, தேவைகள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு தந்து புதிய சரீரத்தை தந்து இந்த பாவ சரீரம் கண்கள் இனிச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இல்லாத ஒரு வாழ்வு, உம்முடைய பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த வாழ்வை விரும்பிய பாதையில, அந்த இடுக்கமான பாதையில, நீரங்களை வழி நடத்துகிற பாதையில ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் சங்கீதம் 91 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய தேவன் உன்னதமானவர், அவருடைய அபிஷேகத்தை பரலோக அபிஷேகத்தை பெற்றவர்கள், போடகை கிறிஸ்தியனானவர்கள், அவர் எங்களுக்கு நிழலாக எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். எங்களை அவர் தன்னுடைய சிறைகளால மூடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியானது. பாருங்கள் ஏசாயா 33 அதிகாரம் 5 வசனத்திலையும், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னத உன்னத வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். நாங்கள் போய் சேருகிற பட்டணம் சியோனில எங்கள் பிதாவிருக்கிற இடம், 3 தேர்ட் கெவனில எங்களை தேவன் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவான் 14 அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் நான் இங்கு உலகத்துக்கு வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று, அவரோடு இருக்கும்படியாக, இயேசுவோடு இருக்கும்படியாக அவர் மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து அவருடைய ராஜ்யத்தில் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதுதான் நித்திய வழித்த சங்கம் ரேடியோவுடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் இதை செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு அதிகமான அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து இந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தவத்தோடு மூடி முடிக்க, இந்த கடைசி கால ஓட்டத்தில் ஓடுகிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், விசுவாசிகள் முக்கியமானவர்கள், தேவனுக்கு தேவனுடைய சார்பாக நின்று பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக தேவன் இந்த காலத்தில கடைசி காலத்தில வேலை செய்கிற ஊழியர்களை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், திராட்சை தோட்டத்தில வேலை செய்யும் பொழுது கடைசி 1 மணி நேரத்துல வேலை செய்தவர்களுக்கும், அந்த ஆரம்ப காலங்கள் அதிகாலையிலிருந்து வேலை செய்தவர்களுக்கு ஒரே சம்பளம் கொடுத்தார். இந்த இந்த காரியம் இத்தோடு அவருடைய வருகையில முடிய போகிறது. இந்த காலத்துல எல்லா நாடுகளிலும் ஒரு எழுப்புதலை ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை இன்றைக்கு ரோடுகளில எல்லா இடங்களிலேயும் பிரசங்கிக்க தொடங்கி விட்டார்கள். எல்லா இடத்திலேயும் தேவன் அந்த திட்டத்தை எல்லா நாடுகளிலும் கொடுத்திருக்கிறார். இப்படியான தேவனை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் யோவான் 4:24 வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், மதங்களைப் போல மாமிசத்தில போய் தொழுது கொள்ளுவதல்ல, தொட்டு தொட்டு நாங்கள் அவர் தேவனை தொழுது கொள்ளுவதல்ல. நாங்கள் வாழ போற இடம் புதிய சரீரத்தை தந்து எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய சரீரத்தோடு நாங்கள் வாழப் போகிறோம். நாங்கள் உள்ளான மனுஷர்களை இருந்து அந்த உயிருள்ள தேவனை அவர் ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைந்து, ஆவியும் ஆத்மாவும் இணைந்து அவரை நாங்கள் துதித்துக் கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் அன்பாயிருக்கிறார், எங்களையும் அவர் அன்பாக இருக்கும்படியாக எங்களுக்கு கட்டளையே தந்திருக்கிறார். 1 யோவான் 4:8 வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்கள், கடின இருதயத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்களாக இருந்தால் இயேசு தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அன்புள்ளவர்களாக நீங்கள் ஒரு சிறிய ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார், உங்களுடைய மிஷனை தருவார், தன்னுடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக் கொள்ளுவார். எங்களுடைய தேவன் இருக்கிற இடம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:16 வசனத்துல, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அவர் மட்டும்தான் சாவாமை உள்ளவர். எங்களுடைய தேவன் சாவாமை உள்ளவர், இயேசு சாவாமை உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் சாவாமை உள்ளவர். 3 பேர்சன் கோட், ஒரு கோட் தான் எங்களுடைய கோட். இயேசு 2வது பர்சனாக இருக்கிறார், 3வது பர்சனாக பரிசுத்த ஆவியானாக இருக்கிறார். 3 பேரும் உயிர் உள்ளவர்களாக சாவாமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர் எங்களை இந்த மறிக்கிற சரீரத்தை எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு இம்மோர்டல் பொடியை தந்து நாங்கள் நித்திய நித்தியமாக வாழ்கிற எங்களையும் இயேசுக்குள்ள நாங்கள் மறிக்க வேண்டும். மறிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு இயேசுவை போன்ற சரீரத்தை தந்து, பரிசுத்த சரீரத்தை தந்து நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பாருங்கள், மாம்ச கண்களால ஆவியிலே இருக்கிற தேவனை பார்க்க முடியாது. இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் உருவங்களாக சிலைகளாக, அது மாம்ச கண்களால தான் அதை பார்க்க முடியும். எங்களுடைய உயிருள்ள தேவன் ஆவியாக இருக்கிறான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் வெளிப்படுவார். இங்கு ஆவியில கண் இருக்கிறது. பாருங்கள், மனிதன் மரிக்கும் பொழுது ஏழை லாசரசு மரிக்கிறான், ஐஸ்வர்யவான் மரிக்கிறான்.

அவன் பாதாளத்தில வேதனைப்படுவான், இயேசுவிடத்தில வராத ஒவ்வொருவரும் இப்படித்தான் நடக்க போகிறது. எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, இந்த மதங்களில உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், நான் தான் மெய்யான தெய்வம், நித்திய ராஜா, உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கப்பட்டு அழிக்கப்படும், எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை வைத்திருக்கிறார். மதங்கள் மனிதனால உருவாக்கப்பட்டது, தேவர்கள் அவர்கள் வீணான தேவர்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. மழையை வர்ஷிக்கத்தன்மை அவர்களிடத்தில் எந்த தேவர்களுக்கும் இல்லை. எரேமியா 14:22 மழையை வர்ஷிக்கிறவர் நான் அல்லவா என்று அந்த மெய்யான தேவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரிடத்துல வந்து ஒரு லோயர் கேள்வி கேட்கிறார். மத்தேயு 22:36 போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பாருங்கள், அன்புதான் அவருடைய பிரதான கற்பனையாக இருக்கிறது. அன்புதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதற் கனியாக இருக்கிறது. அன்புதான் எங்களுடைய தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த அன்பில தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எப்படி பாருங்கள், இப்படியாக எப்படி நியாய பிரமாணம் முழுமை அடைகிறது பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டார். தன்னுடைய அன்பை, எங்களுடைய தேவன் அன்பை வெளிப்பட்டு வெளிக்காட்டினார். இப்படி இயேசு எங்களுக்காக மரித்து, ஒரு சிநேகிதனுக்காக மரிக்கலாம், பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இயேசு மரித்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். இப்படி எங்களை படைத்த தேவன், அவரைத்தான் நாங்கள், அவருக்கு தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். கைகளினால செய்யப்பட்ட இந்த ஐடல்ஸுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் வணக்கங்களை செலுத்த கூடாது. அது அந்த தேவர்கள், அந்த தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று வேதாகமன் சொல்லுகிறது. எரேமியா 10:11 பாருங்க, நாங்கள் யோவான் 17:17 எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க, நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒவ்வொருவரும் பாவம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். இப்படியாக ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும், ஒரு பறவையை பலியிட வேண்டும். ஆனால் அது முடியாத தீராத பலியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்து 1 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1 to 33 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து 33 வயசுல இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு அந்த ஒரே பலி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் அந்த ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். பாருங்கள், நாங்கள் பறிக்க வேண்டிய சிலுவையில, நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய இருதயத்தை தான் படைத்த தேவனங்களை கேட்கிறார். இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக வந்த சரீரம், எங்களுடைய ஆவி ஆத்மா, இந்த இருதயத்தில நாங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீர் என்னிடத்துல வந்து தங்கியிடும். பாருங்கள், அந்த இம்மா சீடர்கள் அவரோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது சாயங்காலம் ஆயிட்டு, பொழுது போயிட்டு, இன்னும் எங்களோடு வந்து தங்கிடும். பாருங்கள், இயேசு வரும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பத்தை குட்டி பாருங்கள், அந்த அவர் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவியா அந்த இயேசுவை பார்த்தார்கள். பாருங்கள், இப்படித்தான் இந்த ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு உள்ளான ஆத்மாவில கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது எங்களை அவர் தரிசனங்களை பார்க்கிற காரியங்களை அவர் தரிசனத்தை தரும் பொழுது அந்த ஆத்ம கண்களுக்கு கூடாக எங்களுக்கு காண்பிக்கிற தேவனாக அவர்

இருக்கிறார். பாருங்க, நியாய பிரமாணம் நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஒரு பலியிட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் அன்பு, ஒரு பிறரை நாங்கள் அன்பு செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாக திருட மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். இப்படியாக இந்த 8 கற்பனைகளும் பிறருக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோம். முதல் கற்பனைகள் பாருங்கள், நாங்கள் அந்த மெய்யான தேவனை, எங்களை படைத்த தேவனை அன்பு கூறும்படிதான் எங்களுடைய தேவன் கேட்கிறார். அவருக்கு தான் நாங்கள் துதி, கன, மகிமை. கல்லுக்கும் மண்ணுக்கும் இப்படி மிருகங்களுக்கும் பாம்புக்கும் நாங்கள் பலிகளை அவைகளை மகிமைப்படுத்த கூடாது. பாருங்கள், இப்படி செய்யும் பொழுது யாத்திராமம் 20 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நான் எரிச்சல் உள்ள தேவன். பாருங்கள், அவருக்கு ஒரு நாள் அந்த கோபம் வெளிப்படும். பாருங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறால் மன்னிப்பு, அந்த தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் இறுதிய பூர்வமாக மன்னிப்பை அவரிடத்துல பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படிதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது எபேசியர் 2 வசனத்தில், அவரை நேசிக்க நேசிக்க அவருடைய வார்த்தைகள் இவ்வளவு அன்புள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயத்தில சேர்த்து கொள்ள நீங்கள், அவர் இவ்வளவு ஒரு இணக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர். அந்த பாவியான மக்களுக்காக தன்னுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் அவரை அறியாமல் இருந்தால், அந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்காதிருந்தால், புதிய ஏற்பாட்டை நீங்கள் இப்பொழுது படித்துக் கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி அனைத்து காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வசனத்துல, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த மதமும் மதம் தவறான வழிகளில் அழைத்து செல்லும். பாருங்கள், இந்த மதத்தை அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மதத்தினாலே போய் நாங்கள் பிதாவிடத்தில் போகலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்தை படைத்த தேவன், ஆதியாகமம் 3 அதிகாரங்களை பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் படைத்தவர் சொல்லுகிறார், படைத்தவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. பாருங்கள், ஆதியாகமம் 26:27 வசனத்துல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைப்போம் மனுக்குலத்தை. பாருங்க, நாங்கள் எல்லோரும், நீங்கள் பலவிதமான மதங்கள்ல இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இப்படியா இருந்தாலும் எல்லாரும் நாங்கள் தேவனுடைய சாயலாக, இயேசுடைய சாயலாக, பரிசுத்த ஆவியானவருடைய சாயலாக, இந்த 3 பேரும் படைப்பின் பொழுது இருக்கிறார்கள். நமது சாயலாக நாங்கள் யாவரும் அந்த சாயலை மீண்டும் பெற்றுக் கொள்ள மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுவை போல மாறுவதற்கு நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவர்கள் 3 படைப்பின் பொழுது ஒன்றாக இருக்கிறார்கள். பிதா இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அம்பிளிஃபைட் பைபிளில தான் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது, இல்லாடி கான்கார்டன்ஸ் பைபிள்கள்ல நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். சாதாரண பைபிள்கள் இல்ல எழுதி வைத்திருப்பார்கள், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. நீங்கள் கான்கார்டன்ஸ் பைபிள், அம்பிளிஃபைட் பைபிள் சில, நமது என்பது பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் அந்த மனிதனை உருவாக்கும் பொழுது இருந்தவர்கள். பாருங்கள், இயேசு இந்த சரித்திரத்தை 2:33 வருடங்கள் வாழ்ந்தவர். கிறிஸ்துவுக்கு பின்பு 70-80 ஆண்டுகளில இந்த புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்டது, குர்ஆன் எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 700 பின்பாக, பாருங்கள், தேவன் ஒரு மதத்தை 700 பின்பாக தேவன் படைக்க மாட்டார். தேவன் பழைய ஏற்பாட்டில இருந்து இயேசுடைய சந்ததி ஆபிரகாமில இருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பாருங்கள், நாங்கள் யோவான் 3:18 வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பொறான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிறவன் இயேசு. இதை நீங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கலாம்.
எட்டாம் அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து பார்த்தீர்களாக இருந்தால், சாலமோனால் எழுதப்பட்ட நீதிமொழிகளில், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஜீசு

தான் ஜீசு. இந்த ஜீசு ஆழங்கள் 24வது வசனத்தில் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் போது நான் ஜெபிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் பாருங்கள், மலைகள் உருவாக்குவதற்கு முன்பும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திறன்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் பாருங்கள். மண்ணை உருவாக்க முன்னே இயேசு தேவனோடு கூட இருந்தவர். 27வது வசனத்தில் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டடிக்கையிலும் உயரத்தில் மிருகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவரருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். அவர்கள் இவ்வளவும் செய்யும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசு தேவனோடு கூட செல்ல பிள்ளையாக இருந்தவர். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். 34வது வசனத்திலே வெண் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பங்களிப்படியான அன்புள்ள தேவன் தான். அவருடைய வசனம் எங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்கிறது. இந்த தீமைகள் வருகிறது பிசாசிடத்தில் இருந்து. இந்த பாவத்தின் பின்பாக, ஆதாமவாளின் பாவத்திற்கு பின்பாக இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த சரீரத்துக்குள்ளாக மனிதன் பாவம் செய்கிறான். பாருங்கள், இது ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 3:16 வசனத்திலேயும் அன்றியம் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாருங்கள், தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர். தேவன் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த இயேசு தான் தேவனுடைய செகண்ட் பர்சன் அவர் மாம்சத்தில வெளிப்பட்டார். ஒப்புக்கொடுக்கிறபடி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்கள், எப்படி பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து வந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசு 33.5 வயதில் மரித்து மிருகங்களுக்கூடாக பரலோகத்திற்கு பிதாவின் வலது பார்சகத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 1:26-27 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷரை உருவாக்குவோமாக. நாங்கள் எல்லாரும் தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அதனால நாங்கள் மீண்டும் அந்த மெய்யான தேவனிடத்துல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்துமாவை பிசாசு திருடுகிறவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். பாருங்கள், அவன் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போனவன். அவன் எங்களை மணிக்குலத்தை இழுத்து நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறது. இதற்காக தான் இயேசுடைய வார்த்தைகள் தான் பிசாசை எதிர்த்து நிற்க உதவி செய்கிறது. பாருங்கள், நீங்கள் இடம் கொடுத்தால், பாவத்துக்கு இடம் கொடுத்தால், தீமைக்கு இடம் கொடுத்தால் பிசாசு உங்களையும் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஏஞ்சல்ஸாக தேவன் படைத்த அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இன்றைக்கு பிசாசுகளாக அன்றி கிறிஸ்துவின் ஆவிகளாக தேவனுக்கும் இயேசுவுக்கும் விரோத பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதமாக யார் யார் தேவனுடைய பக்கத்துல வருகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக செயற்படுகிறவனாக இருக்கிறார். இயேசு எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வழிகளில போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்.

மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய், மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்.

எங்களுக்கு ஜேசு ரட்சகராக நீட்டிக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் இமைக்கு பின்பு எமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற இதற்காக தான் இயேசு எல்லா மனிதர்களையும் அழை

0: கொண்டிருக்கிறார்கள். மதம் என்ற ஒரு மத வழியில மத காரியங்களிலே இன்றைக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார். நீர்தான் எங்களை உருவாக்கிற தேவன், நீர் எங்களை தாயின் வயிற்றில உருவாகுமென்றே எங்களை தெரிந்து கொண்ட தேவன். நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சங்கம் ஊடகத்தில வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை நீர் எங்களை தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களை நீர் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, அன்புள்ளவரப்பா, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, நீர் மனிதரை நேசிக்கிறவரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல பரிசுத்தப்படுத்தும்படியாக. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. எங்களுடைய தேவன் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் ரத்தத்தினால கழுவி எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திரே. பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றினீரே. எவ்வளவு உன்னதமானவர் நீர், எங்கள் மே எங்களை நேசிக்கிறவர் நீர் என்பது எங்கள் மூலமாக இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொருவரும் இடத்துல மனம் திரும்பி பாவங்களை அறிக்கேடுவார்களாக. ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மெய்யான தேவன் நீர் என்பதை வேதாகமத்திற்கு ஊடாக அவர்கள் அறிந்து ஆண்டவரே அந்த பிராணமை தேவனை அறிந்து கொள்ள, இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள, மதம் ஒரு விடுதலை தர மாட்டாது, பரலோகத்துக்குள்ள போகிற வழி மதம் அல்ல என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ள அவருடைய இதயங்களை மாற்றுவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த கடைசி கால அபிஷேகத்தை இந்த மக்கள் மேல ஊற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒருவரும் விடப்பட்டு விடக்கூடாது. எங்களை மன்னித்தீரே. நாங்கள் பாவத்தில் இருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினால உண்டு ஜொவ்வாண்டுகளின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக யோவான் மூன்று மூன்றின்படி பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ஒன்று பேதுரு ஒன்று பன்னெண்டின்படி எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை அனுப்பி அந்த பரலோக மேன்மையை காண்பித்தீரே. பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீரே. பாவத்தில வாழ்ந்து சாபத்தில வாழ்ந்து அந்த இருளான வழியில இருளான பாதையில வாழ்ந்த எங்களை அந்த அந்தகார இருளில் எங்களை ஆச்சரியமான ஒழிக்கங்களை அழைத்தீரே. உம்முடைய அந்த ஒளியான தேசத்துக்கு எங்களை அழைத்தீரே. நாங்கள் மட்டும் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டு மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளும்படியாக, உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்களையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு இடப்பட்டதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அபிஷேகத்தை இந்த காலங்களில் அதிகரித்து தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உண்மையோடு முத்தபத்தோடு உமக்கு மட்டும் நாங்கள் துதி கன மகிமையை செலுத்தி உமக்கு மட்டும் வாழ, உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய சித்தத்தை செய்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தயார்படுத்தும், பலப்படுத்தும். சத்துரு கட்டப்பட்டு போவானாக. தீமைகள் இந்த நாளில் இந்த உலக நாடுகளிலே நகர்ந்து போவதாக. யுத்தத்தை ஓய பண்ணுவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதற்காக ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே.
1: நன்றாக ஒரு வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். சங்கீதம் 91 முதலாவது வசனம் சொல்றது போல உன்னதமானவரின் உயர் உன்னதமானவரின் உயர் உன்னதமானவரின் உயர் அந்த வசனத்தை இருக்கிறவர் அவர் நிழலில் தங்குவார் என்று சொல்லி சொல்றது போல அந்த அதே வசனத்தின் மூலமாக நீங்கள் என்ன மாதிரி அந்த உண்மையான மெய்தேவனை நாங்கள் அறியும் மட்டும் எங்களுடைய அந்த ஆத்மாவின் கண்கள் திறக்கப்படாது. கிறிஸ்தவர்களாக அவரோட நாமத்தை தரித்து கொண்டு நாங்கள் கம்யூனியன் எடுத்தால் என்ன, சர்ச்சுக்கு போனால் என்ன, நாங்கள் அவரை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மட்டும், எங்களுடைய ஆத்மாவின் கண்கள் திறக்கும் மட்டும், நாங்கள் அவருடைய நாமத்தின் சீக்க கிறிஸ்தவர் என்று சொல்லி நாமத்தை மட்டும் அறிந்து கொள்ளலாம், ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவின் கண்கள் திறக்கப்பட்டு அவரை நாங்கள் எங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மட்டும், எல்லா மதத்தவர்களைப் போலவே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிய வேண்டும். அதை அறிந்து கொண்டு நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரட்சிப்பின் கீழே வந்தால்தான் அவரை நாங்கள் உண்மையான இரட்சகர் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தின் கீழே அவருடைய இரத்தத்தால நாங்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாகவே நாங்கள் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே ஒரு இரட்சகர் என்று சொல்லி இயேசு நாமத்திலே நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த இரட்சகரின் நாமத்திலே எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. கிறிஸ்தவராக இருந்தால் கூட அதுதான் ஆகிறது. அதை நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மதம் மதம் என்று சொல்லி மற்ற மதங்களுக்காக மட்டும் இல்லை, இது கிறிஸ்தவர்களுக்கும் உரிய ஒரு விஷயம்தான். அதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய ஆத்மாவின் கண்களை நாங்கள் உன்னதமானவரின் மேல் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் எங்களுடைய ஆத்மாவின் கண்களை திறக்கிறார். அப்பொழுது நாங்கள் அவரை இரட்சிப்பராக ஏற்றுக்கொள்வோம். அந்த நேரம் தான் எங்களுக்கு சர்ச்சோ கம்யூனியனோ நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தை எங்களுக்கு தருகிறார். அப்பொழுதுதான் அந்த ஐக்கியம் சரியாக எங்களை இரட்சிப்புக்குள்ள ஐக்கியத்து மூலமாக எங்களுடைய சர்ச்சோ கம்யூனியன் எடுத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெவனுக்கு போகலாம். நாங்கள் இப்பொழுது சர்ச்சுக்கு போற ஆக்கள் நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லி நாங்கள் ஹெவனுக்கு போக முடியாது. இரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அந்த இப்படியா நீங்க அந்த இரட்சிப்புக்கு ஆத்மாவின் கண்களை இன்றைக்கு கூறினீர்கள். நன்றாக அதை புரிந்து கொள்ற அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து காட்டினீர்கள். அந்த நன்ன வார்த்தையாக இருந்தது. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. அதுதான் என்னை நன்றாக சுட்டி காட்டினது. Thank you, God bless you, Pastor. உங்களோட வசனத்துக்கும் ரட்சிப்புக்குரிய வசனத்துக்கும் என்ன மாதிரி நாங்கள் எங்களை தாழ்மையாக உண்மையாக நாங்கள் அவருடைய நாமத்திலே நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆத்மாவும் உண்மையோடையும் நாங்கள் இப்பொழுது ஜபிக்கும் பொழுது அவர் எங்களை கேட்பார். ரட்சிப்புக்குள்ள வந்தா தான் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: ஆமென், ஆமென். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவிதான் எங்களை இவ்வளவுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வைக்கிறது. God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen, amen. God bless you, Pastor Anton Rasnayam. இதுவரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பாஸ்டர் ஆண்டன் ராசனம் கொடுத்த செய்தி. ரிச்சிப்குரிய நன்றாக ஒரு எங்களுடைய ஆத்மாவின் கண்களை கத்தர் என்ன மாதிரி அவர் எங்களுடைய ஆத்மாவின் கண்களை திறக்கும் பொழுது இரட்சிப்புக்குள் வருவதற்கு அது எங்களுக்கு ஆவியானவர் அது எங்களுக்கு செய்கிறார் என்றபடியால் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆவியிலே இரட்சிப்புக்குள் வந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. இப்பொழுது நாங்கள் முடிவு ஜெபத்திற்குள் செல்லலாம். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வே இன் விச் யூ கேம் அண்ட் You brought forth such a wonderful blessing once again, Lord, this evening, Father, as we came, Lord, and worshipped you, praised you, and brought forth even a thanksgiving message and all the rest that to go on with it, Lord Jesus. Many were blessed, many gave thanks, giving to you, especially from the country of Canada, as we celebrated this past weekend, the Thanksgiving, Lord, even yesterday was a special national holiday for it. Lord, we thank you, Lord. A million tongues is insufficient to bring forth praises and thanksgiving that belongs to you so much, Lord. Thank you for that, Lord. Now, Lord Jesus, as we end this segment of Nithya Velicham this evening, Lord, we thank you, Lord, for Sister Subha, who hosted the program along with me, Lord. Thank you, Lord, for the message she gave as well, Father. And Lord, as we went to Lord, opened up, Lord Jesus, with the blessings, Lord, with the worship and praises and thanksgiving, and also, Lord, into the half an hour standing in the gap and praying, Lord Jesus, along, Lord, even as Brother Mahindran also came and joined us, Lord, into Lord Jesus being able to be available. Thank you for his presence as well. Bless him as well, Father. And Lord, we thank you, Lord, for the many ways in which we had gathered and prayed, Lord, and standing in the gap, Lord, for the impending things that are going on in this world, Lord, standing, Lord, in the gap for the five continents as well, Father, and many, Lord, and also the wars and between Israel and Iran and all the rest. Oh, Lord, we thank you, Lord, and for the families, the communities that represent in the countries that we live in, Lord. And the Lord Jesus, the leadership that we, Lord Jesus, represent also. Thank you for hearing our prayers, Lord, as you are interceding for us at the right hand of the Father. And Lord Jesus, we give them all to you, Father. Now also, Lord, thank you, Lord, for the first message that came from Sister Brenda, Lord, who was able to come forth, Lord, and bring forth a beautiful message as well, Father, that was challenging, Lord, for our own hearts, Lord, about a wonderful, loving Savior. Through our Lordship of the Lord Jesus Christ, how he comes and he hears us, and he also, Lord, brings all our petitions, Lord Jesus, to fruition only when we obey and we magnify and honor him, Lord. And whenever we, Lord Jesus, come to you, Lord, in spirit and in truth, Lord, you will always, Lord, come through and give us our requests, Lord, according to your will and your purposes to fulfill in our lives. And she brought forth that wonderful message too, Lord. Bless her and her ministry and her call and her family, Lord, also, Lord, her daughter, Lord. Be with her and lead her and guide her and protect her, Lord, and give her good health, Lord. And thank you for the promotion you gave her with her job as well, Father, and all the good things, Lord, and of the favor that and all the protection along with her and her daughter in schooling and everything else, Lord. We thank you in Jesus' name. We also, Lord, thank you for Sister Subha who came also, Lord Jesus, along with hosting the today's program, Lord, and also tomorrow. Be with the leader and guide her accordingly, Lord. And for the message she brought forth, Lord, with thanksgiving, Lord, for this week's message, Lord. We thank you for that wonderful message as well, Father. How, Lord, how much, Lord Jesus, your heart is for them that are lost, Lord, for them that, oh, Lord, still, Lord, don't want to follow you, despite of knowing sometimes you reveal their will, you reveal them how much you want them in the paths you have shown them, Lord, yet for all they resist and they get away from it, try to get away like Jonah did, Lord. And Lord, you have proven yourself faithful even in Jonah's life, how you went after him, Lord. So that was a good example, Lord. And also, Lord, in many ways, Lord Jesus, even and you have used Ruth, Lord, even so she was, Lord, from a Lord Jesus, different community, and how you brought her, Lord, into Boaz's life. And Boaz belonged to the lineage of David and came because of that. Jesus came through that same lineage. And Lord, what a beautiful way, Lord, for us to know, Lord, how God keeps his purposes and fulfills them when we are faithful to him. And when we open our eyes of understanding to see it and know it and accept it and follow it, Lord, there's such a blessing in it. So we thank you for that, Lord. And Lord, for this wonderful message as well. And bless her and her family as well, Father, with health, wealth, and everything that you have given them, Lord, for a wonderful blessing, Lord, that follows spiritually, Lord, and every other way, Lord. Draw them closer to you, protect them and be with them, lead them and guide them as a family as well. And with a call upon her life, I pray, Lord, in Jesus' name. Also, thank you, Lord, for Pastor Anton Rasnaim's message. I already thanked her and elaborated on it, Lord. Thank you for his wonderful call as well, Father, as a pastor and an evangelist, Lord. His fervor, Lord, and the hunger for souls. How he shares the message, Lord Jesus. The wonderful message he shared even today, Lord. How you open, Lord Jesus, the eyes of the understanding upon people, Lord, that they would come, Lord, and also, Lord, respond to the message, Lord, and bring forth much Lord Jesus, in terms of salvation, Lord, that they will accept you, know you as your Lord and their Savior. In Jesus' name I pray. Thank you, Father. We also thank you, Lord, for Brother Mahindran, who took the time to come and share and see and know what's going on and be a part of it, Lord. Bless him, Lord, for his time and service and dedication. Be with him, lead him and guide him, Father, and undertake for everything that he says and does, Lord, and bring forth, Lord Jesus, much health and purpose and power of your ways in which only you can do it, Lord, through the anointing power of the Holy Spirit resting upon his life. Thank you, Lord, and bless him and his family, and Lord, to the generation, Lord, third and fourth generation to be blessed, Lord. Thank you, Father, and his protection over his life, I pray. And also, thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord, for their time and dedication as a family, Lord. Bless them as well, Father. All that they have been saying and doing, Lord, taking the time, Lord Jesus, morning till evening, Lord, day in, day out, Lord. Father, Lord, for that way in which they spend their time, Lord, is not in vain, Lord. They will be rewarded, Lord. It is for us, Lord, as ministers of the gospel and taking time, Lord, for your kingdom's sake and the purposes to be fulfilled in the end days of your calling. And, Lord Jesus, you have made it possible, Lord. And so, therefore, Lord Jesus, they will, Lord, reap the blessings accordingly, even with the 97 stations that have joined alongside, because of Brother Leslie, Lord, making it possible, oh God. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for Brother Leslie. Vanessa has been doing all the recordings, and it is going to go on now into the YouTube and Facebook. Many that cannot go in and personally receive the message when it's going on could also now come in, Lord Jesus, through the media networks to be blessed by them. So we thank you for that, Lord. I also thank you for Sister Rita and her call and her ministry as well, Father, and your protection over her, Lord, and both of them, for them and their call and their lives with their children and grandchildren, Lord, as a family, Lord. Bless them, protect them, keep them, lead them, and guide them each step of the way, I pray. In Jesus' name, amen and amen.
2: Amen. Amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம்

என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்

ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் வாழ்க்கையின் புயல் காற்றை நீர் ஒருவர் தான் பூந்தண்டலாய் மாற்ற முடியும். காற்றினால் நீ அடைப்பட்டிருக்கிறாயா மகளே, மகனே? தேவன் நிச்சயம் உனக்கு உதவி செய்வோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும்

மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.

0: ரெண்டு நாளாகமம் 7 அதிகாரம். சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நிணத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் எந்தெந்தைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டுப்போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தின் நின்று தள்ளி அதை எல்லா ஜனசதளங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள்.
1: எசேக்கியேல் 42 பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயர இருந்த அறை வீடுகள் அகல கட்டையாயிருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாயிருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாயிருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகல கட்டையாயிருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாயிருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வடதிசையான அறை வீடுகளின் சாயலாயிருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாயிருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான.
0: இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்துண்டானவர்கள், நான் உயர்விலிருந்துண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்துண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்துண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவர் எந்தைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் எந்தைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்? உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தெந்தைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெந்தைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர். அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே

0: யோவான் 21
1: Recording in
0: அதிகாரம்.
1: progress.
0: இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தி.
2: கிறிஸ்தவக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். சங்கீதம் 143:10. பிரியமானவர்களே, நாம் தேவனை அறியாத முன்னொரு காலங்களில் தேவன் எம்மை குறித்து மௌனமாக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்னர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது அவரது வார்த்தை. ஆகவே நாம் எப்படியும் ஜீவிக்கலாம் என்பது எமக்குரிய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் இப்படித்தான் தேவனுடைய சித்தப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வது எமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவருடைய சித்தப்படி ஜீவிப்பதையே தேவனும் விரும்புகின்றார். இன்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கிறார்கள். அதே போல் நாம் தேவனோடு தானே இருக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்பதும் சபைக்கு போவதும் மட்டுமல்ல, எமது கிறிஸ்தவ ஜீவியம் வேதம் சொல்வது போல இருக்கின்றதா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, அநேகருக்கு பூமியிலே நன்மைகளும் தேவனின் ஆசீர்வாதங்களும் மட்டுமே பிரியம். ஆனால் அவருடைய சித்தம் என்னவெனில், நாம் தப்பாமல் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே. ஆதலால் உங்களுடைய தரிசனம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதாக இருக்கட்டும். நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் எப்படியும் அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுங்கை மாற்றாமல் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடை. நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 69:5 வாசிக்கலாமா? தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்களுக்கு மறைந்திருக்கவில்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தியினம், குற்றங்கள், ரெண்டு விஷயத்தை தாவீத் இங்கே எடுத்து வைக்கிறார். என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்ன? புத்தியினம் அப்படின்னு என்ன? அதாவது குறைவா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய புத்தி செயல்படலையா, அந்த விதம் கர்த்தருக்கு விரோதமாய் எப்ப நம்ம புத்தி செயல்படுதோ அதுதான் புத்தியினம். பரிசுத்தத்துக்கு விரோதமா எப்ப புத்தி செயல்படுதோ அது புத்தி ஈனம். பரலோகத்துக்கு விரோதமா புத்தி செயல்பட்டு அது புத்தி ஈனம். அததான் வந்து தாவீது சொல்றாரு, என் புத்தி ஈனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லா மனுஷனுக்குள்ள இது இருக்கும்ல, அந்த புத்தி ஈனம் இல்லாத மனிதர்கள் யார் அப்படின்னா தேவனோடு நெருங்கிய உறவு இருக்கிறவங்க தான். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அசைக்க முடியாம இருக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட காரியத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த புத்தீனமாக இருப்பதை பற்றி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ கோபத்தை சில சமயம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடும். சில சமயம் தேவன் தருகிற நன்மைகளை நம்ம இழந்துருவோம். சில சமயம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை இழந்துருவோம். அதனால தான் தாவீது அறிக்கையிடும் பொழுது அதை சொல்லி அறிக்கையிடுறாரு, தேவனே நீர் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர். அது சொல்கிறார், அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. எனக்கு தெரியாமல் செய்த, உமக்கு தெரியாமல் செய்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு முன்பாக எந்த பாவத்தையும் நான் மறைக்கக்கூடாது. பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதை அந்த பாவத்தை அறிக்கையிடாது இருக்கும்போது இரக்கமே இல்லை. அப்போ தாவீது அந்த புத்தி இனத்தை கூட அவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். அது மட்டும் இல்லை, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை என்ன சொல்கிறார். அந்த குற்றங்கள், அவர் அவ்வளோ குற்றங்கள் செஞ்சிட்டாரான்னு ஆனால் சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம சீர்படுத்தி கொள்வதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ செய்த குற்றங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். மறைந்திருக்கவில்லை அப்படிங்கிற குற்ற மனசாட்சியோடு வாழக்கூடாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது ஆண்டவருக்கு உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி திரும்பி உடனே வந்துடலாம். ஆனால் அதை உள்ளே வச்சு அதை உருவம் கொடுத்து செயல் வடிவாக்கி அதை நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் தெய்வ சமூகம் வருவது என்பது தவறான காரியம். இருதயத்தில் தோன்றும் பொழுதே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணும். அப்பா, எனக்கு இப்படி ஒரு புத்தீனமான காரியம் தோணுது, இப்படி ஒரு குற்றம் செய்ய இருதயம் தூண்டுகிறது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொன்ன மாத்திரத்தில் பரிசுத்தாவே நமக்கு விடுது.

0: கொடுத்துருவார். அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு அதை அறிக்கையிட தாவீது மாதிரி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு இரக்கம் செய்கிற தேவனா அவர் இருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாளில் பரிசுத்தாவில் எங்களோடு பேசியிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, வார்த்தையிலிருந்து வருகிற வல்லமை உம்முடையது ஆண்டவரே. எங்களுடைய புத்தியினத்தை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் செய்த தப்பீதங்களை ஆண்டவரே, அறிக்கையிடாது இருக்கிற பாவங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. இதை கேட்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.
1: பதினைந்தாம் தேதி அக்டோபர். இன்றே உங்களுக்கான வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15 அக்டோபர் 2026 வியாழக்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 18:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலே உடையவராயிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட் அண்ட் பிஹோல்ட் ஐ ஆம் லைவ் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் ஐ ஹோல்ட் த கீ ஆஃப் த டெத் அண்ட் ஹெய்ட்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, நம்மோடும் இந்த நாட்களிலே இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மரணத்திற்குரிய திறவுகோலை இந்த நாட்களிலே அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் நேசிக்கிற தேவன் ஒரு மரித்த தேவனை நாங்கள் நேசிக்கிறதில்லை, அல்லது இந்த நாட்களிலே ஆராதிக்கிறதில்லை. உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தரைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறோம் என்று இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவர் இன்றைக்கு கூட நமக்கு இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவன் மரித்தவராய் இருந்தால் எப்படியாக இந்த நாட்களிலே அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை சற்று இந்த நாட்களிலே திரும்பி பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கடவுள், ஒரு இந்த வானத்தையும் பூவையும் உண்டாக்கின ஒரு கர்த்தர் மரித்திருப்பாராயிருந்தால் எப்படி இன்றைய கூட இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கும்? கேன்சர்கள் சுகமாக்கப்படுகிறது, டியூமர்கள் சுகமாக்கப்படுகிறது, கற்பப்பை எடுக்கப்பட்ட பெண்களுக்கு கூட இந்த நாட்களிலே மறுபடியுமாய் கற்பம் தரிக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே குழந்தைகள் இல்லாதவர்கள், 5 வருஷம் 10 வருஷம் குழந்தைகள் இல்லாதவர்கள் அங்கே தேவனுடைய ஊழியர்களிடத்திலே வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து இரட்டை குழந்தைகளை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக அநேக அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரண தருவையிலே இருக்கிறவர்களை கூட தேவன் இந்த நாட்களில் உயிர்ப்பித்து அவர்களுக்கு வாழ்வடித்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களிலே தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறார். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா? இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இந்த நாட்களிலே நான் எப்படியாக இருக்கிறேன் என்றால், வேதம் தெளிவாக சொல்லுகிறதே, நீங்கள் பாருங்கள், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அப்படியானால் முடிவு பரியந்தம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை தான் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நம்மை இந்த நாட்களிலே எழுப்பி நடத்துகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களிலே விசுவாசம் இல்லை என்றால் அங்கே நாங்கள் தேவனோடு இந்த நாட்களிலே நடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். மரித்த தேவனாய் இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருந்த இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே யோவானுக்கு பேசப்படுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாட்களிலே பார்ப்போமா? அரும பிள்ளைகளே, அவரிடத்திலே இருந்த நாட்களை நாங்கள் உத்தாசியை கேட்டு நடப்போமா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வரும்படியாக அந்த நாட்களை தேவனிடத்திலே கேட்போமா? அப்படியானால் நம்முடைய மாமிசத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் மரித்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வேண்டி கேட்கிற வழியிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மை உயிர்ப்பித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்திலே தெளிவாக இந்த நாட்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஐ ஆம் த லிவிங் ஒன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட் அண்ட் பிஹோல்ட் ஐ ஆம் அ லைஃப் அண்ட் ஃபார் எவர்ன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே இந்த நாட்களிலே மரித்திருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மறிப்பை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/10/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், கென்யா. ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ அவர்களுக்காக தேவன் அவருக்கு ஞானத்தையும் நேர்மையும் வழங்கி மக்களின் நன்மைக்காக ஆட்சி செய்ய உதவ ஜெபிப்போம். வறுமை, வேலையின்மை மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜெபிப்போம். துணை ஜனாதிபதி கித்ரு கிண்டிகி அவர்களுக்காக தேசத்தின் ஒற்றுமையையும் அரசியல் நிலைமை தன்மையையும் வலுப்படுத்த அவருக்கு ஞானம் கிடைக்க ஜெபிப்போம். மாகாணங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையே ஒத்துழைப்பு வளர ஜெபிப்போம். ஊழல், லஞ்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறைந்து அரசாங்கத்தில் வெளிப்படை தன்மை பெருக ஜெபிப்போம். மக்களின் வரிப்பணம் பொதுநல திட்டங்களுக்கு சரியாக பயன்படுத்தப்பட ஜெபிப்போம். காவல்துறை மற்றும் நீதித்துறைக்காக அமைதியான போராட்டங்களில் மக்களின் உயிர்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்பட்டு அநீதியான கைது மற்றும் வன்முறை தவிர்க்கப்பட ஜெபிப்போம். அரசியல் ஒற்றுமை மற்றும் சமூக சமாதானத்திற்காக அரசியல் மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகள் குறைய ஜெபிப்போம். தலைவர்கள் மக்களுக்கிடையே பிரிவினையை தூண்டாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வளர ஜெபிப்போம். வறட்சியால் பாதிப்புகளுக்குள்ள வறண்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான தண்ணீர் மற்றும் உணவு கிடைக்க ஜெபிப்போம். வறட்சியால் வாழ்வாதாரத்தை இழக்கும் குடும்பங்களுக்கு உதவிகள் கிடைக்க ஜெபிப்போம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மீட்பு உதவிகளை பெறவும் ஜெபிப்போம். குடிநீர் மாசுபாடு, தொற்று நோய்கள் மற்றும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட ஜெபிப்போம். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்காக விவசாய நிலங்களுக்கு ஏற்ற மழையும் நல்ல விளைச்சலும் கிடைக்க ஜெபிப்போம். மாசாய் மற்றும் பிற கால்நடை மேய்ப்பு சமூகங்களின் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏழை குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சத்தான உணவை பெற ஜெபிப்போம். உணவு உதவிகள் தேவைப்படும் பகுதிகளுக்கு விரைவாக சென்றடையவும் உதவிகள் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படவும் ஜெபிப்போம். குடிநீர் மற்றும் இயற்கை வளங்களுக்காக வறண்ட பகுதிகளில் குடிநீர் திட்டங்கள் மேம்படுத்தப்படவும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அரசாங்கமும் உள்ளூர் சமூகங்களும் இணைந்து செயல்பட ஜெபிப்போம். வாழ்க்கை செலவு குறைவதற்காக உணவு, எரிபொருள், வீடு மற்றும் கல்வி செலவுகளால் தவிக்கும் குடும்பங்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஜெபிப்போம். பொருளாதார கொள்கைகள் ஏழை மக்களையும் நடுத்தர குடும்பங்களையும் பாதுகாக்க ஜெபிப்போம். இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிற்பயிற்சி மற்றும் தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்க ஜெபிப்போம். விரக்தி, குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் இலக்கு பழக்கங்களில் இருந்து இளைஞர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். குடும்பங்கள் மற்றும் பெண்களுக்காக குடும்ப வன்முறை, பாலியல் சுரண்டல் மற்றும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குறைய ஜெபிப்போம். பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்க ஜெபிப்போம். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்காக வறுமையால் பள்ளி படிப்பை நிறுத்தும் குழந்தைகள் மீண்டும் கல்வியை தொடர உதவி கிடைக்க ஜெபிப்போம். ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்களால் பாதிக்கப்படும் குழந்தைகள் சிகிச்சை பெற ஜெபிப்போம். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறைக்காக மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பலன் கிடைக்க ஜெபிப்போம். தொலைதூர பகுதிகளிலும் ஏழை குடும்பங்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க ஜெபிப்போம். கென்யாவின் திருச்சபைகளுக்காக புரட்டஸ்டான், கத்தோலிக்க மற்றும் சுவிசேஷ திருச்சபைகளில் ஒற்றுமையும் உண்மையான விசுவாசமும் பெருக ஜெபிப்போம். போதகர்கள் தேவ வசனத்தின்படி வாழ்ந்து மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஜெபிப்போம். ஊழியர்கள் நேர்மையுடனும் தாழ்மையுடனும் செயல்பட்டு ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ ஜெபிப்போம். சபைகளில் பிரிவினை, பண ஆசை மற்றும் தவறான போதனைகள் தவிர்க்கப்பட ஜெபிப்போம். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பிற மதத்தினர் பரஸ்பர மரியாதையுடனும் சமாதானத்துடனும் வாழ ஜெபிப்போம். மத வெறுப்பு, தீவிரவாதம் மற்றும் மத அடிப்படையிலான வன்முறைகள் குறைய ஜெபிப்போம். வடகிழக்கு கென்யா மற்றும் தொலைதூர கிராமங்களில் வாழும் மக்களுக்கு
அவர்களின் மொழிகளில் நற்செய்தி கிடைக்க செபிப்போம். மிஷனரிகள், உள்ளூர் சபைகள் மற்றும் சமூக சேவை ஊழியர்கள் பாதுகாப்புடன் செயல்பட செபிப்போம். கென்யா தேசத்தின் ஆவிக்குரிய எழுப்புதல் மற்றும் எதிர்காலத்திற்காக மக்கள் தேவனை தேடி நீதியுடனும் அன்புடனும் வாழச் செபிப்போம். இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் தலைவர்கள் நல்ல வழியில் நடந்து கென்யா சமாதானமும் நீதியும் நிறைந்த தேசமாக விளங்க செபிப்போம். இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, மியான்மர், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற தேசம், ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக தேசம் செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: ஆமீன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இன்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். புதிய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடு இணைந்து சங்கமம் .com ஊடாக, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய நாளிலும் புதிய நேரடி ஒலிபரப்பிலே வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். சதா காலங்களும் ஜீவிக்கிற நம்முடைய கர்த்தர் எங்களை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமும் 5:6, எசேக்கியேல் 41, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 7வது அதிகாரம் வைத்து நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம், ஜீவ மன்னா, நச்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கு விசேடமாக ஜபிக்க வேண்டிய நாடு கென்யா என்ற நாடு. அவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். இந்த நாட்டுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமினி வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தேவ ஊழியர் மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்வோம். அபிஷேக ஆராதனை வழி நடத்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். ஜெபங்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு, தேவ வார்த்தைகளோடு இணைகின்ற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த வேளையிலும் துதிகளை எடுக்கும் பொழுது அவர் மகிமைப்பட, அவர் உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துகிறது ஊழியரையும் கர்த்தர் தாமே உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவரை கூடாக வழி நடத்துவாராக. பிரிசலோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேரடி ஒளிபரப்பிலே உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. Amen.
2: Amen. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் எங்கள் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சீதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் எங்கள் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் இது முதற் கொண்டு ஒன்றொன்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இந்த சங்கீதத்தை அடிக்கடி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உத்தாசை தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியவன் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் உருவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். ஹாலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம் ஐயா ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தையே நான் வாசித்தேன் சொல்லும்போது தெரிகிறதா தெரியவில்லை. இன்றைக்கு எனக்கும் என் கணவருக்கும் ஆனிவர்சரி, அக்டோபர் 15 இந்த நாள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலேலூயா. எங்களை வழி நடத்துகிற அவரே நம்முடைய ஆண்டவர். எங்களை தான் செவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் துதி கொடுக்கிறோம். ஓம் ஹாலேலூயா. நிர்மலமாகிருப்பது இல்லாதது உந்த மனதம் கிருபை கிருபை மாறாத கிருபை கிருபை கிருபை மாறாத கிருபை

அறிவிக்கிறேன் அலவத்த செல்வத்தை

அழகின் ஆண்டுடன் அன்பு தோல்வி அன்பு தோல்வி.

துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறார் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஐயா ராஜா. இரக்கம் உள்ள தேவனே ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த நாளில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்களை தாங்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக ராஜா. தேவனே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபையினால் நிலை நிற்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நடத்தப்பட, உம்முடைய கிருபையினால் வழிகாட்டப்பட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினால் மூடும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஐயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. நிராசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் மேல வந்ததையா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஆண்டவரே வாகமம் 28 படி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது ஐயா. கற்பத்தின் கனி கைண்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதப்பா. எதிரி ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஓடி போகிறார் ஐயா. எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்ட்கள் நிரம்புகிறது ஐயா. கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரேற்ற காலத்திலே மழை பெய்கிறது. நாங்களும் கடன் வாங்காதிருக்கிறோம், அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்பா ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த

Bendeme, María, calma de.

கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது

மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேவன் நல்ல தேவன் அப்பா ராஜா. மரணத்தினின்றும் உங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குற தேவன் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கள் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அநாதி தேவன் நடக்கலமே, அவன் நித்திய புயங்கள் எங்கள் ஆதாரமே,

மங்களாதாரமே அநாதிதேவனே நடைக்கலமே அவர் நித்திய புயங்களாதாரமே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா தேவனே அப்பா, இந்த வேளையிலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொன்னவரே ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று சொல்லி எங்கள் மேல் மனதுற கர்த்தர் சொல்லுகிறீர் அப்பா ராஜா. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியலுமாயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அற்புதமானவரே எம துதிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனே எம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா பிதாவே, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. கிரியர்களுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய சத்ருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி நம்முடைய பகைஞர்களுக்கு பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார். உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் வாழ்ந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பிறந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களுக்கு சமாதானம், சமாதானம் என்று கட்டளையிடுகிறோம் ஐயா ராஜா. விசேஷமாக அப்பா இலங்கை தேசம் தம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. என் ஆவியானவரே இலங்கை தேசம் முழுவதிலும் ஆண்டவரே நீங்க அசவாட விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. குறைவானதுகள் மாற்றப்பட வேண்டும் ஐயா. ஒழுங்கில்லாத ஒழுங்காக மாற்றப்பட வேண்டும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தேசத்திலே நீதியும் நியாயம் முளைக்க வேண்டும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே இலஞ்சம் இல்லாத ஆண்டவரே ஊழல் இல்லாத ஆண்டவரே தேசமாக மாற்றப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற வளமைகள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படி பெருக வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே தேசத்தின் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு பெற்றவர்களாக ஆண்டவரே தேவனே அப்பா ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாயிருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்து ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா அவர்களுக்கு சரியான வழிகாட்டிகள் சரியான ஆலோசனைகள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே போத மறந்து பழக்க வழக்கங்கள் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம். தேசத்திலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் எடுத்து போடப்படவிடும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஐயா ராஜா இந்த யூரோப் தேசங்கள் இந்த தேசங்கள் ஐயா ஆண்டவரே உடைய கிருபை இந்த தேசங்களில ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆலயங்கள் நிரப்பப்பட வேணுமா செபிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சந்ததி சந்ததி சந்ததி ஆண்டவரே அப்பா உடைய உடன்படிக்கை ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்திற்கிற அசங்கியங்கள் மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா ஆண்டவரே இந்த விண்டர் காலங்களுக்குள்ளே போக போறோம் ஐயா. இந்த விண்டர் காலங்களிலும் ஆண்டவரே தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் உண்டு பண்ணி அந்த பூமி முழுவதும் ஆண்டவரே அப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எந்தவித அனர்த்தங்களும் வராதபடி தேசங்களை நீங்க காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னும் ஆண்டவரே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ட்ரொப் பண்ணி தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதார காரியங்களிலே ஐயா விலைவாசிகள் குறைக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் வளமையாக மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். இந்த தேசத்து அரசாங்கத்துக்கு நல்ல ஐடியாக்கள் கொடுத்த ஐயா ஜனங்களை சரியான விதத்திலே வழிநடத்த சரியான ஞானம் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகள் விலகுவதாக ராஜா. சாத்தானுடைய வஞ்சகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினா நீங்கி போகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. கடினமானது.

எதுவுமில்லை, முடியாதது என்று எதுவுமில்லை. எதுவுமில்லை இயேசப்பா, எதுவுமில்லை, முடியாதது எதுவுமில்லை. எதுவுமில்லை இயேசப்பா, எதுவுமில்லை, முடியாதது எதுவுமில்லை. ஓங்கிய உன் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர், நீட்டப்பட்ட உங்கரத்தாலே

0: ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக எங்களை வழி நடத்தும் ஐயா. சரியான பாதையில எப்பொழுதும் வழி நடத்தும் ஆண்டவரே. வழி விலகுன்ற ஒவ்வொரு வேளையிலும் ஐயா ஆவியானவர் எங்களை உணர்த்தி வழி நடத்தும் ஐயா. எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், ஊழியங்களை அர்ப்பணிக்கிறோம், தேசத்தை அர்ப்பணிக்கிறோம், சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வருமானங்களை அர்ப்பணிக்கிறோம், பேங்க் அக்கவுண்ட்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனாய தேவனே சரியான பாதையிலே வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால்.
1: ஆராதனையில வழி நடத்தினீர்கள், பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களுக்கும் லோகனுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே இந்த புதிய வருடத்தையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எத்தனை வருடம் அம்மா?
0: 40 வருஷம் ஐயா.
1: 40 வருடம். என்னுடைய அனிவர்சரி 50 வருடம் ஆகிறது அடுத்த ஏப்ரல்ல. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் பிரீசலோட்டம்மா அவர்களுக்கு ஆசீர்வதித்து
0: நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த 40 ஆண்டுகள் கத்தாவே திருமண வாழ்விலே இணைந்து கத்தாவே அவர்கள் நடக்க கத்தாவே அவருடைய பயணத்தில வந்த ஒவ்வொரு காரியமும் தடையா இல்லாம கத்தாவே அவர்களை ஞானவான்களாய் நீர் இன்று மட்டும் நடத்தி இருக்கிறீரப்பா. 40 கடந்து வந்திருக்குதப்பா. ஒரு முதிர்ந்த நிலைமையும் ஆண்டவரே பரிபூர்ண நிலைமையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் கத்தாவே. எந்த அதுக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஞானவான்களாய் இவர்களை மாற்றி இருக்கிறீர அப்பா. இவர்களுடைய உதார்வ குணத்தை கத்தாவே நீர் கண்டிருக்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே ஞானம் உள்ளவனாய் கத்தாவே வாழ செய்திருக்கிறீர் கத்தாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பு கத்தாவே அவர்களுக்கு தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். பல்லோக தேவனை நோக்கி பார்க்க செய்திருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர், உமக்கன்று ஊழியம் செய்ய அவர்களை பயன்படுத்தி இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றுக்குமாய் அந்த 40 ஆண்டுகளில் நடக்கும் போது எத்தனை எத்தனை பாதையிலே எத்தனை எத்தனை தடைகள், எத்தனை எத்தனை விழுதல்கள், எத்தனை எத்தனை எழும்புதல்கள் கத்தாவே. எத்தனை நாட்கள் கூன நாய் நடந்த நிலைமையிலே அப்பா நீங்கள் ஆண்டவரே நிமிர வச்ச தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து சோதி தருகிற தேவனா இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லி நாங்களுமே துதிக்கிறோம். அவர்கள் ஆத்துமா இன்னும் வாழ்வது போல ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து கத்தாவே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே மகிமையே நீ கண்டடைய உதவி செய்யும் கத்தாவே. இன்னுமாய் கத்தாவே இன்னும் பல ஆண்டுகள் கத்தாவே அவர்கள் உம்மோடு நடந்து பரிசுத்தாவிக்குள்ளே ஆண்டவரை களி கூர்ந்து கத்தாவே அந்த வாழ்வை ஆசீர்வதித்து அவர்கள் கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஞானிய கத்தாவே நீ கண்டிருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். சகலதே உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாய் கத்தாவே, மகிமையின் நாளாய் கத்தாவே அவர்கள் எண்ணிக்கொள்ள கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உயர்ந்த பர்வதமாய் நீர் மாற்றி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் சபையா. ஆண்டவரே கத்தாவே வானொலியாய் கத்தாவே வானொலியிலே இருக்கிற ஜெப குழுக்களாய் ஆண்டவரே துதி செய்கிற மக்களாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இணைந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் இன்னுமாய் பல்கி பெறுக. ஆரோனின் ஆசீர்வாதங்கள் கத்தாவே அங்கு குடும்பத்தாரின் ஆசீர்வாதங்கள் இன்னும் பல்கி பெறுக. ஆண்டவரே நீர் உதவி செய்யும் மந்திய நடத்தக்கூடிய ஒரு கிருபியை இன்னும் பலன் கொடுத்து நீ நடத்தும் ஐயா. உம்முடைய வரத்தில் இருந்து கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவர் இருந்து கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய பலம், உம்முடைய ஞானம் ஆண்டவரே, உமக்கு கனம் கொடுத்து உமக்கு மகிமை கொடுத்து ஸ்தோத்திரத்து வாழ அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென். தேங்க் யூ அம்மா, தேங்க் யூ அம்மா.
1: பாஸ்டர் ஆண்டன் தாசனாயம், பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்காக எலிசா லோகனுக்காகவும் சிறிய ஜபத்தை எடுத்து வந்து வாழ்த்தி ஆசீர்வதிங்களா பாஸ்டர்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, எங்களுடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எலிசா லோகனுக்காக, நகோமிக்காக, மகளுக்காக, மகனுக்காக, ஒவ்வொருவரை நீர் பொருட்படுத்து ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களும் செய்யும்படியாக. இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிற காலத்துல உம்முடைய அன்பை அதிகமாக அவர்களை ஊட்டி அந்த தாழ்மையுள்ள லோகனை நீர் எடுத்து இன்னும் அதிகமாக இந்த கடைசி காலத்துல பயன்படுத்தும்படியாக, நான் சிஸ்டரை எடுத்து பயன்படுத்தும்படியாக, மகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக, மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த இந்த நாளில நீர் அவர்களை விசேடமாக ஆசீர்வதித்து உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக பழைய சீரை பார்க்கலாம். நீ புதிய சீரை கடைசி காலத்துல புதிய சீரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய ஊழியத்துல கூட இருக்கும்படியாக. மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் கைவிடாத தேவன் என்பதை அவர்கள் அறிந்து அவர்களுடைய வியாபாரத்தில தொழிலில நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களையும் கொடுக்கிற தேவன், கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த கஷ்டமான காலங்களிலே, கடைசி காலங்களில மனிதர்கள் தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் நீர் அவர்களை பாதுகாத்து ஜோபுவையப்படி இந்த காலங்களில வேலி எடுத்து பாதுகாத்தீரோ. அவர்களை பாதுகாத்து அவருடைய சபையில ஒரு பெரிய வளர்ச்சிய கட்டளையிடும்படியாக, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, அந்த காடைகளை நீர் அழைத்த பொழுது வந்த காடைகளை போல இந்த கடைசி நாட்களில பல மக்கள் சபைகளுக்கு போகாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நமக்கள் எல்லாரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து அந்த சபைகளுக்கு போக கிருபை செய்வீராக. அவர்களுடைய சபையை சபையை அதிகரித்து கொடுப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் இந்த நாளில அவர்களை விசேடமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதங்கள் தங்குவதாக பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள், சகோதரி ஜெனட் அவர்கள் ஜபித்து வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த கால வேளையிலே இணைந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே இப்பொழுது கனடாவில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னும் விடியவில்லை. 8 மணிக்கு தான் விடியும் போல இருக்கிறது. அப்படியாக அத்திகால வேளையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்து இந்த அபிஷேக ஆராதனையை வழிநடத்தி அதனைத் தொடர்ந்து தன்னுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்களில் கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதிக்கும் கரம் அவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஏனென்றால் டெடிக்கேஷன், அவர் எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ, எப்போ அவர் ஆலயத்தை ஆரம்பித்தாரோ, எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறோம், அதை நாங்கள் அறிகிறோம். அவர்களுடைய அந்த வாஞ்சை டெடிக்கேஷனுக்கு கூட கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். குடும்பமாக பிற பிள்ளைகளையும் கொடுத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக, அவருடைய பிஸ்னஸுக்கு ஒத்தாசையாக இருந்து வழிநடத்துகிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலே கர்த்தரை சித்தமானால் நாளை திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுவோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. Amen.
2: Amen. Bless you, ஐயா. Bless Amen. You, everybody. Bless Amen. You.
4: Recording stopped.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். இந்த வேளையில் இதுவரை நேரமும் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தப்பட்டோம். கத்தர் தாமே வழிநடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ ஊழியர் பாச நகோமி லோகன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகால வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையிலே கடந்து சென்றோம். என்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்பசி மாதம், 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை டொரண்டோ நேரம் காலை 7:40. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆயத்தமாகவும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வசனம், இது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். ஆமேன். அவர் எங்களை மரண பரியந்தம் நடத்திவார், நடத்துகின்றார், நடத்தி வருகின்றார், நடத்துவார். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம் 2:5-6, எசேக்கியேல் 41 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 7ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி பினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி தயா அவர்கள் பொவனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களோடு ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீதியான ஊழியர்கள் நிகழ்ந்த பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். கத்தருடைய கரத்திலே போவிப்போம். இந்த வேளையிலும் ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க, கத்தர் கொடுத்த தாளந்துகள் கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சற்று பின்னதாக 10:30 நாங்கள் வேதாக மக்கள் இவதில் நிகழ்ச்சியையும் சௌகரிய தொகுத்து வழங்குகிறார்கள். அந்த வகையில் இணைய முடியுமானவர்கள் இணையங்கள் வானொலி கூடாக இணைய முடியும், ஜூம் கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும். இந்த வகையிலே ஆயத்தமாகவும் நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ப்ரைஸ் லோட்டமா?
2: ப்ரைஸ் லோட்டனா?
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் விசுவாச வாழ்விலே ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். அங்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மீட்பு உண்டாயினது என்று சொல்லியும், அங்கு அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த இந்த விசுவாசத்தினால என்ன கிடைக்குது என்றால், தேவனுக்கு முன்பாக நாங்கள் சமாதானத்தை பெறுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசித்தால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறதை குறித்து அந்த தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் பிதாவாய தேவனோடு நாங்கள் நல்ல உறவையும் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை நாங்கள் மறந்து போக கூடாது. ஏனென்றால் சில வேளைகளில் எங்களுக்கு உபத்திரமோ வேதனைகளோ வரும்போது என்ன செய்கிறோம், அந்த நம்பிக்கை அதாவது விசுவாசம் சில வேளைகளில் இழக்க நேரிடும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உபத்திரத்தோடு பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் அங்கு பரீட்சை நம்பிக்கையும் உண்டு பண்ணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், உபத்திரத்திலே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையை கற்றுக்கொள்ளணும். பொறுமை அங்கு பரீட்சையை கொண்டு வரும்போது நாங்கள் முதிர்ந்த தன்மையிலே நம்பிக்கையை கைப்பிடிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் விசுவாசிகளுக்கு வரும் துன்பங்கள் உபத்திரவங்கள் அவர்களை அழிப்பதை கல்ல அவர்களை இன்னும் கட்டுவதற்கு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய அன்பு இருக்கும் போது அங்கு நாங்கள் பெலனற்றவர்களாய் அங்கு தேவனை அறியாதவர்களாய் இருந்த வேளையிலே தேவன் எங்களுக்கு அன்பித்து வந்து எங்களுக்காக தன்னை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். ஆகவே அந்த தேவன் ஏன் அப்படி செய்தார் என்றால் தன்னுடைய கோப அக்கினைக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும், முற்றிலும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதான் கிறிஸ்துவின் அன்பு எங்களே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் மூலம் அங்கு உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு கிருபையும் நீதியும் அங்கு இலவசமான மீட்பும் வரமாய் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் விசுவாச வாழ்வு இன்றைக்கு முக்கியம். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய நீதி உங்களிலும் என்னிலும் இருக்கும் போதுதான் நாங்கள் எங்களை நாங்கள் பிழைக்கிறதுக்கு அது வழியா ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்களுக்குள்ளும் அங்கு நிலப்பட அவர்கள் உறுதிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் விளக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவையே எங்களுக்கு தந்து எங்கள் மேலே அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வாருங்கள், நாங்கள் அவரை தொழுதாமல் விடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உபத்திரவம் பிசாசு நூடாக உபத்திரவங்கள் வருகிறது. அவரை நாங்கள் உயர்த்தாத அவரை நேசிக்காத அன்பு குறைந்து கொண்டு போகிற காரிய காலங்களில உலக காரியங்களில் அதிகள விடுபடும் பொழுது ஆண்டவர் பிசாசு எங்களை பிடித்து விடுகிறார். தீமி நன்மை எங்களுடைய தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான மரங்களையும் தருகிற தேவன். பிசாசானவன் எங்களுடைய ஆத்மாவை திருட கொல்ல அழிக்க வருகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு தலைவனுமாக இருக்கிறான். இந்த தீமைகளினால காரியங்களினால எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது. ஆனாலும் அந்த உபத்திரவத்துக்கு பின்பு ஆண்டவரே நீருமுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகரித்து தருகிற தேவன். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்த தேவன். இந்த உபத்திரவன் நல்லது. நீர் இந்த உபத்திரத்துக்கு கூட நாங்கள் கடந்து சென்றது நல்லது. எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை அதிகரித்து தந்திருக்கிறீர். நோய்களுக்கு கூடாக சில தடைகளுக்கு கூடாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு இந்த உபத்திரவத்துக்கு கூடாக பொறுமையை கற்றுத் தருகிறீர். பொறுமை கூடாக எங்களுக்கு பரிசுத்தத்தை கற்று தருகிறீர், நம்பிக்கையை கற்று தருகிறீர். இப்படியாக நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் சீர்படுத்துகிறீர், சிறப்படுத்துகிறீர். நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறீர் பரலோக பிரஜைகளாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர். உடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை மீட்டு கொண்டீர். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, இந்த உலக பொருள்களை போல அழிந்து போகிற பொருட்களினால எங்களை மீட்காமல் அழியாத உயிருள்ள இரத்தத்தினால அந்த அழியாத ராஜ்யத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தில இயேசுவின் குடும்பமாக நாங்கள் வாழ, ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களுடைய உள்ளான மனுஷனில நாங்கள் பெலப்பட்டு எங்களுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு புதிய சரீரத்தை தந்து உம்மோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. மதங்கள் ஒரு வழி அல்ல, அந்த மதங்களின் மதங்கள் பிசாசு கூடாக நரகத்துக்கு பிசாசு இழுத்து செல்கிறான். இப்படியாக கோபாக்கினை பிள்ளைகளாக மனுக்குலத்தை அவன் இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே, இயேசு நீர் கூட இந்த உலகத்தில இருக்கும் பொழுது பிசாசு உம்மை பண்ணின பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் மனிதன் பிழைப்பான். ஆண்டவரே, இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல இந்த வசனங்களினால எங்கள் ஆத்மாவை இருதயத்தை நிரப்பும்படியாக எங்களுக்கு ஏற்ற வசனங்களை ஏற்ற நேரத்துல நீர் உம்முடைய எங்களுடைய ஆத்மாக்கள்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள், எங்களுடைய இருதயத்துல சேர்க்கப்பட்ட வசனங்கள், அந்த இருதயத்தின் நிறைவினால நாங்கள் வாய் பேச, நாங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கொப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைந்து உம்மை போல நாங்கள் வாழ நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் பலப்படுத்தும். இந்த காலத்துல தனிந்த அன்பு தனிந்து போற காலத்துல உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகரித்து தந்ததற்காக நான் நித்திய வழி சங்கமத்தில வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற விசுவாசிகளுக்கும் உடைய அபிஷேகத்தின் அதிகரிப்பை நீ தந்ததற்காக நன்றி. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எங்களை மறுபடியும் பிறக்க வைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோவுக்கு கூடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வதித்து திரும்பும்படியாக, மாறிய முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படி அப்படியே முடிய வாயிலிருந்து இந்த ரேடியோ கூடாக போகிற ஒவ்வொரு வசனங்கள் இதை கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வதித்து சுகம் அளித்து சங்கீத 107:20 அவருடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். சுகம் அளித்து திரும்புவதாக, இந்த நன்மையான காரியங்களை செய்து விட்டு திரும்புவதாக. நீர் எப்பொழுது நற்கிரிகைகளை செய்து வாழ்ந்து காட்டின தேவன், எங்களை நற்கிரிகைகளை செய்யும்படி எங்களையும் அழைத்த தேவன், மலைமேலுள்ள பட்டணமாக எங்களை அழைத்த தேவன், உலகத்துக்கு ஒளியாக உப்பாக வாழ்ந்து காட்டின தேவன், உம்மை போல எங்களை மாற்றும் எங்களை எங்களுடைய இந்த கடைசி காலங்களில், இந்த கடைசி கால ஓட்டத்தில, இந்த நித்திய சங்கம ரேடியோவை கூட இந்த கடைசி காலம் உமக்கு பிரியமாக ஓடி முடிக்க உதவி செய்வீராக. ஜனன் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவர்களோடும் கூட இருந்து நீர் அவர்களை இன்னும் அதிகமாக ஞானம் புத்தி அறிவு அவைகளை கொடுத்து, தீர்க்க தரிசனங்களை கொடுத்து, இந்த ரேடியோவுக்கு ஊடாக போகிற வார்த்தைகள் அந்த வேலையை செய்து விட்டு தான் திரும்பும், ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும், குணமாக்கி விட்டு தான் திரும்பும் என்ற வார்த்தை இந்த ரேடியோவுக்கு ஊடாக நடக்கிறதுக்காக மக்கள் அன்று செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக உம்முடைய கரம் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த ரேடியோவை கூட நாங்கள் அந்த பேசுகிற ஒவ்வொரு இடத்திலிருந்து உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணி நீரூற்று இந்த காற்றலைகள் கூட வருகிறது. எனக்கு அது சுகத்தை தருகிறது, பலத்தை தருகிறது, ஆசீர்வாதிக்கிறது, பொறுமையை தருகிறது, மீட்பை தருகிறது, സത്യത്തെ അറിയുങ്ങൾ, സത്യങ്ങളെ വിടുതലയാക്കും. ആണ്ടവരെ, ആദിയിലെ വാർത്ത ഇരുന്നത് വാർത്ത ദേവനിടത്തിലിരുന്നത്, അന്ന് വാർത്ത ദേവനാകെ ഇരുന്നത്, അന്ന് വാർത്ത മാംസമാകി യേശുവാക വാഴ്ന്നു കാട്ടിന വാർത്ത, அந்த வார்த்தையில நாங்கள் மாம்சமான நாங்கள் வாழ, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நன்மை தீமை சோய்ஸை நாங்கள் அறிந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆதாம் ஏவாளின் சந்ததியால் நாங்கள் இயேசுவை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் நன்மையை மட்டும் தெரிந்து கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை மட்டும் தெரிந்து கொள்கிறோம், ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்வு இமைக்கு பின்பு எங்களுடைய வாழ்வு பரலோகத்தில் இருக்கிறது, எமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருடம் இயேசுவோட வாழ்கிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக தேவனுடைய வாழ்கிற வாழ்வு, ஒவ்வொரு மதத்தில் உள்ள மக்களும் இந்த காலத்தில மனம் திரும்பி இயேசுவிடத்தில வருவது மத மாற்றமல்ல, மனதை மாற்றிக்கொள்வது. பிசாசின் பிடியிலே இருந்த எங்களுக்கு கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. எங்களுக்கு விடுதலை தந்தது போல இன்னைக்கு மதத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை விடுதலை தந்து உங்களை ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வாராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: அமேன், அமேன். அங்க ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன், நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் மகளா வர்க்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் மகளா வர்க்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த விசுவாசம் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கும் அவைக்குரிய வாழ்வுக்கும் இந்த விசுவாசம் முக்கியமாயிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தினால் தேவ பிள்ளைகள் நல்லுறவையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய், இந்த விசுவாசத்தை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
5: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் தேவனே, இந்த மாலை வேளை இரவு வேளை ஆண்டவரே காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உம்முடைய சமூகம் இருக்கிறபடினாலே சோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களை அநேக காரியங்களை குறித்து ஜெபித்திருக்கிறோம். தேவாதி தேவன் தாமே அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிற ஸ்தோத்திரம், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 40 வருஷ அனுசரியை கொண்டாடுகிற ஆண்டவரே சகோதரியையும் சகோதரனையும் ஆண்டவரே ஊழியத்தில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் தாமே உயர்த்தி ஆசீர்வதிங்க. இந்த வருஷங்கள் கடந்து வந்த வேளையில எத்தனையோ பாதைகள் எத்தனையோ நெருக்கங்களை கடந்து ஆனாலும் உம்மை விட்டு விடாதபடிக்கு பிடித்து கொண்டு ஆண்டவரே முன்னேறி செல்ல அவர்களுக்கு பலத்தையும் ஆண்டவரே தைரியத்தையும் கொடுத்து அவர்கள் ஊழியத்துல நீங்க தாமே முன்னாக சென்று கோணல்கள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக நீர் ஆசீர்வதித்தபடினாலே நன்றி, நன்றி. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று அநேக காரியங்களில் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து பேசி நீர் தகப்பனே ஆண்டவரே குருடனை செவிடனை காண்கிற வழியில் விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே சுகத்தை கொடுத்த ஜீவன் உள்ள தேவன் நீர் அல்லவோ. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமே தகப்பனே. ஆண்டவரே எந்த வேளையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை பிடித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எத்தனையோ நெருக்கங்கள் வரும், சோதனைகள் வரும், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதன் படி ஆண்டவரே சோதனையில இருந்து முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே பின்னாக இழுக்கிற காரியத்தை விட்டொழிந்து முன்னாக ஆண்டவரே ஓடி செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பரிசுத்த வான்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டவர்களாக ஓடத்தக்கதாக நீங்க கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு அற்புதமான காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக நடப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நாங்கள் அதிகமாய் பார்க்கிறவர்கள் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு ஆண்டவரை திசைக்குள்ளாக போகிறது நாங்கள் யோசிக்க முடியாது, நாங்கள் காண முடியாது, கேட்க முடியாத அழிவுகளுக்குள்ளாக ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு கண்டங்களிலேயும் காணப்படுகிறது தகப்பனே. அப்படிப்பட்ட காலங்கள் வருகிற வேளையில நீர் ஆண்டவரே வாசல் அருகே வந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. எங்களை முதலாவது நாங்கள் உமக்கென்று சரியான முறையில சரியான இடத்துல நிற்கிற வர்களாக காணத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் சரியான இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரே அதை நிலைக்கு கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அதே போல விசுவாசத்தில் எந்த நேரமும் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை சரியாக ஓடத்தக்கதாக தகப்பனே நீர் கூட இருங்க. அதே போல இந்த சபைகள்ல ஆண்டவரே வார்த்தை விசுவாசத்தின் அறிக்கை சொல்லப்படுகிறது, அதை சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் வெறுமனே பிடித்துக் கொள்ளாதபடிக்கு, வெறுமனே ஏதோ ஒன்று ஒரு ஞாயிறு கிழமைக்கு போனேன் என்று சொல்லி இருக்காதபடிக்கு தேவ ஆவியானவரே அவர்களை வெளப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் பிரச்சனைகள் யோசனைகள் வரும், ஆனாலும் அவர்கள் திடங்கொண்டு பலமானதாயிருந்து உண்மை மாத்திரம் ஆண்டவரை பிடிக்கவும், உண்மை மாத்திரம் ஆண்டவரை பற்றி கொள்ளவும், உண்மை மாத்திரம் அநேகருக்கு எடுத்து சொல்லவும் தக்கதாக நிர் வெளப்படுத்துவீராக. கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே, விசுவாசத்துல தளர்ந்து போகாதபடிக்கு, எத்தனையோ தளர்ச்சிகள் வந்தாலும் தளர்ந்து போகாதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே நீர் கூட இருந்து வழி நடத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவனை கண்டு ஆண்டவரே அவனை உம்முடைய அதிகமாய் உம்மோடு இணைத்து கொண்டு உம்மோடு சேர்த்து கொண்டு ஆண்டவரே அவனை குறைவுள்ளவனாய் காணாதபடிக்கு எல்லோரும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவனை ஆண்டவரே உம்முடைய பக்கம் இழுத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும் ஆவியானவரே. நீர் இடைப்பட்டு பேசும் ஆண்டவரே, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் தேவோடா தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களுடைய படி ஓகேயா?
6: ஓகே அம்மா. அப்பா மனிதர்கள் என்ன கைவிட்டாலும் அப்பா ஒருபோதுமே கைவிடல. ஒரே ஒரு நாள் அந்த சாட்சியே சொல்றேன்மா, ஒரே ஒரு நாள் அம்மா நானும் மகளுமே யாருமே இல்ல, ஒரு 24 மணித்தியாலம்மா நாங்க சுருண்டு படுத்திருந்தோம். சரியான காய்ச்சல், எங்களால முடியாது, யாருமே வந்து ஏன் இருக்கிறீங்களான்னு கூட கேட்காக்கள் இல்லாம இருந்தது. ஆனாலும் அப்பா நான் பார்வுள்ளா நான் சுருண்டு படுத்திருந்தேன். ரெண்டு பேருமே உங்களால முடியல. ஆனா ஒரு 6-7 மணி ஆகிவிட்டது. அந்த நேரத்துல எனக்கு ஒரு குரல், மகளை எழும்பம்மா என்று சொல்லி ஒரு குரல் எனது இருதயத்துல ஒழிக்குது. அப்ப நான் துள்ளி பார்த்தேன், ஒரு தருமே இல்ல. அப்ப எனக்கு உழுப்பி எனக்கு எங்க இந்த வயிற்றுக்கு நாங்கள் சாப்பிட செய்ய சாப்பிட எனக்கு பலம் தந்த. இதுவரைக்கும் மருந்து இல்ல, ஆனா ஒரு இஞ்சி சார தண்ணிய குடிச்சம் அது இதுவரைக்கும் மருந்தே இல்லாம அற்புத சுகமாய் நான் சுகத்தோடு இன்றைக்கு இதுல வந்து இருக்கிறேன். அப்பா என்னை எழுப்பி விட்டார். இன்றைக்கு நான் நல்ல பலத்தோடய இருக்கிறேன். ஒரு நோய் இல்லாம அப்பா சாட்சியா இந்த இடத்துலயே நிறுத்தி இருக்கிறார் சிஸ்டர்.
0: ஆமேன் ஆமேன். யா தள்ளினாலும் இயேசு கிறிஸ்து புறமாய் தள்ளுவதில்லை. ஆகவே அவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொள்ளுவார். நீங்க கிறிஸ்துவின் அன்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியால் உங்களுக்கு தேவன் செய்த நன்மையால் இருக்கிறதாகவே கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்குள்ளும் கடந்து வர நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. அப்பாவின் வார்த்தை அப்பா உயிர்ப்பிக்கும் அப்பா. ஏதோ ஒரு வார்த்தை என் இருதயத்துக்குள்ளாக இருந்து எப்படி 24 மணி நேரமும் ஏசப்பா ஏசப்பான்ட்டு அந்த வார்த்தை அப்பா என்ற வார்த்தையை தவிர எதுவுமே எனது இருதயத்துல வந்ததே இல்லையப்பா. எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் என் அப்பாவை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். தூங்கும் போதும் எனது இருதயத்துக்குள்ள ஏசப்பா மட்டும்தான் எனது இருதயத்தில் நினைவாக இருக்கும். யார டீம் இல்ல, அதனால அப்பா எப்பொழுதுமே எம்மோடு இருக்கின்றார். இதே போல அப்பா ஒவ்வொரு தரம் அப்பாவையோட இருந்து அப்பாவின் கரம் பிடித்து நடக்கும் போது நமக்கு எதுவுமே இல்லை, எது வந்தாலும் அடுத்த நொடியிலே அப்பா எழுந்து நிற்க செய்வேன். தகப்பன், ஒரு தாய் எங்களை 24 மணி நேரம் கண்ணுக்குள்ள வைத்து பாக்குறது போல எனது அப்பா என்னையும் மகளையும் அப்பா கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அதே போல அப்பா உலகத்திலே எல்லாருமே அப்பாவை நேசிக்கின்ற யாராக இருந்தாலும் அப்பாவோட 24 மணி நேரம் அப்பாவின் நினைவாகவும் அப்பாவின் கரம் பிடித்தும் அப்பாவின் வார்த்தைக்குள்ளாகவும் நடக்கும் போது அப்பா எல்லாவற்றையும் செய்வார். யாருமே இல்லை என்று சொன்னாலும் அப்பா பலம் தந்து அப்பா சாட்சியாக நிறுத்துவார். அப்பா அப்படியான என் அப்பாவை விட்டு யாருமே விலகவே கூடாது. பின்வாங்கினவர்கள் கூட மீண்டுமாக அப்பாவின் கரம் பிடித்து அப்பாவோட நடக்கும் போது உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்தது போல ஒரு சந்தோஷம், அது எல்லாருமே அனுபவிக்கணும். அப்பா எல்லாரும் யாருமே விட்டு பிரியக்கூடாதப்பா. தந்தையின் பாதத்தோலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்க அப்பா நாங்கள் உண்மையான அப்பாவின் கரம் நாம் பிடித்ததில்லை, ஆனாலும் என் அப்பாவின் கரம் இயேசப்பாவின் கரம், அவர்தான் எனது அப்பா. எப்பொழுதுமே அப்பாவின் கையினை பிடித்திருக்கிறேன். அப்பா எப்பொழுதுமே நான் விட்டு விலகாத கிருபை எனக்கு வேணுமென்று கேட்டேன் அப்பா இந்த புதிய ஆண்டில. அதே போல இன்று வரைக்கும் அப்பா என் கையை விட்டு விலகாம இருக்கிறீங்களப்பா. அப்பா விட எனக்கு எதுவுமே வேணாம், அப்பா மாத்திரம் போதும் என்று கேட்டா அப்பா அதை தருவார். அப்பா என்னோடு இருந்தாலே இந்த உலகம் எனக்கு போதும் அப்பா, நீங்கள் தரப்ப எனக்கு வேணும் என்று கேட்டார். அதே போல ஒவ்வொருவரும் அப்பாவோடு இருக்கிறவர்கள் அப்பாவின் பாதத்துல இருக்கிறவர்கள் ஒரு வார்த்தை அவர்கள் எந்த மனதற்ற வார்த்தை ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ளாக செல்லுகிறதோ அந்த வார்த்தை அப்பா விட்டு பிரியாமல் அந்த வார்த்தை அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக எப்பொழுதும் நடத்தும். அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உணவில்லேண்டாலும் பலம் தருகின்ற வார்த்தை. அப்பாவின் வார்த்தையை அப்பா உயிருள்ள உயிராக நாங்கள் நேசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது அந்த வார்த்தை எப்பொழுதுமே எங்களை தலை எங்கேயுமே எதுவும் நடக்காமல் அப்பா பாதுகாக்க வல்லவர் அப்பா நீங்கள். அப்பா உங்கள் மகளோடு இருக்கிறது போல இந்த உலகத்தில எல்லா மூலைகளையும் இருக்கிற அப்பாவின் பிள்ளைகள் அப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்பொழுதுமே அப்பாவை பற்றி பிடிக்க அப்பா அவர்களோடு நீங்கள் கூட இருந்து நடத்துங்க அப்பா. உண்மையும் உத்தமமாக அப்பாவின் பாதத்தில இருக்கும் போது எதுவுமே எங்களை தொடுவதில்லை, எதற்கும் ஆசைப்படாமல் அப்பா மாத்திரம் அப்பாவின் கரம் பிடிக்கும் போது எதுவுமே எங்களை அணுகுவதும் இல்லை அப்பா. நோய் வந்தாலும் எது வந்தாலும் அடுத்த செகண்டே அது மறைந்து போக செய்வேன் தகப்பன் அப்பா. ஒவ்வொரு தரையும் அப்பா நீங்கள் அழுக செய்யுங்க, நீங்கள் வழிநடத்துங்க அப்பா. அப்பாவின் பாதத்துல உண்மையாக இருக்கணும், 9 கனி நிறைந்தவர்களாய் இருக்கணும். 9 கனி நிறையாவிட்டாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு 6 கனியாவது உண்மையாக நாங்கள் இருக்கும் போது அப்பா உம்மோடு இருப்பார், விலகாத கிருபியா உம்மை நடத்துவார். எதுவும் இல்லை என்று சொன்னாலும் எந்த குறையுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதம். சில பேர் நினைக்கிறார்கள் வீடும் வாகனம் இருந்தால்தான் ஆசீர்வாதம் என்று, இல்லை. எப்பொழுதும் அப்பா உம்மது இருதயத்துக்குள் இருக்கிறாரோ அது உண்மையான ஆசீர்வாதம். எம்மை விட்டு பிரியாமல் அப்பா இருக்க வேண்டும், அதுதான் அப்பா. நாங்கள் கூப்பிட ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது அப்பா உடனே பதில் தருகிறார், அது அப்பா உண்மோடு இருக்கின்ற. அதுதான் இந்த உலகத்திலே நாம் நின்னப்படுத்த அப்பா எனக்கு மிகப்பெரிய உலகம். பிறந்து கண்மொழிக்கும் போது கூட நான் இயேசப்பாவைத்தான் பார்த்திருப்பேன். 2 அம்மா அப்பா முகம் தெரியாம வளர்ந்த நான் அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதே போல ஒவ்வொருவரையும் என்று அப்பா மேன்மைப்படுத்துவார். அப்பாவை நம்புறவர்களை ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அப்பா, எப்பொழுதுமே கரத்துக்குள்ளாக வைத்திருக்கின்றீர்கள் அப்பா. அனைவரையும் அப்பா இப்படியே நீங்கள் வைத்திருப்பீங்களப்பா. உண்மையை மொத்தமாக அப்பாவை தேடும் போது எதுவுமே உண்மை அணுகுவதில்லையே தந்தை அப்பா. அனைத்து ஊழியர்களையும் விசுவாசிகளையும் உலகம் முழுவதிலும் அப்பா அவர்களை எந்த மனிதர்கள் அப்பாவின் பிள்ளைகளுக்கு கை நீட்டினாலும் அந்த கை அவர்களை படவே படாது அப்பா, அவர்களை தடுத்துடுவீங்களப்பா. அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க தந்தையே. அப்பாவின் பாதத்தினை ஒப்புக்கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் அப்பா.
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ.
7: பிரைஸ் லோட் அக்கா.
2: தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குமா போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்கள் சொல்லுகிறது. ஆகவே கத்தருக்கு பயப்படுற பயம் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் கடந்து வர, அவருடைய நீதி கடந்து வர, இந்த அநீதிகள் அநியாயங்க துன்மாக்கத்தில் இருந்து மக்கள் விடுதலை அடைய நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமாண்டவரே, மகா அன்பு இறக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக இந்த தகப்பனே உங்களுக்கு நந்தியாண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஜீவனை காத்து ஜீவனோடு எழுப்பி மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் தந்து இந்த நிமிடம் வரை எங்களை காத்து நடத்துகிற கிருபைக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நந்தியாண்டவரே. தேவனே அற்புதரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆலோசனை தந்து ஆண்டவர் தகப்பனே, எங்களை நடத்தி வருகிற அன்புக்காக ஐயா நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே அப்பா எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்பா இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் அப்பா, எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக தகப்பனே யார் யார் இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட ரட்சிக்கப்பட உம்முடைய பிள்ளைகளாக மாற தகப்பனே அவர்களும் மற்றவர்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்காண்டவர். கத்தாவே இந்த சங்கம வானொலியானது தகப்பனே கத்தாவே அப்பா உலக நாடு முழுவதும் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர். தேவனே கத்தாவே இந்த வானொலி மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற மக்களும் உம்மை நோக்கி வர உம்முடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி வர ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருவரின் காதுகளில் அப்பா இந்த ஜெபங்கள் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கத்தாவே எங்களுடைய ஜெபங்கள் தகப்பனே நீங்கள் இல்லை என்று சொல்லாதபடி ஒவ்வொன்றையும் எங்களுக்காக தந்து அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடங்களில் வந்து சாட்சி கூற வைத்திருக்கிறீங்களையா, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் எப்போதும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக அப்பா நன்றி நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாக தேவனே எங்களுக்குள்ளும் நல்ல ஞானத்தை தாங்காண்டவர். தகப்பனே இந்த வேளையிலும் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவர் அப்பா அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்பா இன்னும் கூடி வருகிறதே தகப்பனே, இந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை நீங்கள் ஒழித்து போட வல்லவராயி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா இப்படியான மக்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மை நாடி வர அப்பா இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே உமக்கு ஒரு பயப்படுதல் பயப்படும்படிக்கு என் தேவனே ஒவ்வொருவரின் இருதயத்தை கழு ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்காண்டவரே. அநியாயங்கள் அக்கிரமங்கள் வாதைகள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகிற காலம் உம்முடைய வருகை கிட்டி விட்டது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கத்தாவே ஞானமாய் நடந்து கொள்ள ஞானத்தோடு நடக்க ஏந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தட்டி எழுப்புங்காண்டவரே. தகப்பனே இருட்டிலே இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தில வரும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. தேவனே கத்தாவே இந்த உலக காரியங்களினால் உலக இச்சைகளினால் தகப்பனே ஒருவருக்கொருவர் பொறாமை ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே யார் யார் எப்போ விழுங்குவேன் என்று அப்பா தகப்பனே இப்படி தவித்து கொண்டிருக்கிற காரியங்கள் என் தகப்பனே இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை அன்பை கொடுங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே கொரிந்தியர் 13 உண்டு கொரிந்தியர் 13 சொன்னது போல அன்பே பெரிது ஆண்டவரே. அன்பை எல்லா அன்புதான் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தாங்கும் ஆண்டவரே. எல்லா சகிப்பு தன்மைகளையும் தாங்கும் என்று அந்த வார்த்தைகள் வசனங்களை வாசித்து ஆண்டவரே அதை கேட்டபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே கூட இருங்காண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே.
8: அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அநியாயங்களை நாடி போகாதபடி, அநியாய காரியங்களில் ஈடுபடாதபடி, மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்யாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தங்கள் பொறுப்புகள் என்னதென்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா இதற்கு எதிரான காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே, ஏமாற்றுகிறார்கள் ஆண்டவரே. அன்பை சொல்லி அப்பா எத்தனையோ பிள்ளைகள் அன்பினாலே கட்டுப்பட்டு ஏமாந்து போகிறார்கள் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கைகளை இழந்து போகிறார்கள் ஆண்டவரே, டிப்ரெஷனுக்குள்ளாகி போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்களை செய்யாதபடிக்கு அன்பே பெரிது, அன்பே தூய்மையானதென்று அப்படியான ஒரு தூய்மையான அன்புகளோடு பகிர்ந்து கொள்ள என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு பெரியார்களோடும் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் வீண் போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமல்ல ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கட்டி அணைத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்துருவானவன் வெக்கப்பட்டு போகும்படியாக நீங்கள் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயங்களை தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அப்பா நியாய பிரமாணத்தின்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலிய நடத்துற இந்த சகோதரன் குடும்பங்கள் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த வானொலி ஆண்டவரே எல்லாருக்கும் சந்தோஷமாக மாற்றியுள்ளது ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு சமாதானமாக நிறைந்துள்ளது ஆண்டவரே. இந்த வானொலியை அப்பா நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சகோதரன் மூலமாக நடத்துகிற தயவிற்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரன் மென்மேலும் ஆண்டவரே இனி வருங்காலங்களில் மென்மேலும் ஊழியங்கள் செய்யவும் ஆண்டவரே, வருகிற ஊழியங்களில் எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி தகப்பனே. அப்பா கர்த்தாவே இந்த வந்து ஜெபிக்கிற இந்த சகோதரி மற்றும் யாவரும் ஆண்டவரே அப்பா இதை அப்பா இப்போதும் கைப்பற்றி கொள்ள இந்த தடைகள் தடங்களும் பிரிவினைகளும் வராதபடி என் தகப்பனே. எல்லோரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த இடத்துல இன்னும் அதிகமாக தகப்பனே ஆத்துமாக்கள் பலகி பெருகவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் வரவும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த இடங்கள் ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, அப்பா படிக்கிற வேலைக்கு போகிற பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த நாளிலும் என் தேவனே அப்பா இந்த 40th அனிவர்சரியை கொண்டாடுகிற இந்த சகோதரியோடும் கூட இருங்காண்டவரே. அப்பா அந்த சகோதரி அப்பா தகப்பனே மென் மேலும் தன்னுடைய ஊழியங்களை செய்து வர ஆண்டவரே சாட்சியாக இந்த சகோதரி மென் மேலும் திகழ்ந்திருக்க ஆண்டவரே. இந்த சகோதரியின் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து நோய் நொடியின்றி இருக்க வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, கூட இருப்பவரே ஐயா நன்றி ஆண்டவரே, துதி கன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாரவரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே, கூட இருப்பவரே நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ராஜா நன்றி.
0: ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் புள்ளியோடும் மருமகனோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
8: ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். நாங்க நிர்மலா மெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்
0: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த பூமியிலே ஐந்து கண்டத்திலே எல்லா ஆத்துமாக்கள் மத்தியிலும் தேவனுடைய கோபாக்கினை இறங்கி விடாதபடி காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கோபாக்கினை வந்தால் பஞ்சம் இருக்கும் அல்லது யுத்தம் இருக்கும் அல்லது வியாதி இருக்கும், இத்தனையே ஆண்டவர் விலக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
9: ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உன்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் பாப்பா. இந்த அருமையான ஜப வேலைக்காய் மக்கள் ஆண்டிகள் எடுக்கிறோம். கர்த்தர், நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லவருமா இருந்து ஆண்டவரே மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன், நீர் ஆண்டவரே அடைத்தவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. பாயுதோ ஆண்டவரே பல உலகத்தில் இருக்கிற பல தேசங்களையும் நாடுகளையும் ஆண்டவரை இந்த சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமும் ஆண்டவரே நித்தமும் நீதிகளாய நீதிமான்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், அவர்கள் மத்தியிலே நீ தகப்பனாயிருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆண்டவரே சாட்சியின் உள்ள வசனத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அநேக தேசங்களிலே ஆண்டவரே தேவனை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரே தேவன் அறிந்தும் அறியாமல் ஆண்டவரை நடக்கிறதான இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் இந்த நாடுகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீ துணையாயிருந்து வழி நடத்த முடியாய் சுபிக்கிறோங்க தாவே. அப்பா இதோ வந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் உண்மை அறியாத மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா உமக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிறதான தேசங்களிலே ஆண்டவரே அழிவையும் ஆண்டவரே அப்பா இதோ பாவம் நிறைந்த ஆண்டவர தேசங்களை நீர் ஆண்டவரே அக்னியாலும் ஆண்டவர அப்பா இதோ உலகத்தை ஆண்டவர பாவத்தினால் நிறைந்திருந்த நேரத்திலே தண்ணீராலும் அடித்து போட்டதை நாங்கள் ஆண்டவர வேதத்திலே படிக்கிறோம். அப்படி ஆய ஆண்டவர இந்த தேச மக்கள் எல்லாம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மேல் உழா விழாதபடிக்கு அப்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்திலும் இல்லாத பட்சத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த கொடிய நோயினாலும் ஆண்டவரே சண்டையினாலும் அதே நேரத்துல போரினாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே யாரெல்லாம் உன்னை அறிந்திருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் நீர் காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே சோதா குமாராவை அழைத்த நேரத்திலே ஆண்டவரே ஒரே ஒரு நீதிமான் இருந்தார் என்று ஆண்டவரே லோத்தை நீ அங்கிருந்து ஆண்டவரே வழியை அழைத்து வந்த தேவன் அப்படியாய் ஆண்டவரே அநேக சனங்கள் ஆண்டவரே அந்த நாட்டில் உள்ள அநேக சனங்களும் ஒருவரும் உயிர் படிக்காதபடிக்கு ஆண்டவரே மாண்டு போனார்கள். அப்படியா இந்த உலகத்திலே ஐந்து கண்டத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு தேசம் மக்களையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம்பா. அவர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய சுவிசேஷம் அறிவிக்க படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெளியரங்கமா எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இதை கேட்டும் கேட்காமலும் ஆண்டவரே அப்பாத வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமலும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஒழுகிறதை பார்க்கிறோம், வாழ்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அப்படி ஆயில்லாதபடிக்கு அப்பா உம்முடைய ஜீவன் உள்ள வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா இது அறிக்கையிட்டு அப்பா தேவ வசனங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாய் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சபிக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்திலே நோயினாலும் ஆண்டவரே சண்டை போர்னாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மடிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு தேசத்திலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக உண்மை ஆண்டவரே நீ நடந்த பாதையில நடக்கத்தக்கதாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். நானும் என் வீட்டாரமேனோ என்றால் தேவனையே நாங்கள் ஸ்தோத்தரிப்பு என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஆய் ஆண்டவரை குடும்பம் குடும்பமாய் தேவனுக்காக ஜீவிக்க தேவனுடைய வழியில நடக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இந்த ஐந்து கண்டத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா தேச மக்களும் உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆனாலும் சாத்தான் பல இடங்களிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஏமாற்றி ஆண்டவரே அவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆள் சேர்க்கிறபடியால் அதிலிருந்து விட்டோம் பிரிந்தோம் தேவனை

மட்டுமே இவர்களை உயிர்ப்பிக்கும், தேவன் வசனம் மட்டுமே இவர்களை காப்பாற்றும். தேவ வசனத்தை யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆண்டவரே படிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் கிடைத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்து தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் வழிவகுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய சூழ்ச்சிகள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, இந்த சாத்தானுடைய வலையிலே இவர்கள் எல்லாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவ ஆவியனால் ஆண்டவரே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய், தேவனுடைய ஆண்டவரே அக்னி வஸ்திரமான ஆண்டவரே வசனங்கள் இவர்களுடைய ஆண்டவரே எண்ணங்களிலே நிலைத்திருக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இந்த தேசங்களுக்கெல்லாம் நீரே ஆண்டவரே தலைவராய் உயர்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிப்பிக்கிறோம். உம்மிடத்தில் வந்துகிறவர்களை ஒருபோதும் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன், இன்னும் யாரெல்லாம் வர வேண்டும் என்று ஆண்டவரே அவளோடு காத்திருக்கிற தேவன் அப்பா, நீர் அழைக்கிற அழைப்பு அநேக ஜனங்கள் காதுகளிலே விழுவதில்லைப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளுடைய காதெல்லாம் மந்தமாகவும் பார்வையெல்லாம் குருடாகவும் இருட்டிலே வாழ்வதற்கு துடிக்கிறதான் அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணவும் வெளிச்சத்தில் நடக்கவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் 5 கண்டங்களிலும் இருக்கிறதான எல்லா தேச மக்களையும் உடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களையும் கொண்டு வருகிறோம். இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களும் ஏதோ பேருக்காக ஆண்டவர் கிறிஸ்துவர் என்று இல்லாதபடிக்கு அநேக நாடுகளிலே கிறிஸ்துவ தலைவர்கள் இன்று ஆட்சி செய்கிறார்கள். அவர்களும் ஏதோ பெயருக்காக ஒரு கிறிஸ்துவ என்று சொல்லுகிறபடியால் அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவரே அது வெறுமையா இருக்கிறதை பார்க்கப்பா. அதன் மூலமாக இந்த உலகத்திலே பல இடங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தை ஆண்டவரே வைத்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை தரக்கூடிய தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே, இந்த உலக மக்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளையில ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அப்பா, அவரோட குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தந்து தேவ பரிசுத்த வல்லமை ஆவியானவர் ஆண்டவரை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரைகளுக்கு உதவி செய்து ஆண்டவரே அப்பா எல்லா வழியிலும் ஆண்டவரே இவர்களை உண்மை ஆண்டவரே எப்போதும் அவள் முன்பாய் நிறுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கம ஊடகத்தை நடத்தி இதன் மூலமாய் அநேக ஜனங்களுக்கும் நாடுகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க இந்த வேளையை ஆண்டவரே இந்த ஊடகத்தை நீர் வைத்திருக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே இந்த சங்கமும் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தின் பலனை தாங்க இந்த வேளையில் கொடுக்க தாவே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து வழி நடத்தி இந்த சங்கமும் ஊடகத்தை இன்மேன்மேலும் ஆண்டவரே அநேக ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரை கேட்கவும் ரட்சிப்படையும் கர்த்தர் இது ஒரு தூதனாக பயன்படுத்தி வழியும் நடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். இவரோடு கூட இவர் மனைவி பிள்ளைகள் பெயர் பிள்ளைகள் மரபு பிள்ளைகள் சொந்த மந்தங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே தேவன் நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல உதவிகளையும் தந்து இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்தில் இந்த பிள்ளைகள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படி ஆய்கூட இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த திருமண வாழ்வை 40 வருடம் திருமண ஆலை ஆண்டவரே இந்த நேரத்திலே நினைவு கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு நாங்கள் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நாங்கள் ஆண்டவரே ஒரே குடும்பமா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் எப்போதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தயவிலே எப்போதும் இருக்கவும் உம்முடைய ஆண்டவர் காரணியம் இவர்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தவும் இந்த குடும்பத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயமுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரை ஜப வேளையே துவத்து வழங்குறதான ஜெனட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அந்த வீட்டிலே இருந்து வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் கத்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் ஒரு எதிர்காலத்திலே ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவர் ஆசீர்வாத

0: சோபானமான வாழ்வு தந்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துயும் கனமும் மகிமையாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: Praise the Lord, sister.
1: Praise the Lord, praise the Lord. இந்த நாட்களே உதற்கு உதற்குள் படிய கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதனாலும் அழிவுகள் எங்களுக்குள்ளே எங்கள் மக்களுக்குள்ளே இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்படியவும், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்படியவும், பெரியவர்களை இந்த மாணவர்கள் மதிக்கவும் தேவன் தாமே இந்த நாட்களிலே இவர்களுக்குள்ளே அந்த கற்றுக் கொடுக்கவும் நீங்க ஜபத்திலே வழி
2: இலவசம் கொடுக்கிறதுக்கு எந்த இலவசம் கொடுக்க கூடாது.
3: ஹாலேலூயா, சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா. துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட காண செய்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் தேவ தயவு எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உமது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி வழி நடத்துற அன்பிற்காய் சூத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா உமது தயவிலே எங்களை நடத்தி வர உமது அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா இப்பொழுது கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம். இந்த நாளிலே கீழ்ப்படிதல் இல்லாத மக்களாய் அநேகர் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் நீர் எல்லா மக்கள் ஒருவருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். நீர் எப்படி அப்பா பிதாவுக்கு ஆண்டவரே நீ சிலுவையில் மறிய பரியந்த நீர் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தீரோ அதே கீழ்ப்படிதலை நாவினாலே மக்களை நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். கீழ்ப்படிதல் அதிக முக்கியமா இருக்கிறது. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியமா இருக்கிறபடினாலே அந்த கீழ்ப்படிதலை நாவினாலே எல்லா பிள்ளைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அதே இதனால வருகிறதான அழிவுகள் எல்லாவற்றிலும் விடுதலை விடுவித்து தேவன் தாமே நிறைய ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் போது தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கிறது போல, எந்த அழிவுகளும் வராத இருக்கிறது போல அப்பா பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பா அப்படியாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக வேதம் சொல்லுகிறது, அதனை அறிந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து வாழ பெற்றோர்களும் இதனை இந்த வசனங்கள் எல்லாம் உணர்த்தி சிறு வயது முதல் கொண்டு அவர்களை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலேயே இசப்பா உமக்கு சூத்திரம். பல்கலைக்கழகத்திலும் ஸ்கூலிலும் ஆண்டவரே பார்க்கும் போது மாணவ மாணவிகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில்லை ராஜா. அப்படியாக இருக்கின்ற வேலையிலே அப்பா நீர் எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு கீழ்ப்படிதல் நாவினாலே நிரப்பி அவர்கள் கர்த்தாவே சோத்திரம் டீச்சர்ஸ்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவர்கள் அதன் மூலியமா பெற வேண்டிய ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பெரியவர்களை பார்க்கும் பொழுது கூட அப்பா இந்த சிறிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு கீழ்ப்படுத்தல் இல்லை, அவர்களை கேலி கிண்டலுமாய் நடத்துகிற காலமா இருக்கிறபடினாலே அந்த அப்பேற்பட்ட பிள்ளைகள் கூட ஆண்டவரே மனம் திரும்பி பெரியவர்களை மதித்து பெரியவர்கள் சொல் கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியே கூடப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து வாழ்வது, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது, அது எத்தனையோ நல்லதா இருக்கிற காரியமா இருக்கிறது என்பதை உணர்ந்து குடும்பத்திலே ஆண்டவரே கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருத்தர் அப்பா கீழ்ப்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது போல எல்லா சபைகளிலும் இந்த கீழ் ஊழியர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து எல்லா மக்களையும் கீழ்ப்படுதல் நாவினாலே நிரப்பி வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு வளமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பிறகு செய்யுங்க. இன்னுமாய் கூட கர்த்தாவே இணைந்து நேரத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட ஆண்டவர் நீர் அப்பா பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் சோத்திரம் இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகளையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாய் கர்த்தாவே இந்த நாள்ல 40 வருட ஆண்டுகள் திருமண வாழ்வை வாழ்ந்த அந்த சகோதரிக்காக சோத்திரம் அப்பா, சகோதரனுக்காக சோத்திரம். இன்னுமாய் அவர்கள் அதிகமான திருமண நாளை காண கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனையும் மக்கள் சோத்திரம். மற்றபடியாய் கூட ஜெபித்த ஒவ்வொரு பிதேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கண மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நாமே நம்ம ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
4: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: நீங்க யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அழிவுள்ள தேசங்களுக்காகவும் அங்கிருக்கிற தலைவர் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு நீதியாய் ஒரு நல்ல முடிவாய் எடுத்து இந்த யுத்தங்களை ஓய பண்ண வில்களை முறிக்க கத்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. இந்த கடைசி நாட்கள்லயே தேவனே, தேசங்கள் ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த தேசங்களை உருவாக்கினவரே, தேச தலைவர்களை ஏற்படுத்தின தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்கள் தேவனே பிதாவே, எல்லா அழிவுகளையும் நீங்கள் பாக்குறீங்க ராஜாவே, எல்லா சீர்கேடுகள் கொடுமைகளை பாக்குறீங்கள் ஐயா என் தேவனே. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே தேசங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக. ஓ நன்றி ராஜாவே, தேவனே, இந்த கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களே ராஜாவே, தேவனே அப்பா கிருப செய்யுங்க அப்பா தேவனே. ராஜா கூட இருதயங்களை உம்முடைய சித்தத்தின்படி அப்பா பிதாவே நீங்கள் திருப்புகிற தேவன் அப்பா பிதாவே, தேவனே ஒவ்வொரு தேசத்தினுடைய இருதயங்கள் சிந்தைகளை நீங்கள் திருப்புங்களை ஐயா ராஜாவே. கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை இவளுக்கு கொடுங்களப்பா பிதாவே, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா இயேசு ராஜாவே, தேவனே உம்முடைய பரத்திலுள்ள ஞானத்தினால இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே இவள் இந்த கிரியை சேர மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே, இந்த உலகத்து ஞானத்துங்களை தேவனே அப்பா நீங்கள் அவமாக்குறவனப்பா பிதாவே. உம்முடைய பணத்திலுள்ள ஞானத்தினாலே தேவனே இந்த தேசத்தினுள்ள அதிகாரிகளை புறப்படுங்க. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை என் தேவனே ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா பிதாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே இந்த தேசங்களுக்கு, நீங்க சொல்ல ஆகுமப்பா, நீங்கள் கட்ட நிற்கும் என் தேவனே. எல்லா அழிவுகளிலிருந்து தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதா. தேவனே உம்முடைய வார்த்தையினாலே தேசங்கள் கட்டப்பட கிருபை செய்யும். உம்முடைய சுவிசேஷம் தேவனே இந்த தேசம் அங்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேச தலைவர்கள் அதிகாரிகள் இராணுவத்திலுள்ள மக்கள் தேசத்து மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்படாதவனே கிருபை செய்யுங்களப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு தேவனே உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுதப்பா தேசங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே வாக்கு மாறாதவரே அப்பா பிதாவே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே திறப்பின் வாசல்ல நின்று தேசங்களுக்காக ஜபிக்க தேவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருமனத்தின் ஆவிய கொடுங்க அப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்க, அன்பினாவிய குடங்களே சுராஜாவே என் தேவனே கிருப செய்யுங்க அப்பா, என் தேவனே கிருப செய்யுங்கள். ஒவ்வொரு தேசங்களில் உள்ள சபைகள் தேவனே தேசங்களுக்கு பொறுப்பா இருக்கிறது தேவனே பிதாவே.
5: அந்த சபைகள் மூலமா தேவனே அற்புதங்கள் அதிசயம் நடக்க தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்திரையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன்னு சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இவடைய முழங்கால் யாவும் முடங்க தேவனே கிருபை செய்யுங்க. உடைய நாமத்துக்கு முன்பாக நாமுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியை தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. பிரகாசம் உள்ள மனக்கண்களை என் தேவனை இவளை கொடுங்கள் அப்பா பிதாவே. தரிசித்து நடமாதவள் விசுவாசித்து நடக்க உம்முடைய விசுவாசத்தின் ஆவியினாலே இவளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜா. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடியல் உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக தேவனே. தேச தலைவர் அதிகாரிய கண்டுகள் அறுக்கப்படுவதாக, அவருடைய நுகத்தடியெல்லாம் முறிக்கப்படுவதாக. ஓ தேவனே, இந்த தேசத்தின் அதிகாரிகளுக்கு விடுதலையோடும் மனம் திருப்பம் அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீங்கள் அப்பா. நீங்களே சர்வ வல்லமுள்ள தேவன், யெகோவா தேவன் என்பதை இந்த மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த தேசங்களையும் தேசத்து மக்கள் தலைவர்களை நீங்கள் பொறுப்பிடுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி, என் வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களப்பா பிதாவே. ஆதை அவர்கள் அந்நிய காரியமாய் தேவனை எண்ணுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்களே இயேசு ராஜாவே. தேவனே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை இயேசு ராஜாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசமப்பா பிதாவே. தேவனே, கடைசி நாட்களிலே பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போற்கா நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, சகலத்தையும் சகல தேசங்களையும் புதிதாக்குங்க அப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அப்பா, ஒவ்வொரு தேச தலைவனும், ஒவ்வொரு தேசத்து மக்களும் அறியத்தக்கதாக தேவனே பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க. நமக்குடைய பலவீனத்திலே பலங்குணங்கள் ஆவியானவரே, ஓ நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் ஆவியை தேசத்து மக்கள் அனைவர் மீது ஊற்றுங்க அப்பா, தேச தலைவர் மீது ஊற்றுங்க அப்பா பிதாவே. திடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஓ கடைசி நாட்களிலே சத்துடைய சகல காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனே பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்ததுக்காக நன்றி ராஜாவே தேவனே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் அப்பா பிதாவே. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தேவனே யுத்தம் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் அல்லப்பா பிதாவே. வானம் மண்டலங்குள்ள பொல்லாத ஆவிட சேனைகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேசத்து மக்கள் தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சிறந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிசாசாருடைய துரத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ராணுவ மக்களை விட்டு தேசத்தால் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா தேசம் எங்கும் எல்லி இழங்கும் தேவனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசு ராஜாவே. அக்கினி மாதிரி தேசம் எங்கும் ஒவ்வொரு எல்லைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே தேசங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா பிதா. நன்றி ராஜாவே. அப்படியாக நீங்கள் கடைசி நாட்களில் செய்ய போற்கா நன்றி ராஜா. ஜபத்தை கேட்கிற தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி இவர்களுக்கு ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா, அதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. எங்களுக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதா. தேவனே, இந்த ஜப குழுவை தேவனே உமது கரத்திலே ஒப்படைக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பிடுங்கள் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசு திரத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா பிதாவே. ஆவியிலே அனல் உள்ளவளாய் மாற்றுங்கப்பா பிதாவே. உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி நன்றி ராஜாவே. தேவனே பொறுப்பிடுங்கள் அப்பா. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாளோ உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. தேவனே, இந்த 40 வருடமா தேவனே திருமண காரியத்தை தேவனே கொண்டாடுகிற தேவனே, அந்த அனிவசரிய நீங்கள் பொறுப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த 40 வருஷத்துக்கு பிறகு புதிய காரியங்களை நீங்கள் செய்ய போற்கா நன்றி அப்பா பிதாவி. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அப்பா இந்த 40 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பத்திலே நீங்கள் செய்ய போற்காய் நன்றி. கணவன் மனைவி ஒருமனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவினாலே நிரப்புங்க அப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதியுங்க. நல்ல சுகபலத்தை கொடுத்து, நீடி ஆயுச கொடுத்து, தேவனேச கையிட்டு சேர் ஒவ்வொரு காரியங்களையும் பாக்கிய பண்ணுங்களப்பா பிதாவி. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க, கணவன் பிள்ளைகளை புறப்படுங்களப்பா பிதாவி. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. மற்றவளுக்கு ஆசீர்வாதமா அவளை மாற்றுங்க. அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படும் அப்பா. ஏற்ற துணையை கொடுத்தவளை ஆசீர்வதியுங்கப்பா. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியுங்க. இவடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. அதே போல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஆசீர்வதியுங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
5: ஆமீன். அப்படியே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord, brother. Kuna, brother. Praise the Lord. Ningal, engal ilangai India desangalukkaga.

0: அன்பில் பரலோகத்தினாமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உம்முடைய சகோதர வந்தனிக்கிறோம் ஐயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி வார்த்தைக்குள்ளிருந்து செயல்படுகிற வார்த்தை ஆகிய தேவனே உம்மை சோதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை காற்றாக மாறி வானங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். வார்த்தை தண்ணீராக மாறி சமுத்திரங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். வார்த்தை அக்னியாக மாறி பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இலங்கை தேசம், இந்திய தேசத்துல கத்தாவே விசேஷமாக இருக்கிற தமிழ் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் சொல்லுகிறது இந்த தமிழ் மக்களுடைய டிஎன்ஏ இந்த உலகத்துல அதிகமாய் இருக்கிறதுண்டு ஆண்டவரே, அதிகமாய் பரவி இருக்கிற உலக நாடுகள்ல பரவி இருக்கிறதுன்னு சொல்லப்படுக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதும் எல்லா தமிழ் மக்களுக்குமாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தமிழ் மக்களையும் ஒரு நோக்கத்தோட நீர் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த மொழிகளும் கர்த்தாவே ஆதி மொழிகளில ஆண்டவரே ஒரு முக்கியமான மொழியாக கருதப்படுகிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களில் ஒருவராகிய ஆண்டவரே தோமாவும் இந்த தமிழ் மக்களுக்குள்ள நீர் அனுப்பி உம்முடைய சுவிசேஷத்தையும் அன்பையும் எங்களுக்கு அனுப்பின தேவன் ஆண்டவரே. இதோ உம்முடைய நேரடி பார்வையில இருக்கிற இந்த தமிழ் மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய அன்பை எங்கள் மீது ஆண்டவரே அனுப்பினதற்காக செலுத்தினதற்காக ஆண்டவரே உம்முடைய அன்பினாதங்களை இழுத்துக் கொண்டதற்காக உம்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாமே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழ் மக்களும் கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் உமக்காக வைராக்கியம் கொண்டு எண்ணம் அநேகருக்கு அநேகர ஆண்டவரே உம்மண்டையில் இழுத்துக் கொண்டு வரத்தக்கவர்களாக செயல்பட எண்ணம் கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. தமிழ் மக்களுக்குள்ளே ஆண்டவரே விசேஷமாக கர்த்தரை அறிந்த மக்களுக்குள்ளே போட்டிகள் காணப்படாதபடிக்கு, பொறாமைகள் காணப்படாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் காணப்படாதபடிக்கு, ஆண்டவரே நான் பெரியவன் நீர் பெரியவன் என்று காணப்படாதபடிக்கு எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே ஒரே ரத்தத்தினால் கடுமப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக் கொண்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், தமிழ் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்திலே நடந்து கத்தாவே தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு தப்பி கொள்ளத்தக்கவர்களாக சாந்தமும் மனத்தாழ்மையும் கத்தாவே கத்தருக்கு கீழ்ப்படிவுகளோடும் கூட ஒவ்வொரு தேவ மக்களும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்லத்தக்கதாக, அறியாத மக்கள் கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞானம் உடையவர்களாய் தேவ மனுஷர்கள் மாறி கர்த்தாவே சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி கொடுத்து ஜனங்களை கர்த்தாவே பாவங்களிலிருந்து விலகி வரத்தக்கதாக, அவர்களுக்கு வரப்போகிற அழிவுகளிலிருந்து விலகி வரத்தக்கதாக ஞானமாக சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சுவிசேஷங்களை கொண்டு சென்ற தேவ மக்களுக்கு உதவி செய்வீராக. ரட்சிக்கப்படாத மக்களும் கர்த்தாவே அதை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவீராக. நானே என்னை தவிர வேறே தேவன் என்று சொல்லுகிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பார்க்கிற
1: ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டையில வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் இந்த தமிழ் மக்களுக்காக மன்றாடுகிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுகிறோம், எங்களுடைய குடும்பங்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் உம்மண்டையில வரான் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நீர் அழைப்புதலை அனுப்புகிறோம், எத்தனையோ பேர் இழுத்து கொண்டு விடுகிறேன். ஆனாலும் புரிந்துணர்வுகள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே புரிய வேண்டிய விதமாய் புரிந்து கொள்ளாதபடியினால எத்தனையோ பேர் தங்களை மறுபடியுமாய் உலகத்துக்கு விட்டு போட்டு மறுபடியுமாய் சத்ருவானவருடைய திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பின்வாங்கி நிற்கிறார்கள். கர்த்தாவே அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்களும் சபைக்குள்ளே வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் இழந்து போகாத படிக்கு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தாவே மனம் திரும்பி வர என் ஆண்டவர்களுடைய தமிழ் மக்களுக்கு நீர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவருடைய உலகம் முழுவதும் உம்முடைய தமிழ் மக்கள் ஆண்டவருடைய தகப்பனை இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தமிழ் சபைகள் ஆண்டவரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ அவர்கள் அந்த சத்தங்களை எல்லாம் கேட்டு தகப்பனே ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தமிழ் இனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக தொடுவீராக, அவர்களுடைய கண்களை துறப்பீராக, அவர்களுடைய நம்பிக்கைகளை உடைப்பீராக. தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்பதை கர்த்தாவே புரிந்து கொண்ட உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. நீரே பூமியை தண்ணியின் மேல் அஸ்திபாரப்படுத்தினீர் என்பதையும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் என்று நான் செவிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. அந்த சராசரங்கள் எல்லாம் நீரே உருவாக்கி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நிலைநிற்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான இருளின் அந்தகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக, தாங்கள் செய்கிறது என்னவென்று புரிந்து கொள்கிற கிருபைகளை கொடுப்பீராக நான் செவிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக, நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கர்த்தாவே புரிந்து கொள்ள உதவி செய்வீராக என்று உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ தேவ ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதுவும் கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் மத்தியில பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இதன் ஊடாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் கேட்கிற குடும்பங்கள் யாவும் ஆயத்தப்படுவதாக, கேட்கிற குடும்பங்கள் யாவும் கர்த்தாவே உமக்கு முன்பாக உத்தமம் உண்மையுமாய் நின்று தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறார் ஐயா. ஆண்டவரே தகப்பனே சத்தம் அவர்களுடைய வீடுகளுக்கு வருகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஏறுவதாக அசட்டை பண்ணாதபடிக்கு தங்களை தப்புவிக்கத்தக்கதான உணர்வுள்ள இறுதியங்களோடு ஆண்டவரே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க என்ன உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதனை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு என்ன வேண்டிய கிருபைகளையும் ஞானங்களையும் தேவ பலன்களையும் கொடுத்து கர்த்தர் வழிநடத்துவீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே தகப்பனே லெஸ்லியனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை வழிநடத்துவீராக. இதோ ஏன் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் வழிநடத்தி தொடர்ந்து அவர்கள் பயணிக்கிற கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களையும் வழிநடத்துவீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல இணைந்து உமை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: ஆமென். தேங்க்யூ அக்கா. அப்படியே உங்களையும் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
2: ஆமென் ஆமென். நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. இன்றைய நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவேறே ஆவியானவர் நடத்தி தந்தீர், எங்கள் ஜெபங்களை கேட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே, உலக தேசத்தில் இருக்கிற ஆத்து மக்கள் யாவும் அழிவிலிருந்து விளக்கப்பட, அழிவிலிருந்து காக்கப்பட கர்த்தாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே அவர்கள் சிரசிலே உண்டாக கர்த்தாவே, அவர்கள் நாவிலே ஒலிக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யும். உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள் கர்த்தாவே, யுத்த நாட்டு தலைவர்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அது பனிய போல உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இறங்கி கர்த்தாவே நீ நல்ல காரியத்தை, நன்மையான காரியத்தை நீர் இந்த தேசங்களிலே ஜனங்களுக்குள்ளே மக்களுக்குள்ளே செய்து முடிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசிய நான் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, அவர்கள் செய்யற ஊழியங்களை கனப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா அப்பா பிதாவே உங்களை ஸ்தோதிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து நடத்தும் ஐயா ஆண்டவரே. என்னென்ன குறைவில இருக்கிறார்களோ அந்த குறைவுகளை நிறைவாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேமுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் 2 மணித்தியாலங்களாக தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் வீதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியிலே இன்னும் 2 மணித்தியாலத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார், விடுதலை தந்தார் என்ற சுவாசத்தோடு இன்றைய நாளிலும் தனது 40வது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற பாஸ்டர் நகோமி லோகன், பாஸ்டர் எலிசா லோகன் அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்குவதாக, அதே வேளையிலே தேவ ஊழியருக்கும் தங்குவதாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல தேவ ஊழியரை இணைப்பு கொண்டிருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ப்ரீஸ் லோட்டம்மா, ப்ரீஸ் லோட்டம்மா. லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் தள்ளி விண்டோக்கு கிட்ட அப்படியே நில்லுங்க, இல்ல கொஞ்சம் தள்ளி நின்று நிக்கலுமா? பிரைஸ்
4: லார்ட்.
3: ஓகே. இன்றைய நாளிலே பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் 40வது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சங்கமம் வானொலி 22 வருடமாக நாங்கள் பிரைஸ்ட் பண்ணியிருக்கிறோம், 11 வருடமாக நேரடி ஒலிபரப்பிலே கடந்திருக்கிறோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் முங்கடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா? காட் பிளஸ். கொஞ்சம் தள்ளி
4: நில்லுறோம். நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் கர்த்தாவே.
5: கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்து
1: நீதி செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி, அப்படியான நீதி இந்த ஆளுகையில் வரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அருக்கா வேண்டிக் கொள்றோம் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே, நன்றி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவ தகப்பனே, இந்த வேலையின் கர்த்தாவே, ஐயா தேசங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி, தேசங்கள் எல்லாம் பாக்குறீங்க சுவாமி, ஆண்டவரை தேசங்களில் நிற்கிற ஆண்ட ராணுவ வீரர்களுக்காக வேண்டி கொள்ளணும். இவர்கள் எல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர், கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தரவாதத்தோடு உண்மையோடும் ஆண்டவரை காத்து கொள்ளுகிறவளாய் ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் நடத்துங்க சுவாமி. எந்தெங்க நிலையில எல்லாம் நிற்கிறாள் சுவாமி, தகப்பனே அவருடைய காலங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவருடைய காலங்கள் எல்லாம் கரத்தில் இருக்கிற சுவாமி, எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் அவர்கள் தங்களை தாழ்த்தி கூடமாய் எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அப்ப அறிஞ்சிருந்தாலும் என் தகப்பன் எங்களுடைய தயவுள்ள காரம் ஆண்டவர் அவர்களை நடத்துகிறபடி நான் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, வேண்டிக் கொள்ளோ. தேசங்களில் நடக்கிற கூக்குரல்கள் ஆண்டவரை, பஞ்சங்கள் வேலையிலே ஆண்டவரை, போராட்டங்கள் ஆண்டவரே இவ்வளவு நடக்கிற சுவாமி, தகப்பனே இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, இந்த கூக்குரல் எல்லாம் நீங்கி இவருடைய போராட்டங்கள் ஐயா நீரிலுள்ள போராட்டங்கள் அவங்களுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுற போராட்டங்களாய் மாறட்டும் சுவாமி. மனுஷிக போராட்டம் வேணாம் சுவாமி, வேணாம் சுவாமி. தேவனே நீங்க தான் அப்பா சிரமத்தை கொடுக்கிற தேவன், நீங்க தான் அப்பா பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் பாக்குறீங்க சுவாமி, தினங்கோடிய குக்குரலும் சத்தலும் முத்தையும் கேட்கறீங்க சுவாமி. தேசத்துக்கு நன்மையை கொடுங்க சுவாமி, உங்களுடைய முகத்தை தேடுவார்கள் ஆனா சிரமத்தை தருவார்கள் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடுவார்களா, சிரமத்தை பெறுவார்களா வேண்டிக் கொள்வோம்னே. பத்தினி பசி ஆண்டவரே, ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிறவனுக்கு பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை அப்பா, அவருடைய சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். தேவனே நீங்க தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க சுவாமி, மாறுங்க. அதுக்கு வழி நீங்க ஆண்டவர், மக்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பெற்று முதலாவது வார்த்தைக்கு கீழ்படிந்த ராஜ்யத்தின் நீதியை தேடுவர்களாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே நீங்க போஷிக்கிற தேவன் சுவாமி, கூப்பிடுகிற காக்கைக்கு உணவு அளிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்பா. அவருடைய கூப்பிடுதலுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவனா சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி, உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்கா சொல்லுறோம், தகப்பனே இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளும், தகப்பனே வேண்டிக் கொள்ளும். இந்த நாட்கள் அப்பாவே இந்த புலாதன காலத்து இந்த கொடிய காலங்களில் ஆண்டவரே கேட்கிற நீ வார்த்தைகள், ஆண்டவரை கேட்கிற செய்திகள், திடுக்கிடும் காரியங்கள், கிறக்கமற்ற காரியங்கள் அப்ப அந்த பொல்லாத காலத்துக்கு ஐயா நிக்கிற ஊழியக்காரவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். மிக்கத்தக்க பலனை கொடுங்க, ஜெயிக்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. தகப்பனங்கள்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சத்ருவான பலமையை முறிக்கத்தக்க அபிஷேகம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த பொல்லாங்கானையெல்லாம் ஜெயிக்கிற வல்லமை வீரர்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. அப்பா இந்த ஊழியக்கார பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நிற்கட்டும் சுவாமி. எந்த விதத்திலும் ஆண்டவரே சாட்சியை இழந்து விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் எதுவித காரியமாயிருந்தாலும் தகப்பனே நிலை நீக்கத்தக்கதாய் சொல்லும். பசியோ பட்டணமோ சாவோ எதுவா இருந்தால் இந்த நாட்களை நிற்கட்டும் சுவாமி. நிற்கட்டும் ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இந்த காலத்தில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, எங்கெல்லாம் நிற்கிறார் ரொட்டிப்பான அபிஷேகம் அவருடைய விளமல்ல, உங்களுடைய விளத்தினால் இடை கட்டி கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொடுக்கிறோம். இவர்கள் எங்கிருந்தாலும் இவர்களை நடத்துங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களிலும் சாட்சியுள்ளவர்கள் முன்மாதிரிகளாக இந்த நாட்களில் ஜனங்களுக்கு பின்பற்றுகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், இவர்களுக்காக வேண்டி தவப்பனே விழுந்து போன ஒழுகிறாண்டவர். அப்பா உங்களோட ஊழியத்தை விட்டு ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் அநேகமாண்டவரே, விசுவாசிகள் அநேகமாண்டவர், ரட்சிப்பின் மகிமையே ஆண்டவரே, தகப்பனே உதாசீனம் பண்ணி ஆண்டவரே, போய்கொண்டிருக்கிற மக்கள் அதிகமாண்டவர். ஐயா அவருடைய குருட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் சார். எங்கெல்லாம் என்ன காரியத்துக்காக விழுந்தார்களோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விளம்பத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. ஊழியர்களானுவசிக்காதபடி கால்களின்கள் மிதிக்காதபடி தகப்பனே, சத்ருவானவன் சந்தோஷப்படாதபடி தகப்பனே, எங்களுடைய நாமத்தை ஆண்டவியத்திருவாய் மாறட்டும். மன்னிப்போல் இறக்கங்களோ இடத்தில் உண்டு சுவாமி, உங்களிடத்தில் உண்டு சுவாமி. மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெற்று ஆண்டவரே ஊழியர்களும் பட்டும் சுவாமி, ஊழியர்களும் பட்டும் சுவாமி. சாமிங்கப்பா பலப்படுத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்பா உங்களோட பலன் வேணும் சுவாமி, உங்களோட பலன் வேணும் சுவாமி, உங்களோட வல்லமை வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சுவாமி, நன்றி. சபைகளுக்காக வேண்டி கொள்றோம் அப்பா. சபைகள் ஒவ்வொன்றும் காண்கிறது பூமியும் கிடையாது, உங்களோட சபைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க தானப்பா தலைவர், நீங்க தான் தலைவராக இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த சபைகள் எல்லாம் முதற்கேற்ற பிரகாரமாய் கீழ்படுகிற சபைகளாகும், பரிசுத்தம் உள்ள சபைகளாகும். ஐயா உங்களை வருகை இது பார்த்து கொண்டு இருக்கிற சபைகளாகும். குடும்பம் குடும்பமா சபைகளில் நிக்கட்டு சுவாமி, சபைகளில் நிக்கட்டு சுவாமி. ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஐயா வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களா, அவையோடும் உங்களை ஆராதிக்கிறவர்களா, ஒரு மனமில்லாதவர்களாய் அன்புள்ளவர்களாய் சபைகளில் நிற்கத்தக்கிகள் நீங்கப்பா. சபைகள் நிற்கிற போதவர் மாறை ஆண்டவர் நடத்துங்கப்பா. கோடி வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே அக்னியாய் ஆண்டவரே பலிபீடங்கள் எல்லாம் நிரம்பி போதவர்களை நடத்துங்க சுவாமி. நடத்தி சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க. சத்துருவானவன் எல்லாவித போராட்டங்களிலும் இந்த ஆண்டவரே ஜெயிக்கத்தக்க வல்லனை கொடுங்க. எப்படியாவது உதவி ஊழியக்கார ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா, குடும்பங்களையும் தாங்குங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா இந்த கடைசி நாட்களில் ஐயா இந்த சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை அதுக்குத்தான் அப்பா வாரீங்க. அப்பா நீங்க கொடுத்த விலை அதிகம் கிரியத்தும் கூட ரத்தத்தையும் கிரியத்தினா கொல்லப்பட்ட சபைகள் அப்பா. அப்பா தாங்குங்கப்பா, நலப்படுத்துங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுவோம். கடவை செய்ப்பா ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும், சபையில் நிற்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. நன்றி ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே சுவாமி கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களோட வார்த்தையை எழுந்தாவிடமும் ஆண்டவரே அப்பா அறிவித்து கொண்டு வருகிற காலம் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு அன்பில்லரப்பா. சாட்சியத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், என்பதே உங்களை வாழ்ந்தியப்பா எழுதப்பட்ட வார்த்தையப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களில் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிற காலத்தை தந்திருக்கிறீங்கப்பா, நந்திருக்கிறீங்கப்பா, நசந்திருக்கிறீங்கப்பா. ஒரு ஒரு கோண கட்டு போதும் சுத்தமல்லன்னு சொல்லி இருக்கிறீங்க. எவ்வளவு அன்புள்ள தேவனான, எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் அப்பா. சகோப்பனே, இந்த நாட்களின் ஆண்டவரே தந்திருக்கிற இந்த டெக்னாலஜி காலமாண்டவரே, உட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வேகமா செல்ல முடியும் அப்படி சென்று கொண்டிருக்கிற காலம். நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு மனமாய் உங்களோட வார்த்தை ஒன்றே எங்கும் ஆண்டவரே இருக்க வேணும் என்று சொல்லி அதற்காக ஒளிஞ்சியவளா இருக்க வேணும் சுவாமி. ஒரு மனமாய் உங்களோட வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிறவளா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும், அதுக்கான காலத்தை தந்திருக்கிறீங்க. அவருடைய வழிகள் எல்லாம் உங்களோட வழிகளா இருக்கட்டும் சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நீங்க வழி நடத்தீங்க சுவாமி. அவர்களுடைய ஊழியத்துக்கு தக்கன நன்மையெல்லாம் நீங்க கொடுக்கிற தேவன் அப்பா. நீங்க பச்சவாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், அவனை கனப்படுத்துவேன் சொன்ன தேவன். அப்படியா உங்கள் குடும்பங்கள் எல்லாம் கனப்படுத்துற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டி சுவாமி, ஆண்டி சுவாமி, இவர்களுக்கா வேண்டி அப்பா. இந்த இரண்டு தேசங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்கள் எல்லாம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அந்த வாரத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு வரவேணும் சுவாமி, வரவேணும் சுவாமி. அப்பா இந்த இடத்தில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டி தாங்கிக் கொள்ளுங்கப்பா. அப்பா இவ்வளவோ வேதனைகள் கண்ணீர்கள் வியாதிகள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிறார் சுவாமி. தாங்கி பலம் கொடுங்க சுவாமி. அவர்களுடைய மனுஷ பலம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பலம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அங்கு நிற்கிற ஊழியர்களுக்கு அமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரட்டும் சுவாமி. அந்த வாரத்துக்குள் இருந்த ஒளி ஆச்சரியமான ஒளி இடத்தில் சேர்க்கப்படட்டும் சுவாமி. சகோபனே, வெளியில எவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் சுவாமி, நிற்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். இருந்த சேஷங்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி. சகோபனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அங்கள ஜபிக்கத்தான் அப்பா முடியும் ஆண்டவரே. நிறைவேற்று தேவன் நீங்க, கிரியை செய்யற தேவன் நீங்க, செயல்படுத்துற தேவன் நீங்க. உங்களால் ஆகும் ஆண்டவரே, ஆகாதும் இல்லை ஆண்டவரே, ஆகாதும் தாப்பனே. இறக்கங்களுக்கா மன்னிப்புகளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே. அப்பா உங்கள வேண்டுதல் உங்கள சமூகத்தில் அடுகிறபடி நான் நன்றி சொல்லுறோம் சார், நன்றி சொல்லுறோம் அப்பா. அவர்களுக்கா வேண்டி சகப்பனே, இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வருண்டு ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காவனு இந்த இடத்தில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, வாரத்தமிழ மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, கொடுக்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஒளிவ ஸ்தாபனங்களை நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அந்த இடத்து மக்களும் வாழ்வாதாரம் பெற்று தேவைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அறுவடையோ மகிழ் வேலையாட்களோ குறைவென்றோ எல்லாம் அன்று சொன்னது போல தகப்பன் இந்த நாட்கள் மறுபடி மீறி ஆண்டவரே உடல் அறுவைக்கும் இந்த ஆண்டவரே எல்லா மக்களும் அறுவடை செய்யப்பட வேணும் சுவாமி. எல்லா ஜனங்களும் அறுவடை செய்யப்பட வேணும் சுவாமி. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய அன்பு அறிந்த ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லுறவளாய் மாற வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற பயங்கள் தாழ்வுனப்பெல்லாம் எடுத்து போட்டு எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, வேலைத்தலங்களோ, பாடசாலைகளோ, தெருக்களோ ஆண்டவரே நிற்கிறார்களோ சுவாமி. உங்களை அறியாத மக்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்க உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதப்பா, உங்களை வார்த்தை சொல்லப்படுகிறதப்பா ஆண்டவரே.

கோழியப்பா கோழியப்பாப்பா, இருளை அதிகாரம் ஆண்டு இவர்கள் நீங்க வெளிச்சத்துக்கு வருகணும் இவர்களுக்காக வேண்டி. அப்போ அந்த காலங்களில் மக்களுக்காக அப்படி அன்பு கணிந்து போன காலம் ஐயா, அன்பு கணிந்து போகணும். வாலியவர்கள் பிள்ளையோட வாழ்க்கை அன்பில்லையப்பா, பாவம் அப்பா, அக்கிரமம் அப்பா, அநியாயம் அப்பா, குடும்பங்கள் மாத்தி பிரிவுகள் அப்பா, அன்பில்லாமையினால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பட்சிக்கு கொடுமை செய்யற காலமா இருக்கிற சாமி. இவர்களுக்கு வேண்டிய உங்களுடைய அன்பான ஒரு விஷயம் தாப்பனி, உங்களுடைய அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தோம். எந்த மக்கள் நல்ல ஒரு விஷயம் ஆண்டவரை இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அன்பில்லாவிட்டால் இவர்கள் அழிந்து போவார்கள் சுவாமி, அன்பிந்து போவார்கள் சுவாமி. அப்பா அவியானவரே பின்மாறியா கூட அன்பு ஊற்று, கூட அன்புதான் அப்பா வேணும். ஒவ்வொருவரையும் நிறைக்க வேணும், நிறைக்க வேணும். தேவை அன்பு, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டவர்கள் உங்களை அறிய மாட்டான் சுவாமி. உங்களுடைய அன்பினால் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களை அறிந்தவர்களாய் அன்புள்ளவர்களாய் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் சாமி. குடும்பங்களும் ஒன்று சேரட்டும் சாமி. பெற்றோர்களின் கண்ணை துடிக்க ஆரிய பிள்ளையோட வாழ்க்கை மாறுச்சு சுவாமி. மெட்டுக்கொள்ளுங்கப்பா, மெட்டுக்கொள்ளுங்கப்பா. இந்த ஆரிய பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரே இந்த காலங்களில், இந்த காலங்களில் சத்ருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு சொல்லி ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கண் வைத்த ஆண்டவரே இழுத்துக்கொண்டு எத்தனையோ வழிகளில் அவனை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சத்ருவானவன் கையிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா, இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும், வாலிப பிள்ளைகளை விடுதலாக்கும். இவருடைய பெற்றோர்கள் ஆண்டவர் மனந்திரும்பட்டும், மனந்திரும் உங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அதிவனுள்ள தேவனே மேற்கத்தக்க தேவன் நீங்க என்று சொல்லி அவர் உங்களுடைய கஞ்சி கண்ணீரோடு உங்களை பார்க்கட்டும் சுவாமி. இவருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, இவருடைய வாழ்க்கைக்கு பதில் உண்டு, இவருடைய வார்த்தைக்கு பதில் உண்டு சுவாமி. இவர் மனம் திரும்ப வேணும், எங்களுடைய உறவுகளை ஆண்டவரே ரசிக்கப்பட வேணும், மனம் திரும்ப. எங்கிருந்தாலும் ஆண்டவரே எங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்ற ஆசீர்வாதமாய் வாழ வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டி தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளணும், நாங்கள் வாழ்ந்த தேசம், நாங்கள் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அருவறுப்புகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் தேசத்தை விட்டு நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா. கிறிஸ்தவ தேசம் ஆண்டவர் மிஷனரிகளினாலும் ஆண்டவழிக்காரனாலும் கண்ணீரினாலும் ஜபத்தினாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவரே நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா. மறுமிசைவான் நீங்கப்பா, மன்னிக்கிற தேவன் நீங்க தானப்பா, தேசத்தை திருப்புற தேவன் நீங்க தானப்பா. ஆசீர்வதிங்கப்பா அந்த தேசத்துக்கு நன்மை, அந்த தேசத்தின் தலைவர்களை நடத்துங்க சுவாமி. எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டி எங்க தேசத்துக்கு ஒரு நன்மை, ஒரு ரட்சிப்பு நீங்க தான் சுவாமி, நீங்க தான். எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள், எங்க தாய்மார்கள் ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா விடுதலையை பெற்றவர்களா ஆண்டவரே. அளவேணும் சுவாமி, அளவேணும் ஆண்டவர். இவர்கள் சிறை இருப்புகள் எல்லாம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள் ஒரு விசை. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய காலங்களை சொல்ல முடியாது, என்றையோ நாளையோ ஒன்று தெரியாத பிள்ளா தவிர யாரும் அறிய முடியாது சொன்னவர்கள். எப்பொழுதும் அந்த காலத்துக்கு ஆயத்தமா இருக்க வேணும் சுவாமி. தகப்பனே, தகப்பனே, காலங்களோ சொல்லி கொண்டிருக்கிறோம் சுவாமி. உங்களோட வருகை சமீபம் என்று ஆண்டவரே எங்களை இலங்கை தீவு, எங்களை இலங்கை தீவு அப்பா. வாழ்வடையட்டும், வாழ்வடையட்டும், வாழ்வடையட்டும், மனம் திரும்பட்டும், விடுதலை புறட்டும். ஜனாதிபதிக்காம அவரோடு சேர்ந்து ஓ ஆண்டவரே இருக்கிற மந்திரிவர்களுக்கும் வேண்டிக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. எப்படியாவது இரண்ட தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி மக்கள் வாழ இந்திய தேசம் ஆண்டவரே, இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் இருக்கிற தேசமாண்டவரே, அவர்கள் எல்லாம்

0: எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்துக்குள் வந்து ஆண்டவர் அருகு கண்டு திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா விக்கிரகங்களையும் விசுவாசங்களையும் ஆராதித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே, இவன் உள்ள தேவனே, உங்களை ஆராதிக்கிறவர்களா இந்த தேசம் மாறட்டும். 143 கோடி மக்கள் வாழ்ற தேசம், ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்களை சேவிக்கிற மக்களாக மாற வேண்டும். நாங்கள் ஊழியக்காரன் கண்ணீர் ஜபத்தை கேளுங்க சுவாமி, எங்கெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறாள் சுவாமி, அவர்களையெல்லாம் தாங்குங்க, வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கும், எப்படியோ தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க ஒருவர் தான், உங்க ஒருவரால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பணியோடு ஜெபிக்கிறோம், கூட பாதுபடியில் ஜெபிக்கிறோம், ஜபத்துக்கு பதில் உண்டு ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் சார். அதை நீங்க செய்யறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். அவப்பனே, இந்த விலையிலும் ஆண்டவர் தங்கள் மன்றி உட்காவும் ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே தங்களுடைய 40வது அனுசரி கொண்டு ஆடுவர் அந்த குடும்பத்துக்காக. அப்பா நன்றி சொல்லுவோம், 40 வருஷம் எந்த அப்பனையும் கூட உள்ள கரம் தாங்கி துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றிடும் அவர்களை தாங்கி அப்பா நடத்தின தேவனே, உங்களுடைய கரம் ஐயா, உங்களுடைய கரம், நன்றி சொல்கிறோம். அவர்களுக்காக வேண்டி மிகையான காலங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க, அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, சுகபலன், சந்தோஷம், சமாதானம் ஆசீர்வதிங்க. அப்பா சங்கமன் ரேடியோ ஆண்டவரே 27 வருடங்கள் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒன்றும் மனுஷரல்லாண்டவர், ஒரு மனுஷனால் இல்லாண்டவர், உங்களோட கிருபையும் தராங்க, உங்களுடைய வழி நடத்தல்கள் ஆண்டவர் தாங்கி வந்த சுவாமி. ஒவ்வொருடைய மனிதனுடைய கையிலும் ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்க தானப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செக்கனும் ஆண்டவரை நடத்துகிறது தகப்பனே. தேவைகளெல்லாம் சந்திச்சீங்க, அவர்களை வழி நடத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க, வாஞ்சைகளை நிறைவேற்றினீங்க. அப்பா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் கிருபை அப்பா, நன்றி. எங்களை குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இம்மட்டுமா ஆண்டவரே எங்களை சட்டையின் மறையில் வைத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாங்கி நடத்துறபடி நான் நன்றி ஆண்டவர். வேண்டிய ஆசீர்வாத வேளாண் சுகம் கொடுத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. எங்களை ஜபங்களை எல்லாம் நீங்க கேட்டு பிள்ளைகளை அரவணைக்கிறபடி நன்றி ஆண்டவர், நன்றி, நன்றி. கடைசி வட்டம் மொழி வரி அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. எல்லா கணம் துதியுமாக உங்களுக்கே தான் இயேசு நாமத்தில் வைக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தரை சித்தமானால் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் நேரடி ஒளிபரப்பில் சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜபங்களை கேட்டார் கத்தர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூம்மா. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேளையில் முன்னே இருப்பது வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன், ஆமேன்.

0: ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி.
1: Recording stopped.
0: சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்பசி மாதம் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம், நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் கூட இணைய முடியும். சங்கமம் வானொலியின் ஜூமு கூடாகவும் இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாகவும் இணைய முடியும், அல்லது தொலைபேசி கூடாக கூட நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் நேரடி ஒலிபரப்பிலே வேதாக மக்கள் பதில் பைபிள் குயிஸ் நேரத்தில் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைப்பாளர்களாக இணைந்திருக்கிறார்கள் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், தேவ ஊழிய சௌரம்மா இந்த அதிகால வேளையிலே விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். தேவ ஊழியர் சுசேசகரேட் விண்வானர் அவர்கள் இன்றைய நாள் இணைவதாக கூறியிருந்தார், அவரும் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே தேவ ஊழியர் சுசோசகை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
2: ப்ரைஸ் தி லார்ட் அண்ணா.
0: ஆமீன். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: எங்களுக்காக மகேந்திரமன்னா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக.
3: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கம வானொலி நிலையத்திலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் என்று எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளும் தாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு வார்த்தையின் ஆழத்தை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வேதாமத்திலே அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இந்த கேள்விக்கு விட எங்கே இருக்கின்ற என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்திய சங்கம வானொலி நிகழ்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜெனட்டையும் ஆசீர்வதித்து, கேட்பவரையும் ஆசீர்வதித்து, வருகின்ற தெய்வ பிள்ளைகளையும் தொடர்பு உள்ள பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வரமுண்டு. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் கதாதாமே. எல்லாரோடும் கூட இருந்து சுத்தாமியானவரங்களை நடத்துவாராக. முதலாவது கேள்வி, மிதியாம் எங்கே மரணம் அடைந்தால் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்?
3: மறந்து மிதியாம் வனாந்திரத்தில் தான் அது பேர் ஒன்று இருக்கு. நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்
0: சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்
3: மிதியாம் வாரம்
0: காதேஸ் வனாந்திரத்தில் சீன் வராந்தர் சீன் வராந்தரத்தில் சேர்ந்து
2: சீன் வராந்தரத்தில் எண்ணாகமம் 21 இருக்கு.
0: எண்ணாகமம் 10 23 23 ஓகே. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்திலே சீன் வராத்திரத்திலே சேர்ந்து இந்த ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ சீன் வனாந்தரத்தில் காதேசில்
2: சொல்லப்படுகிறது.
0: இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலைகளின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல், எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. எஸ்கோல் பள்ளத்தாக்கு.
2: யாருடைய பாதரட்சை பழதாய் போகவில்லை.
0: யாருடைய
2: பாதரட்சை பழசாய் போகவில்லை.
0: இஸ்ரவேலருடைய, இஸ்ரவேலர் எல்லாருடைய.
2: ஓமம் 29:5 இருக்கு. கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும்?
3: கேதுரு மரங்கள்ல
2: இல்லை.
3: கர்த்தருடைய சத்தம் பிளக்குமான
2: கேதுரு மரத்தை பிளக்கும்.
3: இது
2: நான் கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும் இருக்கிறேன்.
3: கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும்? சங்கம வானொலியே தொனிக்கும்.
2: ஆமென்.
0: என்ன சொன்னீங்க? என்ன கேள்வி?
2: கர்த்தருடைய சத்தம் எங்கே தோனி?
0: காதேஸ் வனாந்தரத்தில்
2: இல்லை.
0: காதேஸ் வனாந்தரத்தில் உள்ள சீன் மரங்களே, என்ன மரங்களே?
2: இல்லை இல்லை, அது அது கணக்க கிடக்குது. கர்த்தருடைய சத்தம் அது எங்கே எல்லாம் கணக்க கிடக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு.
3: அந்த நீங்க சொன்ன விட எந்த அதிகாரத்துல இருக்கு?
2: எது
3: எங்க அந்த விட எந்த அதிகாரத்துல இருக்கு?
2: சங்கீதத்துல இருக்கு.
3: வாணி ஐயா
1: சொல்லுங்க ஐயா.
3: எங்க சத்தம் துணிக்குமா?
1: என்ன என்ன சத்தம்?
3: உங்களோட சத்தம் தான்.
1: வாய்ஸ் ஆஃப் காட் ரேடியோல துணிக்கும் ஐயா.
2: என பேரிட்டது யார்?
1: கத்தர்.
2: கத்தர் 2 Samuel 12:24 இருக்கு. எந்த தீர்க்கதரிசி அதுக்கு பயன்படுத்தப்பட்டது? சாலமோனுக்கு கர்த்தர் நிமித்தம் என்ன பெயர் வைக்கப்பட்டது? எந்த தீர்க்கதரிசிக்கு அதுக்கு பயன்படுத்தப்பட்டது?
1: சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் பேரு
2: என்றால் அர்த்தம் என்ன?
1: எதிரியா என்றால் என்ன அர்த்தம்?
3: எதிரியாவா?
2: யா
1: என்ன சாம? எதிரியாவா என்ன சாம?
2: ஏ ஏ எதிரி எதிரியா
1: எதிரியாவா ஜேனா ஐயா வட எழுத்து ஐயா வந்து, அதாவது கொம்பும் போட்டு ஐயனா போட்டு.
3: எதிரியாண்டா?
0: எதிரியாண்டா என்ன அர்த்தம் அப்படியா?

0: E ti dice. பழைய பாடலோ
1: ஓ, பழைய பாடலாம் வருது தெரியுமா? மறந்துட்டு நான் முந்தி ஞாபகத்தில் இருந்தது.
0: எத்தீசி எபூசி எபூசின்னு அது
1: இபூசி இல்லையா? எதிரியா? ஏ ஏ கொம்பும் ஐயன்னா
0: பழைய ஏற்பாடு இந்த புத்தகத்திலேயேம்மா
2: ரெண்டு சாமி வேர்ல
0: அப்படி சொல்லுங்களேன். ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரமா?
2: இல்லை, சரி, பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கு.
0: பன்னிரண்டாவது
3: அதிகாரம் ஐயா.
0: ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம். எங்க தேடி பிடிச்சிங்க அந்த கேட்டு?
3: தேடி பிடிக்கிற இல்ல, கடைசியில உண்டே தானே தேடி பிடிக்கிறோம். அது என்ன அடக்கம் பண்றதா? எதிரியாண்ட அடக்கம் பண்றதா? ரெண்டு சாமுவேல் பன்னெண்டுல அப்படி
0: கடைசி வாசம் இல்லை
3: அப்படி ஒன்று என் காண இல்லை. எதிரியாவா? எதிரி
0: கோதுமை அறுப்பு நாளில் நடந்தது இல்லை.

0: ஒன்று சாமுவேல் பன்னெண்டுல இல்லையே.
1: ஐயா ரெண்டு சாமுவேல்,
0: அட நானும் மாண்டே போடுறேன்.
1: ரெண்டு சாமுவேல் என் காணே இல்லையா? அது
0: இருக்கு இருக்கு. ரெண்டு சாமுவேல் பன்னெண்டாம் அதிகாரம்.
1: அதுதான் நானும் சொன்னேன்.
0: சண்டை ஒரே பாய்புல் தான் அனுப்புற என்ன.
1: அப்படி சொல்லி காணையில் எதிரியாண்டு
0: எதிரியாண்டு பெயரிட்டான். அவன் திகதை நாத்தானே அனுப்ப அவன் கத்திர நிமித்தம் அவனுக்கு எதிரியாண்டு பெயரிட்டான்.
1: அதான் பேர் சொன்னான். அவர் ஆளுந்த பேரோண்டு கேட்டான். இல்லையாண்டுட்டாவா? எங்கடா கையா?
2: எதிரியா என்றால் அர்த்தம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், ஜீவியத்தை மாற்றுகிறார், கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவர்.
1: எங்கடாக்குமா இதுல?
2: ரெண்டு ரெண்டு சமையல் பன்னெண்டு நானும் எழுதி வச்சிருக்கிறேன். 34 என்று எழுதி வச்சுக்கேன். 34 இல்ல சோறு என்ன வேண்டிட்டு
0: கொள்ளுங்க. நீங்க எழுதி வச்ச இடம் புல.
2: அதான் இங்கே மாறி எழுதிட்டேன்.
1: அவருக்கு தெரியலையா? அவர் என்ன வாச்சர்?
0: ரெண்டு சாமியார் பன்னெண்டாம் அதிகாரம் 25 வசனம்.
3: 25 வசனத்திலயா பாப்ப இருக்க வசனத்து?
0: அவன் தீர்க்கதரிசியா நாத்தானே அனுப்ப அவன் கத்து நிமித்த அவனுக்கு எதி எதி தியான்னு
3: பேரிட்டான்.
1: எதி தீயா? ஆனா அந்த
3: ரெண்டு பேரும் தீனா வருது ஐயா.
1: ஆனா அதுக்கு அர்த்தம் போடு, அதுக்கு அர்த்தம் போடு இல்லையா? அதுல
3: எதி தியான்றது போட்டா வரும் சின்னத்துல வரும். அது வரும் ஐயா, அதுல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வரும் நினைக்கிறேன்.
0: அவனுக்கு எதிரியான் பேரிட்டான். அப்ப பேர் தான் நேம் ஆஃப் த பர்சன்.
1: அவன் கத்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிரியாண்டு பேர் வச்சான்.
0: ரெண்டு தீனா வருது. இவன் சொன்ன தீனா ஏனா? ஏனா சொன்னவர் இது ஏனா? இல்ல
2: நான் ஒற்றை கொம்பு யானா சொன்னேன். நான் தீனா தீனா
3: இந்த வருது ஐயா. ஐயா ஐயா கூகுள் எழுதி பாருங்க ஐயா. ஏனா டென்ட் தீனா தீனா போட்டு யாவன்னா போடுங்க. போட்டீங்கன்னா வரும். அவர் நாத்தான் தீக்கதரிசி, அவர் தீக்கதரிசியாக நாத்தானே அனுப்ப அவன் கத்தர் நிமித்தம் அவனுக்கு எதிரியாண்டு பெயரிட்டார்.
1: அது என்ன தெரியுமா ஐயா? நான் யானாவில் வர்ற யானா இல்ல ஐயன்னாவில் வர்றது இல்லோ அதை போட்டு நான் அதான் வர.
3: அது அதுக்குள்ளே ஐயா இது வந்து நீங்க கொம்பும் யானாவும் போட்டு ஐயா ரெண்டு தரம் தீனா தீனா அப்படிதான் இப்ப பைபிள போட்டுருக்கு.
1: அது சேம் வசனம் தான் ஐயா. அவன் தீக்கதரி
0: என்ன
3: சத்தத்தை காணி எடுத்து வாங்க.
2: ஓகே ஓகே. ரெண்டு சாமுவேல் 24:25 இருக்கான்னு சொல்லி
3: போட்டு நீங்க கேள்வியை கரெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா இன்னொரு கேட்க உதவும் தானே.
2: ஓகே
3: சரி நான் ரெண்டு மூணு கேள்வியே கேட்டா.
2: ஓகே ஓகே
3: ரெடியா ஐயா? துரோகம் துரோகம் என்று அலறினவள் யார்?
2: துரோகம்
3: துரோகம் துரோகம் என்று அலறினவள் யார்?
1: அத்தாலியா?
3: அத்தாலியா. ரெண்டு ராஜாக்கள் 11:14 வருதுதான் சரியா? இரவு முழுவதும் நடந்தவன் யார்? இரவு முழுதும் நடந்தவன் யார்?
1: இரவு முழுதும் நடந்தவர்
0: எலிசா? எலிசா
3: இல்ல.
1: யாக்கோபு
3: இல்லை.
1: யாக்கோபு இல்லையா?
3: இல்லை.
1: யாக்கோபு இல்ல. ஆபிரகாம்
3: இல்லை.
1: ஆபிரகாமும் இல்லை, தாவீத்.
3: அவர் அவர் தான் ஒரு வேதத்தில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சவர் ஐயா.
1: அதானே
2: நடந்தவனா நடந்தவனா
1: ஏசாயா,
3: இதாவும் முழுவதும் நடந்தவன் ஆம்பளை தான், ஆனா வந்து அவர் வேதத்தில் ஒரு பெரிய சாதனை படைச்சவர்
1: ஏசாயா.
3: இல்ல
1: எலியா, எலியா ஐயா, எலியா இல்லையா?
3: இல்ல இல்ல எலியா கூட சாதனை உடைச்சா கிளிக்கணும். எலியா வானத்துல இருந்து அக்னி எல்லாம் உரைக்கணும், ஆனா இவர் பெரிய ஒரு சாதனை உடைச்சு, இவர் ஒரு குரூப்பா சேர்ந்து பெரிய சாதனை உடைச்சவர்
1: இல்லையா? 40 நாள் நடந்தவர் இல்லோ அவரும் போகலாம்.
3: இல்ல ஐயா, அது அது வேற விஷயம். ஏன்னா நான் சொல்றேன், இவர் வந்து பெரிய ஒரு சாதனை உடைச்சவர் ஐயா, சரித்திரத்திலே மறக்க முடியாத ஒரு சாதனை.
0: பாருங்க பாருங்க சொல்றேன், பாருங்க பாருங்க.
3: இது உங்கள் விருப்பம், இது நேர் விருப்பம் இல்ல, உங்கள் விருப்பம் இது, சரியா?
2: நடந்து சென்ற
3: 10:09 வசனம், சரியா?
2: ஓகே
3: நீங்க 19 எழுதி நீங்க என்ன நான் சொன்னேன், ரைட். ஓகே யோசுவா, அடுத்தது ஐயா, வேட்டையில் வல்லவன் யார்?
1: ஏசா.
3: அடுத்தது வந்து வில்வித்தையில் வல்லவன் யார்? இஸ்மவேல். இஸ்மவேல் தான் சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வில்வித்தையில் வல்லவன், விசுவாசத்தில் வல்லவன் யார்? அதையாவது சொல்லுங்க.
1: ஆபிரகாம்.
3: ஆபிரகாம் கர்த்தர் நல்லவர். செய்கையிலே வல்லவர் யார்?
1: இயேசு.
3: இல்லை,
0: செய்கையிலே வல்லவரோ?
1: அப்ப தாவீதா?
3: இல்லை, அது ஆண்டவருக்கு நிகராவராது அற்புதங்கள் செய்யறதுல வந்து. இது செய்கையிலே வல்லவர் யார்?
0: தேவன்.
3: இல்லை,
0: அவர்தான் செய்யல வேலை வேறு யார்?
3: முடியுமா முடியாதா?
0: பொறுங்க பொறுங்க
2: பொறுங்க பொறுங்க, நீங்க என்ன நாங்க
0: முடியுமா முடியாதோண்டு.
3: இது இம்பிஸ் இம்பிஸ்ல ஐயா, பிசினஸ் செய்ய டாக்டர் சொல்லணும், அடுத்த கஸ்டமர் கொடுக்கணும்.
2: நீங்க கஸ்டமர்ஸ் தானே நீக்கினா,
3: நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கஸ்டமர்.
2: அவையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் தானே நீங்கள்.
3: அவ யோசிக்க தேவையில்ல, டக்குன்னு சொன்னா டக்குன்னு புட்டு போயிடும், அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லி போடுவாங்க. புட்டா
0: மாக்கு ஒன்று ஏழு எனக்கு பின் வருகிறதோ என்னும் வல்லவரா இருக்க.
3: என்ன சொல்றீங்க? மாக்கொண்டுல
2: என்ன சொல்லுற
3: ஐயா? நான் கேட்ட கேள்விய நீங்க வடிவா பாருங்க. செய்கையிலே வல்லவன் யார்? செய்கை செய்கை
1: செய்கையிலே வல்லவன் தாவீது.
3: இல்லை,
1: அப்படி இல்லைன்னா யோசுவா.
3: இல்லை,
0: பொறுங்க சொல்றேன். வல்லவன் வல்லவர், இவர் இவர்
3: வல்லவன் ஐயா, வல்லவன் வல்லவன் தமிழ்.
0: பெனாயா. பெனாயா
3: சரியான பதில். எங்க வசனத்தை வாசிங்க சொல்லுங்க அப்பம்.
0: ஆரோனின்
3: மனைவியின் பெயர் என்ன?
0: சிம்பிளான கேள்வி
3: சொல்லுங்க.
0: ஆரோன் மனைவியின் பெயர் வந்து நல்ல பேர்,
3: நல்ல பேர் தானே ஐயா. முனியம்மாவா, முத்தம்மாவா, செல்லம்மாவா?
1: அம்ரோன்.
3: என்ன இம்ரோனா?
1: அம்ரோன். அம்ரோன்
0: ஆரோனின் மனைவியின் பேர் சகோதரின் பேர் மிதியாம்.
1: அவருக்கு பேர் இல்லையா ஐயா? பேர் சொல்லப்படையில சொல்லப்படையில
2: எலிசபால். எலிசபால் அண்ணா,
3: எலிசபால் சரியா? யாத்திரா 6:23 வருது ஐயா. மகேந்திரம் ஐயா, யாத்ரா
0: 6:23
3: பேர் என்ன? அஸ்நாத், சரியான பதில். ஆதியாகமம் 41:45. எருசலேமில் கோபுரங்களை கட்டினவன் யார்? எருசலேமில் கோபுரங்களை கட்டினவன் யார்? அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு ராஜா.
0: பேர் என்ன?
2: சாலமோன்.
0: ஆண்டவர் வந்து பாசியரை தார்மாராக்கி
3: விட்டார். இது பாபெல் கோபுரம் இல்லையா? இது வந்து இது வேற கோபுரங்களை கட்டினவர் யாருன்னு சொல்லப்படுது?
1: அநாயேலா. அநாயேல்
3: இல்லை.
0: பொறுங்க சொல்றோம். கோபுரம்
2: நெகேமியா
3: இல்லை.
1: நெகேமியா
2: எஸ்ட்ரா.
1: பெஞ்சமின்
3: இல்லை.
1: பெஞ்சமீனா
0: கோபுரத்தை கட்டினவன்
2: தாவீதா
3: இல்லை.
2: பெரிய கோபுரங்களை உசியா மன்னன் தான் கட்டினான் அப்படி சொல்லி எழுதியிருக்கு.
3: அப்படின்னா நீங்க சொல்ற சரியான பதில் சரியா? உசியா தான் கட்டினவன். ரெண்டு நாளா 3 நாளா பதில் வருதாக்கும் அந்த வசனம். சரியா?
2: ஓகே
3: ஓகே. கோபுரங்களை கட்டினவர் யார்? அடுத்த கேள்வி. ஒரு ஜப ஆலயத்தை கட்டினவன் யார்?
0: மத்தையில இருக்கையா? மத்தையில.
3: ஓ சரி, மத்தையில இல்லையா? மத்தையில இல்லையா?
2: யாவீர்
0: கட்டினான்
3: இல்ல? லூக்கால தானே அந்த வசனம் வருது.
0: ஆமா.
2: யாவீரா
3: இல்ல?

0: ஒரு ஜெபாலயத்தை கட்டினவன் யார்? லெசையா சொல்லுங்க ஐயா.
1: என்ன
0: சொல்லுன்னா, பெரிய ஒரு, அதாவது ஒரு ஆமியில் இருக்கிறவர் தான் கட்டி இருக்கிற.
2: பழைய ஏற்பாடு தானே?
0: புதிய ஏற்பாடு ஐயா.
2: புதிய ஏற்பாடு அப்படி சொல்லுங்க.
0: ஒரு ஜபாலயம்,
3: புதிய
0: ஏற்பாடுல இருந்து அஞ்சு வரையும் பாசிக்கல வருது. அடுத்தது
1: ஐயா, அது பழைய ஏற்பாடுல இல்ல, ஒரு நூற்றுக்கு அதிபதி புதிய ஏற்பாடு என்று போட்டிருக்கா?
0: புதிய ஏற்பாடு தானே,
3: புதிய ஏற்பாட்டுல தானா நூற்றுக்கு அதிபதி?
0: சொல்லி புதிய பழைய ஏற்பாடுல இல்லையா நூற்றுக்கு அதிபதி?
1: பழைய ஏற்பாடு
0: நாகமான சொல்றீங்களா? அழைக்கப்பட்டவர் இவர் வந்து செஞ்சுவரி ஐயா, நூற்றுக்கு அதிபதி, நூறு ஆக்களுக்கு அதிபதியான். சரியா ஐயா? ஓகே. அடுத்தது ஐயா, பசுக்களை பலி செலுத்தியது எங்கே?
3: பசுக்களை
0: பலியிட்டது எங்கே?
2: பலிபீடத்தில்
0: இல்லை. பரிசுகள் பரிசு எங்கே? ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் வருது. அது

0: அதிகாரத்திலிருக்கு ஐயா.
1: ஒன்று சாமுவேல் வருது ஐயா.
0: ஒன்று சாமுவேல், ஒன்று சாமுவேல்.
2: என்ன கேள்வி?
1: பசுக்களை பலியிட்டது எங்கே?
2: அது இவன்
0: ஒன்று சாமுவேல் 6:14 இருக்கு ஐயா. பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். எங்கே? பெத்மே ஊரானாகிய யோவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்.
1: எங்க பலியிட்டார்கள்?
0: என்ன இங்க என்ன வயல்ல?
1: நீங்க தான் மறுபடியும் பாய்ச்சி கொண்டு போறீங்களே இப்ப, சரிதானே? வயல்ல தான் பதி இதண்டா பதில் வந்து வயல்கள் ஐயா, பலிபிடத்துல இல்ல, வலி வயல்ல. ஜோனத்தானை 3 முறை வணங்கியவன் யார்?
3: தாவீது.
1: தாவீது, சரியான பதில். 1 Samuel 20:41. பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தவன் யார்? வசனத்தை பாருங்க. இப்ப பராக்கிரமசாலி வேறையா, பலத்த பராக்கிரமசாலி வேறையா? இப்ப சிம்சோன் வந்து ஒரு எலும்பால வந்து 1000 பேரை கொண்டவர் ஐயா, அது சரி ஐயா. ஆனா இதுல வந்து கேள்வி வந்து பலத்த பராக்கிரமசாலியா இருந்தவன் யார்?
3: சரியான
1: பதில். நியாயாதிபதிகள் 11 சரியா?
0: நியாயாதிபதிகள்
1: அடுத்தது வந்து கன்னி மாடத்தின் முற்றத்திலே உலாவிக் கொண்டிருந்தவன் யார்?
0: அவர் தான்
1: தான் சரியான பதில். நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம், இதை சொன்னவன் யார்?
2: நானும் விட்டாரும் பாவம் செய்தோம்.
0: கேள்வி கேட்டவா?
1: இவர் நல்ல ஒரு அவர் பெரிய ஒரு ஆண்டவருக்கா பல காரியங்களை செய்ய விழிக்கிட்டவங்க. ஆனா
3: பயங்கரம் வீட்டாரும் பாவம் செய்தோம், என்ன அங்கால என்ன?
1: அதுதான் நான்
2: சொல்றேன்.
1: இதை சொன்னவன் யார்?
2: பழையாடா?
1: பழையாடு தானியா? பழைய ஏற்பாடு. இவர் ஆண்டுக்கான பெரிய காரியங்களை செய்து வந்தவங்களையா அங்க விட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. பெரிய கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி காரியம் செய்து முடிச்சவர்.
0: என்ன
1: போட்டிருக்கு?
0: நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேவிப்போம்.
1: பாவம் செய்தோம்
0: வருதோ
1: சரி. நான் அடுத்தது அங்கிகளை நெய்து வந்த ஸ்திரீ யார்?
3: அங்கிகளை
1: நெய்து வந்த ஸ்திரீ யார்? தெற்கால். அப்போ சில 9 அதிகாரத்தில் 36 41 வரை வாசிக்க வரும். கடலில் குதித்தவன் யார்?
0: பேதுரு.
3: பேதுரு.
2: பேதுரு.
1: மிஸ்டர் பீட்டர். மிஸ்டர் பீட்டர். ஓகே. உபவாசத்தினால் முழங்கால்கள் தளர்ந்து போனவன் யார்?
0: மோசே.
2: தானியல்.
1: இல்லை.
0: நான் என்றெல்லாம் சொல்றியல்.
1: டானியல் என்ற டானியல்.
2: டானியலா?
1: இல்லையா.
0: எலியா? எலிசா?
1: இல்லையா.
0: இல்லையா.
1: இவர் முக்கியமான பாத்திரம் ஐயா வேதத்தில்.
0: ஆபிரகாம்.
1: இல்ல.
3: என்னன்னா உபவாசம்.
1: உபவாசத்தினால் உபவாசத்தினால் முழங்கால்கள் தளர்ந்து போனவன் யார்?
0: உபவாசத்தினால்
2: முழங்காலில் நின்று தவங்குவானோ?

0: யோசுவா,
1: இல்லை இல்லை
0: சங்கீத
1: ஐயா
0: ஐயா
1: ஐயா, நான் சொல்றேன் ஐயா, வடிவா உங்களுக்கு குழுவத்தாரன் ஐயா, இவர் ஒரு முக்கியமாக வேதத்தில் ஒரு முக்கியமான ஆள் ஐயா.
0: சங்கீதம் 109:24 இருக்கு ஐயா, ஆரண்டு போடையில
1: என்ன
2: சங்கீதம்
1: தாவீது ஐயா, தாவீது
0: அதான் சங்கீதம் 109:24 இருக்கு.
2: முழங்கால்கள் தாட்சி அடைகிறது, என்று உலர்ந்து போகிறது. சங்கீதம் 109:24.
1: நிர்வாணியா இருந்த சபை எது? நிர்வாணியா இருந்த சபை எது? வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை யார்?
2: பரிசேயர் அல்லது சதிசேயர் அல்லது வேதபாரகர், மூன்றிலே ஒன்று.
1: இல்ல இல்ல, பரிசேயரும் வேதபாரகரும் சதிசேயர் வராது இல்ல.
3: வேதபாரடிக்கப்பட்ட
1: அதான் பரிசேயரும் வேதபாரகரும் தான் கூட மத்திய 23:27 போட்டிருக்கு.
0: சதுசேயர் வேற கொள்கை இருக்கா
1: வைக்கணும். நடக்கிறவங்களும் அவங்க வந்து இவங்களோட சேர மாட்டாங்க, அதான் வேதத்தில் தெளிவா சொல்லப்படுது ஐயா. அடுத்தது வந்து, ரட்சிக்காக கர்த்தருடைய செவிகளை கேட்க அழுதவர்கள் யார்?
3: இஸ்ரவேலர்.
0: இஸ்ரவேலர் வேளாந்தரத்துல
1: வடிவா சொல்லுவோம். நீங்க இஸ்ரவேல் ரெண்டுல வடிவா சொல்லுவோம், நீங்க மறுமொழி வடிவா சொல்லுவோம். இதெல்லாம் உங்களை நான் பிடிக்கிறேன். இப்ப நான் பாருங்க, இஸ்ரவேல் ரெண்டு வராது, அது வடிவா சொல்லுவோம். நீங்க நீங்க சொன்ன விட சரியா ஐயா, ஆனா வடிவா சொல்லுவோம்.
3: அப்படி
1: இல்ல, அப்படி இல்ல, நீங்க வடிவா சொல்லுவோம்.
3: வடிவா சொல்றாண்டா
1: ஐயா, வசனத்தை நீங்க வடிவாச்சலன் வடிவாச்சலன் விட மாட்டேன்.
0: முறுமுறுத்த இஸ்ரவேலர்.
2: என்னண்ணா கேள்வி?
1: அதாவது ரெச்சிக்காக வேதம் சொல்லுது, நான் கேட்கிறேன். ரெச்சிக்காக கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதவர்கள் யார்?
3: சிம்பிளான
1: வசனம் ஐயா, இஸ்ரவேல் மக்கள் ஐயா, வடிவா சொல்லுவோம். நீங்க மக்கள் ஐயா, என்ன 11, 15 அப்படி இல்ல, மக்கள் என்று சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது, நீங்க மக்கள் என்று சொல்லணும். அடுத்தது ஐயா,
3: என்ன கோப்பி பண்றீங்க?
1: அடுத்தது ஐயா, சீட்டு போட்டதினால் சீசன் ஆனவன் யார்?
2: இவன் மத்தியா.
1: அப்போ சில 2:26 சரியோ?
3: பொறுங்க வாரு, அது இவனும் சீட்டு போட்டு ஆராதனையே விட்டு வந்தான் எலிசேயர்.
1: இல்ல ஐயா, இது வந்து ஆண்டவர் இந்த இதுல ஐயா, அந்த சீட்டு போட்டு தானே அவன் இவன் சீசன் ஆக்குனது. கேள்வி அப்படித்தானே சொல்லு ஐயா. ஐயா சீட்டு போட்டது ஐயா வந்து, இப்ப இவருக்கு தான் சீட்டு போட்டு இவர் விழுந்தான். இவர் என்ன சொல்றது, தேவ தரிசனம் பெற்றவன் யார்?
2: ஆபிரகாம்.
1: சரியான பதில். ஆதியாகமம் 11:22. அடுத்தது வந்து, 20 பிள்ளைகளை பெற்ற தாய் யார்?
3: தெரியும்
0: அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் இங்கே கொடுப்பாங்க 20 பிள்ளைங்க ஒரு மாது.
1: ஐயா 20 பிள்ளை ரெண்டு ஏனையா நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையில இங்க வந்து வேறு நாட்டுக்காரங்க இருக்கிறாங்களே ஐயா, அவங்க வந்து என்னமோ 5-6 பிள்ளைகளையா அவங்க வேலையை போயிடாது ஐயா, வேலையை போனா அவங்க கூட டச் விட்டுவாங்களா, அதை விட பிள்ளைக்கு கொடுக்குற காசு கொண்டு வீட்டை சந்தோஷமா கொடுக்குற புரிய வீட்டுல இருந்துருவாங்களே ஐயா, பிரச்சனை இல்லை.

0: இவனது பிள்ளையை பெற்றவர்
1: மாத்தா
0: வந்து
1: மாத்தா வேணா.
0: ராஜாண்ட வைப்பாட்டி அவள்
2: மறுபடியும் சொல்லுங்க ஐயா.
0: பொண்ணுங்க சொல்றோம். பழைய ஏற்பாடு இல்லையே,
2: பழைய ஏற்பாடு தான்.

0: ஒன்று சாமுவேலில் இருக்கேன் ஐயா.
1: இல்லை நீங்க வாசிங்க, வேற இடத்துல இருக்கு, நீங்க உங்களோட இதை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க நீங்க.
0: பெற்றவன்
1: பற்றி அவர் சொல்லிருக்க ஐயா, அந்த காரியத்தை அந்த பொம்பளை வந்து 20 பிள்ளைல பெற்றவர்
2: மனைவியாங்க
1: உங்களுக்கு வடிவா தெரியும், அவரு பெரிய பிரபலமான மனுஷன்.
0: எனக்கு தெரியும் ஐயா, அவரு
1: தெரிஞ்ச சொல்லுங்க. 20 பிள்ளைகளை பெற்ற தாய் யாருன்றுதான் கேட்டிருக்குது. வடிவா கேள்வியை கேளுங்க. அந்த தாய் வடிவா கேளுங்க. இப்ப சில நேரத்துல வந்து முந்தி பிள்ளைகளை பெற்றுட்டு பேருந்து எது நடந்திருக்கலாம், பேருந்து திரும்ப மற்ற பிள்ளைகளை பெற்றிருக்கலாம். சரியான பது யோ சார் யோவு 42 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது முதல் 10 பிள்ளைய பெற்று 10 பிள்ளை அழிஞ்சு அதுக்கு பிறகு 10 பிள்ளைய பெற்றிருக்கிறார். 42-16 வரையும் பெறுது
0: ஐயா. அதையா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு அடியா போற இல்ல என்ன
1: அதை பத்தி நான் தெரியும் ஐயா.
0: கேட்ட இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
3: ஐயா. ஐயா சொல்லுங்க. அவன் முதல்ல 10 பிள்ளைய பெற்று அவனும் இறந்து போச்சு, அது ரெட்ட தனியா கொடுத்தவர் அவ்வளவுதான்.
1: அப்படி 20 பிள்ளைகளை பெற்ற தாயின்னு சொல்லி. அடுத்த வந்து வருஷந்தோறும் கத்தருக்கு பலி செலுத்தி வந்த ஸ்திரீ யார்? இல்லை, வருஷந்தோறும் கத்தருக்கு அது வந்து அண்ணாண்ட காரியத்தை வடிவ வாசிக்கும். நீங்க வந்து சொல்லப்பட்டது ஸ்திரீ ஐயா. வருஷந்தோறும் கத்தருக்கு பலி செலுத்தி வந்த ஸ்திரீ யார்? சரியான பதில் மரியாள தான். சரியான பதில் யோவான் 11 அதிகாரத்தில் 32-33 வருது.
4: யோவான்
1: 11 அதிகாரத்தில் 32-33 பாருங்க.
4: அப்படி இல்லையே
1: போட்டுருக்கீங்க.
4: என்ன கேள்வி?
1: வருஷந்தோறும் பலி செலுத்தின ஸ்திரீ ஐயா.
4: அப்படி இல்லையில
3: வருஷத்துக்கு ஒருக்காதான் ஜெயிச்சு போறோம்.
1: இடத்திற்கு மரியாள் வந்து அவளை கண்டு பாதத்தில் விழுந்த உடனே சேர்ந்தான். அவள் அழுது அவளுக்கு கண்டு கிணஞ்சு
0: வருது.
1: அது ஐயா அது அண்ணாள் ஐயா, அது சரி ஐயா. ஆனா இதுல வந்து மாறி நான் எழுதிட்டேன். ஆனா இது வந்து இது இல்ல ஐயா. வந்து பாருங்க, இது வருஷந்தோறும் புதிய ஏற்பாடு இல்லை ஐயா. வருஷந்தோறும் ஒரு ஸ்திரீ கூகுள் இருக்கா செக் பண்ணி பாப்பா. அப்படி நிக்கட்டுமே ஐயா. வாரம் பாருங்க, அடுத்த வழிக்கு நான் பாருனேன். அடுத்த வழிக்கு அடுத்த வந்து கணம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன் யார்? புதிய ஏற்பாடு எடுத்த

0: ஆலோசனை ஆலோசனைக்காரனா?
1: ஆலோசனை காரணையா?
0: ஆலோசனைக்காரன்டா அரிமத்தியா ஊராகிய யோசேப்பா.
1: சரியானவர் அரிமத்தியா ஊரியா யோசேப்பு. மார்க் 15:42. சரியோ? அடுத்தது, கர்த்தருடைய பெட்டியை பெலிசியர் எந்த கோயிலில் வைத்தார்கள்?
0: தாகோன் தாகோன்
1: தாகோன் கோயில். சரியான பதில் ஐயா. அது வந்து 1 சாமுவேல் வருது. அடுத்த வந்து, நான் ஒரு புருஷனுடன் வாழ்ந்த வாழத்தக்கவள் அல்ல, இதை யார் யாருக்கு சொன்னது?
0: ரூத் நகோமி ரூத்துக்கு சொன்னது, ரூத்து மருமக்களுக்கு சொன்னது.
1: ரூத்து 1:12 வருது ஐயா. அடுத்தது வந்து, ஆசரிப்பு கூடார வாசலில் காவல்காரன் பெயர் என்ன? ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனுடைய பெயர் என்ன? பழைய ஏற்பாடு.
0: அந்த படத்தை போடுங்க,
2: அதான்
0: நல்லா இருக்குது அந்த படம்.
1: இந்த படம் ஐயா
0: நீங்க வாங்கலையா?
1: பாக்கல, போடுங்க.
2: கண்ணை மூடிக்கொண்டு
0: சொல்லுவது இல்லையாச்சு, நல்லா இருக்கு. ஆனால் ஆக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி வரணும் இல்லை. ஆ, என்ன கேள்வி?
1: ஆசரிப்பு கூடாரத்தின் காவல்காரன் யார்? இந்த பைபிள் கோட்ஸ் அந்த படத்தை சொல்றீங்களா ஐயா? ரிசி ஐயா,
2: ஐயா மைந்தன் ஐயா கேளுங்க, இதை சொல்றேன். ரெண்டு
1: எந்த படம் ஐயா சொல்றீங்க?
0: ஆசரிப்பு கூடாரம் படம் மண்டு போட்டு அதில் நிற்கிறார் ஒன்று பக்கத்தான்
1: போட இல்லையா? இப்ப இந்த கலர் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா வடிவ அந்த ஆகல் முகங்கள் வடிவ இதெல்லாம் வரியா வடிவா வருது. முந்தி அப்படி இல்லை, இப்ப ஹாடி தானே.
2: என்ன இதை சும்மா போட்டாலே உங்களுடைய அனுப்ப நல்ல வடிவா செய்து போட்டுருக்கோம்.
1: பாத்துறேன் அண்ணா, நேற்றைய பாத்துறேன். அது எந்த போட்டோ கொடுக்காது, வேற மாதிரி வருது ஐயா. முடியின் மாதிரி எல்லாம் அப்படி இப்படி
0: எல்லாம்
1: இல்ல. ஆசரிப்பு கூடாரத்தின் காவல்காரன் பேர் என்ன?
2: இது எப்படி
1: போடுங்க சங்கம் இப்ப போட்டுருக்கிறதா? இது நல்லா இருக்கு, மச் பண்ணுது கலர் எல்லாம். பழைய ஏற்பாடு ஜானட்டா, புதிய ஏற்பாடு இல்ல.
0: ஜானவான் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது லேவியர்
1: ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரன் பெயர் என்ன?
0: அதான் கோராகின் புத்திரர்.
1: இல்லை,
0: அவன் குமாரனும்.
1: இல்லை,
2: அங்கிருந்து செய்கிறார்.
0: தெரியாது. வாசல் காக்கிறவர் வந்து இவியல் தான் அண்ணா, லேவியர் அல்லது கோரோகின் புத்திரர் வாசல் காவலாளிகளாக இருந்தார்கள்.
3: அந்த தண்ணி உலக எல்லாம் வேலை செய்யணும் அவையிலோ.
1: இல்ல தண்ணி இந்த உலகம் இல்லையா? தண்ணி
3: இந்த தண்ணீர் ஊத்துற வேலை, உற ஊற்ற வேலை
1: எனக்கு தெரியா என்ன செய்யணும். இதுல
3: போட்டுருக்கு உறவட்டம் கூட்டம் குப்பை அல்லாம எடுத்தவன்.
0: இல்ல அது வந்து இதுக்கு வாங்கமா, அது வந்து அது கூலிக்காக அவையல் அப்படி செய்ய வேண்டும்.
1: அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்காரர் ஒருவர் இருந்திருக்கிறார், அவரை குறிச்சு வேதத்துல, அவர் கொஞ்சம் பிரபலமானவர், அவரை குறிச்சு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்காரன் பெயர் என்ன? அவருடைய பெயரை நீங்க சொன்னீங்கன்னா
3: சரிதான். முதல் எழுத்து என்னவோ
1: அதே அப்படியே நீங்க கேட்பீங்க. முதல் எழுத்து என்ன, கடைசி எழுத்து என்ன, கடைசியாக கேட்டு

0: பிடிப்பீங்க. ஒன்று நாளாக 9:21 வாசிங்க ஐயா, ஒன்று நாளாக 9:21 வாசிங்க.
1: ஒன்று நாளாகவும் 20
0: 9:21
1: 9:21 வந்து மேசல்மியாவின் குமாரனாகிய சகரியா.
0: சகரியா சரியா ஐயா?
1: ஆமாம்,
0: சகரியா தான். அருமையான படையா போட்டிருக்கேன். ஆசரிப்பு கூடத்தின் காவல்காரனா இருந்தார்னு சொல்லி.
1: ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனா இருந்தான்.
0: நன்றி. அடுத்தது, எந்த மனைவியில் சவுல் சாரி எந்த மலையில் சவுல் மரணம் அடைந்தான்?
1: ஐயா, அந்த வாசல் காக்குறதுக்கு 212 பேர் இருந்தவையா?
0: அப்படியே இவர் வந்து அப்படியும் இவர் முக்கியமான இடத்துல இருந்திருப்பார். இவர்
1: அதான் 212 பேர் இருந்திருக்கணும்.
2: சவுல் மரணம் அடைந்த வந்து
3: ஏபத் மலை இல்லையா?
0: இல்லை இல்லை.

0: மரணமடைந்த இடம் வந்து
1: ஐயா சவுல்
2: கில்போவா மலை
3: இல்ல
1: தெக்கோவா
3: என்ன மலை சொன்னீங்க அதிகாரத்திலே முதலாம் முதல்லையும் அங்கிருந்து ஆறாம் வசனத்தில் நீங்க பார்க்கல அந்த விளக்கம் தெரியும்.
1: ஒன்று சாமுவேல் 31
2: ஒன்று நாலாகமத்திலும் இருக்குது.
3: ஒன்று சாமுவேல் இருக்குது. அடுத்தது ஐயா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று செய்தார். இந்த வசனம் வரும் இடம் எது?
0: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரோ?
3: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார்.
0: புதிய பேர் தான், பழைய பாடம்.
2: நாங்கள் மகிழ்கிறோம். சங்கீதம் 126:3 இருக்குது.
3: சரியான பதில், சரியான பதில், சரியான பதில். அடுத்தது வந்து தேவனுக்கு முன் முதலாவது முகங்குப்புற விழுந்து பணிந்த முதல் மனிதன் யார்?
4: ஆபிரகாம்.
3: ஆபிரகாம் என்னன்னு சொல்லுவீங்க? ஆபிரகாம்
4: அவர் இந்த தூதருக்கு முன்னால கண்டவர்.
3: ஏன் அப்படி என்ன? ஆதாம் விழுந்து மணிஞ்சு பணிஞ்சிருக்கலாம்
4: தானே? அவர் அப்படி செய்யல.
3: ஆதியாகமம் 17:3 மூன்றாவது வசனம் வருது.
4: அதான் நிமிந்துதான் நின்றவர்.
3: பரிசுத்த அப்பம் புசித்தவன் யார்?
0: தாவீது.
4: சமூகத்து அப்பங்கள் எடுத்து சாப்பிட்டேன்,
3: சமூகத்தை சாப்பிட்டது. அடுத்தது பண முடிப்புகளை கண்டு பயந்தவன் யார்?
0: நல்ல கல்வி. பயப்பட போறாங்க.
4: பயந்தவர்களா? ஐயா
3: அடிச்சோடு போயிருவாங்க. என்ன ஐயா?
4: ஐயா பயந்தவர்களா பயந்தவன்?
3: இதுல போட்டிருக்க ஐயா பண முடிப்புகளை கண்டு பயந்தவர்கள். சொல்லு, பயந்தவர்கள் யார்?
4: அவதான் இந்த குஷ்டரோகிகள்.
3: குஷ்டரோகிகள் ஏன்னா பண முடிப்புகளை கண்டு பயப்படும்.
4: அவங்க
2: அடிக்கமுன்னவங்க அந்த அந்த என்ன யுத்த காலத்துக்கு போவேகளோ ஒருதரையும் காணையில அங்க இருந்தாண்டு
0: இல்ல.
3: அதுல பண முடிப்புகள் இல்லையே நீங்க சொல்ற மாதிரி. அதுல பண முடி அதுல இருந்தது வந்து எல்லா காரியங்களும்
0: இருந்ததுதானே. எகிப்துக்கு போய் தானியம் வாங்குறதுக்கு அந்த தானியம் இந்த சாகுக்குள்ள இருந்தது.
3: சரியான பதில் ஐயா, நீங்க தான் அந்த சரியான பதில். ஆதியா 42:35 வருது. யாக்கோபின் குமாரர். சரியா ஐயா?
4: ஓகே, ஓ தெரியும்.
3: யாருக்கு நாவு சுத்த வெள்ளி?
2: நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி.
3: நீதிமான நாவு சுத்த வெள்ளியா? அந்த வசனம் அப்படி சொல்லையே. நீங்க நீதிமொழி 10:20 வாசிங்க பாப்போம்.
1: நீதிமொழிகள் 10:20 நீதிமொழிகள்
3: யாருடைய நாவு சுத்த வெள்ளியா?
1: 10:20 நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது.
3: அடுத்தது வந்து மோசியோடு எதிர்த்து நின்றவர்கள் யார்?
0: மோசியோடு எதிர்த்து நின்றவர்கள் அந்த மந்திரவாதிகள்.
3: அவருக்கு தான் நீங்க இது ஏற்கனவே நான் முந்தி போற அந்த கேள்வி கேட்டா நீங்க அந்த மசனம் மறுமொழி சொல்லுங்க.
0: ரெண்டு பேர், ரெண்டு சின்ன பேர் அதுக்கு.
4: அவர் ரெண்டு பேரும் தான் இதாண்டது என்ன கீழே தாண்டவை.
0: ரெண்டு பேர் அவை எல்லாம் இந்த ரெண்டு பேர் மந்திரவாதிகள். ரெண்டு பேர்
3: புதிய ஏற்பாட்டுல வருது ஐயா.
0: இந்த கேள்வி முந்தி கேட்ட நீங்க
3: கேட்டான் அதான் சொன்னான் சொல்லி.
0: ரெண்டு மந்திரவாதி சின்ன பேர், சின்ன சின்ன பேர்
3: பேர்
0: ஆயாசு யோசோ
3: இல்ல இல்ல ஒரே இனிஷியல்ல தான் ஐயா வருது. அந்த கடைசி எழுத்து மட்டும் ரெண்டு சொல்லு மாறும், ரெண்டோ மூணு சொல்லு மாறுது.
0: அந்த மந்திரவாதிய ரெண்டு பேர்
2: அவியுநாதாப்பா இல்லையா?
3: அது புதிய ஏற்பாடுல அவங்களோட பேர் இருக்குது, அவங்களுக்கு புதிய ஏற்பாடுல இல்ல. அந்த அவங்களோட பேர்
0: புதிய ஏற்பாடுல இருக்கு,
3: புதிய ஏற்பாடுல தானே அவங்களோட பேர் போட்டிருக்கு ஐயா. பழைய
0: ஏற்பாடு எபிரேயர்
3: இல்ல இல்ல இல்ல எபிரேயர் இல்ல.
0: அப்ப
3: அது தீமோ தலைவர் ஐயா. ரெண்டு தீமோத்தையும் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க.
4: ரெண்டு தீமோத்தையும் மூன்றெட்டா ஜன்னையும் ஜம்ப்ரேயும்
0: ஜம்மியுமா?
3: அவர்தான் அகாய நாட்டு அதிபதியின் பேர் என்ன? மாந்திரவாயா
4: போயிட்டீங்களா?
3: ஓ அகாய நாடு அதிபதியின் பேர் என்ன?
2: ஒன்று கொரிந்தியர்ல முதலாவது அதிகாரத்துல இருக்கிறதா
3: என்ன? இல்ல இல்ல இது அப்போஸ்தலர் வருது.

0: தெரியுமா? சொல்லடா.
1: மாயவித்தக்காரனா?
0: இல்ல இல்ல, அகாய நாடு. இந்த நாட்டுல வந்து ஒரு அதிபதி இருந்திருக்கிறான், அந்த தேசத்திலே கிரியைகள் நடப்பிக்க முடியாதபடி. ஒரு பிசாசினுடைய அந்த காரியங்கள்.

0: வாசிங்க அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல 12 வசனத்தை.
1: எல்லீமா
0: அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல 12 வசனத்துல வாசிங்க. 18 அதிகாரத்துல 12 வசனம்.
1: ஐயா எல்லீமா மாயவித்தக்காரன் அவனா?
0: மாயவித்தக்காரன் இல்லையா. இது வந்து அதிபதி என்றுதான் கேட்டிருக்கையா. நாட்டின் அதிபதியின் பேர் என்ன? நீங்கள் அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல வாசிங்க ஐயா. 18 அதிகாரத்துல 12 வசனம்.
1: அப்போஸ்தலர் 18:12
0: ஆமா.
1: 18:12 அப்போஸ்தலர் 18:12 அப்போஸ்தலர் 18:12 கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயாதிபதிக்கு கொண்டு போய் அப்படித்தான் கிடக்கு. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டு அதிபதியா இருந்த போது அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயாசத்துக்கு முன்பாக கொண்டு போய் என்று வருது.
0: அடுத்ததையா, வெண்கல சர்ப்பத்தை செய்தவன் யார் ஐயா?
2: மோசே.
0: சரியான பதில். அடுத்தது வந்து மனாசேயின் தாயின் பேர் என்ன?
2: மனாசே.
0: மனா நாவண்ணா சேயின் தாயின் பேர் என்ன?
2: மனாசே வந்து யோசிப்பின்ற புள்ளதானே. அப்ப தாய் ஆஸ்மாஸ்
0: இல்லை.

0: மனாசே வந்து, மனாசேயோட தாய் வந்து யாருடைய மனைவியார்? அதுல வேறு பெயர்ல வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது. இதுல வந்து, அதுல வந்து அவளுடைய கணவருடைய பேர் என்ன? முதலாவது பிடிச்சிங்கன்னா பிடிச்சு கொள்வீங்க. மனா மானா நாவன்னா மனாசே.
1: இருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால்.
0: சரியான பதில் ஐயோ. ரெண்டு ராஜாக்கள் 21 ஒன்றுல வருது. யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? சிம்பிள் கேள்வி இது. ரெசியாவுக்கு தெரியுமா? உங்க மந்திரமையா போயிட்டாரோ?
2: யாருடைய கை செல்வத்தை உண்டாக்குமா? செல்வத்தை உண்டாக்கும்.
0: சரி வாசிங்க
3: ஐயா.
0: சரியான பதில். நீதிமொழிகள் 10:4 வாசிங்க ஐயா.
2: நீதிமொழிகள் 10:4 சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும்.
0: நன்றி கத்திரிக்கு கத்திர ஆசீர்வதிப்பார். அடுத்ததா ஐயா, மோவாபியரின் தெய்வத்தின் பெயர்
3: என்ன?
0: அம்மன் புத்திர மோவா புத்திர இருக்கிறோம். அவங்க யார்ட்ட புள்ளியாள்? யார்ட்ட சந்ததி?
3: சந்ததி.
0: சரியான பதில். ஆனா அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன?
3: மறந்து போன நல்ல பாடம் எனக்கு.
0: அரபு நாடுல இந்த பேர் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கு. இந்த பேர் எங்கன்னு ஒரு இடத்துக்கு வச்சிருக்கேன். அண்டு பாத்தன வச்சு பாத்தன.

0: Sei o na Edena.
1: Lei.
0: Non sei, non
1: Suryana,
0: è andata buona.
1: ஐயா சூரியனா
2: இல்ல ஐயா, சூரியனது இவங்களே இல்ல, இந்தியாவில பக்கத்துல இதுல அங்கட இந்த யூரோப்பா இதுகள நாட்டுல ஆண்ட அவங்களுடைய காரியம் தானே, அவங்களது எல்லாம் சூரியனை கும்பிட்டவங்க, இது அவங்க மற்ற பக்கத்துல இருந்தவங்க வித்தியாசம் ஐயா, அவங்களுடைய அவங்க விக்கிராராதனை செய்யறதானே.
1: கண்டுகுட்டியா?
2: இல்லை.

0: இந்த புத்தகம்ல இருக்கையா?
1: ஒன்ராஜாக்கள் வருது ஐயா, ஒன்ராஜாக்கள் 11 அதிகாரத்துல வருது.
0: ஒன்ராஜாக்கள் 11.

0: வாசிங்க ஐயா, ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் திருவிழா அது வசனத்தை வாசிங்க.
1: ஒன்று ராஜாக்கள்
0: பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில்
1: 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாயரின் அருவறுப்பாகிய காமோஸ்
0: தான் அந்த தேவதன் பேர் ஐயா, காமோஸ். அடுத்ததாக ஐயா, அவன் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை அவன் யார்?
2: ஏனோக்கு.
0: ஏனோக்கு சரியான பதில். அடுத்து வந்து சபையின் தூண்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார்?
1: புதிய
0: இல்ல, அதுல அது குறிப்பார் என்னுடைய வேற சொல்லப்படுது ஐயா, சபையின் தூண்கள் என்று சொல்லி.
1: சபையின் தூண்கள். நீங்களும் நாங்களும் தான்.
0: சரி, வாசிக்கிறீங்களா? கலாத்தியர்
2: தூண்கள் கலாத்தியர் 2:9 இருக்கிற அவியலா
0: ஜாக்கோவான். சரியா? யாக்கோபு, கேவா, யோவான், மூன்று. அடுத்த 1 தீமோத்தேயுக்கு 3:15 பெறுது. சரியா? ஓகே. சபையின் தூண்கள். அடுத்தது வந்து 127 வயதிலே மரித்த ஸ்திரி யார்? ஓகே. நான் போகும் வழியை அவர் அறிவார், இதை சொன்னவன் யார்?
2: யோபு.
0: யோபு சரியான பதில். சோ மாதுள மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தவன் யார்?
1: அண்ணன். மாதுளை மரத்துக்குள்ள இருக்க கண்டேன் சொல்றாரு.
2: என்ன கேள்வி?
0: மாதுளம் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தவன் யார்? பழைய
1: ஏற்பாடு.
0: சரியா வாசிங்க, 1 சாமுவேல் 14 வாசிங்க, 2 வசனத்தில்.
1: 1 சாமுவேல் 14:2
0: வாசிங்க.
1: சவுல் கிபியாவின் கடைமனை ஆகிய மிக்ரோன்லே ஒரு மாதாள மரத்தின் கீழ் இருந்தான். அவனுடைய கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள்.
0: சரியா ஐயா?
1: ஓகே. நீங்கள் புரையரோட முடிச்சு போட்டு நீங்கள் தொடர போறீங்களா?
0: ஓம் ஐயா, இதை ஜெயிக்கவோ.
1: முடிக்கிறதா? ஓமாம்.
0: நன்றி ஐயா, நன்றி. உங்களை சேர்த்திருக்கேன். ஜெபிக்கிறதா?
2: என்ன மாதிரி?
0: அன்பு மிருக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் மாண்டவரே, தேவரே, நீர் ஒருவரே கூட இருந்து வழி நடத்தி வந்த கிரிவைகளுக்காக உமக்கு சோத்திரமையா. இந்த நாள் மாண்டவரே, இந்த கேள்விதில் நிகழ்ச்சிகளை தொடங்கி ஆண்டவரே சகோதரி ஜெனட் தொடங்கிய சகோதரி ஜெனட் அவர்களை நீர் ஆசீர்வதி தள்ளும்படியாகவும், ஆண்டவரே 2வது பகுதியை நடத்தின மகேந்திரமையாவையும் அடியேனையும் இந்த நாட்களில் ஆசீர்வதி தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உடனே ஏற்படுத்தி தந்த சங்கமுனைய தளத்துக்காக சோத்திரமையா கர்த்தாவை. தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளை இந்த நாட்களிலே கேட்கிறவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த கேள்விகளுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களை இந்த நாட்களிலே ஊக்குவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனையும் ஆண்டவரே சகோதரியையும் நீர் மறைத்து நீர் வழிபட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். சகோதரம் மைந்தனையா அவர்கள் கேள்விகளோடு இணைந்தார்கள், பதில்களோடு இணைந்தார்கள். அதே வேளையிலே சுவிசேஷரேட்பின் வானர் அவர்கள் கேள்விகள் பதில்களோடு இணைந்தார். சகோதரி ஜானட் அவர்களும் கேள்விகள் பதிலோடு இணைந்தார்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த கேள்விகள் மறு ஒலிவப்பிலே செல்லுகின்ற பொழுதும் அதே வேளையிலே கேள்வி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சங்கமம் வானொலி கூடாக மற்றும் ரேடியோக்கள் கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே எக்ஸ் தளத்திலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தரதாமே ஆசீர்வதிப்பாராக. பல்வேறு கேள்விகளுக்கூடாக தொகுத்து வழங்கிய ஊழியர்களையும் கத்தரதாமே குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். சகோதர மைந்தனையா குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியை ஆசீர்வதியும். சகோதரி ஜெனட் அவருடைய குடும்பத்தாரையும் சந்ததியையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதியும். தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்களுடைய குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக. கர்த்தரிடத்தை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்னும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே வியாழக்கிழமையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: Recording stopped.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும்
3: Recording in progress.
1: சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே தேவ ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானர் அவர்கள் வழி நடத்துவார். அந்த வேளையில் அவரை திரும்பமாக வரவேற்று கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு பிதா குமாரன் வருஷத்தாவியான நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
0: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நாட்களிலே தியானிக்கும்படியாக இந்த இடத்தில் அடியனை கொண்டு வந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உதடுகளிலே உடைய வார்த்தைகளை போட்டு நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே வருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர உயிர்த்தெழுதலுடைய தலைப்பிலே இந்த நாட்களை நேற்றைய நாட்களிலே பகுதி ஒன்றை இந்த நாட்களை நான் பேசியிருந்தேன். இன்றைய நாட்களிலும் நான் இரண்டாவது பகுதியை பேசும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். இரண்டாவது பகுதியை பேசி வகுப்பிரிவிலே முடிக்கும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த சரீர உயிர்த்தெழுதலினுடைய இரண்டாவது பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, பொதுவாக அந்த நாட்களிலே விசுவாசியின் இங்கே உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்த சரீரம் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த சொந்த சரீரத்தை போல் இந்த நாட்களே காணப்படும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட நிலையிலே என்ன நிலையிலே இருந்ததை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடவடிக்கைகளே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்திலே லூக்கா மத்தேயு மார்க்கிலே பார்க்கிறவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவருடைய சரீரம் இந்த நாட்களை பாருங்கள் மகிமையின் சரீரமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே அங்கே தெளிவில் கொரிந்தியர் புத்தகத்திலே இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் புதிய பாடலையும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், எபிரேயர்லையும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அந்த சரீரம் ஒரு மகிமை, அதாவது குளோரிஃபைட். அருமையான கத்துள்ள குளோரிஃபைட் என்று சொல்லி சொன்னால் பரிபூரணம் ஆக்கப்பட்ட ஒரு சரீரம் என்பதை தான் அங்கே தெளிவாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், வாண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தராய் இருக்கிறது போல அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அவருடைய சரீரம் அங்கே பரிபூரணப்பட்ட சரீரமாக இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே இந்த நாட்களை மரியாள் போய் இந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை சந்திக்கிறாள். பாருங்கள், அவள் இந்த நாட்களை அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இந்த நாட்களை ஆண்டவருடைய சரீரத்தை அந்த இடத்திலே பாருங்கள் கல்லறைக்கு போகிறாள். கல்லறைக்கு போகிற வேளையிலே அங்கே கல்லறையிலே இந்த நாட்களே அவருடைய சரீரம் இல்லை. அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே தேவதூதர்கள் இந்த நாட்களே பேசி சொல்லுகிறார்கள், இந்த நாட்களே அவளை அவர் இங்கே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவளோட அங்கலாய்ப்போட இந்த நாட்களை பாருங்கள் வெளியால வந்து அந்த இடத்திலே பாருங்கள் அங்கு ஆண்டவருடைய சரீரத்தை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டு ஒரு அங்கலாய்ப்போடு இந்த நாட்களை வருகிற வேளையிலே கத்தர் அந்த இடத்துல நிக்கிற. அருமையான அன்பு பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கேளுங்க, அந்த ஆண்டவர் அந்த இடத்துல நிக்கிற வேளையிலும் அவள் சொல்லுகிறாள் இந்த நாட்களே, அவரை ஒரு தோட்டக்காரன் போல் நினைத்து இந்த நாட்களே அவரோடு ஒரு சம்பாஷணை இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவள் அவருடைய முகத்தை காணாதபடி பின்புறத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த கேள்வி அவளுக்குள்ள இந்த நாட்களை எழும்புகிறதை பார்க்கணும். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அவள் அவரை மட்டுக்கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கிற வேளையிலே அவள் அந்த இடத்திலே வந்து அவர் கூப்பிடுகிறார், மரியாதை என்று கூப்பிடுற விளைவில் திரும்பி டக்கண்டு ரபு நீ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப இதுல என்ன காரியம் விளங்குறதுன்னு சொன்னால், சரீரம் உருமாற்றப்பட்டாலும் நம்முடைய வாய்ஸ் ஒரு நாளும் இந்த நாட்களை மாற்றப்படாது. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த வாய்ஸ் ஒரு நாளும் இந்த நாட்களை அங்கே மாற்றப்படாதபடி இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்ப இங்கே பார்க்கிற வழியில் ஏனென்றால் அந்த சரீரம் மகிமை பொருந்தின சரீரம், அதாவது குளோரிஃபைட், அதாவது மகிமைக்குள்ளே கடந்து சென்ற சரீரமாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, மரியாளே நீ என்னை தொடாதே, நான் இன்னும் என்னுடைய பிதாவிடத்திலே போகவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சரீரம் அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்ட சரீரமாகவும் அந்த உயிர்த்தெழுந்த ஒரு புது சரீரமாகவும் இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே அந்த அவருடைய அவருடைய ஆத்மாவுக்கு அந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், அடுத்த பகுதியில வருகிறது அங்கே எப்படி என்று சொன்னால், எட்டாம் நாளுக்கு பின்பாக இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சீசர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இந்த நாட்களிலே அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சீசர்கள் பூட்டப்பட்ட கடைக்குள்ளே, அதாவது அந்த அறைக்குள்ளே அவர் கடந்து சென்ற பிறகு அந்த இடத்திலே பாருங்கள், அவர் நேரடியாக போய் தோமாவிடத்திலே சொல்லுகிறார், தோமாவே உன்னுடைய கரங்களை என்னுடைய காயத்திலே போட்டு பாரு. இங்க பாருங்க, முதல்ல சொல்லுகிறார் மரியாளே நீ என்னை தொடாது, இதுதான் அந்த காரியம். இங்க சொல்லப்படுறது தோமா நீ கைய போட்டுப்பார். என்ன காரணம், என்ன டிஃபரன்ஸ் அதுல இருக்கிறது என்றால், இந்த எட்டு நாளைக்கிடையிலே என்ன காரணம் நடக்கும்னு சொல்லி சொன்னால், அதாவது ஏழு நாள் சொல்லப்படுகிற காரியம் வேதத்தில் ஒரு முக்கியமான இடத்தை, ஒரு பரிபூர்ணத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே பார்க்கிறோம். இந்த எட்டாவது நாளிலே ஆண்டவர் அந்த பிதாவிடத்திலே போய் அந்த மகிமையின் சரீரத்தை இந்த நாட்களை என்ன செய்யறாருன்னு சொன்னால், பிதாவுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், வேதம் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த சாட்சி பெற்ற ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த சரீரம் ஏன் மரியாள் அந்த இடத்திலே அவளை தொடுவதற்கு அந்த சரீரத்திலே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், அந்த நேரத்திலே ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து இந்த நாட்களிலே அந்த பாவத்தை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து திரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து வெற்றி சிறந்தவராய் ஒரு மகிமை பெற்றவராய் வெற்றி பெற்றவராய் இந்த நாட்கள் அந்த சரீரம் இருந்ததன் நிமித்தந்தால் அந்த மரியாள் அவரோடு புழங்கி இருந்த மரியாள் இந்த நாட்களே அவருடைய அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், நீங்க பாருங்க, சில வேளைகளை நம்முடைய சகோதரங்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு பின்பாக சந்திக்கிற வேளையிலே மட்டுப்பிடிக்க மாட்டோம். சில வேளையில அங்கங்களை மாமாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்கள் அங்கே பேசுகிற அந்த குரலை வச்சுத்தான் ஓகே இவர் தான் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் மட்டுப்படியக்கூடியதார். ஏனென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப 18 வயசுல இருக்கிற வாலிபன் 40 வயசு வரைக்குலே அவனுடைய பொடி ஷேப் மாறும். சில பிள்ளைகளை பாருங்க, மொத்தமா இருப்பார், சில பிள்ளை மெல்லிசா இருப்பார், தலை மயிர்கள் இந்த முக ஷேப் எல்லாம் கிட்டத்தட்ட மாறி இந்த நாட்களை போயிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், சில பிள்ளைகளை பாருங்க, சிலர் போட்டோவை எடுத்து அனுப்புவாங்க, போட்டோவை எடுத்து அனுப்பினா அந்த நாட்களை பார்க்கிற வேலையில அந்த போட்டோவை பார்க்கிற வேலையிலே அந்த இடத்திலே அவரை யாருன்னு ஐடென்டி பண்ண முடியாத நிலையிலே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நாட்களை இப்படிதான் இன்னா இருக்கிறான்னு சொல்லுற ஓ இப்படியா இன்னும் இப்படி உடைஞ்சு போயிருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இதே விதமாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த மகிமைக்குள்ளே கடந்து, அதாவது உலகத்தினுடைய பாவங்கள் சகலருடைய பாவங்களையும் சுமந்து அவருடைய சரீரம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், உருக்குலைஞ்சு அந்த சரீரத்தை பிதாவாகிய தேவன் மகிமையின் சரீரமாக இந்த நாட்களை மாற்றி இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அதை மறுபடியுமா இந்த நாட்களை யாரிடத்திலே அனுப்புகிறார், சீசரிடத்திலே இந்த நாட்களை அவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்போ முதலாவது அங்கே மரியாள் என்ன செய்கிறாள், கிட்டன்னு வரையில தூரத்திலாம் கேட்கிறாள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்போ மரியாள், அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாளை என்று சொன்னாலே ரபு நீ என்று வாய்ஸை கேட்டு திரும்பி மரிய ரபூனி என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே அங்கே நமஸ்கரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் நீங்க பாரு, இதுதான் இந்த நாட்கள் சரீர உயிர்த்தெழுதல் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டவுடைய உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறது என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே ஒரு முக்கியமான இடத்தை இந்த வார்த்தை இந்த நாட்களை குறிக்கிறது எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்கே அந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை தான் அங்கே குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவுடைய பிள்ளைகளா இருக்கிறேன் பாருங்க, எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை நிராகரித்து, இன்றைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு இருந்தார், கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 80-85 வயசு வரையும் இருந்துட்டு இருந்தாக்களை மறிச்சு போயிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட கன காலத்து மறிச்சவர், ஆனா இந்து மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனோ தரம் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோம். பெரிய ஒரு ஆள், கொஞ்சம் அதாவது பிசினஸ் மேக்னெட்டால் அந்த சூழ்நிலை வந்து அவர் அங்கே போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொல்லிச்சுன்னா அதை நிராகரிப்பார். அதே போல சில போதவர் பொண்ணிடத்திலே கதிரையால் தூக்கி அடிக்கிற அளவுக்கு கூட அந்த நாட்களை போயிருக்கிறார். ஆனால் அவர் பாருங்கள், அப்படியே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு மறித்துட்டார். ஏனென்று சொன்னால் சில பேருக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காது ஐயா. என்னென்று சொன்னால் அவர்களுக்கு எல்லா காரியங்களும் இருக்குது, அந்த ரட்சிப்பை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிசாசானவன் விடமாட்டான். கடைசி வரை மரண வரையந்தான் விடமாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் தனக்காக அந்த நாட்கள் என்ன செய்வான் சொன்னால் அவரை பயன்படுத்துவான். அப்ப அவர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில இந்த இந்து காரியத்திலே தான் ஆராதனை செய்து காரியங்கள்லாம் செய்து அவர் மரிச்சோக்கப்புறம் இந்துல இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதை பார்க்கிற மறுமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதெல்லாம் ஒரு தவறான காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கு. அப்ப அப்படியாக எத்தனை பேர் இன்றைக்கு மறித்திருப்பார்கள் ஆண்டவர் அறியாதபடி. ஏனென்றால் ஆண்டவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் தான் இங்கே இந்த நாட்கள் எப்படியாக வருகிறோம்னு சொன்னா, பிரசித்தப்படுத்தப்படுகிறதை பிரசன்னமாகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வரவில்லை. நீ முஸ்லீமா இருந்தாலும் சரி, நீ புத்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அல்லது நீ இந்து மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அல்லது நீ இந்த நாட்களிலே எனக்கு ஒரு மதமுமே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லி சொல்லுகிற மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த சரீர உயிர்த்தெழுதல் என்ற காரியத்திலே பார்க்கிற வழியிலே பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக அந்த நாட்கள்லே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறோம்டா, மறுபுறப்பை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் இந்து மதத்திலே பார்க்கிற வழியிலே அவர் சொல்லுவாங்க, கல்லாகி என்ன கல்லா கல்லா என்ன புல் கல்லாகி புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி மனுஷனாகி என்று சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. ஆனா அந்த நாட்களை பாருங்கள், ஒரு மனுஷன் மறித்து அந்த ஆத்மா மறித்து இந்த நாட்களை போகிற வேளையிலேயே கடைசி நேரத்திலே பார்க்கிறவர்கள் கடைசி காலத்திலே அங்கே தேவனுடைய அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே ஒரு கடைசி அந்த நிமிஷத்திலே பார்க்கிற வேளையில் இமைப்பொழுது வேளையிலே மறுரூபமாக்கப்பட்டு, ஏன் அருமையான கத்தோடு அந்த மறுரூபமாக்கப்படுகிற என்ற வார்த்தை வர வேண்டும். அப்படியே இருந்தவர்கள் அப்படியே கல்லறை திறந்தது அப்படியே வரலாம் தானே, உயிர்த்தெழுந்து வரலாம் தானே, இல்லை. ஆனால் மறுரூபம் என்றால் அதனுடைய காரியம் என்ன, வேறொரு ரூபமாக அந்த நாட்களிலே அதாவது அந்த அந்த ஆத்மா வேறொரு ரூபத்தை இந்த நாட்களில் கல்லறைகள் திறக்கப்படுகிற வேளையிலே அப்படியான காரியத்தில் இந்த நாட்களே நடக்கும். அதுதான் இந்த நாட்களிலே ராப்ஷர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து அதாவது வேதம் சொல்லுகிறது கத்தருக்குள் மறித்தவர்கள் என்ன செய்வார்கள், உயிர்த்தெழுவார்கள். பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் அங்கே தேவனத்திலே உயிர்த்தெழுந்து போவார்கள். இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அந்த காரியம் தெளிவாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கத்தரோடு இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று சொல்லி சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு என்று சொல்லி இந்த நாட்களை வருகிற வேளையிலே கடைசி நாட்களிலே அந்த நியாய தீர்ப்பிலே கூட இந்த நாட்களை தேவன் ஒரு சில சில காரியங்களை இந்த நாட்களை செய்வார். அதை எந்த மனுஷனுமோ இந்த விஞ்ஞானியுமோ இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஐயா, அவன் அவனுக்குரிய கிரிகையின் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கத்தோடு பிள்ளைகளே. அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்வோமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய உண்டே பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு அவர்கள் அநேக கிரியைகளை இந்த நாட்களில் செய்திருக்கிறார்கள். அப்படியானால் தேவன் அவர்களுக்கு என்ன விதத்திலே நியாயம் தீர்க்க போகிறார் சொல்லி இன்று வரைக்கும் ஒருவருக்கும் இந்த நாட்களே தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியானோடு இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பது இந்த நாட்களிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற நியமனமா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அறியாதபடி, அல்லது இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை மறைமுகமாக இந்த நாட்களை செயல்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட இடத்திலே போவார்கள் என்பது நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் பாருங்க, என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்காக அதை தயார் பண்ணுகிறேன், ஏற்படுத்துகிறேன்னு சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த நாட்களிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு கிரிகை இருக்கு என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க, இந்த பூமியில இருக்கிற வழியில பாருங்கள், பெரிய பணக்காரனிசம் பெண்ணாம்பரி பங்களா கட்டுவான், பெரிய பங்களா கட்டி இந்த நாட்கள் என்ன சுத்தவர எல்லாம் வேலி எல்லாம் போட்டு அடைச்சி கிடைச்சி சட்டலைட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்வார், இந்த நாட்கள் அவர் கார் வாசல்ல ஓய்க்கல, கதவு திறப்படும் கேட் திறப்படும், ஆட்டோமேட்டிக்கா கொண்டே போட்டிக்கோல கார் நிப்பாட்டும், அப்படியே இறங்கி போவார் பாருங்கள். இன்னும் அதே வழியில பாருங்கள், கொஞ்சம் தள்ளி அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டுல பாக்குறவங்கள அவர் இருப்பார், இந்த நாட்களே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருப்பார், அவர் அப்பார்ட்மெண்ட்ல அவருக்கு ஜன்னலுக்கு இந்த நாட்களை பாருங்க, ஜன்னலுக்கு கூட இந்த நாட்களே ஒரு வடிவான இதுவும் இல்லை, குளிரும் பெரும் இப்படியான ஒரு வசதி குறைவா இந்த நாட்களை இருப்பார்கள் அருமையான கத்துடைப்படுகிறது. இன்னொரு இடத்துல பாக்குற வழியில பாக்கல ஒரு மனுஷர் இருப்பார், சாதாரணமா இந்த நாட்களை அவர் வீடு சாதாரணமாக இந்த நாட்களை இருக்கும், அப்படி வித்தியாசம். அதே விதமாகத்தான் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொன்னால், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துலதான் அந்த காரியத்தை சொன்னாரே ஒழிய இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதை சிந்தித்து யூகித்து அறிகிறதற்கு இந்த நாட்களை நமக்கு ஞானம் வந்து போதாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்போ இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு சோதனை சோதரி ஏகத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். இங்கே இந்த வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்ல அப்போ சில 17 அதிகாரத்திலே 31 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 31 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால் இங்கே பாருங்கள், மேலும் ஒரு நாளை குறித்து குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், அந்த மனுஷனை மரித்தோர்லேருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோரும் இந்த நாட்களே விளங்க பண்ணினார் என்றார்கள். அப்ப மரித்தோரில் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு ஊழலை கேட்போம் என்றார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவற்ற காலத்திலே ஆண்டவர் கூட இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதுற காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கேலி பண்ணினாங்க, ஒரு சிலர் இந்த நாட்கள் சொன்னாங்க இன்னொரு வேளை இந்த நாட்கள் இந்த காரியத்தை கேட்போம், இப்ப நமக்கு நேரம் இல்லை சொல்லிட்டு போறாங்க. ஏனென்று சொன்னால் இது ஒரு நம்பப்படாத காரியம் அருமையான கத்துடைய பிள்ளை. ஏனென்று சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது நம்பப்படாதவர்களும் அதாவது காணப்படுகிற உறுதி நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான. அப்ப விசுவாசத்தை நாங்கள் கண்களாலே காணவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை காணவில்லை, ஆனால் இந்த நாட்களை நாங்கள் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மறித்து இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே, அதானையா அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் கடைசி மனுஷனுடைய மூச்சு போகிற வரைக்கும் தளரக்கூடாது அருமையான கத்து. ஏனென்றா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடையவர்களே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வருகிற வேளையிலே இந்த விசுவாசத்தை நான் காண்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களே ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாச துரோகம் விசுவாச குறைவுகள் உலகம் எங்கிலும் இந்த நாட்களை பிரசித்தி பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இந்த நாட்களில் விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே வலுவி இந்த நாட்களை என்ன செய்து விட்டார்கள், அவள் அப்படியே இந்த நாட்களை ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை தூரமே இந்த நாட்களை போய்விட்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை இந்த வேதம் கத்துடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியத்தை என்னவென்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், இந்த நம் சரீர உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் உண்மையான நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே இங்கே மத்தேயு 28 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 28 அதிகாரத்திலே 6 வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் முதலாவது வாசிப்போம். மத்தேயு 28 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவனுக்கு இந்த நாட்களை வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியிலே விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்படி பார்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு சேதம் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இது நடந்த காரியம் அப்போஸ்தலாகிய பவுலடிகளுக்கு அங்கே அதாவது அந்த கிரேத்தா தீவில இந்த நாட்களை நடந்த காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் பவுல் அந்த இடத்திலே அங் பிழைக்க மாட்டான், ஏனென்றா விஷப்பூச்சி அவர் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் அவர் அப்படியே மறித்து விடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அந்த சரீரத்திலே இந்த நாட்களை பாருங்கள் எந்த விதமான அதாவது விஷப்பூச்சினால் பாதிப்பு வராதபடி இந்த நாட்களிலே பவுலை காத்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது தேவனுடைய காரியம், தேவனுடைய நியமனமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இங்கே ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிற திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் 15 அதிகாரத்துக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே இந்த 20 வசனத்தில இருந்து 23 வசனம் வரையும் வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிற காரியம், கிறிஸ்துவோ மரித்தோர்லே இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பேரானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து பாருங்கள் நித்திரை அடைந்தவர்களின் முதல் பேரானவர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாரால மரணம் உண்டானது? ஆதாம் ஏவாள் மனுஷனாலதான் உண்டானது. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத நிமித்தம், ஏவாள் கீழ்ப்படியாத நிமித்தம், ஏவாளின் மூலமாய் அங்கே என்ன காரியம் நடக்கிறது? ஆதாமும் அந்த இடத்திலே, அந்த ஆதாமும் அந்த இடத்திலே கலந்து கொள்ளுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இப்ப ஆதாம் விலகி இருப்பாரா இருந்தால் இன்றைக்கு இந்த வேதம் வேறொரு விதமாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏவாள் இந்த நாட்கள்லே அந்த பழத்தை குடித்த வேளையிலே ஆதாம் இந்த நாட்கள்லே எந்த விதமான கேள்வியும் இல்லை, வேண்டி அவர் புசித்தார், நீ எங்கிருந்து கொண்டு வாரா இந்த பழத்தை, யார் தந்தது, இப்படியான கேள்விகள் ஒன்றும் இல்லையே. அன்றைக்கு பாருங்க சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே கொண்டு வா திண்டு வாமான்னு சொல்லிட்டு அன்றைக்கு இல்லை காரியங்கள் நடக்கிறது. அதே விதமாக தான் அன்றைக்கு அந்த இடத்துல நடந்த காரியமா இருக்குது. அப்ப அதை குறித்து தான் இந்த கத்துடைய வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மனுஷனால், அதாவது இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னா, நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள், கிறிஸ்துவோ மரித்தோர்லேருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பிறரானவர்கள், மனுஷனால் மரணம் உண்டாயினபடியினால் மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் இந்த நாட்களிலே உண்டாயிட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, இதை பார்த்து கவனிங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் இந்த நாட்களிலே மரிக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறார் என்பதைத்தான் இங்க வேதம் சொல்லுறதை பார்க்கும். ஆதாமுக்குள்ளதான் இன்றைக்கு ஒரு மனுஷன் மரிக்கிறான். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியிலே கண்ணை மூடி இந்த நாட்களே மரிக்கிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறான், ஆதாமை எப்படியாக ஆண்டவர் உருவாக்கினார், மண்ணிலே இருந்து. அப்படியானால் இந்த ஆதாம் உடைய எங்களுடைய சரீரம் இந்த நாட்கள் நமக்குள்ளே, நம்முடைய சரீரம் இந்த நாட்களிலே மண்ணுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுடைய சரீரம் இந்த நாட்களிலே மண்ணினாலே உருவாக்கப்படவில்லை. இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். மரியாளுடைய கற்பத்திலே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதான் இந்த வேதத்தினுடைய ரகசியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டார், ஆனால் ஏன் கிறிஸ்து இந்த நாட்களிலே ஒரு சரீரத்தினால், சரீரத்திலே இந்த நாட்களிலே ஆவியானவரால் உருவாக்கப்பட்டார் சொல்லி சொன்னால் அதற்குட இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே கொஞ்சம் அதாவது வித்தியாசமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. அப்ப ஒரு மனுஷனுடைய மரணம் எதுக்குள்ளே வருகிறது, மரிக்கிற வழியிலே ஆதாமுக்குள்ளதான் போகுது. அப்படின்னு சொன்னால் பாவத்துக்குள்ளதான் அந்த இடத்திலே போகிறதே அங்கே குறிப்பிடப்படுகிறது. அது மாதிரி கிறிஸ்துக்குள்ளே எல்லாரும் அங்கே என்ன செய்வார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப ஆதாமுக்குள்ளே இந்த மனுஷன், ஒரு மனுஷன் இந்த பூமியிலே மறிச்சு இந்த நாட்களே பூமியிலே தாழ்க்கப்படுகிற வேளையிலே ஆண்டோடைய வருகையின் போது அவர்கள் அங்கே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவனவன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். இதான் இந்த முக்கியமான காரியம். அங்க போய் இந்த சேட்டை உடையலாது என்ன, இன்றைக்கு நான் கியூல நின்றால் பிரதர் எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்ன இருக்கா முன்னுக்கு போறீங்களா, முன்னுக்கு விட்டீங்கன்னு சொன்னா நான் இருக்க முன்னு போயிடும். இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனாலும் அதே காரியம் தான், எங்க போனாலும் இருக்கு, ஏன்னா காரியத்தை டிக்கெட் எடுத்து நினைப்பினா முன்னுக்கு, நான் முன்னுக்கு நீ முன்னுக்குன்னு நினைப்பேன் அங்க சொல்லப்படா. ஏனென்றால் அவன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப முதலாக உயிர்ப்பிக்கப்படுகிறது யாரு, கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். பாருங்க அவருடைய வருகையிலே ரொம்ப கவனமாக கேளுங்கள், அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளைத்தான் முதல் நாட்கள் என்ன செய்கிறார், முன்னுக்கு வைக்கிறார். ஏன், என்னுடைய பிள்ளைகள் எனக்காக பாடுகள் பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு உபதிரவங்கள், இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு துன்பங்கள் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை பட்டிருக்கிறார்கள். அதனாலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், அங்கே அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். இப்ப பாருங்க என்ன காரணம் நடக்குன்னு சொன்னது, வேதத்துல பாருங்கள் வித்தியாசமான கோணத்திலே போகிறது. எப்படி என்றால் அதன் பின்பு முடிவு உள்ளாகும், அப்பொழுது அவர் சகல துறைத்தனங்களையும் துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை இந்த நாட்களை ஒப்பு கொடுப்பார் சொல்லி இந்த நாட்கள் இந்த 24வது வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த வருகையிலே அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களே உயிர்ப்பிக்கப்படுவார்களா இருந்தால், இங்கே பிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமா இந்த வசனத்தை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முக்கியமான காரியம் எதுன்னு சொன்னா வசனம் தான். என்னதான் செய்தாலும் வசனத்துல பாருங்க. பாருங்களேன் சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்தில் கீழே போடும்படிக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுக செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மரணம் எதை குறிக்கிறது? ஆதாம். ஆதாம் தான் மரணம். அப்ப ஆதாமுடைய அந்த கிரியைகளை தான் இங்கே சொல்லப்படுகிறது. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுது. அப்ப சகலத்தையும் அவருடைய பாதத்தை கீழ்படுத்தினவரே, ஆகிலும் சகலம் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருந்த போதும் சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பிள்ளைகளை. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நாங்கள் எந்நேரமும் நாசமும் மோசமுமா இந்த நாட்கள் நாசம் மோசமுக்கே எதுவாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை இங்கே குறைந்திருக்கிறது பௌரடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே வேதம் தெளிவாக சொல்லி 24வது வசனத்திலே அதன் பின்பு முடிவு உண்டாகும். என்ன? ஆண்டோடைய பிள்ளைகள் உயிர்ப்பட்டதற்கு உயிர்த்தெழுத்தினதுக்கு பின்பு ஒரு முடிவு இந்த நாட்களே வரும். இந்த முடிவு வந்தோடனே அருமையான கத்துடைய பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சிடணும் நினைக்க கூடாது. இப்ப பாருங்கள், இப்ப இந்த 24வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிகரித்து எல்லாம் அழித்து எல்லாம் இதென்று வல்லமே இந்த நாட்களை பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இப்ப குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி தான் இந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது உருவம் இல்லை. அப்ப அதனாலே அவருடைய சாயலாகத்தான் இந்த நாட்களே குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஜனங்களுக்கிட்டே பாருங்கள், வேதத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இந்த நாட்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னார். இந்த நாட்களே எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமா பாருங்கள், இந்த நாட்கள் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லுகிற வழியிலே பிசாசு நடுங்குது ஐயா. ஒரு எந்த நாமத்தை சொல்லி பாருங்க, நடுங்குமா? நடுங்காது. அதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்க, அந்த நாமத்துக்கு வல்லமை என்ன சொல்லி சொன்னால், பிதாவாகிய தேவன் அங்கே அடிக்கப்படவில்லை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் வந்தவர் தான் இந்த பூமியில அடிக்கப்பட்டது நிமித்தம் அந்த இரத்தத்துக்கு இந்த நாட்களை பிசாசுகள் இன்றைக்கு நடுங்குறதை பார்க்கும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியான இந்த நாட்கள் இந்த திருத்துவ தேவனுடைய இணைப்பை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பிதாவாகிய குமாரனா பிதாவாகிய தேவன் இந்த பூமியை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியனுடைய திருத்துவ தேவனாய் சிருஷ்டித்தாலும், ஆனால் குமாரனை இந்த குறிப்பிட்ட காலத்திலே இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த நாட்களை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா காரியத்தையும் அவர் முடித்து விட்டு கடைசியாக பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக அங்கே ஒரு சம்பவம் நடக்க போறது. அதற்கு பின்பாகத்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாகத்தான் மரித்தோர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இருப்பார், குமாரா இயேசு கிறிஸ்து இருப்பார் நியாய சிங்காசனத்தின் மேலே இருக்கிற வழியிலே தான் நியாய தீர்ப்பு இந்த நாட்களே அங்கே ஜனங்களுக்கு நடக்கும். அதுக்கு பின்பாகத்தான் எல்லாம் கடல் பாதாளங்கள் அக்கினி எல்லாம் இந்த நாட்களிலே அதுக்குள்ளே மறித்த ஜனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நாட்களை வெளியால கொண்டு வந்து போடும். இந்தாங்கோ என்னட்டு இருக்கிற லட்ச ஜனங்கள், இந்தாங்கோ இந்த யுத்தத்தில் செத்த கோடி ஜனங்கள், இந்த நாட்களிலே கொலரா அதாவது நாட்களே கொரோனால செத்த இத்தனை கோடி ஜனங்கள், இவ்வளவு ஜனங்களை இந்தாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை கொண்டு வந்த நாட்களை கொடுக்கும். அதற்கு பின்பாக தான் அந்த ஆத்துமாக்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், தேவன் ஒரு காரியத்தின் நாட்களிலே செய்வார் என்று அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது அந்த ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே முந்தினோர் பிந்தினோர் அல்ல, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள்ளாக இந்த நாட்களிலே மறித்தவர்கள் தான் வேதம் இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கும். அவர் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர் தான் அங்கே ஒரு முதலிடத்தை இந்த நாட்களை வைத்துவிட்டு மிகுதியாக பாருங்க, இன்றைக்கு 5 ஜனமா இந்த நாட்களே நியாயத்தை செய்கிறது. எத்தனை தேவதூர்கள் நிற்பாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எத்தனை புத்தகம் துறக்க வேணும், எவ்வளவு காரியம் செய்ய வேணும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். எல்லாம் இந்த நடக்கிற காரியம் 5 பத்து நிமிஷத்துல முடிகிற காரியமா அருமையான கத்துடைய பிள்ளைகளே? ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் இந்த நாட்களிலே சுகம் லேசான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். கோடிக்கணக்கில் இருக்கிற ஜனங்கள் என்னென்ன வகையான வருத்தங்களினால், என்னென்ன வகையான அதாவது டாக்டர்களினால் கொல்லப்பட்டவர்கள் இந்த நாட்களில், சில பேர் இந்த நாட்களில் விஷமத்துக்கு ஜனங்களை கொன்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம், அந்த ஆத்மாக்கள்லாம் என்ன ரீதியில் இந்த நாட்களில் இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கடைசியாக இந்த நாட்களிலே இந்த முடிவிலே பிதாவிடத்திலே கொடுத்து, பிதா மூலமா இந்த நாட்களிலே காரியங்களை செய்யும்படியாக இங்கே செயல்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கே நாங்கள் வாசிப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த குருந்தில சொன்னப்பட்டபடி இந்த நாட்களிலே என்னவன் சொல்லி சொன்னால், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இந்த நாட்களை ஒன்று குருந்தில் 15 அதிகாரத்திலே 15 அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் நாம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒன்று குருந்தில் 15:12 வாசிப்போமாயிருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 12வது வசனம் சொல்லு, கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப மரித்தோரில் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து இந்த நாட்களில் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் எங்கள் பிரசங்கம் விருதாவா, உங்கள் விசுவாசம் விருதாவா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக இந்த நாட்களிலே நாங்கள் பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சோதனை சோதரி, அதை குறித்தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பொதுவாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் எப்படி என்றால், விசுவாசிகளின் அதாவது உயிர்த்தெழுந்த சரீரம் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த சொந்த சரீரத்தை போல் இந்த நாட்களே காணப்படும் என்பதைத்தான் இங்கே ரோமர்கள் நிறுவத்திலே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர்கள் நிறுவத்திலே 8வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களிலே 29வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப தேவனுடைய முன்குறிப்பு எத்தனை நாங்க பார்க்கணும், அதாவது தேவன் எப்படியாக இந்த நாட்களில் ஒரு மனுஷனை முன்குறித்திருக்கிறார், அந்த முன்குறிப்பு எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தேவன் அந்த முன்குறிப்பை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை ரோமர் 8வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 29வது வசனத்திலே மறுபடியுமா இந்த நாட்களை வாசிக்கிறேன், அங்கே தேவன் இந்த நாட்களிலே

நாட்களிலே அப்படியாக இருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு இந்த நாட்களிலே அங்கே ஒப்பாகுவதற்கு முன்குறித்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவன் எப்படியாக இருக்கிறான் சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவருடைய செயல்பாடு, அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் அங்கே முன்குறிக்கிற காரியம் அதை எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால் பாருங்கள், அவருடைய இந்த நாட்களிலே திட்டம் எப்படியாக இருக்கிறது, ஏன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்காக இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்பட வேண்டுமா என்றால், இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம்தான் முதல் முதலாய் இந்த பூமியில இந்த நாட்களிலே, அதாவது உயிர்த்தெழுந்ததும் மறுவமாக்கப்பட்ட சரீரவுமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா மேல கத்துடைய பிள்ளைகள். அதற்கு பின்பாகத்தான் ஜனங்கள் மறிக்கிற வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கிறார்கள். பாருங்கள், வேதத்திலே ஸ்தேவான் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய ஒரு ஊழியர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் அங்கே கல்லறிந்து கொல்லப்பட்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த இடத்திலே கல்லறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால், அங்கு பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த சம்பவத்திலே அந்த அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அந்த கல்லறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் வானம் திறக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பிதாவுடைய வலது பாரசத்திலே குமாராய் இயேசு கிறிஸ்து இருந்து பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் எழுந்து நிற்கிறார் என்பதையும் அவர் தரிசனத்திலே காண்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முதல் முதலாக கல்லறிந்து கொல்லப்பட்ட அந்த ஸ்தேவான், அந்த இடத்திலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் முதலாக கல்லறிந்து கொல்லப்பட்ட அந்த ஸ்தேவான் நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே தேவனுடைய அந்த விஷன், அதாவது வெளிப்பாட்டை இந்த நாட்களை காணுகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள் ஒரு முதல் காணிக்கையாக இந்த நாட்களை அங்கே பரலோகத்திலே அவர் இந்த நாட்களை தேவோட சமூகத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுகள் என்ற அர்ப்பணிப்பை இந்த நாட்களை அங்கே கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அவர் கர்த்தர், ஆனால் ஸ்தேவான் யார், ஒரு சாதாரண இந்த நாட்களை பாருங்கள் ஒரு நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன். அப்படி இருந்து கூட அவர் அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்பை அந்த இடத்திலே இந்த நாட்களை பிதாவுடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஒப்புவிக்கிறதை அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களாக சகோதரர்களுக்குள்ளே முதற்போரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை முன்குறிக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு போகலாம், எல்லா காரியத்தை செய்யலாம்னு சொல்லி இந்த நாட்களே பொய்யும் புரட்டும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் தேவன் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போமா இருந்தால் தான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வேளையிலே தான் அந்த அன்றைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாகவும் வாசல்கள் இந்த நாட்களில் திறக்கப்பட்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாதபடி இந்த நாட்களை இருந்துவிட்டு நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுலே இந்த நாட்களை முக்கியம் இல்லை. முதலாவது நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதற்கு இந்த நாட்களை பார்க்க கூடாது. இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே சரியாக இருக்கிறேனா, நான் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே மனுஷனுடைய பார்வையிலே சரியாக செயல்படுகிறேனா, மற்றவனை ஏமாத்துறேனா, மற்றவனுக்கு துரோகம் செய்யறேனா, மற்றவனுக்கு பீம்பு செய்யறேனா, மற்றவருடைய ஊழியத்தை பார்த்து எரிச்சல் படுறா, இப்படியான காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படியாக சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தேவன் நம்மை அனுமதிப்பார் என்பதைத்தான் நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு நமக்குள்ள ஐயா நம்முடைய சிந்தனை எங்க போறது, ஆலயத்துக்கு வருகிற வழியை நான் பார்க்கிற வழியில் நல்ல அருமையான ஊழியக்காரனப்பா, அருமையாக காரியத்தை செய்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனா அவருடைய குடும்ப வாழ்க்கையில பாக்குற வழியில முற்று முழுதா ஒப்போசிட்டா இருக்குது. வெளியில வேலை செய்யற இடத்துல பார்த்தா முற்று முழுதா ஒப்போசிட்டா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த நாட்களை நாங்கள் சாடுவோம், ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி நாங்கள் இருக்கிறோமோ எந்தெந்த இடத்திலும் ஒரே மாதிரியாக கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் செயல்படுகிற வழியிலே தான் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் கனம் பெறுவோமே ஒடிய இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் மோசையினுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். மோசை எடுத்து பார்க்கிற வழியிலே மோசைக்கு ஜனங்களாலே அந்த அதாவது கனமோ மதிப்போ கிடைக்க இல்லை. ஜனங்கள் கல்லறிஞ்சாங்க ஐயா, சாப்பாடு இல்லைன்னு கல்லறிகிறாங்க.
அது மட்டுமல்ல நாட்களே, அதாவது அங்கே மோசேக்கு முன்னால் நிக்கிறாங்க நாட்களே, மோசையை திட்டி

0: கொண்டு பேசி அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் மோசே இந்த நாட்களிலே அப்படி ஒன்றும் செய்யவில்லை. உடனே என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்த்தார். அவனுடைய சொந்த சகோதரியே இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொன்னால், மோசைக்கு எதிராக அந்த நாட்களை முறுமுறுத்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு அப்படியான சூழ்நிலையிலும் மோசே எதை குறித்தும் கவலைப்படும். அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீர உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் இரண்டாவது பகுதியில் இந்த நாட்களை பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இந்த நாட்களை நாங்கள் தேவனுக்கு பிரியமா இந்த நாட்களை நடந்த இந்த சரீர உயிர்த்தெழுதல நாங்கள் பங்கு கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமையா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. கர்த்தாவே தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லோடையா.
1: ஆமீன், ஆமீன். சரீர மரணம் என்ற தலைப்பெண்களில் இன்றைய வேத பாடத்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். வேத வாக்கு தத்தங்களோடும் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நிர்ணயந்து
1: வேத பாட நிகழ்ச்சி எடுத்து வந்தார் கர்த்தர்தாமே, அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:32 எங்களுடன் தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே கேட்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்போம். தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் செய்கின்ற எல்லா ஊழியங்களையும் குடும்ப காரியங்களும் ஒன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவான்னு வாழ்த்தி கொண்டு அவரிடம் படைப்போம். பேசலோடமா. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கிரேஸ் கிருபை என்ற தலைப்பின்களே தேவ செய்தி எடுத்து வருகிறீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
3: Amen. சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற கிருபைகள் தருணங்கள் வாய்ப்புகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் கர்த்தரையும் நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் கிருபை என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை, அது வாலிபர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிருபை வேண்டும். எனவே இந்த கிருபை என்ற தலைப்பின் கீழே அநேக முறை நான் கிருபையை குறித்து பகிர்ந்திருக்கிறேன். இந்த நாளில் இது ஒரு வித்தியாசமாக ஒரு வசனங்கள் மூலம் அது நன்மையாக இருக்கும் என்று நான் யோசிக்கின்றேன். பாருங்கள், கிருபை. இந்த கிருபை என்பது நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கிருபை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நான் நேற்றைய தினத்திலே நீதிமொழிகள் 14 ஒவ்வொரு தேதிக்கும் நான் அந்தந்த நாளுக்குரிய நீதிமொழிகளை வாசிக்கிறது என்னுடைய பழக்கம். நீதிமொழிகள் 14:22 வசனத்தை வாசிக்கிறேன். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். எப்படி என்றால், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் கர்த்தர் தருகிறார். பாருங்கள், யோசிக்கிறது என்பது நான் அநேக நாட்களிலே ஜோயலை குறித்து அதிகமா யோசித்து கவலைப்பட்டு கண்ணீரும் வடித்தது உண்டு. அவ்வளவாக நான் தேவையில்லாத யோசனைகளை அவன் பேசாத நாட்களிலே அதற்காக பல காரியங்களை யோசித்து நான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நாம் தீமையை யோசிக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்களாம், அவர்கள் தவறி விடுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்மையான காரியங்களை யோசிக்கிற மனதையுடைய ஒரு மனிதருக்கு என்ன காரியங்கள் இருக்கிறதா, கிருபையும் சத்தியமும் உண்டு என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் எனக்கு ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடு, அதை ஒரு வித்தியாசமான யோசனைகளோடு அதை வாசிக்கும்படியாய் ஆவியானவர் கிருபை கொடுத்தார். பாருங்கள், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு, நீ நன்மையை யோசிக்கிறதற்கே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. ஏனென்றால் துன்மார்க்கர்கள் எதை யோசிக்கிறார்கள், தீமையை. அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பயம் இல்லாதபடி தாறுமாறான காரியங்களை யோசிக்க, அதை செயல்படுத்த, அதிலே திட்டமிட, அதை எப்படியாய் அவர்கள் அதை நிறைவேற்ற, இப்படியே யோசித்து அவர்கள் தவறுகிறார்கள். ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதை தருகிறார், கிருபையையும் சத்தியத்தையும் அவர் தருகிறார் என்று நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தியம் என்றால் வசனம், கிருபை நமக்கு, நாம் அனைவரும் அறிந்தது கிருபை எப்படி கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு என்றால், தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிற காரியம்தான் கிருபை. கிருபையினுடைய முழு அர்த்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதை முழுமையாய் அதை நாம் இன்னும் எளிதாய் நாம் அறிந்து கொள்ள ஒரே ஒரு காரியம், ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தகுதியுமே இல்லாது இருக்கும் பொழுது அந்த தகுதி இல்லாத ஒரு மனிதனை ஒரு இடத்திற்கு ஒருத்தர் கொண்டு வருவார்களானால் அது எப்படி, அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவன் அப்படித்தான் தகுதி இல்லாத நம்மை, இருளிலே இருந்த நம்மை, மரண இருளிலே இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய், மரணத்திற்கு குறிக்கப்பட்ட நம்மை அவர் ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை அழைத்து வரும்படியாக கிடைக்கப்பெற்றதுதான் இந்த கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தை முதலில் எங்கே வருகிறது என்று நாம் பார்ப்போமானால், அது அநேக முறை நாம் கேட்டிருப்போம், நோவாவுக்கு தான் முதலாவது கிருபை கிடைத்தது, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாம் அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நான் அதை குறித்து இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள யோசிக்கவில்லை. பாருங்கள், கிருபையை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, அதாவது நன்மையை யோசிக்கும் பொழுது கிருபையையும் சத்தியத்தையும் கர்த்தர் தருகிறார். எனவே நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் நன்மையை யோசிக்கிறதாக காணப்படும் பொழுது கர்த்தர் அப்படியே கிருபையையும் சத்தியமாகி அவருடைய வசனத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த கிருபை எப்படி உண்டாயிற்று என்று இந்த வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன். யோவான் 1:16 அடிக்கடி வாசித்த ஒரு வசனம்தான். யோவான் 1:16 6:17 இரண்டு வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அவர் வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் என்று அதற்கு முன்னாடி உள்ள வசனம் 14 நாம் பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிபூரணர். அந்த அவருடைய பரிபூரணத்தினால்தான் நமக்கு கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்திருக்கிறார். ஆனால் இந்த கிருபை எப்படி உண்டாயிற்று, இது எங்கிருந்து வந்தது, இந்த தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துகிற இந்த கிருபை, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியத்தையும் உண்டாக்குகிற ஒரு கிருபை எப்படி உண்டாயிற்று என்றால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயின என்று இந்த 17 வசனத்தை வாசிக்கிறேன். 1:17. எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அதாவது மோசேயின் மூலம்தான் முதலாவது மனிதன் எப்படியாக வாழ வேண்டும், அவனுடைய அவன் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன, நியாய பிரமாணங்கள் என்ன என்பதை நமக்கு மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த கிருபையும் சத்தியமும் எப்படி உண்டாயின என்றால், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஏனென்றால் அவர்தான் கிருபை, அவர்தான் சத்தியம். எனவே அவர் மூலம் நமக்குள், நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் எப்படி வாசம் செய்கிறாராம், 14 வசனம், 1 யோவான் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நம்மை கிருபையை சிந்திக்க, நன்மையை சிந்திக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள் அந்த கிருபையும் சத்தியத்தையும் வாசம் பண்ண என்றால் நமக்குள் அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். இது எப்படி உண்டாயிற்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் இந்த கிருபையும் சத்தியமும் உண்டாயின. சங்கீதம் 25:10 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். எனக்கு ரொம்ப அதிகமாக இந்த வசனம் பிடித்தது. பாருங்கள், கிருபை கிருபை என்று எத்தனையோ காரியங்களை குறித்து சங்கீதத்திலும் நாம் வாசிக்கிறோம், முழு வேதாகமத்திலும் காணப்படுகிறது. இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு இந்த கிருபை வேண்டும் அல்லவா? அவருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு, யாருக்கு கர்த்தருடைய கிருபை பாதைகளிலெல்லாம் கிருபை காணப்படுகிறதாம், அவருடைய உடன்படிக்கையையும், கர்த்தருடைய உடன்படிக்கையை. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்கிறோம், திருமணம் செய்யும் பொழுது உடன்படிக்கை செய்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே அநேக கம்யூனியன் சர்வீஸிலே அநேக ஜபங்களை செய்து உடன்படிக்கை செய்கிறோம். எத்தனையோ நேரங்களிலே ஜபத்தோடு கூட அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்து பொருத்தனையை செய்து அநேக காரியங்கள் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே. ஆனால் வேதாகமத்திலே அநேக உடன்படிக்கைகள் காணப்படுகிறது, 8 உடன்படிக்கைகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரே உடன்படிக்கை தான். நான் உடன்படிக்கை குறித்து கூட ஒரு பாடல் கூட நான் எழுதினேன், உடன்படிக்கையின் தெய்வம் நீரே, உயிரோடு கலந்தவர் நீரே என்று. பாருங்கள், இந்த உடன்படிக்கை என்பது ஒரு அக்ரிமெண்ட் போல, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு அக்ரிமெண்டை, அப்படி போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் நீ அதை சரியாய் கை கொள்ளுகிறாயா, அதை நீ செய்கிறாயா, அப்படி நாம் செய்யும் பொழுது அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். யாருக்கு? கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், பாதைகளில் எல்லாம் கிருபையும் சத்தியத்தையும் தருகிறார். ஆமேன். பாதைகள், பாதைகள் என்றால் நம்முடைய வழிகள், அவருடைய நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய வேண்டும் என்று கூட நம் புதிய வருஷத்திலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள், ஜெபித்திருக்கிறோம் நாமும். அந்த பாதைகள் அல்ல, அவருடைய உடன்படிக்கையையும் சாட்சியும் நாம் கை கொள்ளும் பொழுது பாதைகளில் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள், அவருடைய பாதைகள் எல்லாம். ஆம், அவருடைய பாதைகள் நம்மை எப்படி நடத்துகிறது, கிருபையும் சத்தியத்தினாலும். நாம் எவ்வளவான யோசித்து நாம் பார்ப்போமானால் கர்த்தர் எவ்வளவு கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். நான் யோசிப்பேன், அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு, இந்த அவருடைய கிருபைதான் இம்மட்டும் கர்த்தர் என்னை நடத்தினது என்று. அவ்வளவான கிருபை, கிருபை, கிருபை, கிருபை. இல்லை என்றால் எனக்கெல்லாம் நேரிட்ட நோய்கள், ஆபத்துகள், எத்தனை விதமான வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலும் என்னை யோசேப்பை காப்பாற்றினது போல கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். அது எல்லாமே அவருடைய கிருபை, கிருபை, கிருபை. பாருங்கள், இந்த பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்று சொன்ன பொழுது நான் ஒரு வசனத்தை தியானித்தேன். ஆபிரகாம் எப்படியாக அந்த கிருபையை நம்முடைய பாதைகளிலும் அநேக இடங்களிலே அவர் கிருபையை பொழிந்திருக்கிறார். உதாரணமாக ஆபிரகாமை நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 24 27 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் எலியசார் எப்படியாக அந்த பெண்ணை அவர் பார்க்க போகிற அந்த வழிகளில் எல்லாம், அந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையை உண்மையாய் விளங்க பண்ணினார், கிருபையை அவர் நீக்கவில்லை என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதாவது ஒரு சில நேரம் நான் கேள்வி கேட்டு இருக்கிறேன் கர்த்தரை நோக்கி. நான் அது 20 முன்பதா, என்னுடைய சகோதரரை மரித்து அவர் மரித்தவுடன் நான் கர்த்தரிடம் கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட 2 மேலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாயை திறந்து பாட என்னால் முடியவில்லை. ஆலயத்திற்கு போவேன், ஆனால் பாடலை பாட மாட்டேன். அப்படியே அமைதியாய் எனக்கு மனநிலை தான் சரியாக இருந்ததா என்று கூட யோசிக்க தோணுகிறது. அந்த அளவிற்கு நான் அதிகமாய் மனதளவிலே பாதிக்கப்பட்டேன். அப்படி அதாவது அப்ப கிருபை இல்லையே என்று நான் யோசித்தது உண்டு. ஆனால் இந்த எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் அந்த வேலைக்காரனே அவதானிக்க கூடியதா இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதைகளில் எல்லாம் அந்த கிருபையை கொடுக்க உண்மையுள்ள தேவன், அவர் கிருபையை நீக்காதபடி. எப்படி இந்த வசனம் சங்கீதம் 25:10 வாசித்தது போல, கிருபையை அவர்களுடைய பாதை, அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவைகள். ஆமேன். அப்படி உண்மையாகவே அவர் அந்த கிருபையையும் சத்தியத்தையும் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே அவர் நீக்கவில்லை என்பதை அந்த வேலைக்காரரும் அறிந்திருந்திருக்கிறார். அவ்வேலைக்காரரும் பார்த்ததை அந்த சாட்சியாக அங்கு அவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் கிருபையையும் அவர் சத்தியத்தையும் தருகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10:25 வாசிக்கிறேன். கர்த்தருடைய இந்த கிருபையினால் நாம் பாருங்கள், எந்த ஜாதியானாலும் அது எந்த மனுஷனாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே வர முடியும். இவர்கள்தான் இந்த பாஷைக்காரர்கள் தான், இந்த குலம்தான், இந்த கோத்திரம்தான் என்று அல்ல, எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதுதான் இந்த கிருபையினுடைய ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10:35 வாசிக்கிறேன். எந்த ஜனத்தினால் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் நீதியை செய்கிறவனாய் எப்பொழுது மாறுகிறான், அவன் நீதிமானாய் இருக்க வேண்டும். அநியாயம் அக்கிரமும் செய்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை அவன் நீதிமான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் நீதியை செய்யவும் முடியாது. ஆனால் நம்மை, இந்த தகுதியில்லாத அநீதி நிறைந்த நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை பரிசுத்தர்களாகவும் நீதிமான்களாகவும் மாற்றினது இந்த கிருபை. இந்த கிருபையினால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன், அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யாருக்கு நாம் உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும்? தேவனுக்கு நாம் உகந்தவர்களாய் காணப்பட, அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட நாம் எதை யோசிக்க வேண்டும்? நன்மையை யோசிக்க வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். நன்மை யோசிக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய பாதைகளிலே கிருபையும் சத்தியத்தையும் அவர் உண்டாக்குகிறார் என்று பார்த்தோம். இங்கு நாம் நீதியை செய்யும் பொழுது அவருக்கு நாம் உகந்தவர்களாய் காணப்படுகிறோம். Romans 6:20-22 வாசிக்கிறேன். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். பாருங்கள், நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிற ஒரு மனுஷன், 6,000 கோடி பணம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஆனால் செய்த காரியங்களையும் பார்க்கும் பொழுது இன்று ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவ்வளவு அக்கிரமங்கள், அவ்வளவு அநீதி நிறைந்த மனிதனுடைய இருதயமாய் காணப்படுகிறது அவனுடைய செய்கை. பாவம், ஏனென்றால் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பாவத்தை செய்து இன்று சிறைச்சாலையில் இருப்பதை செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் ஒரு மனிதன் நீதிமான் அல்ல, அவன் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நாமும் தான் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. கர்த்தர் நம்மை பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உடனே தண்டனை, ஆனால் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் கிருபையின் காலங்களா இருக்கிறபடியினால் அவள் கிருபையாய் நமக்கு பல சிலாக்கியங்களை அவர் செய்கிறார். நமக்கு வெட்கமாய் தோன்றின காரியங்கள், அவைகளுடைய பலன் மரணம், முடிவு. ஆனால் இப்பொழுது இந்த கிருபையினால் நமக்கு கிடைத்த பாக்கியத்தை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலே நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தேவனுக்கு நம்முடைய இந்த கிருபையினால் நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. இப்பொழுது யாருக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை இல்லை, தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் நாம் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைத்த ஒரு பலனாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபையினுடைய வரம். கிருபையினுடைய ஒரு வரம் என்ன என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனவே இந்த கிருபையினால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிடைக்கிறது என்று இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது என்றால், பாவத்திலிருந்து விடுதலை, தேவனுக்கு நாம் அடிமையாகிறோம், பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன், அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அடுத்ததாக தீத்து 2 அதிகாரத்திலே இந்த கிருபையை குறித்து சில வசனங்கள் உண்டு. தீத்துவிலே நான் 2 எபேசியரிலும் இருக்கிறது, அந்த தீத்துவை உள்ள வசனங்களை பார்த்து விட்டு நான் எபேசியர் வசனங்களுக்கு போகலாம் என்று யோசிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் இந்த கிருபை உண்டாயிற்று என்று நாம் அந்த யோவான் 1:16 பார்த்தோம். இந்த கிருபை எப்படி உண்டாயிற்று என்று நாம் பார்த்தது, அதை இந்த தீத்துவுக்கு எழுதின அப்போஸ்தலர் பவுல் அதை மிகவும் அழகாக வேறொரு விதமாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், தீத்து 2:11 வாசிக்கிறேன். 11:14 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இங்கு இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பு, ஒருவருக்கு அல்ல, எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை. இது சாதாரண கிருபை அல்ல. ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிற, ஒரு மனிதனை ரட்சித்து, ஒரு மனிதனுக்கு நீதிமான, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை என்ன ஆயிற்று? பிரசன்னமானது. பிரசன்னமானது என்றால் அந்த இடத்திலே வந்தது. அந்த பிரசன்ட், நம்ம அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க ஸ்கூல்ல எல்லாம், பிரசன்ட் ஆப்சன்ட் என்று, அந்த அந்த இடத்திலே போய் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பிரசன்ட். பிரசன்னமாகி என்றால் ஆண்டவர் வந்து 2026 முன்பதாக அவர் பெத்லகேமிலே பிரசன்னமானார். அந்த பிரசன்னமானது என்னது? அது தேவ கிருபை. அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் அவர் பிரசன்னமானார். அந்த தேவ கிருபையானது பிரசன்னமானதினால், இந்த கிருபையினால் என்னென்ன கிடைக்கிறது என்பதை அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, ஆமேன், அவபக்தியை கர்த்தர் வெறுக்க நமக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார். லௌகீக இச்சைகள், நான் சொன்னது போல 6,000 கோடி அந்த மனுஷருக்கு சொத்து இருக்கிறது என்றும், ஆனால் இந்த நாளிலே சிறைச்சாலையிலே கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டதற்கு காரணம் லௌகீக இச்சைகள். லௌகீக இச்சைகளை நேசிக்கிற ஒரு காரியங்களுடைய பிசாசினுடைய தந்திரம். ஆனால் தேவ கிருபையை பெற்ற நமக்கோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கோ, அதை வெறுத்து தள்ளுவதற்குரிய ஒரு ஸ்லாக்கியம் இந்த கிருபையினால் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி. குழம்பிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலரிடம் பேசும் பொழுது. நான் எத்தனையோ சிறு வயதா இருக்கும் பொழுது பெரிய வயதுடைய லேடிஸ் வந்து என்னிடம் பல காரியங்களை புலம்பி தள்ளுவார்கள். 20 வருஷத்திற்கு முன்பதாக, இன்னும் அந்த அக்கா இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது 80 வயது, அவர்களுக்கு 50 வயதாக இருக்கும். நான் சிறு வயது, எனக்கு எத்தனையோ வயது வித்தியாசம் அவர்களுக்கும் எனக்கும். அவ்வளவு கடினமான பாதையினூடாய் அவர்கள் போகும் பொழுது வந்து கண்ணீரோடு சொல்லி கொண்டிருப்பார்கள் கர்த்தர். அப்படி அநேக காரியங்களை நான் பார்த்ததுண்டு. அதாவது ஒரு தெளிந்த புத்தி இல்லாதபடி பேசுகிறவர்களை பார்த்திருப்போம் நாம். ஆனால் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தேவன் தருகிறார். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி உன் பாதையிலே போ என்று சொல்லுகிற சத்தம் உன் செவிகளிலே கேட்கும் என்று ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுக்க இந்த கிருபை நமக்கு போதுமானதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். நீதியும் தேவ பக்தியும் நிறைந்தவர்களாய். பாருங்கள், ஒரு மனிதன் நீதிமானாய் கர்த்தருடைய வசனத்தின் மூலம்தான் மாறுகிறான். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணி எப்படி இந்த கிருபையினால் என்ன செய்கிறோமாம், ஜீவிப்பது மாத்திரமல்ல கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கு எதிர்பார்த்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த தேவ கிருபை எதற்கு பிரசன்னமாயிருக்கிறதா, நீ ஒழுங்கா பக்தியாக லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியாய் நீதியாய் தெய்வ பக்தியாய் நீ இந்த உலகத்திலே ஜீவித்து அதே சமயத்திலே வரப்போகிற ஆண்டவராகிய அந்த மகா தேவனுடைய அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை எதிர்பார்த்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு இரு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அமைந்த தேவ கிருபை நமக்கு அநேக பாக்கியங்களை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல அடுத்த வசனத்திலே அவர் தம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம். எபேசியரிலே கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் என்றால் ரொம்ப அதாவது எல்லா மனுஷரையும் ரட்சிக்க கூடிய கிருபை அவரிடத்திலே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, இந்த கிருபை குறித்து தியானிக்க, கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்தி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே, உம்மைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தினீரே, உம்மைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் இந்த அவபக்திக்கும் அப்பா அப்பா நாங்கள் பயந்திருக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அப்பா உமக்காக ஜீவிக்க இந்த உலகத்திலே எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி. இந்த தேவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரண்டாம் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து தெய்வ பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபை சத்தியமும் கிருபையும் அவருடைய பாதைகள் எல்லாம் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வானொலியை கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்க போகிறவர் ஒவ்வொருவரைக்கும் அப்பா அந்த தேவ கிருபை சத்தியமும் அப்பா அவர்களோடு கிருபையும் எப்பொழுதும் இணைந்து காணப்பட நீர் கிருபை செய்யும்படியா எங்களுக்காக மறித்து உயிர் சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிரேஸ், அவருடைய கிருபையும் சத்தியத்தையும் எடுத்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் தாமே கேட்கின்ற ஒருவரையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் இனி கேட்கப் போகின்ற ஒருவரையும் மறுவொழிப்பை கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அவருடைய யோகளுடைய காரியங்கள், கணவனாருடைய வேலை காரியங்கள், உங்களுடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வழியிலும் விட வருகிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து விதைத்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஊழியரையும் குடும்பத்தாரே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் கேட்டுக்கொண்டு இந்த உறவு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துக்கிறோம். நாங்கள் இந்த வழியில் இந்த ஊழியரை வரவேற்போம். எபவளை கூட கடந்து செல்ல ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் ஜெபங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஜெபங்களுக்கு கூடாக. எங்களுடன் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி இலங்கைக்கு ஊழியத்துக்காக போகிறார். ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஊழியம் செய்கிற பெட்டிகுளோ பகுதி வவுனியா பகுதி பேர் ஷியானி. ஷியானி அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வாங்க விரும்புபவர்கள் நீங்கள் அமேசானில் வாங்கலாம், ஸ்பூப்பியில் வாங்கலாம், மற்றும் இடங்களில் வாங்கலாம். அதுக்கு பேர் வந்து மௌனஸ்ரை. மௌனஸ்ரை தன்னுடைய சாட்சியாக அதை எடுத்து வந்திருக்கிறார். மௌனஸ்ரை சைலன்ஸ் பிரசன் என்ற அந்த தலைப்பின்களே எடுத்து வருகிறார். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ் யூ. அமேன்.
3: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இதுவரையும் காத்த இம்மான வேலையரே, இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபை ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களுக்கு காக்கிற இந்த கிருபைக்காக, அந்த மாசற்ற மகமிறந்த மாட்சிம நிறந்த அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பொண்ணோ வள்ளியாலேயோ எந்த இதாலேயும் ஆண்டவரே இந்த கிருபியை நாங்கள் பெற முடியாது. உங்களோட பிள்ளைகளாக எங்கள் உங்களை முழுமெனுவதோடு நேசிக்கும் பிள்ளைகள் மேல் ஊற்ற இந்த கிருபைக்காக, இந்த கிருபைக்காக, இன்றுமுள்ள இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். அப்பா உங்களுடைய ரக்கத்துக்கு ஈடாக ஒட்டுவரிடதும் என குலத்திலேயோ ஆரிடத்திலும் அந்த ரக்கத்தை பெற முடியாது. அப்படி மாசற்ற ரக்கத்தை உங்களுக்கு உள்ள மேல் ஊட்டி நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அப்பா உங்களுடைய ஒவ்வொரு அந்தரங்கமான கிரிகைகளுக்காக ஆண்டவரே, இந்த அந்தரங்கமான காரியத்துக்கூட நன்மையினாலும் தீமையினாலும் நீ ஏற்ற தீர்த்து வருகிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அப்பா அப்பா உங்களோட நாமம் ஊற்றுண்ட பெருமுள்ள தைலம் போய் நாமம் ஐயா, உன்னதமான உயிருள்ள நாமம், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாரவனின் ரோஜாவே பள்ளத்தாக லில்லி புஷ்பேமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களை கொண்ட எங்கள் ஆதி தேவனே, ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தான் ஐயா பதினாயிரங்களிலும் சிறந்த தேவன். அதுக்காக உங்களை விட வேறு உற்று தேவர்களும் இல்லையப்பா. உயிருள்ள தேவன், உயிரோடு எழுந்த தேவன், என்றும் உயிரோடு இருந்து பறந்து பேசி கொண்டிருக்கிற தேவன், திரும்பவும் ராஜராஜனாக வார வர இருக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நேரத்தை எங்களுக்கு பிடித்து தந்ததுக்காக நன்றி. இன்றைக்கு நிக்கத்தக்க பிளனை நிர்மூலமாக காத்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சங்கமம் ஒரு இழையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி சொல்லுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக என்பதனை உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்து எங்களோட பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவரே எங்களுக்குள் இருந்து வாசம் பண்ணி பாவங்களை இன்னும் செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி வழிநடத்துறவங்களோட பெரிய வல்லமைக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி. அன்பின்றவனே, விசேஷமாக உங்களோட பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த உயிரில் சூழும் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடகட்டி கொள்ளுங்க ராஜா, விடகட்டி கொள்ளுங்க. ஆண்டு கொள்ளாத காலத்தில் இச்சை நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ராஜா.
4: இதுகளுக்கு ஆகப்படாதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும். உங்களோட சாயலாக நீங்க படைத்ததுக்காக நன்றி ராஜா. உங்களோட தாளங்களை பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகளோட உரிமையை தந்ததுக்காக நன்றி. அது மட்டுமல்ல எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களை கிருபையை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தாழ்மைக்கும் கத்தருக்கு உங்களுக்கு பயப்படும் பயத்துக்கும் தான் ஐயா. அது கூடாகத்தான் எவ்வளோ நன்மைகளை செய்கிறதுவன், எவ்வளோ விதத்தில் மகமப்படுறதுவன். உங்களோட பிரதானமான குணம் தாழ்மையும் உண்மையும் ஐயா. அந்த உண்மைக்கும் தாழ்மைக்கும் பாத்திராகிய உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் இந்த பிரதானமான குணங்களை காணத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழிகளி இதுவரை நேர நீங்க தடதாமை முந்தி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து ஆண்டவரே, இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம வெளியே நடத்தி கொண்டு வார தேவனே, தொடக்கத்தில் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக அருள் செய்து கொண்டு வாரவிரே, வழிநடத்துறவிரே உங்களுக்கு நன்றி. வாசிக்கப்பட்ட பொன் போல் இருபுறம் கருக்குள்ள பட்டியம் போல் அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை போல இவ்வளவு காலம் எழுதப்படவில்லை, இனிமேலும் ஒரு நாளும் எழுதப்பட மாட்டியா. அப்படிப்பட்ட பொன் போல வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வாசித்த பிள்ளைகளுக்காக நன்றி, கேட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வாசிக்க முடியாத பெருவினத்தில் இருப்போருக்கு ஆறுதலாக இருக்கத்தக்கதாக, வாசிக்க நேரம் இல்லாமல் இருப்போருக்கு காதால் கேட்கத்தக்கதாக நீங்க வல்லநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஐயா, அப்பா உங்களை பாடலு கூடாக துதி கூடாக செய்தி கூடாக நீங்கள் வக்கீலையோடு இதை நடத்தி கொண்டு வந்தீங்க. விசேஷமாக செய்தியை கொடுத்த சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவளால் நீங்க பேசினது உங்களோட சத்தியத்தை அவ பேசத்தக்க ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருந்து தொடர்பு கொண்டு பேசத்தக்கதாக நீங்க பெருத்தெடுத்து கொடுத்த நேரத்துக்காக நன்றி. உங்களோட பிள்ளையின் உரிமைக்காக நன்றி ராஜா. அந்த உரிமையோடு சாட்சியாக குடும்ப மத்தியில் சமபத்தில் சபதமத்தில் இருக்கத்தக்கதாக பெருசத்தாவியானவரை இடகட்டி அலங்கரித்து இன்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்யத்தக்க, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். பல் நடத்தி கொண்டு வாருங்க, ஆசீர்வதிங்க. பரலோக ஞானத்தினால் நீங்க நிரப்பி சுயத்தில் ஒரு வார்த்தைதனம் சொல்லாதபடி நீங்க காத்து கொண்டு வந்த பெருசத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம். அடு முடிச்சூட்டி அலங்கரித்து உலக அலங்காரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பரலோக அலங்காரத்தினால் முடிச்சூட்டி அலங்கரித்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்து கொண்டு வாருங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். அதே போல் உங்களோட ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தொடர்ந்தும் ஆண்டவர் இந்த சங்கம மொழிகளை நின்றிருந்து உடைந்து வெளிப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அவர்களின் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி உங்களுக்கு உண்மையாக உங்களை பார்த்து தெரித்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்களால் நீங்க வெளிப்பட வேணும் வெளிப்படுத்தி கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் சங்கம மலையில் இணைந்திருந்து ஊழியம் செய்த சகோதரிக்காக இலங்கை போக இருக்கிறார் ராஜா. அவருக்கு நீங்க கொடுக்க போற அந்த வாய்ப்புக்காக நன்றி. எல்லாவருக்கும் மேலாக அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. விசுவாசம் உறுதிக்காக நன்றி. கொடுத்த ஞானம் வல்லமை கூடாக ராஜா. ஒரு ஆண்டவரையும் உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு புத்தகத்தை அச்சிடத்தக்கதாக நீங்க செய்தது கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி. இவ்வளவு வல்லமையாக நீங்க வழிநடத்துறது இந்த புத்தகத்தை வாசிக்கும் பிள்ளைகள் எல்லா ஒவ்வொருவரும் அதுக்கு பேரையே நீங்க கொடுத்து நடத்துறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவர் ஆசைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொட்டு தொட்டு குணமாக்கி சாட்சியாக உங்களுக்குள் வளர்க்கத்தக்கதாக, இந்த நச்சரியை மற்றவர்களுக்கு பயந்து கொள்றவர்களாக இருக்கத்தக்கதாக, அந்த புத்தகத்தை வாசிச்சிட்டு அவர்கள் இருந்த வண்ணம் இருக்காதபடி எழுந்து நட போட்டு உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா, கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனியா விசேஷமாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்கு போக இருக்கிறார் ராஜா, சரியான வாய்ப்பு எல்லா வசதியிலையும் கொடுத்து வண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே நீங்க தான் சுபத்திரமாக கூட்டி கொண்டு போய் எங்கெங்கும் உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ மாமப்படுத்த வரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவன், உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவன், உங்களோட ரத்தத்தால் மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு அவருக்கு காவல் புரியத்தக்கதாக உங்களோட சேனைகளையும் அனுப்பி காவல் காவல் கொடுத்து கொடுக்க வல்ல தேவன், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சுமந்து தூக்க வல்லவரே எங்களை சுமதாங்கியே உங்களை துதிக்கும். தூரத்துக்கும் சமரத்துக்கும் ஒரே தேவனாயிருந்து சகோதரிய நீங்க வழி நடத்தி அவங்க ஒவ்வொரு அடியில நீங்க கூட இருந்து விசேஷமாக்கப்படும் சபையிலோ சமுதாயத்திலோ அவக்குள்ளாகவும் கூட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவ தன்னை தாழ்த்தியும் கூட நாமத்தை உயர்த்தி ஆண்டு ஒரு வார்த்தையும் பேசத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வந்தவர், இன்னும் வழிநடத்துவீர்கள். உங்களுக்கென்று சேவை செய்ய வேணும் என்று தெரிந்தது பிள்ளைய பொன்னாக விளங்க வைத்து ராஜா, உங்களால் ஆண்டுகளே அவரை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஐக்கியப்படும் போய் ஐக்கியப்படும் சபை சமுதாயம் இனசன பந்து குழு இவர்களையும் ஆசீர்வதிங்கோ. அவர்களால் வெளிப்பட்ட அந்த வார்த்தையில புத்தகத்தையும் எத்தனையோ பேர் வாசித்து உங்களை அறியாத சிருஷ்டிப்புகளை அந்த மக்களை கூடி நீங்க தொட்டு குணமாக்க போறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லதேவனே உங்களை துதிக்கிறோம். நன்மை மூலனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட பிள்ளைகளால் ஒருவருக்கும் ஆண்டவரே கனிதரன் திராட்சை போலும் ஒலிவமரக்கண் பலன் கொடுக்கும் ஒலிவமரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். அப்படி வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்கள் இயேசுவே நீங்க சொன்னீங்களே புறாவ போல் கவடற்றவர்களாகவும் பாம்ப போல் வினாவுள்ளவர்களாகவும் வாழுங்கள் என்று சொன்னதேவனே, உங்களோட பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையை கீழ்ப்பிடிந்து புறாவ போல் கவடற்றவர்களாகவும் பாம்ப போல் வினாவுள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக நீங்க தான் ஐயா உணர்த்தி உணர்த்தி இந்த பொல்லாத காலத்தில் இந்த உலகத்தில் சூழ்ந்த உலகத்தில் பாவன இந்த உலகத்தில் உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வர முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலியே இத்திர வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஊரராஜ்யம் வளர வேணும், ஊரை அறியாத மக்கள் அறிய வேணும் அந்த வாங்கி கொடுத்து அந்த சங்கம மொழியாலேயே நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்புக்காக நன்றி. நீங்க ஜீவனுள்ள தேவனை அவர்கள் கண்டடைந்து உங்களை நேசித்து உங்களுக்கு சாட்சியாக வளர்த்தக்கதாக தந்தெடுத்த மகனுக்காக மனைவிக்காக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு வரே பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் இத்திர வருஷ காலமாக தடதாமதமின்றி நடத்தத்தக்க பிள்ளைனை கொடுத்தீங்களே ராஜா, ஞானத்தை கொடுத்தீங்களே, வல்லமையை கொடுத்தீங்களே ராஜா, உங்களுடைய அன்பை காண்பிக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ரோ பகலாதபடி உலகத்திலிருந்து எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு பொறுமையோடு ஆண்டவரே பதில் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள்ளால் பரிசுத்தாவியான விடைக்கீடிய செய்து மட்டும் நடத்தினது போல் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு துதிக்கும். எத்தனையோ ஆத்துமாக்கள் இருந்த இடத்திலிருந்து இந்த சங்கம வழிகளை கேட்டும் கூட அன்பு ரசிக்கத்தக்கதாக செய்த சாட்சியாக நீங்கள் எழுப்பிக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சகோதரனை ஆசீர்வதிங்க, சகோதரி ஆசீர்வதிங்க, கொடுத்த மகளுக்காக என்று சொல்றோம். ஆசீர்வதிங்க ராஜா, அவங்கடுத்தும் கூட ராஜ்யம் வளர்வதற்கு நீங்கள் அவங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனையும் மருமகளையும் ஆசீர்வதிப்பீங்க ராஜாவே. அவருடைய பிரியாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது. அவருடைய நன்றி பேர பிள்ளைகளை ஆசீர்வித்து உங்களுக்கு கால ஊன்று நீட்டத்தக்கதாக தள்ளாடாதபடி இந்த உலக ஆசபாசங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, சந்ததிகளை வளர்த்த நோக்கம் இந்த சந்ததி கூட உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக கூட நாமம் மகமப்பட வேணும் என்று சந்ததியை வளர்த்த தேவனே, இந்த சந்ததி சந்ததி கூட ராஜ்யத்தை கட்டியெழுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. மகனை மகளே ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆண்டவர மருமகளே ஆசீர்வதிங்க, கையின் பிரியாசங்களே ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை சௌரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஆனந்த சங்கம மொழிய எண்பத்தும் சூடி ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க, மூடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. விசேஷமாக அவட வாங்கிய நீங்க அறிவீங்க ஆண்டவரே, என்னுடைய சிறப்புகளை அயலார் உங்களை அறிய வேணும், சௌரங்கள் உங்களை அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்கள் ஆண்டவரை நிறைவேற்றி நீங்க மகமப்படவில்லை ஐயா. உங்களால் உங்களோட கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, உங்களோட காயப்பட்ட கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ராஜா. என்ன மாறார தொட்டு மருவப்படுத்தி இயேசு உங்கள் பிள்ளைகளாக்க வேணும் என்று நீங்கள் விரும்புறீங்க. உங்களோட நேரத்தில் தொட்டு குணமாக்கி உங்களை நாம மகப்படத்தக்கதாக அந்த நச்சதியை கேட்டு நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக சகோதரன் சகோதரி சந்தோஷப்பட்டு உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தர்மா இருக்கிறேன் துன்மா இருக்கிறேன் நீ ஆய்ந்து இருக்கிறதுவன் நீங்கள் ஐயா. நீர் செய்யும் சகல கிரியைகளிலும் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் ஒவ்வொரு கிரியையும் மனுஷர் பிரயாசப்பட்டாலும் அவர்களால் அதை அறிய முடியாது, செய்ய முடியாது ஐயா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனைத்தான் நாங்கள் துதிக்கிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனைத்தான் நாங்கள் துதிக்கிறோம் நேசிக்கிறோம். உங்களோட நாமத்தையே உயர்த்துகிறோம், உங்களோட நாமம் ஒன்றையும் அகப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றையும் வளர வேணும் என்று வாஞ்சிக்கிறோம் ராஜா. அந்த அஞ்சியை நீங்க நிறைவேற்றி உங்களை பிள்ளைகள் ஆயுங்கள். ஒவ்வொருவரே இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், இந்த சங்கம மொழியில் நடத்தும் பிள்ளைகள், இந்த சங்கம மொழியில் இணையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வணங்குங்கோம். அன்பின் உங்களுக்கு கொடுக்குற துதியையும் கிணத்தையும் மகமையும் உங்களோட பிள்ளைகள் அவங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் விசேஷமாக பொண்ணுக்கோ பேருக்கோ பொருளுக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களோட நாமம் அமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரே நோக்கத்தோடு உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கட்டி வழிநடத்தும் ஒரு ராஜா. ஆண்டு விசாசானவன் தந்திரங்களுக்கு அடிமைப்பட்டு பணத்துக்கும் பேருக்கும் இடம் கொடுத்து ஆண்டு விசாசானவனுக்கு அடிமைப்படாதபடியும் உங்களோட நாமத்தை தூஷித்து நடக்காதபடியும் உங்களோட கிருவியூட்டி ஒருவரையும் வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த இந்த விசேஷமாக இந்த நேரத்தில் உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் வருகிறோம், இடகூடாது கேட்கிறோம். விண்ணப்பிக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக வேண்டுவது உங்களுக்கு தெரியும் ஐயா. இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களுடைய தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எந்த உயரத்திலும் சுயத்தில் எதையும் அவர்கள் செய்து விடாதபடி ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க பொருட்படுத்த உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் என்றார், ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளை காணத்தக்கதாக அந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவர் இந்த நாளில் அவர்கள் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த பிறந்த நாளை புதிய வயதை கொடுக்க காணும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்குள் நன்றி சொல்லி உங்களை உயர்த்தி துதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக என்னும் அநேக வருஷங்களை கொடுத்து உங்களுக்கு சாட்சியாக உங்களோட பிள்ளைகளை இந்த உலகத்தில் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த நாட்களில் ஆண்டவே வெடிங் என்ன சரியாக கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம். அவர்களை ஆண்டு விழுந்த அனுசரியே அவர்களை ஒரே மாம்சமாக எடுத்து இந்த நல்ல நாளை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. விஷயமாக சகோதரி நவமியையும் சகோதரன் லோகனையும் இந்த நாளில் நீங்கள் நினைத்து அவர்களை உங்களோட ராஜ்யத்துக்கு வேலையாக்களாக நீங்கள் அவர்களை பாவித்து கொண்டு வாரது மட்டுமல்ல, அவர்கள் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. அந்த சந்ததிகளும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சி அறிந்து உங்களோட ராஜ்யத்துக்கு கட்டியெழுப்ப

பழுதப்பிப்போய் விடாதபடி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உச்சியத்தில் அவர்கள் எதையும் செய்து விடாதபடி உங்களோட பாதத்தில் தரித்திருந்து உங்களோட விண்ணப்பத்தை கேட்டு உங்களோட சத்தத்தை கேட்டு அதன்படி அவர்கள் ஆண்டவரே கடமைகளை செய்யத்தக்கதாக நீங்க தானே ஐயா கடன் படுத்தி நீங்க நல்ல மேய்ப்பர் அல்லவா ஆண்டவரே நீங்க புல்லுள்ளடங்கையும் மேய்க்கிற நல்ல மேய்ப்பர் அல்லவா உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என் தேவனே விசேஷமாக வாலிப சந்ததிக்காக வருங்கால சந்ததிக்காக உங்களிடையில் வருகிறோம் இந்த வாலிப சந்ததியை பொறுப்படுங்கிற ராஜா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுவது உங்களுக்கு தெரியும் இந்த வாலிப சந்ததியுடைய கண் மூடப்பட்டு கொண்டு போகணும் ஐயா ஆண்டவரே இந்த வாலிப சந்ததி உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்காமல் உங்களுக்கு கொடுக்குற மகமையை கொடுக்காமல் இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டு போறார்கள் ஐயா இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடிமையாய் போய் விடாதபடி உங்களை ஆராதிக்கணும் உங்களை நேசிக்கணும் உங்களை மகமப்படுத்த வேணும் என்று ஆண்டு அஞ்சோடு அவர்கள் சபை ஐக்கியத்தில் கூடி சபையை கட்டி எழுப்புற தூண்களாக அவர்களை உங்களால் ஆசீர்வதிக்க முடியும் ஆராதனையை விரும்புகிற தேவன் நீங்கள் ஐயா இருந்த இருந்த இடங்களில் ரெண்டோ மூன்று பேரோ நாமத்தினால் கூடும் பொழுது அந்த இடத்தில் இருப்பேன் என்று வாக்கு தந்ததுவனே அதை நம்பி அவர்கள் ஐக்கியப்படத்தக்கதாக சபைகளிலும் கூட பிள்ளைகளோடும் ஐக்கியப்படத்தக்கதாக அப்பாவும் வாலிப சந்தை வருங்கால சந்ததியை உங்களால் பொருட்படுத்தி நடத்த முடியும் ஐயா இந்த வருங்கால சந்ததிக்கு ஆசீர்வதித்து இந்த சந்ததிக்குள் இந்த சந்ததிக்குள் ஐயா தெரிந்தெடுங்கோ தெரிந்தெடுங்கோ உங்களோட அபிஷேகத்தை ஊட்டி உங்களோட அச்சத்துக்கு வேலையாக்களாக அழைப்பு கொடுக்க உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் அதுக்காக உங்களிடையில் வருகிறோம் வருங்காலத்தில் ஐயா அன்பு தனியர் காலமாக இருக்கிறதப்பா மூத்த புகத்தை பார்த்து காதப்பதே குறைவு ஐக்கியப்படுவதே குறைவு இப்படி ஆனதுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஐக்கியப்பட வேணும் சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது அப்பொழுதுதான் அன்பு வளரும் என்ற உணர்வை ஆண்டவர் வாழ்வு சந்ததிக்கு மட்டுமல்ல உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கொடுத்து உணர்த்தி நடத்துங்கோ ராஜா உணர்த்தி நடத்த முடியும் நடத்த வல்லவரே நடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக நீங்க செய்ய வல்லதேவன் ஐயா இன்றைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம் விசேஷமாக அந்த பிரயாணத்தை மேக்கப் பண்ணும் பிரிந்தியாக்கும் இலங்கைக்கு போக இருக்கும் அந்த சகோதரிக்காக உங்களிடம் வருகிறோம் வேண்டிய பிரியாண வசதியை கொடுத்து பாதுகாப்பாக கொடுத்து ஆண்டவரை பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுதும் அது அவர்கள் போகும் மற்ற பிரயாணம் பண்ணுவர்களுக்கு கூடி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களால் பாவிக்க வேண்டும் அபத்திரமாக அவ்வளோ சேர வேண்டிய இடத்துக்கு அவையும் கூட்டி கொண்டு போக வல்லவரே உங்களை துதிக்கணும் அதே போல் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய நச்செய்திகளை பிறப்ப வேணும் உங்களை நன்மை செய்ய வேணும் என்று எத்தனையோ விதமான அஞ்சு ஒரு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க இருக்கு இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும் என்ற எண்ணத்தோடு பிரயாணம் பண்ணும் உங்களோட பிள்ளைகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு நீங்க சேர்த்து செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க முன்னும் பின்னும் வலது மிடந்து விழுந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்து திரும்பவும் அவர்கள் உங்களோட குடும்பத்தில் சபமத்தில் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும் ஆண்டவரே உங்களை ஆயுதங்களாக பாவிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் வராதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா காத்துக்கொள்ளுங்க தரப்பனே இந்த நாளுக்காக நன்றி இந்த மீதியான சங்கம மொழியலே உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா எந்தெந்த பிள்ளைகளுக்குடாக ஆண்டவரே கலப்பை கொடுத்து என்னென்ன விதமாக உங்களை மகமப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தீங்களோ சித்தம் கொண்டீங்களோ அந்த சித்தத்தை ஆண்டவரே உங்களுக்கு இருவர்கள் அந்த சித்தத்தை உங்களை நாம மகமப்படுத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கால் நிறைவேற்றி வெற்றியோடு தான் நடத்தி முடிக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் தடதாமதமின்றி வந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வழிநடத்த முடியும் வழிநடத்தி கொண்டு வந்து நீங்க இன்னும் வழிநடத்துவீங்கள் அதுக்காக உங்களுக்கே நன்றி துதிகரமாக செலுத்தி இயேசுவே எங்களுக்காக உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிற
எங்கள் இயேசுவே உங்கள் ஒருவருக்கே நன்றி துதி கனமாய் மிசல்

0: சக்தி மிகவும் தாழ்மையாக்கு குரோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எல்லோருக்குமாக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். நான் சகோதரி நஹோமி லோகன் பாஸ்டர் லோகன் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி சொல்ல மறந்துவிட்டேன். ஆனாலும் நீங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். கத்தர்தாமே அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கக்கிழமை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி அப்பா, நன்றி, காட் பிளஸ் யூ அப்பு, காட் பிளஸ் யூ. ஆமே.
1: அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர்தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நன்றி அம்மா, காட் பிளஸ். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போமா? தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த செய்தி கூடாக தேவ ஊழியர் சகோதரி
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமீன். தேவனுடன் ஒரு நிமிடம், டைம் வித் ஜீசஸ். ஆமீன். தேவ செய்தியை கேட்போம், நற்சிந்தனையை கேட்போம். தேவனுடைய பார்வையில் பாருங்கள். See from God's view. Amen. கேட்போம்.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 15th of October 2026, and the topic for today is See from God's view. The opening scripture is taken from 2 Corinthians 4 verse 18. While we do not look at the things which are seen, but at the things which are not seen. The things which are not seen are eternal. God wants you to look beyond what your eyes can see. This means trusting His word and believing what He says, even when things look different. When you see this way, you stay confident in God's promises. In the Bible, John was told to come up so he could see from God's view. This is in Revelation 4 verse 1. God's word helps you see that you are special, healthy, and victorious in Christ. Hallelujah. The Bible says we walk by faith, not by sight, in 2 Corinthians 5 verse 7. So believe and act on God's word, and you live in joy, success, and peace every day. Let's look into another scripture from Genesis 13 verses 14 to 15. And the Lord said unto Abram, after that Lot was separated from him, lift up now thine eyes, and look from the place where thou art northward, and southward, and eastward, and westward. For all the land which thou seest, to thee I will give it, and to thy seed for ever. Hallelujah. Let's pray. Please repeat after me. Thank you, gracious Father, for your word. No matter what happens around me, I see victory, success, and good life I have in Christ. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, அக்டோபர் மாதம் 15 தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய பார்வையில் பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 Corinthians 4:18 பார்ப்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி பார்க்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். உங்கள் கண்களால் காணக்கூடிய காரியங்களுக்கு அப்பால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது, சூழ்நிலைகள் வித்தியாசமாக தோன்றினாலும் அவருடைய வார்த்தையை நம்பி அவர் சொல்வதை விசுவாசிக்க வேண்டும் என்பதாகும். நீங்கள் இவ்வாறு பார்க்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களில் உறுதியான நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். வேதாகமத்தில் யோவான் தேவனுடைய பார்வையில் காரியங்களை காணும்படியாக இங்கே ஏறி வா என்று அழைக்கப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விசேஷமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள், வெற்றியுள்ளவர்கள் என்பதை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வேதாகமம் 2 Corinthians 5:7 கூறுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்படுங்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் சமாதானத்திலும் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 13:14-15. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கிருபை நிறைந்த அன்புள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிற வெற்றியையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் நன்மைகள் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையையுமே காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow.

0: 2 நாளாகமும் 7 அதிகாரம். சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நிணத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நிணத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில்தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து 8 நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள். 7 மாதத்தின் 23 தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் எந்தெந்தைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டுப்போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தின் நின்று தள்ளி அதை எல்லா ஜனசதளங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள்.
1: எசேக்கியேல் 42 அதிகாரம். பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்துக் கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயர இருந்த அறை வீடுகள் அகல கட்டையாயிருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாயிருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாயிருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகல கட்டையாயிருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாயிருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வடதிசையான அறை வீடுகளின் சாயலாயிருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாயிருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான
0: இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்துண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்துண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்துண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவர் எந்தைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் எந்தைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவின் இடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்? உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எந்தெந்தைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெந்தைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே

0: யோவான் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார்.
1: கிறிஸ்தவக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். சங்கீதம் 143:10. பிரியமானவர்களே, நாம் தேவனை அறியாத முன்னொரு காலங்களில் தேவன் எம்மை குறித்து மௌனமாக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின்னர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது அவரது வார்த்தை. ஆகவே நாம் எப்படியும் ஜீவிக்கலாம் என்பது எமக்குரிய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் இப்படித்தான் தேவனுடைய சித்தப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வது எமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவருடைய சித்தப்படி ஜீவிப்பதையே தேவனும் விரும்புகின்றார். இன்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கிறார்கள். அதே போல் நாமும் நாம் தேவனோடு தானே இருக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்பதும் சபைக்கு போவதும் மட்டுமல்ல, எமது கிறிஸ்தவ ஜீவியம் வேதம் சொல்வது போல இருக்கின்றதா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, அநேகருக்கு பூமியிலே நன்மைகளும் தேவனின் ஆசீர்வாதங்களும் மட்டுமே பிரியம். ஆனால் அவருடைய சித்தம் என்னவெனில் நாம் தப்பாமல் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே. அதனால் உங்களுடைய தரிசனம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதாக இருக்கட்டும். நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் எப்படியும் அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுங்கை மாற்றாமல் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். நாலு ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம். சங்கீதம் 69:5 வாசிக்கலாமா? தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தீனம் குற்றங்கள் ரெண்டு விஷயத்தை தாவீது இங்கே எடுத்து வைக்கிறார். என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்ன? புத்தியினம் அப்படின்னா என்ன? அதாவது குறைவா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய புத்தி செயல்படலையா, அந்த விதம் கர்த்தருக்கு விரோதமாய் எப்ப நம்ம புத்தி செயல்படுதோ அதுதான் புத்தியீனம். பரிசுத்தத்துக்கு விரோதமா எப்ப புத்தி செயல்படுதோ அது புத்தியீனம். பரலோகத்துக்கு விரோதமா புத்தி செயல்பட்டு அது புத்தியீனம். அததான் வந்து தாவீது சொல்றாரு, என் புத்தியீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லா மனுஷனுக்குள்ள இது இருக்கும்ல, அந்த புத்தியீனம் இல்லாத மனிதர்கள் யார் அப்படின்னா தேவனோடு நெருங்கிய உறவு இருக்கிறவங்க தான். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அசைக்க முடியாம இருக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட காரியத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த புத்தியீனமா இருப்பதை பத்தி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ கோபத்தை சில சமயம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடும். சில சமயம் தேவன் தருகிற நன்மைகளை நம்ம இழந்துருவோம். சில சமயம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை இழந்துருவோம். அதனாலதான் தாவீது அறிக்கையிடும் பொழுது அதை சொல்லி அறிக்கையிடுறாரு, தேவனே நீர் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். அது சொல்றாரு, அதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எனக்கு தெரியாம செய்த உமக்கு தெரியாம செய்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பாக்குறீங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்காக தான் இதை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. அவருக்கு முன்பாக எந்த பாவத்தையும் நான் மறைக்க கூடாது. பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அது அந்த பாவத்தை அறிக்கையிடாது இருக்கும் போது இரக்கமே இல்லை. அப்ப தாவீது அந்த புத்தி இனத்தை கூட அவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என்ன சொல்றாரு? குற்றங்கள். அவர் அவ்வளோ குற்றங்கள் செஞ்சிட்டாரான்னு ஆனால் சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம சீர்படுத்தி கொள்வதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ செய்த குற்றங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். மறைந்திருக்கவில்லை அப்படிங்கிறார். குற்ற மனசோழ்ச்சியோடு வாழக்கூடாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது ஆண்டவருக்கு உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி உடனே வந்துடலாம். ஆனால் அதை உள்ள வச்சு அதை உருவம் கொடுத்து செயல்வடிவாக்கி அதை நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் தெய்வ சமூகம் வருவது என்பது தவறான காரியம். இருதயத்தில் தோன்றும் பொழுதே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணும். அப்பா எனக்கு இப்படி ஒரு புத்தீனமான காரியம் தோணுது, இப்படி ஒரு குற்றம் செய்ய நிருதயம் தூண்டுகிறது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொன்ன மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுத்து கொடுத்துருவார். அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு அதை அறிக்கையிட தாவீது மாதிரி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு இரக்கம் செய்கிற தேவனா அவர் இருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவில் எங்களோடு பேசிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, வார்த்தையிலிருந்து வருகிற வல்லமை உம்முடையது ஆண்டவரே. எங்களுடைய புத்தியினத்தை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் செய்த தப்பிதங்களை ஆண்டவரே, அறிக்கையிடாது இருக்கிற பாவங்களை மன்னிங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. இதை கேட்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.
3: பதினைந்தாம் தேதி அக்டோபர். இன்றைய உங்களுக்கான வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15 அக்டோபர் 2026 வியாழக்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 18:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலே உடையவராயிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட் அண்ட் பிஹோல்ட் ஐ ஆம் லைவ் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் ஐ ஹோல்ட் த கீ ஆஃப் த டெத் அண்ட் ஹெய்ட்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே மரித்தார் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, நம்மோடும் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் மரணத்திற்குரிய திறவுகோலை இந்த நாட்களிலே அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் நேசிக்கிற தேவன் ஒரு மரித்த தேவனை நாங்கள் நேசிக்கிறதில்லை அல்லது இந்த நாட்களிலே ஆராதிக்கிறதில்லை. உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தரைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறோம் என்று இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவர் இன்றைக்கு கூட நமக்கு இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவன் மரித்தவராய் இருந்தால் எப்படியாக இந்த நாட்களிலே அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை சற்று இந்த நாட்களிலே திரும்பி பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு கடவுள், ஒரு இந்த வானத்தையும் பூவையும் உண்டாக்கின ஒரு கர்த்தர் மரித்திருப்பாராயிருந்தால் எப்படி இன்றைய கூட இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கும்? கேன்சர்கள் சுகமாக்கப்படுகிறது, டியூமர்கள் சுகமாக்கப்படுகிறது, கற்பப்பை எடுக்கப்பட்ட பெண்களுக்கு கூட இந்த நாட்களிலே மறுபடியுமாய் கற்பம் தரிக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே குழந்தைகள் இல்லாதவர்கள், 5 வருஷம் 10 வருஷம் குழந்தைகள் இல்லாதவர்கள் அங்கே தேவனுடைய ஊழியர்களிடத்திலே வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து இரட்டை குழந்தைகளை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக அநேக அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரண தருவையிலே இருக்கிறவர்களை கூட தேவன் இந்த நாட்களிலே உயிர்ப்பித்து அவர்களுக்கு வாழ்வடித்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களிலே தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறார். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா? இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இந்த நாட்களிலே நான் எப்படியாக இருக்கிறேன் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுவது, நீங்கள் பாருங்கள், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அப்படியானால் முடிவு பரியந்தம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை தான் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நம்மை இந்த நாட்களிலே எழுப்பி நடத்துகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களிலே விசுவாசம் இல்லை என்றால் அங்கே நாங்கள் தேவனோடு இந்த நாட்களிலே நடக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். மரித்த தேவனாய் இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருந்து இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே யோவானுக்கு பேசப்படுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாட்களிலே பார்ப்போமா? அரும பிள்ளைகளே, அவரிடத்திலே இருந்த நாட்களை நாங்கள் உத்தாசியை கேட்டு நடப்போமா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே வரும்படியாக அந்த நாட்களை தேவனிடத்திலே கேட்போமா? அப்படியானால் நம்முடைய மாமிசத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் மரித்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வேண்டி கேட்கிற வழியிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மை உயிர்ப்பித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்திலே தெளிவாக இந்த நாட்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஐ ஆம் த லிவிங் ஒன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட் அண்ட் பிஹோல்ட் ஐ ஆம் அ லைஃப் அண்ட் ஃபார் எவர் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே இந்த நாட்களிலே மரித்திருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரிப்பை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.

உங்களுக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/10/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், கென்யா. ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ அவர்களுக்காக தேவன் அவருக்கு ஞானத்தையும் நேர்மையும் வழங்கி மக்களின் நன்மைக்காக ஆட்சி செய்ய உதவ ஜெபிப்போம். வறுமை, வேலையின்மை மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜெபிப்போம். துணை ஜனாதிபதி கித்துரு கிண்டிக்கி அவர்களுக்காக தேசத்தின் ஒற்றுமையையும் அரசியல் நிலைமை தன்மையையும் வலுப்படுத்த அவருக்கு ஞானம் கிடைக்க ஜெபிப்போம். மாகாணங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையே ஒத்துழைப்பு வளர ஜெபிப்போம். ஊழல், லஞ்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறைந்து அரசாங்கத்தில் வெளிப்படை தன்மை பெருக ஜெபிப்போம். மக்களின் வரிப்பணம் பொதுநல திட்டங்களுக்கு சரியாக பயன்படுத்தப்பட ஜெபிப்போம். காவல்துறை மற்றும் நீதித்துறைக்காக அமைதியான போராட்டங்களில் மக்களின் உயிர்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்பட்டு அநீதியான கைது மற்றும் வன்முறை தவிர்க்கப்பட ஜெபிப்போம். அரசியல் ஒற்றுமை மற்றும் சமூக சமாதானத்திற்காக அரசியல் மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகள் குறைய ஜெபிப்போம். தலைவர்கள் மக்களுக்கிடையே பிரிவினையை தூண்டாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வளர ஜெபிப்போம். வறட்சியால் பாதிப்புகளுக்குள்ள வறண்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான தண்ணீர் மற்றும் உணவு கிடைக்க ஜெபிப்போம். வறட்சியால் வாழ்வாதாரத்தை இழக்கும் குடும்பங்களுக்கு உதவிகள் கிடைக்க ஜெபிப்போம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மீட்பு உதவிகளை பெறவும் ஜெபிப்போம். குடிநீர் மாசுபாடு, தொற்று நோய்கள் மற்றும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட ஜெபிப்போம். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்காக விவசாய நிலங்களுக்கு ஏற்ற மழையும் நல்ல விளைச்சலும் கிடைக்க ஜெபிப்போம். மாசாய் மற்றும் பிற கால்நடை மேய்ப்பு சமூகங்களின் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏழை குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சத்தான உணவை பெற ஜெபிப்போம். உணவு உதவிகள் தேவைப்படும் பகுதிகளுக்கு விரைவாக சென்றடையவும் உதவிகள் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படவும் ஜெபிப்போம். குடிநீர் மற்றும் இயற்கை வளங்களுக்காக வறண்ட பகுதிகளில் குடிநீர் திட்டங்கள் மேம்படுத்தப்படவும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அரசாங்கமும் உள்ளூர் சமூகங்களும் இணைந்து செயல்பட ஜெபிப்போம். வாழ்க்கை செலவு குறைவதற்காக உணவு, எரிபொருள், வீடு மற்றும் கல்வி செலவுகளால் தவிக்கும் குடும்பங்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஜெபிப்போம். பொருளாதார கொள்கைகள் ஏழை மக்களையும் நடுத்தர குடும்பங்களையும் பாதுகாக்க ஜெபிப்போம். இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிற்பயிற்சி மற்றும் தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்க ஜெபிப்போம்.

பார்ப்போம். ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்களால் பாதிக்கப்படும் குழந்தைகள் சிகிச்சை பெற ஜெபிப்போம். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறைக்காக மருத்துவமனைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பலன் கிடைக்க ஜெபிப்போம். தொலைதூர பகுதிகளிலும் ஏழை குடும்பங்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க ஜெபிப்போம். கென்யாவின் திருச்சபைகளுக்காக புரட்டஸ்டான், கத்தோலிக்க மற்றும் சுவிசேஷ திருச்சபைகளில் ஒற்றுமையும் உண்மையான விசுவாசமும் பெருக ஜெபிப்போம். போதகர்கள் தேவ வசனத்தின்படி வாழ்ந்து மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஜெபிப்போம். ஊழியர்கள் நேர்மையுடனும் தாழ்மையுடன் செயல்பட்டு ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ ஜெபிப்போம். சபைகளில் பிரிவினை, பண ஆசை மற்றும் தவறான போதனைகள் தவிர்க்கப்பட ஜெபிப்போம். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பிற மதத்தினர் பரஸ்பர மரியாதையுடனும் சமாதானத்துடனும் வாழ ஜெபிப்போம். மத வெறுப்பு, தீவிரவாதம் மற்றும் மத அடிப்படையிலான வன்முறைகள் குறைய ஜெபிப்போம். வடகிழக்கு கென்யா மற்றும் தொலைதூர கிராமங்களில் வாழும் மக்களுக்கு அவர்களின் மொழிகளில் நற்செய்தி கிடைக்க ஜெபிப்போம். மிஷனரிகள், உள்ளூர் சபைகள் மற்றும் சமூக சேவை ஊழியர்கள் பாதுகாப்புடன் செயல்பட ஜெபிப்போம். கென்யா தேசத்தின் ஆவிக்குரிய எழுப்புதல் மற்றும் எதிர்காலத்திற்காக மக்கள் தேவனை தேடி நீதியுடனும் அன்புடனும் வாழ ஜெபிப்போம். இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் தலைவர்கள் நல்ல வழியில் நடந்து கென்யா சமாதானமும் நீதியும் நிறைந்த தேசமாக விளங்க ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, மியான்மர், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற தேசம், ஆசீர்வாதத்துக்காக தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக தேசம் செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: ஆமீன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இன்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். புதிய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடு இணைந்து சங்கமம் ஊடாக, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய நாளிலும் புதிய நேரடி ஒலிபரப்பிலே வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். சதா காலங்களும் ஜீவிக்கிற நம்முடைய கர்த்தர் எங்களை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமும் 5:6, எசேக்கியேல் 41, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 7வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம் ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கு விசேடமாக ஜபிக்க வேண்டிய நாடு கென்யா என்ற நாடு. அவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். இந்த நாட்டுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தேவ ஊழியர் மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ வேலை கூட கடந்து செல்வோம். அபிஷேக ஆராதனை வழி நடத்த தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். ஜபங்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு, தேவ வார்த்தைகளோடு இணைகின்ற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த வேளையிலும் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது அவர் மகிமைப்பட, அவர் உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துகிற தேவ ஊழியரையும் கர்த்தர் தாமே உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவரை கூட வழி நடத்துவாராக. பிரீசலோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நேரடி ஒளிபரப்பிலே உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. Amen.
2: Amen. எனக்கு உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற ஒரு உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் எங்கள் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சீதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் எங்கள் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் இது முதற் கொண்டு ஒன்றொன்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த சங்கீதத்தை அடிக்கடி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உத்தாசை தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியவன் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் உருவமர கந்துகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். ஹாலேலூயா. ஆண்டவரே நாம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தையும் நான் வாசித்தேன் சொல்லும்போது தெரிகிறதா புரியவில்லை. இன்றைக்கு எனக்கும் என் கணவருக்கும் ஆனிவர்சரி, அக்டோபர் 15 இந்த நாள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலேலூயா. எங்களை வழி நடத்துகிற அவரே நம்முடைய ஆண்டவர். எங்களை தான் செவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் துதிக்கொள்ளோம். ஹாலேலூயா. நிர்மலமாகிருப்பது இல்லாதது உந்த மனதம் கிருபை கிருபை மாறாத கிருபை கிருபை கிருபை மாறாத கிருபை

கிருபையும். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஐயா ராஜா. இரக்கம் உள்ள தேவனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே அவர்களை தாங்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக ராஜா. தேவனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபையினால் நிலைநிற்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நடத்தப்பட, உம்முடைய கிருபையினால் வழிகாட்டப்பட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் மூடும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. நிராசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர். ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களை நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் மேல வந்தது ஐயா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே முப்ப சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே வாகமம் 28 படி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறது ஐயா. கற்பத்தின் கனி கைண்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதப்பா. எதிரி ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறான் ஐயா. எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்ட்கள் நிரம்புகிறது ஐயா. கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே இந்த காலத்திலே மழை பெய்கிறது. நாங்களும் கடன் வாங்காதிருக்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்பா ராஜா.

மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேவன் நல்ல தேவன் அப்பா ராஜா. மரணத்தினின்றும் உங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரண பயத்தினின்றும் எங்களை விடுதலையாக்குற தேவன் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அநாதி தேவன் நடக்கலாமே.

ஆதாரமே அநாதிதேவனே நடைக்கலமே அவன் நித்திய புயல்கள் இந்த ஆதாரமே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா தேவனே அப்பா இந்த வேளையிலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொன்னவரே ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று சொல்லி எங்கள் மேல் மனதுற கர்த்தர் சொல்லுகிறீர் அப்பா ராஜா. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பரத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தகப்பினேமுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அற்புதமானவரே துதிக்கிறோம். ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. கிரியர்களுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி நம்முடைய பகைஞர்களுக்கு பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் வாழ்ந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பிறந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று கட்டளையிடுகிறோம் ஐயா ராஜா. விசேஷமாக அப்பா இலங்கை தேசம் தம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. என் ஆவியானவரே இலங்கை தேசம் முழுவதிலும் ஆண்டவரே நீங்க அசவாட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. குறைவானதுகள் மாற்றப்பட வேணும் ஐயா. ஒழுங்கில்லாத ஒழுங்காக மாற்றப்பட வேணும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தேசத்திலே நீதியும் நியாயம் முளைக்க வேணும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே இலஞ்சம் இல்லாத ஆண்டவரே ஊழல் இல்லாத ஆண்டவரே தேசமாக மாற்றப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற வளமைகள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படி பெருக வேணுமான் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே தேசத்தின் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு பெற்றவர்களாக ஆண்டவரே தேவனே அப்பா ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாயிருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்து ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா அவர்களுக்கு சரியான வழிகாட்டிகள் சரியான ஆலோசனைகள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே போத மறந்து பழக்க வழக்கங்கள் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம். தேசத்திலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் எடுத்து போடப்படவிடும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஐயா ராஜா இந்த யூரோப் தேசங்கள் இந்த தேசங்கள் ஐயா ஆண்டவரே உடைய கிருபை இந்த தேசங்களில ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆலயங்கள் நிரப்பப்பட வேணுமா செபிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சந்ததி சந்ததி சந்ததி ஆண்டவரே அப்பா உடைய உடன்படிக்கை ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற அசங்கியங்கள் மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா ஆண்டவரே இந்த விண்டர் காலங்களுக்குள்ளே போக போறோம் ஐயா. இந்த விண்டர் காலங்களிலும் ஆண்டவரே தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் உண்டு பண்ணி அந்த பூமி முழுவதும் ஆண்டவரே அப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எந்தவித அனர்த்தங்களும் வராதபடி தேசங்களை நீங்க காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னும் ஆண்டவரே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ட்ரொப் பண்ணி தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதார காரியங்களிலே ஐயா விலைவாசிகள் குறைக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் வளமையாக மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம். இந்த தேசத்து அரசாங்கத்துக்கு நல்ல ஐடியாக்கள் கொடுத்தையா ஜனங்களை சரியான விதத்திலே வழிநடத்த சரியான ஞானம் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகள் விலகுவதாக ராஜா. சாத்தானுடைய வஞ்சகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில நீங்கி போகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. கடினமானது உனக்கு எதுவும் இல்லை, முடியாதது என்று எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை ஏசப்பா எதுவும் இல்லை.

0: ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை வழி நடத்தும் ஐயா, சரியான பாதையில எப்பொழுதும் வழி நடத்தும் ஆண்டவரே. வழி விலகுன்ற ஒவ்வொரு வேளையிலும் ஐயா, என் ஆவியானவரே எங்களை உணர்த்தி வழி நடத்தும் ஐயா. எங்களை உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், ஊழியங்களை அர்ப்பணிக்கிறோம், தேசத்தை அர்ப்பணிக்கிறோம், சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வருமானங்களை அர்ப்பணிக்கிறோம், பேங்க் அக்கவுண்ட்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, சரியான பாதையில வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ பிரதர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஆராதனையில வழி நடத்தினீர்கள், பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களுக்கும் லோகனுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எத்தனை வருடமம்மா?
0: 40 வருஷம் ஐயா.
1: 40 வருடம். என்னுடைய அனிவர்சரி 50 வருடம் ஆகிறது அடுத்த ஏப்ரல். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் பிரீசலோட்டமா, லோகனுக்குமாக அவருடைய வெட்டிங் அனிவர்சரிக்காக நீங்கள் ஒரு ஜபத்தை எடுத்து வரலாமா? அவர்களுக்கு ஆசீர்வதித்து ஜபியுங்களம்மா.
0: ஆமேன், ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த 40 ஆண்டுகள் கர்த்தாவே திருமண வாழ்விலே இணைந்து கர்த்தாவே அவர்கள் நடக்க கர்த்தாவே அவருடைய பயணத்திலே வந்த ஒவ்வொரு காரியமும் தடையா இல்லாம கர்த்தாவே அவர்களை ஞானவான்களாய் நீர் இன்று மட்டும் நடத்தி இருக்கிறீரப்பா. 40 கடந்து வந்திருக்குதப்பா. ஒரு முதிர்ந்த நிலைமையும் ஆண்டவரே பரிபூர்ண நிலைமையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. எந்த அதுக்காயுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஞானவான்களாய் இவர்களை மாற்றி இருக்கிறீர் அப்பா. இவர்களுடைய உதார்ந்து குணத்தை கர்த்தாவே நீர் கண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஞானம் உள்ளவனாய் கர்த்தாவே வாழ செய்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பு கர்த்தாவே அவர்களுக்கு தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். பல்லோக தேவனை நோக்கி பார்க்க செய்திருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர், உமக்கன்று ஊழியன் செய்ய அவர்களை பயன்படுத்தி இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றுக்குமாய் அந்த 40 ஆண்டுகள் நடக்கும் போது எத்தனை எத்தனை பாதையிலே எத்தனை எத்தனை தடைகள், எத்தனை எத்தனை விழுதல்கள், எத்தனை எத்தனை எழும்புதல்கள் கர்த்தாவே. எத்தனை நாட்கள் கூனன்னாய் நடந்த நிலைமையிலே அப்பா நீங்கள் ஆண்டவரே நிமிர வச்சது. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து சோதித்தறிகிற தேவனா இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லி நாங்களுமே துதிக்கிறோம். அவர்கள் ஆத்துமா இன்னும் வாழ்வது போல ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே மகிமையே கண்டடைய உதவி செய்யும் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே இன்னும் 40 ஆண்டுகள் கர்த்தாவே அவர்கள் உம்மோடு நடந்து பரிசுத்தாவிக்குள்ளே ஆண்டவரை கலி கூர்ந்து கர்த்தாவே அந்த வாழ்வை ஆசீர்வதித்து அவர்கள் கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஞானிய கர்த்தாவே நீ காண்டிருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். சகலதே உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தாவே, மகிமையின் நாளாய் கர்த்தாவே அவர்கள் எண்ணிக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உயர்ந்த பர்வதமாய் நீர் மாற்றி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் சபையா. ஆண்டவரே கர்த்தாவே வானொலியாய் கர்த்தாவே வானொலியிலே இருக்கிற ஜெப குழுக்களாய் ஆண்டவரே துதி செய்கிற மக்களாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இணைந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் இன்னுமாய் பல்கி பெறுக. ஆரோனின் ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே அங்கு குடும்பத்தாரின் ஆசீர்வாதங்கள் இன்னும் பல்கி பெறுக. ஆண்டவரே நீர் உதவி செய்யும். மந்திய நடத்தக்கூடிய ஒரு கிருபியை இன்னும் பலன் கொடுத்து நீ நடத்தும் ஐயா. உம்முடைய வரத்தில் இருந்து கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவர் இருந்து கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய பலம், உம்முடைய ஞானம் ஆண்டவரே உமக்கு கனம் கொடுத்து, உமக்கு மகிமை கொடுத்து, ஸ்தோத்திரத்து வாழ அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென். தேங்க் யூ அம்மா, தேங்க் யூ அம்மா.
1: பாஸ்டர் ஆண்டன் தாசனாயம், ப்ரைஸ் லார்ட்.
3: ஓ ப்ரைஸ் லார்ட.
1: ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். வாசர் ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து வாருங்கள். அவருடைய வெட்டிங் அனிவர்சரிக்காக இன்றைய நாளிலே வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன், பாஸ்டர் லோகன் அவர்களுக்காக, எலிசா லோகனுக்காகவும் சிறிய ஜெபத்தை எடுத்து வந்து வாழ்த்தி ஆசீர்வதிங்கள் பாஸ்டர்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே எங்களுடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எலிசா லோகனுக்காக, நகோமிக்காக, மகளுக்காக, மகனுக்காக, ஒவ்வொருவரை நீர் பொறுப்படுத்து ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களும் செய்யும்படியாக. இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிற காலத்துல உம்முடைய அன்பை அதிகமாக அவர்களை ஊட்டி அந்த தாழ்மையுள்ள லோகனை நீர் எடுத்து இன்னும் அதிகமாக இந்த கடைசி காலத்துல பயன்படுத்தும்படியாக, நான் சிஸ்டரை எடுத்து பயன்படுத்தும்படியாக, மகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக, மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த இந்த நாளில நீர் அவர்களை விசேடமாக ஆசீர்வதித்து உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக பழைய சீரை பார்க்கலாம். நீ புதிய சீரை கடைசி காலத்துல புதிய சீரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய ஊழியத்துல கூட இருக்கும்படியாக. மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் கைவிடாத தேவன் என்பதை அவர்கள் அறிந்து அவர்களுடைய வியாபாரத்தில தொழிலில நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களையும் கொடுக்கிற தேவன், கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த கஷ்டமான காலங்களில, கடைசி காலங்களில மனிதர்கள் தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் நீர் அவர்களை பாதுகாத்து ஜோபுவையப்படி இந்த காலங்களில வேலி எடுத்து பாதுகாத்தீரோ, அவர்களை பாதுகாத்து அவருடைய சபையில ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டளையிடும்படியாக, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, அந்த காடைகளை நீர் அழைத்த பொழுது வந்த காடைகளை போல இந்த கடைசி நாட்களில பல மக்கள் சபைகளுக்கு போகாமல் இருக்கிறார்கள். அன்றுவரைய நமக்கள் எல்லாரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து அந்த சபைகளுக்கு போக கிருபை செய்வீராக. அவர்களுடைய சபையை சபையை அதிகரித்து கொடுப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்கள் இந்த நாளில அவர்களை விசேடமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே.
1: ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. பாஸ்டர் அண்டன் தாசனாயம் அவர்கள், சகோதரி ஜெனட் அவர்கள் ஜபித்து வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த கால வேளையிலே இணைந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே பொழுது கனடாவிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னும் விடியவில்லை. 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு தான் விடியும் போல இருக்கும். அப்படியாக அத்திகால வேளையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்து இந்த அபிஷேக ஆராதனையை வழிநடத்தி அதனைத் தொடர்ந்து தன்னுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்களில் கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதிக்கும் கரம் அவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஏனென்றால் டெடிக்கேஷன், அவர் எப்போ ரட்சிக்கப்பட்டாரோ, எப்போ ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தாரோ, எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறோம், அதை நாங்கள் அறிகிறோம். அவர்களுடைய அந்த

0: this sister. God bless you. Amen.
1: Amen. Bless you, ayya. Bless Amen. You, everybody. Bless Amen. You.
2: Recording stopped.
0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் இதுவரை நேரமும் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தப்பட்டோம். கர்த்தர் தாமே வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ ஊழியர் பர்சன் அகோம் இலோகன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அதிகால வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையிலே கடந்து சென்றோம். என்று 15ஆம் தேதி, 10ஆம் மாதம், 15ஆம் தேதி, அப்பசி மாதம், 15ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2026 ஆண்டு டொரண்டோ நேரம் காலை 7:40. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆயத்தமாகவும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான வசனம், இது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன், நம்முடைய தேவன். ஆமேன். ஆமேன். அவர் எங்களை மரண பரியந்தம் நடத்துகின்றார் நடத்தி வருகின்றார் நடத்துவார். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம் 2 நாளாகமும் 5:6 எசேக்கியேல் 41 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 7 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் பொவனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களோடு ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். கத்தடி கரத்திலே போய்ப்போம். இந்த வேளையிலும் ஜபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துகள் கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். சற்று பின்னதாக 10:30 நாங்கள் வேதாக மக்கள் இவதில் நிகழ்ச்சியையும் சௌகரி தொகுத்து வழங்குகிறார்கள். அந்த வகையில் இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். வானொலி கூடாக இணைய முடியும், சூமு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும். இந்த வேலையை ஆயத்தமாகவும் நாங்கள் இந்த வேலையிலும் சௌரி ஜெனட் அவர்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா?
1: பிரைஸ் லோட்டன.
0: ஆமீன். இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியா நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாள் நாங்கள் விசுவாச வாழ்விலே ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். அங்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மீட்பு உண்டாயினது என்று சொல்லியும், அங்கு அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். இந்த இந்த விசுவாசத்தினால என்ன கிடைக்குது என்றால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் சமாதானத்தை பெறுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசித்தால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறதை குறித்து அந்த தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் பிதாவாய தேவனோடு நாங்கள் நல்லுறவையும் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் சில வேளைகளில் எங்களுக்கு உபத்திரம்

0: வேதனைகளோ வரும்போது என்ன செய்கிறோம்? அந்த நம்பிக்கை, அதாவது விசுவாசம். சில வேளைகள்ல இலக்க நேரிடும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபத்திரத்தோடு பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் அங்கு பரீட்சை நம்பிக்கையும் உண்டு பண்ணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், உபத்திரத்திலே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையை கற்றுக்கொள்ளணும். பொறுமை அங்கு பரீட்சையை கொண்டு வரும் போது நாங்கள் முதிர்ந்த தன்மையிலே நம்பிக்கையை கைப்பிடிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதனால் பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் விசுவாசிகளுக்கு வரும் துன்பங்கள் உபத்திரவங்கள் அவர்களை அழிப்பதை கல்ல அவர்களை இன்னும் கட்டுவதற்கு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மேல எங்களுடைய அன்பு இருக்கும் போது அங்கு நாங்கள் பெலனற்றவர்களாய் அங்கு தேவனை அறியாதவர்களாய் இருந்த வேளையிலே தேவன் எங்களுக்கு அன்பித்து வந்து எங்களுக்காக தன்னை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். ஆகவே அந்த தேவன் ஏன் அப்படி செய்தார் என்றால் தன்னுடைய கோப அக்கினைக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும், முற்றிலும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதான் கிறிஸ்துவின் அன்பு எங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் மூலம் அங்கு உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு கிருபையும் நீதியும் அங்கு இலவசமான மீட்பும் வரமாய் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைய ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் விசுவாச வாழ்வு இன்றைக்கு முக்கியம். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய நீதி உங்களிலும் என்னிலும் இருக்கும் போதுதான் நாங்கள் எங்களை நாங்கள் பிழைக்கிறதுக்கு அது வழியா ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்களுக்குள்ளும் அங்கு நிலப்பட அவர்கள் உறுதிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவையே எங்களுக்கு தந்து எங்கள் மேலே அன்பு கூர்ந்தீரே. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் அவரை தொழுதாமல் விடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு உபத்திரவம் பிசாசு நூடாக உபத்திரவங்கள் வருகிறது. அவரை நாங்கள் உயர்த்தாத அவரை நேசிக்காத அன்பு குறைந்து கொண்டு போகிற காலங்களில உலக காரியங்களில் அதிக அளவு ஈடுபடும் பொழுது ஆண்டவர் பிசாசு எங்களை பிடித்து விடுகிறான். தீமை நன்மை எங்களுடைய தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான மரங்களையும் தருகிற தேவன். பிசாசானவன் எங்களுடைய ஆத்மாவை திருட கொல்ல அழிக்க வருகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு தலைவனுமாக இருக்கிறான். இந்த தீமைகளினால காரியங்களினால எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது. ஆனாலும் அந்த உபத்திரவத்துக்கு பின்பு ஆண்டவரே நீர் உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகரித்து தருகிற தேவன். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்த தேவன். இந்த உபத்திரவம் நல்லது. நீர் இந்த உபத்திரத்தை கூட நாங்கள் கடந்து சென்றது நல்லது. எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை அதிகரித்து தந்திருக்கிறீர். நோய்களுக்கு கூடாக சில தடைகளுக்கூடாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு இந்த உபத்திரவத்துக்கூடாக பொறுமையை கற்றுத்தருகிறீர். பொறுமை கூடாக எங்களுக்கு பரிசுத்தத்தை கற்று தருகிறீர், நம்பிக்கையை கற்று தருகிறீர். இப்படியாக நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் சீர்படுத்துகிறீர், சிறப்படுத்துகிறீர். நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறீர். பரலோக பிரஜைகளாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை மீட்டு கொண்டீர். வெள்ளி பொன்னினாலும் அல்ல, இந்த உலக பொருள்களை போல அழிந்து போகிற பொருட்களினால எங்களை மீட்காமல் அழியாத உயிருள்ள இரத்தத்தினால அந்த அழியாத ராஜ்யத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தில இயேசுவின் குடும்பமாக நாங்கள் வாழ, ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களுடைய உள்ளான மனுஷனில நாங்கள் பெலப்பட்டு எங்களுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு புதிய சரீரத்தை தந்து உம்மோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. மதங்கள் ஒரு வழி அல்ல, அந்த மதங்களின் மதங்கள் பிசாசு கூடாக நரகத்துக்கு பிசாசு இழுத்து செல்கிறான். இப்படியாக கோபாக்கினை பிள்ளைகளாக மனுக்குலத்தை அவன் இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவனாக நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே, இயேசு நீர் கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசு உம்மை பண்ணின பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் மனிதன் பிழைப்பான். ஆண்டவரே, இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல இந்த வசனங்களினால எங்கள் ஆத்மாவையும் இருதயத்தை நிரப்பும்படியாக எங்களுக்கு ஏற்ற வசனங்களை ஏற்ற நேரத்துல நீர் உம்முடைய எங்களுடைய ஆத்மாக்கள்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள், எங்களுடைய இருதயத்துல சேர்க்கப்பட்ட வசனங்கள், அந்த இருதயத்தின் நிறைவினால நாங்கள் வாய் பேச, நாங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கொப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைத்து உம்மை போல நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நீர் இன்னும் பலப்படுத்து. இந்த காலத்துல தனிந்து போற காலத்துல உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகரித்து தந்ததற்காக நான் நித்திய வழி சங்கமத்தில வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற விசுவாசிகளுக்கும் உம்முடைய அபிஷேகத்தின் அதிகரிப்பை நீ தந்ததற்காக நன்றி. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எங்களை மறுபடியும் பிறக்க வைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நித்திய வழி சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோவுக்கு கூடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வதித்து திரும்பும்படியாக, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படி அப்படியே உடைய வாயிலிருந்து இந்த ரேடியோ கூடாக போகிற ஒவ்வொரு வசனங்கள் இதை கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வதித்து சுகம் அளித்து சங்கீத 107:20 அவருடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். சுகம் அளித்து திரும்புவதாக, இந்த நன்மையான காரியங்களை செய்து விட்டு திரும்புவதாக. நீர் எப்பொழுது நற்கிரிகைகளை செய்து வாழ்ந்து காட்டு தேவன், எங்களை நக்கிரிகைகளை செய்யும்படி எங்களையும் அழைத்த தேவன், பட்டணம் மலை மேலுள்ள பட்டணமாக எங்களை அழைத்த தேவன், உலகத்துக்கு ஒளியாக உப்பாக வாழ்ந்து காட்டின தேவன், உம்மை போல எங்களை மாற்றும். எங்களை எங்களுடைய இந்த கடைசி காலங்களில், இந்த கடைசி கால ஓட்டத்தில, இந்த நித்திய வழி சங்கம ரேடியோவு கூட இந்த கடைசி காலம் உமக்கு பிரியமாக ஓடி முடிக்க நீர் உதவி செய்வீராக. சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை இன்னும் அதிகமாக ஞானம் புத்தி அறிவு அவைகளை கொண்டு தீர்க்க தரிசனங்களை கொடுத்து இந்த ரேடியோ கூடாக போகிற வார்த்தைகள் அந்த வேலையை செய்து விட்டு தான் திரும்பும், ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும், குணமாக்கி விட்டு தான் திரும்பும். அந்த வார்த்தை இந்த ரேடியோ கூடாக நடக்கிறதுக்காக மக்கள் அன்று செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் உடைய கரம் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த ரேடியோ கூடாக நாங்கள் அந்த பேசுகிற ஒவ்வொரு இடத்திலிருந்து உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணி நீரூற்று இந்த காற்றலைகள் கூடாக வருகிறது. எனக்கு அது சுகத்தை தருகிறது, பலத்தை தருகிறது, ஆசீர்வாதிக்கிறது, பொறுமையை தருகிறது, மீட்பை தருகிறது, സത്യത്തെ അറിയുങ്ങൾ, സത്യം ഉങ്ങളെ വിടുതലയാക്കും. ആണ്ടവരെ ആദിയിലെ വാർത്ത ഇരുന്നത് വാർത്ത ദേവനിടത്തിൽ ഇരുന്നത് അന്ന് വാർത്ത ദേവനാകെ ഇരുന്നത് വാർത്ത മാംസമാകി യേശുവാകെ വാഴ്ന്നു കാട്ടിട്ട വാർത്ത അന്ന് വാർത്തയിലെ നാങ്കൾ മാംസമാണ് നാങ്കൾ വാഴ ആദാം ഓവാൾ ചെയ്ത പാപത്തിന് വിളവാക നന്മ തീമൈ ചോയ്സൈ നാങ്ങൾ അറിഞ്ഞ് നാങ്ങൾ തെരിഞ്ഞു കൊണ്ടോ ആദാം ഓവാളിൻ സന്തതിയാൽ നാങ്ങൾ യേശുവൈ ഇന്നേക്ക് നാങ്ങൾ തെരിഞ്ഞു കൊള്ളും പൊഴുത് നാങ്ങൾ നന്മയെ മട്ടും തെരിഞ്ഞു കൊള്ളുകിറോ ആശീർവാദത്തെ മട്ടും തെരിഞ്ഞു കൊള്ളുകിറോ ഒന്നാണ് മെയ്ത്തവനെ നാങ്ങൾ തെരിഞ്ഞു കൊള്ളുകിറോ എങ്ങളുടെ വാഴ്വ് ഇമ്മയ്ക്കപ്പെട്ട എങ്ങളുടെ വാഴ്വ് പരലോകത്തിൽ ഇരിക്കുന്നത് അത് കുടിയിരുപ്പോ പരലോകത്തിൽ ഇരിക്കുന്നത് ഇന്ന് ഉലകത്തിലെ ഞങ്ങൾ ആയിരം വരുടം യേശുവോട് വാഴുകിറ വാഴ്വ് അതിന് പിന്നെ നിത്യനിത്യമാക ദേവനുടിയ വാഴുകിറ വാഴ്വ് ഒവ്വൊരു മതത്തിലുള്ള മക്കളും ഇന്ന കാലത്തില് മനം തിരുമ്പി യേശുവിടത്തിലെ വരുവത് മതമാറ്റമല്ല മനതയെ മാറ്റിക്കൊള്ളത് പിശാസിൻ പിടിയിലെ ഇരുന്ന് എങ്ങൾക്ക് കർത്തരേ ആവിയാനവർ എങ്കുട്ടു അങ്ങ് വിട്ടുതലുണ്ട് എങ്ങൾക്ക് വിട്ടുതലെ തന്നതുപോലെ നിങ്ങൾക്ക് മതത്തിലെ വാഴുകിറ ഒവ്വൊരു മക്കളും അവരുടെ ആവിയാനവർ വരുമ്പോഴുത് അവർ ഉള്ള വിട്ടുതലെ തന്ന് ഉള്ള ഒവ്വൊരുവരെയും ഒളിത്തുക് കൊള്ളുവാനാക തുതി കന മഹിമയും ഒന്നാണ് മിത്തവരാജ്യമൊക്കെ സെലന്തി ആണ്ടവർ രക്ഷകരുമായ ജേസു ക്രൈസ്തുവിന്റെ നാമത്തിൽ ഒരുവരെയും ആശീർവദിച്ച് ജപിക്കുകയും നിങ്ങളെ എപ്പോഴും നേസിക്കുന്ന നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ ആമീൻ
0: അമീൻ അമീൻ അങ്ങ് ജപങ്ങളെ കേട്ടത് നമുക്ക് സ്തോത്രം നന്ദി പാസ്റ്റർ ഖത്തർ ഉങ്ങളോടും ഉങ്ങൾ ഊഴിയങ്ങളോടും കൂടെ ഇരുന്ന് സകല കാര്യത്തിലും നന്മയ്ക്ക് ഏതുവായി ചെയ്ത് മുടിപ്പാറാക അമേൻ
1: അമീൻ
0: അമീൻ ഞങ്ങൾ മകള വക്സ് അവർകളെ വരവേറ്റുകൊണ്ട് പ്രൈസ് ലോർഡ് സിസ്റ്റർ മകള വക്സ് പ്രൈസ് ലോർഡ് நீங்கள் இந்த விசுவாசம் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கும் அவைக்குரிய வாழ்வுக்கும் இந்த விசுவாசம் முக்கியமாயிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தினால் தேவ பிள்ளைகள் நல்லுறவையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இந்த விசுவாசத்தை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் தேவனே, இந்த மாலை வேளை இரவு வேளை ஆண்டவரே காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உம்முடைய சமூகம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்கள் அநேக காரியங்களை குறித்து ஜபித்திருக்கிறோம். தேவாதி தேவன் தாமே அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டிருக்கிற ஸ்தோத்திரம், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 40 வருஷ அனுசரியை கொண்டாடுகிற ஆண்டவரே சகோதரியையும் சகோதரனையும் ஆண்டவரே ஊழியத்தில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் தாமே உயர்த்தி ஆசீர்வதிங்க. இந்த வருஷங்கள் கடந்து வந்த வேளையில எத்தனையோ பாதைகள் எத்தனையோ நெருக்கங்களை கடந்து ஆனாலும் உம்மை விட்டு விடாத படிக்க பிடித்து கொண்டு ஆண்டவரே முன்னேறி செல்ல அவர்களுக்கு பலத்தையும் ஆண்டவரே தைரியத்தையும் கொடுத்து அவர்கள் ஊழியத்துல நீங்க தாமே முன்னாக சென்று கோணல்கள் எல்லாவற்றையும் சுவைப்படுத்தி குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக நீர் ஆசீர்வதித்தபடினாலே நன்றி நன்றி. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று அநேக காரியங்களில் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து பேசி நீர் தகப்பனே ஆண்டவரே குருடனை செவிடனை காண்கிற வழியில் விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே சுகத்தை கொடுத்த ஜீவன் உள்ள தேவன் நீர் அல்லவோ. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமே தகப்பனே. ஆண்டவரே எந்த வேளையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை பிடித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எத்தனையோ நெருக்கங்கள் வரும் சோதனைகள் வரும் சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து சோதனையை சைக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே ஆண்டவரே அதன் படி ஆண்டவரே சோதனையில இருந்து முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே பின்னாக இழுக்கிற காரியத்தை விட்டொழிந்து முன்னாக ஆண்டவரே ஓடி செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பரிசுத்த வான்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டவர்களாக ஓடத்தக்கதாக நீங்க கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு அற்புதமான காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக நடப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நாங்கள் அதிகமாய் பார்க்கிறவர்கள் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு ஆண்டவரை திசைக்குள்ளாக போகிறது நாங்கள் யோசிக்க முடியாது, நாங்கள் காண முடியாது, கேட்க முடியாது. அழிவுகளுக்குள்ளாக ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு கண்டங்களிலையும் காணப்படுகிறது தகப்பனே. அப்படிப்பட்ட காலங்கள் வருகிற வேளையில நீர் ஆண்டவரே வாசல் அருகே வந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. எங்களை முதலாவது நாங்கள் உமக்கென்று சரியான முறையில சரியான இடத்துல நிற்கிற வர்களாக காணத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் சரியான இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரே அதை நிலைக்கு கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அதே போல விசுவாசத்தில் எந்த நேரமும் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை சரியாக ஓடத்தக்கதாக தகப்பனே நீர் கூட இருங்க. அதே போல இந்த சபைகள்ல ஆண்டவரே வார்த்தை விசுவாசத்தின் அறிக்கை சொல்லப்படுகிறது, அதை சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் வெறுமனே பிடித்துக் கொள்ளாதபடிக்கு, வெறுமனே ஏதோ ஒன்று ஒரு ஞாயிறு கிழமைக்கு போனேன் என்று சொல்லி இருக்காதபடிக்கு தேவ ஆவியானவரே அவர்களை வெளப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்கள், பிரச்சனைகள், யோசனைகள் வரும், ஆனாலும் அவர்கள் திடம் கொண்டு பலமானதாயிருந்து உண்மை மாத்திரம் ஆண்டவரை பிடிக்கவும், உண்மை மாத்திரம் ஆண்டவரை பற்றி கொள்ளவும், உண்மை மாத்திரம் அநேகருக்கு எடுத்து சொல்லவும் தக்கதாக நிற்ப வெளப்படுத்துவீராக. கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே, விசுவாசத்துல தளர்ந்து போகாதபடிக்கு, எத்தனையோ தளர்ச்சிகள் வந்தாலும் தளர்ந்து போகாதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே நீர் கூட இருந்து வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவனை கண்டு ஆண்டவரே அவனை உம்முடைய அதிகமாய் உம்மோடு இணைத்து கொண்டு உம்மோடு சேர்த்து கொண்டு ஆண்டவரே அவனை குறைவுள்ளவனாய் காணாதபடிக்கு எல்லோரும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவனை ஆண்டவரே உம்முடைய பக்கம் இழுத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும் ஆவியானவரே. நீர் இடைப்பட்டு பேசும் ஆண்டவரே, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் தேவோட தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களுடைய படி ஓகேயா?
3: ஓகே அம்மா. அப்பா மனிதர்கள் என்ன கைவிட்டாலும் அப்பா ஒருபோதுமே கைவிடல. ஒரே ஒரு நாள் அந்த சாட்சியே சொல்றேன்மா, ஒரே ஒரு நாள் அம்மா நானும் மகளுமே யாருமே இல்ல. ஒரு 24 மத்தியாலம்மா நாங்க சுருண்டு படுத்திருந்தோம். சரியான காய்ச்சல், எங்களால முடியாது. யாருமே வந்து ஏன் இருக்கிறீங்களான்னு கூட கேட்காக்கள் இல்லாம இருந்தது. ஆனாலும் அப்பா நான் பார்வுள்ளா நான் சுருண்டு படுத்திருந்தேன். ரெண்டு பேருமே உங்களால முடியல. அதனால ஒரு 6-7 மணி ஆகிவிட்டது. அந்த நேரத்துல எனக்கு ஒரு குரல், மகளை எழும்பம்மா என்று சொல்லி ஒரு குரல் என இருதயத்துல ஒழிக்குது. அப்ப நான் துள்ளி பார்த்தேன், ஒரு தருமே இல்ல. அப்ப எனக்கு ஒழுப்பி எனக்கு எங்க இந்த வயிற்றுக்கு நாங்க சாப்பாடு செய்ய சாப்பிட எனக்கு பலம் தந்தேன். இதுவரைக்கும் மருந்து இல்லை. ஆனால் ஒரு இஞ்சி சார தண்ணிய குடிச்சேன், அது இதுவரைக்கும் மருந்தே இல்லாமல் அற்புத சுகமாய் நான் சுகத்தோடு இன்றைக்கு இதுல வந்து இருக்கிறேன். அப்பா என்னை எழுப்பி விட்டார். இன்றைக்கு நான் நல்ல பலத்தோடையும் இருக்கிறேன். ஒரு நோய் இல்லாம அப்பா சாட்சியா இந்த இடத்திலேயே நிறுத்தி இருக்கிறார் சிஸ்டர்.
0: ஆமேன் ஆமேன். யா தள்ளினாலும் இயேசு கிறிஸ்து புறம்பாய் தள்ளுவதில்லை. ஆகவே அவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொள்ளுவார். நீங்க கிறிஸ்துவின் அன்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் விசுவாசித்தபடியால் உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் இருக்கிறதாகவே கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்குள்ளும் கடந்து வர நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பான பரலோ பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. அப்பாவின் வார்த்தை அப்பா உயிர்ப்பிக்கும் அப்பா. ஏதோ ஒரு வார்த்தை என் இருதயத்துக்குள்ளாக இருந்து எப்படி 24 மணி நேரமும் ஏசப்பா ஏசப்பான்ற அந்த வார்த்தை அப்பா என்ற வார்த்தையை தவிர எதுவுமே எனது இருதயத்துல வந்ததே இல்லையப்பா. எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் என் அப்பாவை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். தூங்கும் போதும் எனது இருதயத்துக்குள்ள ஏசப்பா மட்டும்தான் எனது இருதயத்தில் நினைவாக இருக்கும். யார பற்றியும் இல்ல. அதனாலே அப்பா எப்பொழுதுமே அம்மோடு இருக்கின்றார். இதே போல அப்பா ஒவ்வொரு தரம் அப்பாவோட இருந்து அப்பாவின் கரம் பிடித்து நடக்கும் போது நமக்கு எதுவுமே இல்லை. எது வந்தாலும் அடுத்த நொடியிலே அப்பா எழுந்து நிற்க செய்வன் தகப்பன். ஒரு தாய் எங்களுக்கு 24 மணி நேரம் கண்ணுக்குள்ள வைத்து பாக்குறது போல எனது அப்பா என்னையும் மகளையும் அப்பா கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்கு அதே போல அப்பா உலகத்திலே எல்லாருமே அப்பாவை நேசிக்கின்ற யாராக இருந்தாலும் அப்பாவோட 24 மணி நேரம் அப்பாவின் நினைவாகவும் அப்பாவின் கரம் பிடித்தும் அப்பாவின் வார்த்தைக்குள்ளாகவும் நடக்கும் போது அப்பா எல்லாவற்றையும் செய்வார். யாருமே இல்லை என்று சொன்னாலும் அப்பா பலம் தந்து அப்பா சாட்சியாக நிறுத்துவார். அப்பா அப்படியான என் அப்பாவை விட்டு யாருமே விலகவே கூடாது. பின்வாங்கினவர்கள் கூட மீண்டுமாக அப்பாவின் கரம் பிடித்து அப்பாவோட நடக்கும் போது உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்தது போல ஒரு சந்தோஷம் அது எல்லாருமே அனுபவிக்கணும். அப்பா எல்லாரும் யாருமே விட்டு பிரியக்கூடாது. அப்பா தந்தையின் பாதத்தோலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்க அப்பா நாங்கள் உண்மையான அப்பாவின் கரம் நாம் பிடித்ததில்லை. ஆனாலும் என் அப்பாவின் கரம் இயேசப்பாவின் கரம் அவர்தான் எனது அப்பா. எப்பொழுதுமே அப்பாவின் கையினை பிடித்திருக்கிறார். அப்பா எப்பொழுதுமே நாம் விட்டு விலகாத கிருபை எனக்கு வேணுமென்று கேட்டன் அப்பா இந்த புதிய ஆண்டில. அதே போல இன்று வரைக்கும் அப்பா என் கையை விட்டு விலகாம இருக்கிறீங்களப்பா. அப்பா விட எனக்கு எதுவுமே வேணாம், அப்பா மாத்திரம் போதும் என்று கேட்டா அப்பா அதை தருவார். அப்பா என்னோடு இருந்தாலே இந்த உலகம் எனக்கு போதும் அப்பா, நீங்கள் தரப்பா எனக்கு வேணும் என்று கேட்டார். அதே போல ஒவ்வொருவரும் அப்பாவோடு இருக்கிறவர்கள் அப்பாவின் பாதத்துல இருக்கிறவர்கள் ஒரு வார்த்தை அவர்கள் எந்த மனதற்ற வார்த்தை ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ளாக செல்லுகிறதோ அந்த வார்த்தை அப்பா விட்டு பிரியாமல் அந்த வார்த்தை அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக எப்பொழுதும் நடத்தும். அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உணவில்லைன்றாலும் பலம் தருகின்ற வார்த்தை. அப்பாவின் வார்த்தையை அப்பா உயிருள் உயிராக நாங்கள் நேசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது அந்த வார்த்தை எப்பொழுதுமே எங்களை தலை எங்கேயுமே எதுவும் நடக்காமல் அப்பா பாதுகாக்க வல்லவர் அப்பா நீங்கள். அப்பா உங்கள் மகளோடு இருக்கிறது போல இந்த உலகத்தில எல்லா மூளைகளையும் இருக்கிற அப்பாவின் பிள்ளைகள் அப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்பொழுதுமே அப்பாவை பற்றி பிடிக்க அப்பா அவர்களோடு நீங்கள் கூட இருந்து நடத்துங்க அப்பா. உண்மையும் உத்தமமாக அப்பாவின் பாதத்தில இருக்கும் போது எதுவுமே எங்களை தொடுவதில்லை. எதற்கும் ஆசைப்படாமல் அப்பா மாத்திரம் அப்பாவின் கரம் பிடிக்கும் போது எதுவுமே எங்களை அணுகுவதும் இல்லை அப்பா. நோய் வந்தாலும் எது வந்தாலும் அடுத்த செகண்டே அது மறைந்து போக செய்வேன் தகப்பன் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் அழுக செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. அப்பாவின் பாதத்துல உண்மையாக இருக்கணும். 9 கனி நிறைந்தவர்களாக இருக்கணும். 9 கனி நிறையாக விட்டாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு 6 கனியாவது உண்மையாக நாங்கள் இருக்கும் போது அப்பா உம்மோடு இருப்பார். விலகாத கிருபியா உம்மை நடத்துவார். எதுவும் இல்லை என்று சொன்னாலும் எந்த குறையுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதம். சில பேர் நினைக்கிறார்கள் வீடும் வாகனம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் என்று. இல்லை, எப்பொழுதும் அப்பா உமது இருதயத்துக்குள் இருக்கிறாரோ அது உண்மையான ஆசீர்வாதம். எம்மை விட்டு பிரியாமல் அப்பா இருக்க வேண்டும். அதுதான் அப்பா நாங்கள் கூப்பிட ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது உடனே பதில் தருகிற அது அப்பா உங்களோடு இருக்கின்ற அதுதான் இந்த உலகத்திலே நாம் நின்னப்படுத்தவரையில அப்பா எனக்கு மிகப்பெரிய உலகம். பிறந்து கண்மொழிக்கும் போது கூட நான் இயேசப்பாவைத்தான் பார்த்திருப்பேன். இரண்டு அம்மா அப்பா முகம் தெரியாம வளர்ந்த நான் அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற அதே போல ஒவ்வொருவரையும் என்று அப்பா மேன்மைப்படுத்துவேன். அப்பாவை நம்புறவர்களை ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அப்பா எப்பொழுதுமே கரத்துக்குள்ளாக வைத்திருக்கின்றீர்கள் அப்பா. அனைவரையும் அப்பா இப்படியே நீங்கள் வைத்திருப்பீங்களப்பா. உண்மையை மொத்தமாக அப்பாவை தேடும் போது எதுவுமே உண்மை அணுகுவதில்லை தான் அப்பா. அனைத்து ஊழியர்களையும் விசுவாசிகளையும் உலகம் முழுவதிலும் அப்பா அவர்களை எந்த மனிதர்கள் அப்பாவின் பிள்ளைகளுக்கு கை நீட்டினாலும் அதன் கை அவர்களை படவே படாது அப்பா. அவர்கள் தடுத்துடுவீங்களப்பா. அதே போல எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க தந்தையே. அப்பாவின் பாதத்தினை ஒப்புக்கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் அப்பா.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ.
4: பிரைஸ் லோட் அக்கா.
0: தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குமா போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் கடந்து வர, அவருடைய நீதி கடந்து வர, இந்த அநீதிகள் அநியாயங்க துன்மாக்கத்தில் இருந்து மக்கள் விடுதலை அடைய நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக இந்த தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஜீவனை காத்து ஜீவனோடு எழுப்பி மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் தந்து இந்த நிமிடம் வரை எங்களை காத்து நடத்துகிற கிருபைக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே தேவனே, அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆலோசனை தந்து ஆண்டவர் தகப்பனே எங்களை நடத்தி வருகிற அன்புக்காக ஐயா நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே அப்பா எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்பா இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் அப்பா எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக தகப்பனே யார் யார் இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட ரட்சிக்கப்பட உம்முடைய பிள்ளைகளாக மாற தகப்பனே அவர்களும் மற்றவர்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்காண்டவர் கத்தாவே. இந்த சங்கம வானொலியானது தகப்பனே கத்தாவே அப்பா உலக நாடு முழுவதும் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர் தேவனே கத்தாவே. இந்த வானொலி மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற மக்களும் உம்மை நோக்கி வர உம்முடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி வர ஆண்டவரே தேவனே ஒவ்வொருவரின் காதுகளில் அப்பா இந்த ஜெபங்கள் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கத்தாவே எங்களுடைய ஜெபங்கள் தகப்பனே நீங்கள் இல்லை என்று சொல்லாதபடி ஒவ்வொன்றையும் எங்களுக்காக தந்து அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடங்களில் வந்து சாட்சி கூற வைத்திருக்கிறீங்களையா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எப்போதும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக அப்பா நன்றி நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாக தேவனே எங்களுக்குள்ளும் நல்ல ஞானத்தை தாங்காண்டவர் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் கத்தாவே ஆவியானவர். அப்பா அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்பா இன்னும் கூடி வருகிறதே தகப்பனே, இந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை நீங்கள் ஒழித்து போட வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே தேவனே கத்தாவே. அப்பா இப்படியான மக்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி உம்மை நாடி வர அப்பா இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே உமக்கு ஒரு பயப்படுதல் பயப்படும்படிக்கு தேவனே ஒவ்வொருவரின் இதயத்தை கழு ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்காண்டவரே. அநியாயங்கள் அக்கிரமங்கள் வாதைகள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகிற காலம் உம்முடைய வருகை கிட்டி விட்டது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கத்தாவே ஞானமாய் நடந்து கொள்ள ஞானத்தோடு நடக்க ஏந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தட்டி எழுப்புங்காண்டவரே தகப்பனே. இருட்டிலே பிள்ளைகள் வெளிச்சத்தில வரும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே தேவனே கத்தாவே. இந்த உலக காரியங்களினால் உலக இச்சைகளினால் தகப்பனே ஒருவருக்கொருவர் பொறாமை ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே யார் யார் எப்போ விழுங்குவேன் என்று அப்பா தகப்பனே இப்படி தவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என் தகப்பனே இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை அன்பை கொடுங்காண்டவரே தகப்பனே கத்தாவே. கொரிந்தியர் 13 உண்டு கொரிந்தியர் 13 சொன்னது போல அன்பே பெரிது ஆண்டவரே. அன்பை எல்லா அன்புதான் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தாங்கும் ஆண்டவரே. எல்லா சகிப்பு தன்மைகளையும் தாங்கும் என்று அந்த வார்த்தைகள் வசனங்களை வாசித்து ஆண்டவரே அதை கேட்டபடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவரே தகப்பனே கத்தாவே கூட இருங்காண்டவரே.
5: ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அநியாயங்களை நாடி போகாதபடி, அநியாய காரியங்களில் ஈடுபடாதபடி, மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்யாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தங்கள் பொறுப்புகள் என்னதென்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா இதற்கு எதிரான காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே, ஏமாற்றுகிறார்கள் ஆண்டவரே. அன்பை சொல்லி அப்பா எத்தனையோ பிள்ளைகள் அன்பினாலே கட்டுப்பட்டு ஏமாந்து போகிறார்கள் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கைகளை இழந்து போகிறார்கள் ஆண்டவரே, டிப்ரெஷனுக்குள்ளாகி போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான அநியாயமான காரியங்கள் அக்கிரமமான காரியங்களை செய்யாதபடிக்கு அன்பே பெரிது, அன்பே தூய்மையானது என்று அப்படியான ஒரு தூய்மையான அன்புகளோடு பகிர்ந்து கொள்ள என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு பெரியார்களோடும் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் வீண் போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமல்ல ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கட்டி அணைத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்துருவானவன் வெக்கப்பட்டு போகும்படியாக நீங்கள் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயங்களை தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அப்பா நியாய பிரமாணத்தின்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலிய நடத்துற இந்த சகோதரன் குடும்பங்கள் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த வானொலி ஆண்டவரே எல்லாருக்கும் சந்தோஷமாக மாற்றியுள்ளது ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு சமாதானமாக நிறைந்துள்ளது ஆண்டவரே. இந்த வானொலியை அப்பா நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சகோதரன் மூலமாக நடத்துகிற தயவிற்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரன் மென்மேலும் ஆண்டவரே இனி வருங்காலங்களில் மென்மேலும் ஊழியங்கள் செய்யவும் ஆண்டவரே, வருகிற ஊழியங்களில் எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி தகப்பனே. அப்பா கர்த்தாவே இந்த வந்து ஜெபிக்கிற இந்த சகோதரி மற்றும் யாவரும் ஆண்டவரே அப்பா இதை அப்பா இப்போதும் கைப்பற்றி கொள்ள எந்த தடைகள் தடங்களும் பிரிவினைகளும் வராதபடி என் தகப்பனே. எல்லோரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த இடத்துல இன்னும் அதிகமாக தகப்பனே ஆத்துமாக்கள் பலகி பெருகவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் வரவும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த இடங்கள் ஒவ்வொரு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை அப்பா படிக்கிற வேலைக்கு போகிற பிள்ளைகளை தாங்க ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த நாளிலும் என் தேவனே அப்பா இந்த 40th அனிவர்சரியை கொண்டாடுகிற இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா அந்த சகோதரி அப்பா தகப்பனே மென் மேலும் தன்னுடைய ஊழியங்களை செய்து வர ஆண்டவரே, சாட்சியாக இந்த சகோதரி மென் மேலும் திகழ்ந்திருக்க ஆண்டவரே. இந்த சகோதரியின் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து நோய் நொடியின்றி இருக்க வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, கூட இருப்பவரே ஐயா நன்றி ஆண்டவரே, துதி கன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்கு மேலாரவரே துதி கன மகிமைக்கு பாத்திரரே, கூட இருப்பவரே நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ராஜா நன்றி.
0: ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் புள்ளியோடும் மருமகனோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்
6: சிஸ்டர்
0: நீங்கள் இந்த பூமியிலே ஐந்து கண்டத்திலே எல்லா ஆத்துமாக்கள் மத்தியிலும் தேவனுடைய கோபாக்கினை இறங்கி விடாதபடி காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கோபாக்கினை வந்தால் பஞ்சம் இருக்கும் அல்லது யுத்தம் இருக்கும் அல்லது வியாதி இருக்கும், இத்தனையே ஆண்டவர் விலக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திர ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உன்னுடைய சம்பவத்தை நோக்கி பார்க்கிறோம் பாப்பா. இந்த அருமையான ஜப வேலைக்காய் மக்க நன்றிகள் எடுக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லவருமாய் இருந்த ஆண்டவரே, மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன், நீர் ஆண்டவரே அடைத்தவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. பாயுதோ ஆண்டவரே, பல உலகத்தில் இருக்கிற பல தேசங்களையும் நாடுகளையும் ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமும் ஆண்டவரே நித்தமும் நீதிகளாய் நீதிமான்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், அவர்கள் மத்தியிலே நீ தகப்பனாயிருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆண்டவரே சாட்சியின் உள்ள வசனத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அநேக தேசங்களிலே ஆண்டவரே தேவனை ஆண்டவரே அறியாம காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் உண்மை அறியாத மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா உமக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிறதான தேசங்களிலே ஆண்டவரே அழிவையும் ஆண்டவரே அப்பா இதோ பாவம் நிறைந்த ஆண்டவரே தேசங்களை நீர் ஆண்டவரே அக்னியாலும் ஆண்டவரே அப்பா இதோ உலகத்தை ஆண்டவரே பாவத்தினால் நிறைந்திருந்த நேரத்திலே தண்ணீராலும் அடித்து போட்டதை நாங்கள் ஆண்டவரே வேதத்திலே படிக்கிறோம். அப்படி ஆய ஆண்டவரே இந்த தேச மக்கள் எல்லாம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மேல் உழா விழாதபடிக்கு அப்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்திலும் இல்லாத பட்சத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த கொடிய நோயினாலும் ஆண்டவரே சண்டையினாலும் அதே நேரத்துல போரினாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்த ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே யாரெல்லாம் உன்னை அறிந்திருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் நீ காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சிந்திக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே யோதா குமாராவை அழைத்த நேரத்திலே ஆண்டவரே ஒரே ஒரு நீதிமான் இருந்தார் என்று ஆண்டவரே லோத்தை நீர் அங்கிருந்து ஆண்டவரே வழியை அழைத்து வந்த தேவன் அப்படியாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அந்த நாட்டில் உள்ள அநேக ஜனங்களும் ஒருவரும் உயிர் படிக்காதபடிக்கு ஆண்டவரே மாண்டு போனார்கள். அப்படியா இந்த உலகத்திலே ஐந்து கண்டத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு தேசம் மக்களையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம்ப்பா. அவர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய சுவிசேஷம் அறிவிக்க படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெளியரங்கமா எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இதை கேட்டும் கேட்காமலும் ஆண்டவரே அப்பாத வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமலும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ஒழுகிறதை பார்க்கிறோம், வாழ்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அப்படி ஆயில்லாதபடிக்கு அப்பா உம்முடைய ஜீவன் உள்ள வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இது அறிக்கையிட்டு அப்பா தேவ வசனங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாய் அவருடைய ரட்சிப்பையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சபிக்கிறோம். அப்படி மீளாத பட்சத்திலே நோயினாலும் ஆண்டவரே சண்டை போர்னாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மடிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு தேசத்திலும் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்மை ஆண்டவரே நீ நடந்த பாதையில நடக்கத்தக்கதாக விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாரமேனோ என்றால் தேவனையே நாங்கள் ஸ்தோத்தரிப்பு என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியாய் ஆண்டவரை குடும்பம் குடும்பமாய் தேவனுக்காக ஜீவிக்க தேவனுடைய வழியில நடக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இந்த அந்த கண்டத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா தேச மக்களும் உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆனாலும் சாத்தான் பல இடங்களிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஏமாற்றி ஆண்டவரே அவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆள் சேர்க்கிறபடியால் அதிலிருந்து விட்டோம் பிரிந்தோம் தேவனை பற்றி கொண்டோம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பி பிழைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தான் எதிர்த்து நிற்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒருவரும் போக கூடாதபடிக்கு அநேகமான பாவ காரியங்களையும் இச்சைகளையும் இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் இந்த உலகத்திலே அநே எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் கொண்டு வந்திருக்கிறபடியால் இதிலிருந்து மீண்டு வருவதே இந்த பிள்ளைகளுக்கு பெரிய பாரமா இருக்கிறபடியால் தேவனுடைய வசனம் மட்டுமே இவர்களை உயிர்ப்பிக்கும். தேவன் வசனம் மட்டுமே இவர்களை காப்பாற்றும். தேவ வசனத்தை யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆண்டவரே படிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் கிடைத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்து தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் வழிவகுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய சூழ்ச்சிகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த சாத்தானுடைய வலையிலே இவர்கள் எல்லாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவ ஆவியினால் ஆண்டவரே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுடைய ஆண்டவரே அக்னி வஸ்திரமான ஆண்டவரே வசனங்கள் இவர்களுடைய ஆண்டவரே எண்ணங்களிலே நிலைத்திருக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இந்த தேசங்களுக்கெல்லாம் நீரே ஆண்டவரே தலைவராக உயர்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். உம்மிடத்தில் வந்துகிறவர்களை ஒருபோதும் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன், இன்னும் யாரெல்லாம் வர வேண்டும் என்று ஆண்டவரே அவனோடு காத்திருக்கிற தேவன், அப்பா நீர் அழைக்கிற அழைப்பு அநேக ஜனங்கள் காதுகளிலே விழுவதில்லைப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளுடைய காதெல்லாம் மந்தமாகவும் பார்வையெல்லாம் அங்கு குருடாகவும் இருட்டிலே வாழ்வதற்கு துடிக்கிறதான் அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணவும் வெளிச்சத்தில் நடக்கவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா அஞ்சு ஐந்து கண்டங்களிலும் இருக்கிறதான எல்லா தேச மக்களையும் உடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களையும் கொண்டு வருகிறோம். இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களும் ஏதோ பேருக்காக ஆண்டவர் கிறிஸ்துவர் என்று இல்லாதபடிக்கு அநேக நாடுகளிலே கிறிஸ்துவ தலைவர்கள் இன்று ஆட்சி செய்கிறார்கள். அவர்களும் ஏதோ பெயருக்காக ஒரு கிறிஸ்துவ என்று சொல்லுகிறபடியால் அவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவரே அது வெறுமையா இருக்கிறதை பார்க்கிறோம்ப்பா. அதன் மூலமாக இந்த உலகத்திலே பல இடங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தை ஆண்டவரே வைத்த தேவன் ஒருவரே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை தரக்கூடிய தேவன் ஒருவரே ஆண்டவரே, இந்த உலக மக்கள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளையில ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அப்பா அவரோட குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தந்து தேவ பரிசுத்த வல்லமை ஆவியானவர் ஆண்டவரை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே அப்பா எல்லா வழியிலும் ஆண்டவரே இவர்களை உண்மை ஆண்டவரே எப்போதும் அவள் முன்பாய் நிறுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கம ஊடகத்தை நடத்தி இதன் மூலமாய் அநேக ஜனங்களுக்கும் நாடுகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்க இந்த வேளையை ஆண்டவரே இந்த ஊடகத்தை நீர் வைத்திருக்கிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே இந்த சங்கமும் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல ஆரோக்கியக்கும் பலனை தாங்க இந்த வேளையில் கொடுக்க தாவே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து வழி நடத்தி இந்த சங்கமும் ஊடகத்தை இன்மேன்மேலும் ஆண்டவரே அநேக ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரை கேட்கவும் ரட்சிப்படையும் கர்த்தர் இது ஒரு தூதனாக பயன்படுத்தி வழியும் நடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். இவரோடு கூட இவர் மனைவி பிள்ளைகள் பெயர் பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் சொந்த மந்தங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இவர்கள் வாழ்கிறதான இடத்திலேயே தேவன் நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல உதவிகளையும் தந்து இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்தில் இந்த பிள்ளைகள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். அப்படி ஆயிக்கூட இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த திருமண வாழ்வை 40 வருடம் திருமண ஆலை ஆண்டவரே இந்த நேரத்திலே நினைவு கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு நாங்கள் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நாங்கள் ஆண்டவரே ஒரே குடும்பமா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் எப்போதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தயவில் எப்போதும் இருக்கவும் உம்முடைய ஆண்டவர் காரணியம் இவர்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவோம். இந்த குடும்பத்தை சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயமுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நர்மையான ஆண்டவரை ஜப வேலையே துவத்து வழங்குறதான ஜனக் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அந்த வீட்டிலே இருந்து வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் ஒரு எதிர்காலத்திலே ஆண்டவர் ஒரு நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்வு தந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையாவற்று ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
0: கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்கள்லே உதற்கு உதற்கு கீழ்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதனாலும் அழிவுகள் எங்களுக்குள்ளே எங்கள் மக்களுக்குள்ளே இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்படியவும், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்படியவும், பெரியவர்களை இந்த மாணவர்கள் மதிக்கவும் தேவன் தாமே இந்த நாட்கள்ல இவர்களுக்குள்ளே அந்த கற்றுக் கொடுக்கவும் நீங்க ஜபத்திலே வழி
7: இலவசம் கொடுக்கறதுக்கு எந்த இலவசமும் கொடுக்கூடாது.
8: ஹாலேலூயா, சூத்திரம் பா, சூத்திரம், சூத்திர ராஜா, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட காண செய்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் தேவ தயவு எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உமது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி வழி நடத்துற அன்பிற்காய் சூத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா உமது தயவிலே எங்களை நடத்தி வர உமது அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா இப்பொழுது கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம். இந்த நாளிலே கீழ்ப்படிதல் இல்லாத மக்களாய் அநேகர் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் நீர் எல்லா மக்கள் ஒருவருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு சூத்திரம். நீர் எப்படி அப்பா பிதாவுக்கு ஆண்டவரே நீ சிலுவையில் மறிய பரியந்த நீர் அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தீரோ அதே கீழ்ப்படிதலின் நாவினாலே மக்களை நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். கீழ்ப்படிதல் அதிக முக்கியமா இருக்கிறது. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியமா இருக்கிறபடினாலே அந்த கீழ்ப்படிதலை நாவினாலே எல்லா பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அதே இதனால வருகிறதான அழிவுகள் எல்லாவற்றிலும் விடுதலை விடுவித்து தேவன் தாமே நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் போது தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கிறது போல, எந்த அழிவுகளும் வராத இருக்கிறது போல அப்பா பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பா அப்படியாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆயுசின் நாட்களை நீர் கூட்டி தரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக வேதம் சொல்லுகிறது, அதனை அறிந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து வாழ பெற்றோர்களும் இதனை இந்த வசனங்களை எல்லாம் உணர்த்தி சிறு வயது முதல் கொண்டு அவர்களை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே இசப்பா உமக்கு சூத்திரம். பல்கலைக்கழகத்திலும் ஸ்கூலிலும் ஆண்டவரே பார்க்கும் போது மாணவ மாணவிகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில்லை ராஜா. அப்படியாக இருக்கின்ற வேலையிலே அப்பா நீர் எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு கீழ்ப்படிதல் நாவினாலே நிரப்பி அவர்கள் கர்த்தாவே சோத்திரம் டீச்சர்ஸ்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவர்கள் அதன் மூலியமாய பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பெரியவர்களை பார்க்கும் பொழுது கூட அப்பா இந்த சிறிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு கீழ்ப்படுத்தல் இல்லை, அவர்களை கேலி கிண்டலுமாய் நடத்துகிற காலமாய் இருக்கிறபடினாலே அந்த அப்பேற்பட்ட பிள்ளைகள் கூட ஆண்டவரே மனம் திரும்பி பெரியவர்களை மதித்து பெரியவர்கள் சொல் கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியே கூடப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து வாழ்வது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது அது எத்தனையோ நல்லதா இருக்கிற காரியமா இருக்கிறது என்பதை உணர்ந்து குடும்பத்திலே ஆண்டவரே கணவன் மனைவி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா கீழ்ப்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது போல எல்லா சபைகளிலும் இந்த கீழ் ஊழியர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து எல்லா மக்களையும் கீழ்ப்படுதல் நாவினாலே நிரப்பி வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு வளமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பிறகு செய்யுங்க. இன்னுமாய் கூட கர்த்தாவே இணைந்து நேரத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட ஆண்டவர் நீர் அப்பா பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் சோத்திரம் இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகளையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமா கர்த்தாவே இந்த நாள்ல 40 வருட ஆண்டுகள் திருமண வாழ்வை வாழ்ந்த அந்த சகோதரிக்காக சோத்திரம் அப்பா, சகோதரனுக்காக சோத்திரம். இன்னுமாய் அவர்கள் அதிகமான திருமண நாளை காண கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனையும் மக்கள் சோத்திரம். மற்றபடியாய் கூட ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னை ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கண்ண மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
9: நாமே நம்ம ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேட்டர், உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
8: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
9: ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
10: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
9: நீங்க யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அழிவுள்ள தேசங்களுக்காகவும் அங்கிருக்கிற தலைவர் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு நீதியாய் ஒரு நல்ல முடிவாய் எடுத்து இந்த யுத்தங்களை ஓய பண்ண வில்களை முறிக்க கத்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. இந்த கடைசி நாட்கள்லயே தேவனே, தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த தேசங்களை உருவாக்கினவரே, தேச தலைவர்களை ஏற்படுத்தின தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள் தேவனே பிதாவே, எல்லா அழிவுகளையும் நீங்கள் பாக்குறீங்க ராஜாவே. எல்லா சீர்கேடுகள், கொடுமைகளை பாக்குறீங்கள ஐயா என் தேவனே. உம்மை தள்ளி, உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே, தேசங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக. ஓ நன்றி ராஜாவே. தேவனே, இந்த கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களே ராஜாவே. தேவனே அப்பா, கிருப செய்யுங்க அப்பா தேவனே. ராஜா கூட இருதயங்களை உம்முடைய சித்தத்தின்படி அப்பா பிதாவே நீங்கள் திருப்புகிற தேவன் அப்பா பிதாவே. தேவனே, ஒவ்வொரு தேசத்தினுடைய இருதயங்கள் சிந்தைகளை நீங்கள் திருப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. தேவனே, உங்களுடைய பரத்திலுள்ள ஞானத்தினால இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே, இவள் இந்த கிரிய சேர மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் இவள் வெளியேறுவதாக. தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த உலகத்தின் ஞானத்தினால தேவனே அப்பா நீங்கள் அவமாக்குறவனப்பா பிதாவே. உம்முடைய பரத்திலுள்ள ஞானத்தினாலே தேவனே இந்த தேசத்தில் அதிகாரிகளை புறப்படுங்க. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை என் தேவனே ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்கள் அப்பா பிதாவி. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே இந்த தேசங்களுக்கு. நீங்க சொல்ல ஆகும் அப்பா, நீங்கள் கட்ட நிற்கும் என் தேவனே. எல்லா அழிவுகளிலிருந்து தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதா. தேவனே, உம்முடைய வார்த்தையினாலே தேசங்கள் கட்டப்பட கிருபை செய்யும். உம்முடைய சுவிசேஷம் தேவனே இந்த தேசம் அங்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேச தலைவர்கள், அதிகாரிகள், இராணுவத்திலுள்ள மக்கள், தேசத்து மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்படாதவனே கிருபை செய்யுங்களப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி
11: தேவனே இந்த மக்களை தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு தேவனே உமை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுதப்பா தேசங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே வாக்கு மாறாதவரே அப்பா பிதாவே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே பிறப்பின் வாசல்ல தேசங்களுக்காக ஜபிக்க தேவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனத்தின் ஆவிய கொடும் அப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்க, அன்பின் ஆவிய கொடுங்க இயேசு ராஜாவே. என் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா, என் தேவனே கிருபை செய்யுங்கள். ஒவ்வொரு தேசங்கள் உள்ள சபைகள் தேவனே தேசங்களுக்கு பொறுப்பா இருக்கிறது தேவனே பிதாவே. அந்த சபைகள் மூலமா தேவனே அற்புதங்கள் அதிசயம் நடக்க தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்திரையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன்னு சொன்ன தேவனே அப்பா பிதாவே இவருடைய முழங்கால் யாவும் முழங்க தேவனே கிருபை செய்யுங்க. உடைய நாமத்துக்கு முன்பாக நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை பண்ண தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, பிரகாசம் உள்ள மனக்கண்களை என் தேவனே இவளை கொடுங்களப்பா பிதாவே. தரிசித்து நிலமாதவள் விசுவாசித்து நடக்க உடைய விசுவாசத்தின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக தேவனே. தேச தலைவர் அதிகாரிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அவருடைய நுகத்தடியெல்லாம் முறிக்கப்படுவதாக. ஓ தேவனே இந்த தேசத்தில் அதிகாரிகளுக்கு விடுதலோடும் மனந்திருப்போம் அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீங்களப்பா. நீங்களே சர்வ வல்லமுள்ள தேவன், யெகோவா தேவன் என்பதை இந்த மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த தேசங்களையும் தேசத்து மக்கள் தலைவர்களை நீங்கள் பொறுப்படுங்கள்.

0: நன்றி என் தேவனே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, சகலத்தையும் சகல தேசங்களையும் புதிதாக்குங்கப்பா பிதாவி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அப்பா, ஒவ்வொரு தேசத்தலைவனும், ஒவ்வொரு தேசத்து மக்களும் அறியத்தக்கதாக தேவனே பிதாவே. கிருப செய்யுங்க அப்பா பிதாவே, கிருப செய்யுங்க. நமக்குடைய பலவீனத்திலே பலங்குணங்கள் ஆவியானவரே, ஓ நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் ஆவியை தேசத்து மக்கள் அனைவர் மீது ஊற்றுங்க அப்பா, தேச தமிழ் மீது ஊற்றுங்க அப்பா பிதாவே. திடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஓ கடைசி நாட்களிலே சத்துடைய சகல காரியங்களை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனே பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்ததுக்காய் நன்றி ராஜாவே தேவனே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா பிதாவே. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தேவனே யுத்தம் பண்ண கிருப செய்யுங்க அப்பா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் அல்லப்பா பிதாவே. வானம் மண்டலங்களில் பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேசத்து மக்கள் தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிசாசாருடைய துரத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ராணுவ மக்களை விட்டு தேசத்தல் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா தேசம் எங்கும் எல்லி இளங்கும் தேவனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசு ராஜாவே. அக்கினி மாதிரி தேசம் எங்கும் ஒவ்வொரு எல்லையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. தேவ தூதரனை அனுப்பி தேவனே தேசங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே. அப்படியாக நீங்கள் கடைசி நாட்களிலே செய்ய போற்க நன்றி ராஜா. ஜபத்தை கேட்கிற தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி இவர்களுக்கு ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா, அதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சோசம் ஐயா. எங்களுக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதா. தேவனே இந்த ஜப குழுவை தேவனே உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பணுங்களப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா பிதாவே, ஆவியிலே அனல் உள்ளவளாய் மாற்றுங்கப்பா பிதாவே. உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியை தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி நன்றி ராஜாவே. தேவனே பொறுப்பணுங்களப்பா. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாளோ உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. தேவனே இந்த 40 வருடமாக தேவனே திருமண காரியத்தை தேவனே கொண்டாடுகிற தேவனே அந்த அனிவசரியை நீங்கள் பொறுப்பிடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த 40 வருஷத்துக்கு பிறகு புதிய காரியங்களை நீங்கள் செய்ய போற்க நன்றி அப்பா பிதாவே. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அப்பா இந்த 40 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பத்திலே நீங்கள் செய்ய போற்காய் நன்றி. கணவன் மனைவி ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவினாலே நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதியுங்க. நல்ல சுகபலத்தை கொடுத்து நீடி ஆயுசை கொடுத்து தேவனேச கையிட்டு சேர ஒவ்வொரு காரியங்களை வாய்க்கப்படுங்களப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க, கணவன் பிள்ளைகளை புறப்படுங்களப்பா பிதாவே. செய்யும் மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. மற்றவளுக்கு ஆசீர்வாதமா அவளை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தை பொறுப்படும் அப்பா. ஏற்ற துணியை கொடுத்தவளை ஆசீர்வதியுங்கப்பா. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியுங்க. இவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. அதே போல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவி. ஆசீர்வதியுங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
0: ஆமீன். அப்படியே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord, brother. Kuna, brother. Praise the Lord, Ningal.

0: ஆண்டவர் பரலோகத்தினாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உடைய சகோதர வந்தனிக்கிறோம் ஐயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி வார்த்தைக்குள் இருந்து செயல்படுகிற வார்த்தை ஆகிய தேவனே உமை சோதிக்கிறோம் ஆண்டவர. வார்த்தை காற்றாக மாறி வானங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உமை சோதரிக்கிறோம். வார்த்தை தண்ணீராக மாறி சமுத்திரங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உமை சோதரிக்கிறோம். வார்த்தை அக்னியாக மாறி பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரே உமை சோதரிக்கிறோம். வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம், உமை சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இலங்கை தேசம், இந்திய தேசத்துல கத்தாவே விசேஷமாக இருக்கிற தமிழ் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகம் சொல்லுகிறது இந்த தமிழ் மக்களுடைய டிஎன்ஏ இந்த உலகத்துல அதிகமாய் இருக்கிறது, ஆண்டவரே அதிகமாய் பரவி இருக்கிற உலக நாடுகள்ல பரவி இருக்கிறது சொல்லப்படுக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஏற்படுதும் எல்லா தமிழ் மக்களுக்குமாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தமிழ் மக்களையும் ஒரு நோக்கத்தோட நீர் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த மொழிகளும் கர்த்தாவே ஆதி மொழிகளில ஆண்டவரே ஒரு முக்கியமான மொழியாக கருதப்படுகிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களில் ஒருவராகிய ஆண்டவரே தோமாவும் இந்த தமிழ் மக்களுக்குள்ள நீர் அனுப்பி உம்முடைய சுவிசேஷத்தையும் அன்பையும் எங்களுக்கு அனுப்பின தேவன் ஆண்டவரே. இதோ உம்முடைய நேரடி பார்வையில இருக்கிற இந்த தமிழ் மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய அன்பை எங்கள் மீது ஆண்டவரே அனுப்பினதற்காக செலுத்தினதற்காக ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்துக் கொண்டதற்காக உம்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாமே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழ் மக்களும் கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் உமக்காக வைராக்கியம் கொண்டு எண்ணம் அநேகர் ஆண்டவரே உம்மண்டையில் இழுத்துக் கொண்டு வரத்தக்கவர்களாக செயல்பட எண்ணம் கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. தமிழ் மக்களுக்குள்ளே ஆண்டவரே விசேஷமாக கர்த்தரை அறிந்த மக்களுக்குள்ளே போட்டிகள் காணப்படாதபடிக்கு, பொறாமைகள் காணப்படாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் காணப்படாதபடிக்கு, ஆண்டவரே நான் பெரியவன் நீர் பெரியவன் என்று காணப்படாதபடிக்கு எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக் கொண்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், தமிழ் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்திலே நடந்து கத்தாவே தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு தப்பி கொள்ளத்தக்கவர்களாக சாந்தமும் மனத்தாழ்மையும் கத்தாவே கத்தருக்கு கீழ்ப்படிவுகளோடும் கூட ஒவ்வொரு தேவ மக்களும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்லத்தக்கதாக அறியாத மக்கள் கர்த்தாவை உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞான முடியவர்களாய் தேவ மனுஷர்கள் மாறி கர்த்தாவை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி கொடுத்து ஜனங்களை கர்த்தாவை பாவங்களிலிருந்து விலகி வரத்தக்கதாக அவர்களுக்கு வரப்போகிற அழிவுகளிலிருந்து விலகி வரத்தக்கதாக ஞானமாக சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சுவிசேஷங்களை கொண்டு சென்ற தேவ மக்களுக்கு உதவி செய்வீராக. ரட்சிக்கப்படாத மக்களும் கர்த்தாவே அதை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவீராக. நானே என்னை தவிர வேறே தேவன் என்று சொல்லுகிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பார்க்கிறார்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே வாழ்க்கையும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டையில வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் இந்த தமிழ் மக்களுக்காக மன்றாடுகிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுகிறோம், எங்களுடைய குடும்பங்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே பிதா, ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் உம்மண்டையில வரான் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நீர் அழைப்புதலை அனுப்புகிறோம். எத்தனையோ பேர் இழுத்துக் கொண்டு விடுகிறேன். புரிந்துணர்வுகள் இல்லாதபடிக்கு கத்தாவை புரிய வேண்டிய விதமாய் புரிந்து கொள்ளாதபடியினாலும் எத்தனையோ பேர் தங்களை மறுபடியுமாய் உலகத்துக்கு விட்டு போட்டும், மறுபடியுமாய் சத்ருவானவருடைய திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தும் பின்வாங்கி நிற்கிறார்கள். கத்தாவை அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டும் அவர்களும் சபைக்குள்ளே வந்து சேர கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கும், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்ட கர்த்தாவை மனம் திரும்பி வரும் என் ஆண்டவருடைய தமிழ் மக்களுக்கு நீர் உதவி செய்வீராக உலகம் முழுவதும் தமிழ் சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ அவர்கள் அந்த சத்தங்களை எல்லாம் கேட்டு தகப்பனே, ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செவிக்கிறேன். ஐயாம், உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தமிழ் இனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக, அவர்களுடைய கண்களை துறப்பீராக, அவர்களுடைய நம்பிக்கைகளை உடைப்பீராக. தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்பதை கத்தாவே புரிந்து கொண்ட உதவி செய்வீராக செவிக்கிறேன். ஐயாம், நீரே பூமியை தண்ணியின் மேல் அத்திபாரப்படுத்தினீர் என்பதையும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் என்று நான் செவிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன். ஐயாம், அந்த சராசரங்கள் எல்லாம் நீரை உருவாக்கி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நிலைநிற்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்ட கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான இருளின் அந்தகாரங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக, தாங்கள் செய்கிறது என்னதென்று புரிந்து கொள்கிற கிருபைகளை கொடுப்பீராக நான் செவிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துறேன். ஐயாம், கர்த்தர் தம்மை இரக்கம் செய்வீராக, நீர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கர்த்தாவை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக என்று உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஐயாம், இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். ஐயாம், எத்தனையோ தேவ ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இதுவும் கர்த்தாவை எத்தனையோ ஜனங்கள் மத்தியில பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இதன் ஊடாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் கேட்கிற குடும்பங்கள் யாவும் ஆயத்தப்படுவதாக, கேட்கிற குடும்பங்கள் யாவும் கர்த்தாவை உமக்கு முன்பாக உத்தமம் உண்மையுமாய் நின்றும் தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறார். ஐயாம், ஆண்டவரே தகப்பனுடைய சத்தம் அவர்களுடைய வீடுகளுக்கு வருகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஏறுவதாக அசட்டை பண்ணாதபடிக்கு தங்களை தப்புவிக்கத்தக்கதான உணர்வுள்ள இறுதியங்களோடும் ஆண்டவரே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க என்ன உதவி செய்வீராக செவிக்கிறேன். ஐயாம், ஆண்டவரே இதனை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு எண்ணம் வேண்டிய கிருபைகளையும் ஞானங்களையும் தேவ பலன்களையும் கொடுத்து கர்த்தர் வழிநடத்துவீராக செவிக்கிறேன். ஆண்டவரே அது மாத்திரமல்ல கர்த்தாவே, தகப்பனே லெஸ்லியனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை வழிநடத்துவீராக. இதோ ஏன் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் வழிநடத்தி தொடர்ந்து அவர்கள் பயணிக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக செவிக்கிறேன். ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களையும் வழிநடத்துவீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல இணைந்து உமை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமென். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களையும் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
1: ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. இன்றைய நாளும் தகப்பனே, தொடக்கத்தை இந்த முடிவேறே ஆவியானவர் நடத்தி தந்தீர், எங்கள் ஜபங்களை கேட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே, உலக தேசத்தில் இருக்கிற ஆத்து மக்கள் யாவும் அழிவிலிருந்து விளக்கப்பட, அழிவிலிருந்து காக்கப்பட கர்த்தாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே அவர்கள் சிரசிலே உண்டாக கர்த்தாவே, அவர்கள் நாவிலே ஒலிக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யும். உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள் கர்த்தாவே, யுத்த நாட்டு தலைவர்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது பனிய போல உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இறங்கி கர்த்தாவே நீ நல்ல காரியத்தை, நன்மையான காரியத்தை நீர் இந்த தேசங்களிலே ஜனங்களுக்குள்ளே மக்களுக்குள்ளே செய்து முடிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேசிய நான் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே அவர்கள் செய்யற ஊழியங்களை கனப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா அப்பா பிதாவே உங்களை ஸ்தோதிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து நடத்தும் ஐயா ஆண்டவரே. என்னென்ன குறைவில இருக்கிறார்களோ அந்த குறைவுகளை நிறைவாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் 2 மணித்தியாலங்களாக தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு இந்தமான நாங்கள் வீதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியிலே இன்னும் 2 மணித்தியாலத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார், விடுதலை தந்தார் என்ற சுவாசத்தோடு இன்றைய நாளிலும் தனது 40th வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற பாஸ்டர் நகோமி லோகன், பாஸ்டர் எலிசா லோகன் அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்குவதாக, அதே வேளையிலே தேவ ஊழியருக்கும் தங்குவதாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல தேவ ஊழியரை இணைப்பு கொண்டிருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பிரிசலோட்டமா, பிரிசலோட்டமா, லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் தள்ளி விண்டோக்கு கிட்டவா அப்படியே நில்லுங்க, இல்ல கொஞ்சம் தள்ளி நின்று நீ கேளுமா. பிரைஸ் லார்ட். ஓகே, இன்றைய நாளிலே பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் 40th வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சங்கமம் வானொலி 22 வருடமாக நாங்கள் பிரைஸ் பண்ணியிருக்கிறோம், 11 வருடமாக நேரடி ஒலிபரப்பிலே கடந்திருக்கிறோம், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் முங்கடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். கொஞ்சம் தள்ளி
3: நிலைமையோ மாத்திரம் நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் கட்டாவே. தவிக்கிறார்கள் சுவாமி, அங்க போதென்று தெரியாமல் ஆண்டவரை அழைகிறார்கள் சுவாமி. அப்பனே இவர்களுக்கு ஆண்டவரே அப்பாரு நீதி செய்யற தலைவர்களாக இவர்களை நடத்துங்க. ஒடுக்கப்பட்ட யாவர்களுக்கும் நீங்க நீதி செய்யற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான நீதி இந்த ஆளுகையில் வரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே ஆண்டவரே, கர்த்தாவே ஐயா, தேசங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி, தேசங்களை எல்லாம் பாக்குறீங்க சுவாமி. ஆண்டவரை தேசங்களில் நிற்கிற ஆண்டவர் ஆணவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர்கள் எல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர், கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தரவாதத்தோடு உண்மையோடும் ஆண்டவரை காத்துக் கொள்ளுகிறவளாய் ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் நடத்துங்க சுவாமி. எந்தங்க நிலையில எல்லாம் நிற்கிறாள் சுவாமி, தகப்பனே அவருடைய காலங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவருடைய காலங்கள் எல்லாம் கரத்தில் இருக்கிற சுவாமி, எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் அவர்கள் தங்களை தாழ்த்தி கூடமா எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அப்ப அங்கிருந்தாலே இந்த தகப்பன் எங்களுடைய தயவுள்ள காரம் ஆண்டவர் அவர்களை நடத்துகிறபடி நான் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளோ வேண்டிக் கொள்ளுவோம். தேசங்களில் நடக்கிற கூக்குரல்கள் ஆண்டவரை, பஞ்சங்கள் வேலையில் ஆண்டவரை, போராட்டங்கள் ஆண்டவரே இவ்வளவு நடக்கிற சுவாமி, தகப்பனே இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இந்த கூக்குரல் எல்லாம் நீங்கி இவருடைய போராட்டங்கள் ஐயா நீரிலுள்ள போராட்டங்களா அவங்களுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுற போராட்டங்களாய் மாறட்டும் சுவாமி. மனுஷிக போராட்டம் வேணா சுவாமி, வேணா சுவாமி. தேவனே நீங்க தான் அப்பா சிரமத்தை கொடுக்கிற தேவன், நீங்க தான் அப்பா பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் பாக்குறீங்க சுவாமி, தினங்கோடிய குக்குரலும் சத்தலும் முத்தையும் கேட்கறீங்க சுவாமி. தேசத்துக்கு நன்மையை கொடுங்க சுவாமி. எங்களுடைய முகத்தை தேடுவார்கள் ஆனா சிரமத்தை தருவார்கள் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய முகத்தை தேடுவார்களா சிரமத்தை பெறுவார்களா வேண்டிக் கொள்வோம். தகப்பனே பத்தினி பசி ஆண்டவரே, ஒரு நேரம் இல்லாம தவிக்கிறவனுக்கு பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை அப்பா. அவருடைய சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். தேவனே நீங்க தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க சுவாமி, மாறுங்க. அதுக்கு வழி நீங்க ஆண்டவர். மக்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பெற்று முதலாவது வார்த்தைக்கு கீழ்படிந்த ராஜ்யத்தின் நீதியை தேடுவர்களாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே நீங்க போஷிக்கிற தேவன் சுவாமி, கூப்பிடுகிற காக்கைக்கு உணவளிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்பா அவருடைய கூப்பிடுதலுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவனா சுவாமி. கூப்பிடட்டும் சுவாமி, உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. கொடிய காலங்களில் ஆண்டவரை கேட்கிற வார்த்தைகள், ஆண்டவரை கேட்கிற செய்திகள், திடுக்கிடும் காரியங்கள், கிறக்கமற்ற காரியங்கள் அப்ப அந்த பொல்லாத காலத்தில் ஐயா நிக்கிற ஊழியக்காரவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். நிக்கத்தக்க விலனை கொடுங்க, ஜெயிக்கத்தக்க விலனை கொட்டுங்க சுவாமி. தகப்பனங்கள்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சத்ருவானவனின் பலமைய முறிக்கத்தக்க அபிஷேகம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த பொல்லாங்கெல்லாம் ஜெயிக்கிற வல்லமை வீரர்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. அப்பா இந்த ஊழியக்கார பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நிக்கட்டும் சுவாமி. எந்த விதத்திலும் ஆண்டவரே சாட்சி இழந்து விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் எதுவித காரியமாயிருந்தாலும் தகப்பனே நிலை நிக்கத்தக்கதாய், பசியோ பட்டணமோ சாவோ எதுவா இருந்தால் இந்த நாட்களை நிக்கட்டும் சுவாமி. நிக்கட்டும் ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இந்த காலத்தில் நிக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நிக்கிறார்கள் சுவாமி, எங்கெல்லாம் நிற்கிறோம். ரொட்டிப்பான அபிஷேகம் அவருடைய விலமல்ல, உங்களுடைய விலத்தினால் இடை கட்டி கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் இவர்களை நடத்துங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களிலும் சாட்சியுள்ளவர்கள் முன்மாதிரிகளாகும். இந்த நாட்களில் ஜனங்களுக்கு பின்பற்றுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் தகப்பனே விழுந்து போன ஒழுகிறாண்டவர். அப்பா உட ஊழியத்தை விட்டு ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் அநேகம் ஆண்டவரே, விசுவாசிகள் அநேகம் ஆண்டவர்ப்பின் மகிமே ஆண்டவரே, தகப்பனே உதாசீனம் பண்ணி ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற மக்கள் அதிகம் ஆண்டவர். ஐயா அவருடைய குருட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் சுவாமி. எங்கெல்லாம் என்ன காரியத்துக்காக விழுந்தார்களோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விழும்பத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. ஊழியர்களான உடைய நாமம் மாய்மைப்பட வேணும் சுவாமி. நாமத்தை தோசிக்காதபடி, கால்களை மிதிக்காதபடி தகப்பனே, சத்ருவானவன் சந்தோஷப்படாதபடி தகப்பனே, எங்களுடைய நாமத்தை ஆண்டவியத்திருவாய் மாறட்டும். மண்ணை போல இறக்கங்களிடத்தில் உண்டு சுவாமி, உங்களிடத்தில் உண்டு சுவாமி. அன்னிப்பையும் இறக்கத்தையும் பெற்று ஆண்டுகிறே. தௌளியர்களும் பட்டும் சுவாமி, தௌளியர்களும் பட்டும் சுவாமி. தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்பா உங்களோட பலன் வேணும் சுவாமி, உங்களோட பலன் வேணும் சுவாமி, உங்களோட வல்லமை வேணும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சுவாமி, நன்றி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. சபைகள் ஒவ்வொன்றும் காண்கிறது பூமியும் கிடையாது, உங்களுடைய சபைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்க தான் அப்பா தலைவர், நீங்க தான் தலைவரா இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த சபைகள் எல்லாம் கேட்ட பிரகாரமாய் கீழ்படுகிற சபைகளாகும், பரிசுத்தம் உள்ள சபைகளாகும். ஐயா உங்களை வருகை இது பார்த்து கொண்டு இருக்கிற சபைகளா, குடும்பம் குடும்பமா சபைகளில் நிக்கட்டும் சுவாமி, சபைகளில் நிக்கட்டும் சுவாமி. ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஐயா வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களா, அவையோடும் உங்களை ஆராதிக்கிறவர்களாய், ஒரு மனமல்லவர்களாய், அன்பு உள்ளவர்களாய் சபைகளில் நிக்கத்தக்க ஆசீர்வாதம் நீங்கப்பா. சபைகள் நிக்கிற போதோர் மாறையும் ஆண்டவர் நடத்துங்கப்பா. கோடி வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே, அக்னியாய் ஆண்டவரே, பலிபீடங்கள் எல்லாம் நிரம்பி போதவர்களை நடத்துங்க சுவாமி. நடத்து, சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க. சத்துருவானவன் எல்லாவித போராட்டங்களிலும் இந்த ஆண்டவரே ஜெயிக்கத்தக்க பலனை கொடுங்க. எப்படியாவது உதவி உடைய கரவு ஒருவரையும் தாங்குங்கப்பா, குடும்பங்களையும் தாங்குங்கப்பா, நடத்துங்கப்பா. அப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே, அப்பா கடைசி நாட்களில் ஐயா இந்த சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அதுக்குத்தான் அப்பா வாரீங்க. அப்பா நீங்க கொடுத்த இதை அதிகம் கிரியத்தும் கூட ரத்தத்தையும் கிரியத்தினா கொள்ளப்பட்ட சபைகள் அப்பா. அப்பா தாங்குங்கப்பா, நலப்படுத்துங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுவோம். கடவை செங்கப்பா, ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சபையில் நிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே சுவாமி, கடைசி நாட்களில் நிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களோட வார்த்தையை எழுந்தாவிடமும் ஆண்டவரே, அப்பா அறிவித்துக் கொண்டு வருகிற காலம் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு அன்புள்ளப்பா. சாட்சியத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களை வாஞ்சியப்பா எழுதப்பட்ட வார்த்தையப்பா. இந்த வார்த்தையின் படி ஆண்டவர் இந்த நாட்களில் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிற காலத்தை தந்திருக்கிறீங்கப்பா, நந்திருக்கிறீங்கப்பா, நசந்திருக்கிறீங்கப்பா. ஒருவர் கோனு கட்டு போதும் சுத்தமல்ல என்று சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளவு அன்புள்ள தேவனால, எவ்வளவு இறக்கம் உள்ள தேவனப்பா. சகோப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே தந்திருக்கிற இந்த டெக்னாலஜி காலம் ஆண்டவரே, உட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வேகமா சொல்ல முடியும் அப்படி சென்று கொண்டிருக்கிற காலம். நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு மனமாய் உங்களோட வார்த்தை ஒன்றே எங்கும் ஆண்டவரே இருக்க வேணும் என்று சொல்லி அதற்காக இந்தியவளா இருக்க வேணும் சுவாமி. ஒரு மனமாய் உட வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிறவளா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். அதுக்கான பாலத்தை தந்திருக்கிறீங்க. அவருடைய வழிகள் எல்லாம் உங்களோட வழிகளா இருக்கட்டும் சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நீங்க வழி நடத்திங்க சுவாமி. அவர்களுடைய ஊழியத்துக்கு தக்கன நன்மையெல்லாம் நீங்க கொடுக்கிற தேவன் அப்பா. நீங்க பச்சவாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். அப்படியா உங்க குடும்பங்கள் எல்லாம் கனப்படுத்துற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டி சுவாமி, ஆண்டி சுவாமி. அவர்களுக்கா வேண்டி அப்பா இந்த நாகா இரண்டு தேசங்கள் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்கள் எல்லாம் விரலின் ஆதிக்கத்தில் இருந்து அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு வரவேணும் சுவாமி, வரவேணும் சுவாமி. அப்பா இந்த இடத்தில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளுங்கப்பா. அப்போ இவ்வளவோ வேதனைகள் கண்ணீர்கள் வியாதிகள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிறார் சுவாமி, தாங்கி பலம் கொடுங்க சுவாமி. அவர்களுடைய மனுஷ பலம் அல்ல ஆண்டவர், எங்களுடைய பலம் அவர்களை தாங்கி கொள்ளட்டும் ஆண்டவர். அங்க நிற்கிற ஊழியர்களுக்கு அமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரட்டும் சுவாம். அந்தகாரத்துக்குள் இருந்த ஒளி ஆச்சரியமான ஒளியிடத்து சேர்க்கப்படட்டும் சுவாமி. சகோபனே வழியில எவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் சுவாமி, நிற்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். இருந்த சேஷங்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி. சகோபனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அங்கெல்லாம் ஜபிக்கத்தான் அப்பா முடியும் ஆண்டவரே. நிறைவேற்றுறதேவன் நீங்க, கிரிய செய்யற தேவன் நீங்க, செயல்படுத்துற தேவன் நீங்க. உங்களால் ஆகும் ஆண்டவரே, ஆகாதும் இல்லை ஆண்டவரே, ஆகாதும் சோபனே. இறக்கங்களுக்கா மன்னிப்புகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே. அப்பா உங்களை வேண்டுதல் உங்கள சமூகத்தில் அடுகிறபடி நான் நன்றி சொல்லுறோம் சார், நன்றி சொல்லுறோம் அப்பா. அவர்களுக்காக வேண்டி சகப்பனே, இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வரணும். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காவனு இந்த இடத்தில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, வாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, கொடுக்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, ஒளிவ ஸ்தாபனங்களை நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அந்த இடத்து மக்களும் வாழ்வாதாரம் பெற்று தேவைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அறுபடியோ மகிழ் வேலையாட்களோ குறைவென்றோ அன்று சொன்னது போல தகப்பன் இந்த நாட்கள் மறுபடியும் மீதி ஆண்டவரே உடல் அறிவிக்கும் ஆண்டவரே. எல்லா மக்களும் அறுவடை செய்யப்பட வேணும் சுவாமி, எல்லா ஜனங்களும் அறுவடை செய்யப்பட வேணும் சுவாமி. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய அன்பை அறிந்த ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லுறவளாக மாற வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற பயங்கள் தாழ்வு நினைப்பெல்லாம் எடுத்து போட்டு எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, வேலைத்தளங்களோ பாடசாலைகளோ தெருக்களோ ஆண்டவரே நிற்கிறார்களோ சுவாமி. உங்களை அறியாத மக்கள் இல்லை ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்கு உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதப்பா, உங்களை வார்த்தை சொல்லப்படுகிறதப்பா ஆண்டவரே. உங்களை அறியாத என்று சொல்லி ஒருவர் நிற்க முடியாது சுவாமி. அந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது சுவாமி. இந்த காலத்திலோ ஆண்டவரே உங்களை அறியுற காலமாய் எங்கும் எல்லாம் நடக்கிற சுவாமி. சகப்பனே உங்களோட வார்த்தைகளை சொல்லுகிறவளாய் மாறட்டும். அப்போ ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம், எல்லா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நான்கிற மக்கள் காணாத மக்கள் கோடியப்பா கோடியப்பா கோடியப்பா அப்பா. இவர்களின் அதிகாரம் ஆண்டவரே இவர்கள் நீங்கி வெளிச்சத்துக்கு வருகணும் சார். இவர்களுக்காக வேண்டி அப்பா அந்த காலங்களில் மக்களுக்கு அப்படி அன்பு கழிந்து போன காலம் ஐயா, அன்பு கழிந்து போகணும். வாலியூர் பிள்ளையோட வாழ்க்கை அன்பில்லையப்பா, பாவம் அப்பா, அக்கிரமம் அப்பா, அநியாயம் அப்பா, குடும்பங்கள் மாத்திய பிரிவுகளப்பா. சகப்பனே அன்பில்லாமை ஒவ்வொரு ஒவ்வொரு பட்சிக்கு கொடுமை செய்யற காலமா இருக்கிற சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய உங்களுடைய அன்பான ஒரு விஷயம் தாப்பனே, உங்களுடைய அன்புதானப்பா சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டதான். எந்த மக்கள் நல்ல ஒரு விஷயம் ஆண்டவரை இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அன்பில்லாவிட்டால் இவர்கள் அழிந்து போவார்கள் சுவாமி, அன்பிந்து போவார்கள் சுவாமி. அப்பா அவியானவரே பின்மாறியா கூட அன்பு ஊற்று கூட அன்புதான் அப்பா வேணும். ஒவ்வொருவரையும் நிறைக்க வேணும், நிறைக்க வேணும் தேவ அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டவரும் உங்களை அறிய மாட்டான் சுவாமி. உங்களுடைய அன்பினால் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களை அறிந்தவர்களாய் அன்புள்ளவர்களாய் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. குடும்பங்களும் ஒன்று சேரட்டும் சுவாமி. பெற்றோர்களின் கண்ணை துடிக்க அப்படி ஒரு வாழ்க்கை மாறுச்சு சுவாமி. பெற்றுக்கொள்ளுங்கப்பா, பெற்றுக்கொள்ளுங்கப்பா. வாழ்க்கை ஆண்டவரே, இந்த காலங்களில் சத்ருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கண்டு ஆண்டவரே இழுத்து கொண்டு எத்தனையோ வழிகளில் அவனை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுன் சத்ருவானவன் கையிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும், பல வாலிப பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். இவருடைய பெற்றோர்கள் ஆண்டவர் மனந்திரும்பட்டும் உங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற வாஜிவனுள்ள தேவனே, மேற்கத்தக்க தேவன் நீங்க என்று சொல்லி அவர் உங்களமாய் கஞ்சி கண்ணீரோடு உங்களை பார்க்கட்டும் சுவாமி. இவருடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, இவருடைய வாழ்க்கைக்கு பதில் உண்டு, இவருடைய வார்த்தைக்கு பதில் உண்டு சுவாமி. இவர் மனம் திரும்ப வேணும், எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே ரசிக்கப்பட வேணும், மனம் திரும்ப எங்கிருந்தாலும் ஆண்டவரே எங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்ற ஆசீர்வாதமாய் வாழ வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டி தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளணும், அங்க வாழ்ந்த தேசம் அங்க வாழ்ந்த தேசம் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அருவறுப்புகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் தேசத்தை விட்டு நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா. கிறிஸ்தவ தேசம் ஆண்டவர் மிஷனரிகளினாலும் ஆண்டவழிக்காரனாலும் கண்ணீரினாலும் ஜபத்தினாலும் கட்டப்பட்ட தேசம் அண்ணா ஆண்டவரே நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா. மறுமிசான் நீங்கப்பா, மன்னிக்கிற தேவன் நீங்க தானப்பா, தேசத்தை திருப்புற தேவன் நீங்க தானப்பா. ஆசீர்வதிங்கப்பா அந்த தேசத்துக்கு நன்மையை, அந்த தேசத்தின் தலைவர்களை நடத்துங்க சுவாமி. எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டி உங்க தேசத்துக்கு ஒரு நன்மை ஒரு ரட்சிப்பு நீங்க தான் சுவாமி, நீங்க தான். எங்களுடைய மக்கள், எங்கள் உறவுகள், எங்க தாய்மார்கள் ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா விடுதலையை பெற்றவர்களா ஆண்டவரே. அளவேணும் சுவாமி, அளவேணும் ஆண்டவரே. இவர்கள் சிறை இருப்புகள் எல்லாம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள் ஒரு விசை. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய காலங்களை சொல்ல முடியாது, என்றையோ நாளையோ என்று தெரியாத பிள்ளா தவிர யாரும் அறிய முடியாது சொன்னவர். எப்பொழுதும் அந்த காலத்துக்கு ஆயத்தமாயிருக்க வேணும் சுவாமி. தகப்பனே தகப்பனு காலங்களோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. உங்களோட வருகை சமீபம் ஒன்று ஆண்டவரே. எங்களை இலங்கை தீவு, எங்களை இலங்கை தீவு அப்பா. வாழ்வடையட்டும், வாழ்வடையட்டும், வாழ்வடையட்டும், மனம் திரும்பட்டும், விடுதலை பெறட்டும். ஜனாதிபதிக்காம அவரோடு சேர்ந்து ஆண்டவரே இருக்கிற மந்திரிவர்களுக்கும் வேண்டிக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. எப்படியாவது இரண்ட தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி மக்கள் வாழ இந்திய தேசம் ஆண்டவரே, இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் இருக்கிற தேசம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்துக்குள் வந்து ஆண்டவர் அருகில் கண்கு திறக்கப்படு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா விக்கிரகங்களையும் பிசாசுகளையும் ஆராதித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே, இவன் உள்ள தேவனே உங்களை ஆராதிக்கிறவர்களா இந்த தேசம் மாறட்டும். 143 கோடி மக்கள் வாழ்ற தேசம், ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்களை சேவிக்கிற மக்களாக மாற வேணும். அங்குள்ள ஊழியக்காரன் கண்ணீரை ஜபத்தை கேளுங்க சுவாமி. எங்கெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறாள் சுவாமி, அவர்களை எல்லாம் தாங்குங்க, அவளை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எப்படியோ தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா உங்க ஒருவர் தான், உங்க ஒருவரால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், உட பாதுபடியில் ஜெபிக்கிறோம். ஜபத்துக்கு பதிலுண்டு ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் சார். அதை நீங்க செய்யறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். சகப்பனே, இந்த விலையிலும் ஆண்டவர் சங்கமன் ரேடியோக்காகவும் ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவர் தங்களுடைய 40வது அனுசரி கொண்டு ஆடுவர் அந்த குடும்பத்துக்காக. அப்பா நன்றி சொல்லுவோம். 40 வருஷம் எந்த அப்பனையும் கூட தயவுள்ள கரம் தாங்கி துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் அத்தீரம் அவர்களை தாங்கி அப்பா நடத்தின தேவனே, உங்களுடைய கரம் ஐயா, உங்களுடைய கரம் நன்றி சொல்லுவோம். அவர்களுக்காக வேண்டி மிகையான காலங்கள் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, சுகபலன் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வதிங்க. அப்பா சங்கமன் ரேடியோவும் ஆண்டவரே 27 வருடங்கள் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒன்றும் மனுஷர் இல்லாண்டவர், ஒரு மனுஷனால் இல்லாண்டவர், உங்களோட கிருபையும் கரங்க உங்களுடைய வழி நடத்துகள் ஆண்டவர் தாங்கி வந்த சுவாமி. ஒவ்வொருடைய மனிதனுடைய கையிலும் ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்க தானப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செக்கனும் ஆண்டவரை நடத்துகிறது தகப்பனே. தேவைகளை நான் சந்திச்சீங்க, அவர்களை வழி நடத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க, வாஞ்சைகளை நிறைவேற்றினீங்க. அப்பா எல்லாருக்கும் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுவோம். கிருபை அப்பா நன்றி, எங்களை குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இம்மட்டுமா ஆண்டவரே உங்களை சட்டையின் மறையில் வைத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாங்கி நடத்துறபடி நான் நன்றி ஆண்டவர். வேண்டிய ஆசீர்வாத வேளாண் சுகம் கொடுத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டு பிள்ளைகளை அரவணைக்கிறபடி நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. கடைசி வட்டம் மொழி வரி அப்பா, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. எல்லா கணம் துதியமாக உங்களுக்கே தான் ரசு நாமத்தில் வைக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவை, நல்ல பிதாவை. ஆமே, ஆமே, ஆமே.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தரை சித்தமானால் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் நேரடி ஒலிபரப்பில் சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜபங்களை கேட்டார் கத்தர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூம்மா. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் இணை இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
4: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன்.

0: ஆமென். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி.
1: Recording stopped.
0: சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி அப்ரிசி மாதம் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம், நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் கூட இணைய முடியும். சங்கமம் வானொலியின் ஜூமு கூடாகவும் இணைய முடியும், வாட்ஸ்அப்பு கூடாகவும் இணைய முடியும், அல்லது தொலைபேசி கூடாக கூட நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ கூடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் நேரடி ஒலிபரப்பிலே வேதாக மக்கள் பதில் வாய்வில் குயிஸ் நேரத்தில் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைப்பாளர்களாக இணைந்திருக்கிறார்கள் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், தேவ ஊழிய சௌரமா இந்த அதிகால வேளையிலே விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். தேவ ஊழியர் சுசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் இன்றைய நாளில் இணைவதாக கூறியிருந்தார், அவர் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே தேவ ஊழியர் சுசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
2: பிரைஸ் தி லார்ட் அண்ணா.
0: ஆமீன். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
2: எங்களுக்காக மகேந்திரமன்னா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் என்று எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளும் தாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு வார்த்தையின் ஆழத்தை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சி வேதாமத்திலே அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இந்த கேள்விக்கு விட எங்கே இருக்கின்ற என்பதை அறிந்து கொள்ளவும் நீர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்திருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்திய சங்கம வானொலி நிகழ்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜனத்தையும் ஆசீர்வதித்து கேட்பவரையும் ஆசீர்வதித்து வருகின்ற தெய்வ பிள்ளைகளையும் தொடர்புள்ள பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வரமுண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கதாமே எல்லாரோடும் கூட இருந்து சுத்தாவியானவரங்களை நடத்துவாராக. முதலாவது கேள்வி, மிதியாம் எங்கே மரணம் அடைந்தால், எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்?
0: என்னன்னா சீனாய் வனாந்தரத்திலயா?
2: இல்லை.
3: வந்த
0: கேள்விதான் மறந்து.
3: மிரியாம் வனாந்திரத்துல தான் அது பேர் ஒன்று இருக்கு. நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்
0: சொல்லுகிறேன் சொல்லுகிறேன்
3: மிரியாம் வாரம்
0: காதேஸ் வனாந்தரத்துல சீன் வராந்தரத்துல சேர்ந்து
2: சீன் வனாந்தரத்துல எண்ணாகமம் 21ல இருக்கு.
0: இருபது மூன்று ஓகே. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்திலே சீன் மராத்திரத்திலே சேர்ந்து இந்த ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ சீன் வனாந்தரத்தில் காதேசில்
2: சொல்லப்படுகிறது. தடிகள கொண்டு வந்து அறுத்த இடம் தான் அந்த எஸ்கோ.
3: எண்ணாகமம்
2: 13:24
3: வாசிங்க.
0: 13:24 வாசிக்கிறேன் என்றால் ரெக்கார்டிங்கில் போகுதானே. இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலைகளின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. எஸ்கோல் பள்ளத்தாக்கு.
2: யாருடைய பாதரட்சை பழதாய் போகவில்லை.
0: யாருடைய
2: பாதரட்சை பழசாய் போகவில்லை.
0: இஸ்ரவேலருடைய இஸ்ரவேலர் எல்லாருடைய
2: ஓமம் 29:5 இருக்கு. கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும்.
3: கேதுரு மரத்தில்
2: இல்லை.
3: கர்த்தருடைய சத்தம் பிளக்குமான
2: கேதுரு மரத்தை பிளக்கும். இது நான் கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும்
3: கர்த்தருடைய சத்தம் எங்கே தொனிக்கும். சங்கம வானொலிய தொனிக்கும்.
0: என்ன கேள்வி?
2: கர்த்தருடைய சத்தம் எங்கே
0: தோனிக்கும்.
2: இல்லை.
0: காதேசனாந்தரத்தில் உள்ள சீன் மரங்களே என்ன மரங்களே?
2: இல்லை இல்லை, அது அது கணக்க கிடக்குது. கர்த்தருடைய சத்தம் அது எங்கெங்கே கணக்க கிடக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு.
3: அந்த நீங்க சொன்ன விட எந்த அதிகாரத்துல இருக்கு?
2: எது
3: எங்க அந்த விட எந்த அதிகாரத்துல இருக்கு?
2: சங்கீதத்துல இருக்கு.
3: வாணி ஐயா
1: சொல்லுங்க ஐயா.
3: எங்க சத்தம் துணிக்குமா?
1: என்ன என்ன சத்தம்?
3: உங்களோட சத்தம் தான்.
1: வாய்ஸ் ஆஃப் காட் ரேடியோல துணிக்கும் ஐயா.
2: சவுண்ட்
1: கொஞ்சம் கூட்டிட்டு குறைச்சு.
2: சாலமோன் என பேரிட்டது யார்?
1: கத்தர்
2: கத்தர். 2 Samuel 12:24 இருக்கு. எந்த தீர்க்கதரிசி அதுக்கு பயன்படுத்தப்பட்டது? சாலமோனுக்கு கர்த்தர் நிமித்தம் என்ன பெயர் வைக்கப்பட்டது? எந்த தீர்க்கதரிசிக்கு அதுக்கு பயன்படுத்தப்பட்டது?
1: சொல்லுங்க.
2: எதிரியா என்றால் அர்த்தம் என்ன?
1: எதிரியா என்றால் என்ன அர்த்தம்?
3: எகிரியாவா?
2: யா,
1: என்ன சாமா? எதிரியாவா? என்ன சாமா?
2: ஏ ஏ எதிரி எதி தி யா
0: அட்டியோ மகன் மகன் அவரு கிட்ட மகனா
2: இல்ல அது என்ன அர்த்தம் என்று சொல்லி
0: அப்படி எப்படி ஸ்பெல் பண்றது?
2: ஒற்றக்கொம்பு ஜானா தீனா தீனா ஜாவண்ணா
0: ஒற்றக்கொம்பு
1: எதிரியாண்டு செடி சென்னால்
0: என்ன எதிரியாவா?
1: ஜேனா தீனாயா?
0: எதிரியா
3: தீனாவா?
0: எதிரியாவா?
1: யா ஜேனா ஐயா வடகழுத்து ஐயா வந்து அதாவது கொம்பும் போட்டு ஐயனா போட்டு
3: எதிரியாண்டா
0: எதிரியாண்டா என்ன அர்த்தம் அப்படியா?

0: Etti dice. பழைய ஏற்பாடு இல்ல.
1: ஓ பழைய ஏற்பாடுலாம் வருது தெரியுமா? மறந்துட்டு முந்தி ஞாபகத்துல இருந்தது. கொம்பும்
0: பழைய ஏற்பாடு இந்த புத்தகத்திலேயேமா?
2: ரெண்டு சாமி இல்ல
0: அப்படி சொல்லுங்களேன். ரெண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரமா?
2: இல்லை, சரி, பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருக்கு.
0: ஒன்று பன்னெண்டு அப்படி சொல்லுவாங்க.
3: பன்னெண்டாவது அதிகாரம்
2: இல்ல, பன்னெண்டு பன்னெண்டு அங்கால நீங்க முடியுங்க.
0: ஒன்று பன்னெண்டு. ஓகே, ஒன்று பன்னெண்டுல
3: ஒன்று பன்னெண்டா?
0: ஒன்று பன்னெண்டு இல்லையே,
3: பன்னெண்டாவது அதிகாரம் ஐயா.
0: ஒன்று சாமுவேல் பன்னெண்டாம் அதிகாரம். எங்க தேடி புரிஞ்சீங்க அந்த கேள்வி?
3: தேடி பிடிக்கிறதுல கடைசியில ஒன்றே தானே தேடி பிடிக்கிறோம். அது என்ன அடக்கம் பண்றதா? எதிரியாண்ட அடக்கம் பண்றதா? காண இல்லை. ரெண்டு சாமுவேல் பன்னெண்டுல
0: கடைசி வாசனம் இல்லையா?
3: அப்படி ஒன்றே காண இல்ல. எதிரியாவா? எதிரியா?
0: கோதுமை அறுப்பு நாள்ல நடந்தது இல்லை.

0: ஒன்று சாமுவேல் பதினெண்டுல இல்லையே.
1: ஐயா ரெண்டு சாமுவேல்.
0: அடே நானுமாண்டே
1: ரெண்டு சாமுவேல் காணே இல்லையா? அது
0: இருக்கு இருக்கு. ரெண்டு சாமுவேல் பன்னெண்டாம் அதிகாரம்.
1: அதுதான் நானும் சொன்னேன்,
0: சண்டை ஒரே பைபிள் தான் குரு என்ன.
1: சொல்லி காணையில் எதிரியாண்டு
0: பெயரிட்டான் அவன் திகதை நாத்தானே அனுப்ப அவன் கத்தர் நிமித்தம் அவனுக்கு எதிரியாண்டு பெயரிட்டான்.
1: அதான் பேர் சொன்னான். அவர் ஆளுந்த பேரோண்டு கேட்டான் இல்லையா? எங்கடா கையா
2: எதிரியா என்றால் அர்த்தம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், ஜீவியத்தை மாற்றுகிறார், கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன்.
1: எங்கடக்குமா இதுல
2: ரெண்டு சாமியல் பன்னெண்டு நானும் எழுதி வச்சிருக்கிறேன். 34 எழுதி வச்சுக்க, 34 இல்ல சோறு என்ன வந்துட்டு
0: நீங்க எழுதி வச்ச இடம் புள்ள.

0: ఇది పేరిట
1: ఎది తియా
0: அவன்
2: கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு ஜெதியாண்டு பேர் வச்சான்.
1: கூகுள் எழுதி பாருங்க ஐயா, ஏனா டெண்டு தீனா தீனா போட்டு யாவன்னா போடுங்க, போட்டீங்களா? அவர் நாத்தான் தீக்கதரிசி, அவர் தீக்கதரிசியாக நாத்தானே அனுப்ப அவன் கத்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியாண்டு பேரிட்டார்.
2: அது என்ன தெரியுமா ஐயா? நான் யானாவில் வர்ற யானா இல்ல ஐயன்னாவில் வர்றது இல்ல, அதை போட்டு நான் அதான்
1: வருங்க. கொம்பும் யானாவும் போட்டு ஐயா, ரெண்டு தரம் தீனா தீனா அப்படிதான் பைபிள போட்டுருக்கு.
2: அது சேம் வசனம் தான் ஐயா. அவன் தீர்த்ததை
1: ஏனண்டாலும் புலவிடாது. இப்ப ஏஐ ஒரு நாளும் புலவிடாது. ஏஐ வந்து அக்யூரேட்டா கொண்டு வரும் எல்லாத்தையும். ஏஐயோட சேட்ட முடியல. இப்ப
3: இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கேள்வியை கரெக்ட் பண்ணி விட்டீங்க உதவும் தானே.
1: துரோகம் துரோகம் என்று அலறினவள் யார்?
3: துரோகம்
1: துரோகம் என்று அலறினவள் யார்? இரவு முழுவதும் நடந்தவன் யார்?
2: யாக்கோபு
1: இல்லை.
2: யாக்கோபு இல்லையா?
1: இல்லை.
2: யாக்கோபு இல்ல. ஆபிரகாம்
1: இல்ல.
2: ஆபிரகாமும் இல்ல. தாவீத்
1: அவர்தான் வேதத்தில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சவர் ஐயா.
2: அதானே
3: நடந்தவனா? நடந்தவனா
2: ஏசாயா?
1: இரவு முழுவதும் நடந்தவன் ஆம்பளைதான், ஆனா வந்து அவர் வேதத்தில் ஒரு பெரிய சாதனை படைச்சவர்.
2: ஏசாயா
1: இல்ல.
2: சரித்திரத்திலேயே
1: மறக்க முடியாத ஒரு சாதனை.
4: சொல்றேன்,
1: இது உங்கள் விருப்பம். இது நேர் விருப்பம் இல்ல, உங்கள் விருப்பம். இது சரியா?
2: இரவு
1: பகலும் இல்லையா, இரவு முழுவதும் நடந்தவர்.
2: என்ன
1: என்ன ஜன சொன்னீங்க?
3: அடுத்ததையா,
1: வேட்டையில் வல்லவன் யார்? அடுத்தது வந்து வில்வித்தையில் வல்லவன் யார்?
2: ஆசகேல்

0: ஆசகேல்,
1: இஸ்மவேல், இஸ்மவேல் தான் சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தில் வல்லவன் யார்? அதையாவது சொல்லுங்க.
0: ஆபிரகாம்,
1: ஆபிரகாம் கர்த்தர் நல்லவர். செய்கையிலே வல்லவர் யார்?
0: இயேசு
2: கிறிஸ்து.
1: இல்லை,
3: செய்கையிலே வல்லவரோ
0: தாவீதா?
1: இல்லை, அது ஆண்டவருக்கு நிகராக அற்புதங்கள் செய்யறதுல வந்து. இது செய்கையில வல்லவர் யார்?
3: தேவன்.
1: இல்லை,
3: அவர்தான் செய்கையில வல்லவர். வேறு யார்?
1: முடியுமா முடியாதா?
3: முடியுமா முடியாதோண்டு?
1: இது இன்பிஸ்லேயா பிசினஸ் செய்ய டாக்டர் சொல்லணும், அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்கணும்.
2: நீங்க கஸ்டமர்ஸ் தானே நிக்கிறார்.
1: கேட்டுக்கொண்டிருக்கிற கஸ்டமர்
2: அவையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் தானே நீங்கள்.
1: அவ யோசிக்க தேவையில்ல, டக்குன்னு சொன்னா டக்குன்னு விட்டு போயிடும். அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லி போடுவாங்க. புட்டா
3: மாக்கு ஒன்று ஏழில எனக்கு பின் வருகிறதோ என்னும் வல்லவரா இருக்கு.
1: என்ன சொல்றீங்க? மாக்கொண்டு
2: என்ன சொல்லுறேன்
1: ஐயா? நான் கேட்ட கேள்விய நீங்க வடிவா பாருங்க. செய்கையிலே வல்லவன் யார்? செய்கை, செய்கை
0: செய்கையிலே வல்லவன் தாவீது
1: இல்லை.
0: அப்படி இல்லைன்னா யோசுவா?
1: இல்லை,
3: பொறுங்க சொல்றேன். வல்லவன் வல்லவர்
1: வல்லவன் ஐயா, வல்லவன், வல்லவன் தமிழ், தமிழ்
3: பினாயா, பினாயா.
1: சரியான பதில். எங்க வசனத்தை வாசிங்க சொல்லுங்க. அப்போ
3: பினாயா விட சரிதான?
1: விட சரி, சரியான பதில்.
3: அர்த்த கல்வி கூட, அர்த்த கல்வி
1: கிடப்பா. சரி, ஓகே, இடந்து இல்லையா? ஓகே,
3: 23-20
1: 23-20 ரைட், சரியான பதில். ஆரோனின் மனைவியின் பெயர் என்ன?
3: சிம்பிளான கேள்வி
1: சொல்லுங்க.
3: ஆரோனின் மனைவியின் பெயர் முத்திரம் பிரிந்து போனதால் வந்து நல்ல பேர்.
1: நல்ல பேர் தானே ஐயா? முனியம்மாவா, முத்தம்மாவா, செல்லம்மாவா?
0: அம்ரோன்.
1: என்ன? இம்ரோனா?
0: அம்ரோன், அம்ரோன்.
3: ஆரோனின் மனைவியின் பெயர், சகோதரின் பெயர் மீதியாம்.
0: அவருக்கு பேர் இல்லையா ஐயா? பேர் சொல்லப்படையில சொல்லப்படையில
1: மனைவிட பேர் உங்களுக்கு தெரியும்
3: என்ன? தெரிஞ்ச விஷயம்.
1: சரி, ஓகே. யோசேப்பின் மனைவியின் பெயர் என்ன? சரியான பதில். ஆதியாகமம் 41-45. எருசலேமில் கோபுரங்களை கட்டினவன் யார்?
3: எருசலேமில்
1: கோபுரங்களை கட்டினவன் யார்?
0: கோபுரம்.
1: அவர் ஒரு நல்ல, ஒரு அருமையான ஒரு ராஜா.
3: பேர் என்ன?
2: சாலமோன்.
1: இல்ல இல்ல, எருசலேம் சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டினது. இது கோபுரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, வித்தியாசம்.
3: அந்த கோபுரத்தை கட்டி பாசியராம் தாறுமாறாக்கி விழுந்தாரு.
1: அது என்னன்னு தெரியா? நீங்க சொல்லுங்க.
3: ஆண்டவர் வந்து
1: பாஷியார்த்தார்
3: மார்க்கு விட்டார்.
1: என்ன சொல்றேன்னு சொன்னால், பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்றேன். இது பாபல் கோபுரம் இல்லையா? இது வந்து இது வேற கோபுரங்களை கட்டினவர் யாருன்னு சொல்லப்படுது?
0: அநாயேல்
1: இல்லை.
3: பொறுங்க சொல்றோம். கோபுரம்
2: நெகேமியா
1: இல்லை.
0: நெகேமியா பெஞ்சமின்
1: இல்லை.
0: பெஞ்சமீனா
3: கோபுரத்தை கட்டினவன்
1: இல்லை.
2: பெரிய கோபுரங்கள உசியா மன்னன் தான் கட்டினான் சொல்லி எழுதியிருக்கு.
1: அப்படின்னா நீங்க சொல்ற சரியான பதில் சரியா? உசியாதான் கட்டினவன். ரெண்டு ரெண்டு நாளாக மூன்று நாளாவது விருதாக்கும் அந்த வசனம் சரியா?
2: ஓகே
1: ஓகே. கோபுரங்களை கட்டினவர் யார்? அடுத்த கேள்வி. ஒரு ஜப ஆலயத்தை கட்டினவன் யார்?
3: மத்தையில இருக்கையா? மத்தையில
1: மத்தையில இல்லையா?
3: கட்டின
1: இல்ல. லூக்கால தானே அந்த வசனம் வருது.
3: ஆமா
2: யாவீதா
1: இல்ல.

0: ஒரு ஜபாலயத்தை கட்டினவன் யார்? லெசையா சொல்லுங்க ஐயா.
1: என்ன
0: சொல்றான், ஒரு பெரிய ஒரு, அதாவது இப்ப ஒரு ஆமியில் இருக்கிறவர் தான் கட்டி இருக்கிற
2: பழைய ஏற்பாடு தானே,
0: புதிய ஏற்பாடு ஐயா,
2: புதிய ஏற்பாடு அப்படி சொல்லுங்க.
0: ஒரு
2: ஜபாலயம்ல
0: இருந்து அஞ்சு வருது. அடுத்தது
1: ஐயா, அது பழைய ஏற்பாடுல இல்ல, நூற்றுக்கு அதிபதி புதிய ஏற்பாடு போட்டிருக்கா?
0: புதிய ஏற்பாடு தான்,
3: புதிய ஏற்பாட்டுல தான், நூற்றுக்கு அதிபதி
0: சொல்லி பழைய ஏற்பாடுல இல்லையா? நூற்றுக்கு அதிபதி
1: பழைய ஏற்பாடு,
0: புதிய ஏற்பாடுல தானே நூற்றுக்கு அதிபதி வந்து கேக்குறானே ஆண்டோட வேலைக்காரன் அந்த காரியத்தை குறிச்சு. நான் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேலைக்காரன் பிழைப்பான, சரியா ஐயா? பழைய ஏற்பாடுல அந்த வசனம் இல்லையே.
1: பழைய ஏற்பாடு நூற்றுக்கு அதிபதி எலிசாட்ட வாரோ,
0: அது வேற ஐயா, அது வேற சிஸ்டம் ஐயா, வேற இது காரியம் ஐயா. இது வந்துதான் இவன் வந்து இதுல கேக்குறான், ஏன்னா இதுல புதிய ஏற்பாட்டுல தான் போட்டிருக்கு அவன். அது வந்து நீங்க சொல்றது நாகமான சொல்றீங்களா?
3: ஓ, சேனகளின் அதிபதி அவர்.
0: அது ஞானவான் வந்து நூற்று, சரி, என்ன பேர், என்ன பேர், பிறந்த ஒரு பேர் டக்கன் பாந்துட்டேன். அவர் வந்து நூற்றுக்கு அதிபதி இல்லையா? அவர் வேற ஐயா, அவர் வேற பேர் அழைக்கப்பட்டவர். இவர் வந்து செஞ்சுவரி ஐயா, நூற்றுக்கு அதிபதி, நூறு ஆக்களுக்கு அதிபதியான், சரியா ஐயா?
1: ஓகே
0: ஓகே. அடுத்தது ஐயா, பசுக்களை பலி செலுத்தியது எங்கே? பசுக்களை பலி செலுத்தியது எங்கே?
3: சாமுவேல் 105 பசுக்களை ஆலயத்திலே வெளியிட்டார்.
0: பசுக்களை பலியிட்டது எங்கே?
2: பலிபீடத்தில்
0: இல்லை, பசுக்களை பலி செலுத்தியது எங்கே? 1 சாமுவேல் புத்தகத்தில் வருது அது.

0: ரதயாத்திரையா?
1: ஒன்று சாமுவேல்ல வருது ஐயா.
0: ஒன்று சாமுவேல், ஒன்று சாமுவேல்ல.
2: என்ன கேள்வி?
1: பசுக்களை பலியிட்டது எங்கே?
2: இவன்
0: ஒன்று சாமுவேல் 6:14 இருக்கு ஐயா. பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். இங்கே பெத்மேஸ் ஊரானாகிய யோவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்.
1: எங்க பலியிட்டார்கள்?
0: என்ன இங்க என்ன வயல்ல?
1: நீங்க மறுபடியும் பாய்ச்சி கொண்டு போறீங்களே, சரிதானே? வயல்ல தான் பதில் இதுண்டா, பதில் வந்து வயல்கள் ஐயா, பலிபிடத்துல இல்ல, வலி வயல்ல. ஜோனத்தானை 3 முறை வணங்கியவன் யா?
3: தாவீது.
1: தாவீது சரியான பதில். 1 Samuel 20:41. பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தவன் யார்? வசனத்தை பாருங்க. இப்ப பராக்கிரமசாலி வேறையா, பலத்த பராக்கிரமசாலி வேறையா? சிம்சோன் வந்து ஒரு எலும்பால வந்து 1000 பேரை கொண்டவர் ஐயா, அது சரி ஐயா. ஆனா இதுல வந்து கேள்வி வந்து பலத்த பராக்கிரமசாலியா இருந்தவன் யார்?
3: சரியான
1: பதில். நியாயாதிபதிகள் 11 உண்டு சரியா?
0: நியாயாதிபதிகள் கீழேத்திய நான பலத்த பல பராக்கிரசாலமையா இருந்தார்.
1: சரியா?
0: ஆமா.
1: அடுத்தது வந்து கன்னி மாடத்தின் முற்றத்திலே உலாவி கொண்டிருந்தவன் யார்?
0: அவர் தான் எங்கட தாவி. தாவி
3: மொதகாய்.
0: தாவி
1: மொரதகாய். மொரதகாய் தான் சரியான பதில். நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம், இதை சொன்னவன் யார்?
2: நானும் விட்டாரும் பாவம் செய்தோம்.
0: கேள்வி கேட்டவா?
1: இவர் நல்ல ஒரு அவர் பெரிய ஒரு ஆண்டவருக்கா பல காரியங்களை செய்ய விழிக்கிட்டவங்க. ஆனா
3: பயன் விட்டாரும் பாவம் செய்தும் என்ன அங்கால என்ன?
1: அதுதான் நான்
2: சொல்றேன்.
1: இதை சொன்னவன் யார்?
2: பழையாடா.
1: பழையாடு தானே? பழையாடு. இவர் ஆண்டவருக்கான பெரிய காரியங்களை செய்து வந்தவங்களையா அங்க விடமாட்டேன்னு சொல்லி போட்டாங்களா? பெரிய கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி காரியம் செய்து முடிச்சு.
0: என்ன
1: போட்டிருக்கு?
0: நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேவிப்போம்.
1: அடுத்தது அங்கிகளை நெய்து வந்த ஸ்திரி யார்? அங்கிகளை நெய்து வந்த ஸ்திரி யார்? யாரு?
3: தெற்கால்.
1: தெற்கால். அப்போ சிலர் 9 அதிகாரத்தில் 36-41 வரை வாசிக்க வரும். கடலில் குதித்தவன் யார்?
0: பேதுரு.
3: பேதுரு.
2: பேதுரு.
1: மிஸ்டர் பீட்டர். மிஸ்டர் பீட்டர். ஓகே. உபவாசத்தினால் முழங்கால்கள் தளர்ந்து போனவன் யார்?
0: மோசே.
1: நாய்.
2: தானியல்.
1: இல்லை.
0: நாய் என்றெல்லாம் சொல்லு. நாய் என்றெல்லாம் சொல்றியல்.
1: டானியல். டானியல் என்ற டானியல்.
2: டானியலா?
1: முக்கியமான பாத்திரம் ஐயா வேதத்துல.
0: ஆபிரகாம்.
1: இல்ல.
3: என்னன்னா உபவாசம்.
1: உபவாசத்தினால் சொல்றேன், உபவாசத்தினால் முழங்கால்கள் தளர்ந்து போனவன் யார்?
0: உபவாசத்தினால்
2: முழங்காலில் நின்று தவங்கணும்.

0: யோசுவா
1: இல்லை நான் சொல்றேன் ஐயா, வடிவாக்குழு உங்களுக்கு குழுவத்தாரன் ஐயா, முக்கியமாக வேதத்தில் ஒரு முக்கியமான ஆள் ஐயா.
2: சங்கீதம் 109:24 இருக்கு ஐயா, ஆரண்டு போடையில
1: என்ன
3: சங்கீதம்
2: சங்கீதம் 109:24 இருக்கு. ஐயா தாவீதன் சொல்லி போட்டோம்
1: என்ன,
3: உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தாட்சி அடைகிறது,
1: என்று
3: உலர்ந்து போகிறது. சங்கீதம் 109:24
1: நிர்வாணியா இருந்த சபை எது?
2: வெள்ளடிக்கப்பட்ட
1: கல்லறை யார்?
3: பரிசேயர் அல்லது சதிசேயர் அல்லது வேதபாரகர், மூன்றிலே ஒன்று.
1: இல்ல இல்ல, பரிசேயரும் வேதபாரகரும் சதிசேயர் வராது இல்ல. அப்படிப்பட்ட காரியம் பரிசேர் வேதபாரர்கள். சதிசேர் வந்து வேற விதமான நடக்கிறவங்க, அவங்க வந்து இவங்களோட சேர மாட்டாங்க.
2: அதான்
1: வேதத்தில் தெளிவா சொல்லப்படுது. அடுத்தது வந்து ரட்சிக்காக கர்த்தருடைய செவிகளை கேட்க அழுதவர்கள் யார்?
0: இஸ்ரவேலர்.
2: இஸ்ரவேலர் வேளாந்தரத்துல
1: வடிவா சொல்லுவோம். நீங்க இஸ்ரவேலர் வடிவா சொல்லுவோம், நீங்க மறுமொழி வடிவா சொல்லுவோம். இதெல்லாம் உங்களை நான் பிடிக்கிறேன். இப்ப நான் பாருங்க, இஸ்ரவேலர் ரெண்டு வராது, அது வடிவா சொல்லுவோம். நீங்க சொன்ன விட சரியா ஐயா, ஆனா வடிவா சொல்லுவோம்.
0: இஸ்ரவேலர்
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல, நீங்க வடிவா சொல்ல வடிவா சொல்லணும்.
2: இஸ்ரவேலர்
3: என்ன கேள்வி?
1: அதாவது ரெஜிக்காக வேதம் சொல்லுது, நான் கேட்கிறேன். ரட்சிக்காக கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதவர்கள் யார்? மகேந்திரமையா சரியான பதில் சொல்லி இருக்கிறார். தெளிவா சொல்லுவோம்,
2: அடங்காப்படாரியான இஸ்ரவேலர்.
0: விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர்
1: இல்லையா? அது இல்லையா? சிம்பிளான வசனம் ஐயா, இஸ்ரவேல் மக்கள் ஐயா. வடிவா சொல்லுவோம் நீங்க. அப்படி இல்ல, மக்கள் என்று சொல்லணும் நீங்க, இஸ்ரவேல் சொல்லக்கூடாது, நீங்க மக்கள் என்று சொல்லணும். அடுத்தது ஐயா
0: என்ன கோப்பி பண்றீங்க?
1: அடுத்தது ஐயா, சீட்டு போட்டதினால் சீசன் ஆனவன் யார்?
0: இவன்
1: அப்போஸ்தலர் 2:26 சரியோ?
0: பொறுங்க வாரு, அது இவனும் சீட்டு போட்டு ஆராதனையே விட்டு வந்தானே எலிசேயர்.
1: இல்ல ஐயா, இது வந்து ஆண்டவர் இந்த இதுல அந்த சீட்டு போட்டுதானே அவன் சீசன் ஆகுறது. கேள்வி அப்படித்தானே சொல்லு
0: ஐயா.
1: ஐயா சீட்டு போட்டது ஐயா வந்து இப்ப இவருக்கு தான் சீட்டு போட்டு இவர் விழுந்தான். இவர் என்ன சொல்றது, அப்போ சில
3: பதினொரு சீசர், ஒரு சீசர் குறைஞ்சு அவரை சீட்டு போட்டு அவர் எடுத்தது.
1: எடுத்தது ஐயா, அதான் மத்திய சொல்லப்படுது. அடுத்தது ஐயா, 10 முறை தேவ தரிசனம் பெற்றவன் யார்?
3: ஆபிரகாம்.
1: சரியான பதில். அது ஆதியாகமம் 11:22. அடுத்தது வந்து 20 பிள்ளைகளை பெற்ற தாயார்
3: போனேன்.
0: 20 பிள்ளை பேர் ஞாபகம் இருக்கு.
2: அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் இங்க கொடுப்பாங்க 20 பிள்ளைங்க ஒரு மாத.
1: ஐயா 20 பிள்ளைங்க ஏனையா நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையில இங்க வேற நாட்டுக்காரங்க இருக்கிறாங்களே ஐயா.
2: ஆமா
1: அவங்க வந்து அநேகமா 5-6 பிள்ளைகளையா அவங்க வேலையை போயிடாதையா, வேலையை போனா அவங்க கூட டச் விட்டுவாங்களா, அதை விட பிள்ளைக்கு கொடுக்குற காசு வீட்டை சந்தோஷமா கொடுக்குற புரிய வீட்டுல இருந்துருவாங்களே ஐயா, பிரச்சனை இல்லை.

0: சிவாது பிள்ளைய பெற்றவா வந்து
1: பழைய ஏற்பாடு
0: பழைய ஏற்பாடுதான்

0: ஒன்று சாமியில் இருக்கேன்னு
1: இல்ல, நீங்க வாசிங்க வேற இடத்துல இருக்கு, நீங்க கும்பிட இதை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க நீங்க.
0: பெற்றவன்
1: பற்றி அவர் சொல்லிருக்க ஐயா, அது காரியம் அந்த பொம்பளை வந்து 20 பிள்ளைகள பெற்றவர்
2: ராஜாவின்
1: இல்ல உங்களுக்கு வடிவா தெரியும், அவரு பெரிய பிரபலமான மனுஷன். அவர்
0: எனக்கு தெரியுமே, அவர்
1: தெரிஞ்ச சொல்லுங்க. 20 பிள்ளைகளை பெற்ற தாய் யாருன்றுதான் கேட்டிருக்கு. வடிவா கேள்வியை கேளுங்க, அந்த
2: தாய்
1: வடிவா கேளுங்க. இப்ப சில நேரத்துல வந்து முந்தி பிள்ளைகளை பெற்றுட்டு பேருந்து எது நடந்திருக்கலாம், பேருந்து திரும்ப மற்ற பிள்ளைகளை பெற்றிருக்கலாம். சரியான பதில் சார், யோவு 42 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் 10 பிள்ளைய பெற்று 10 பிள்ளை அழிஞ்சு, அதுக்கு பிறகு 10 பிள்ளைய பெற்றிருக்கிற 42 16 வரையும் பெறுது.
0: ஐயா அதையா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரே அடியா போற இல்ல என்ன
1: அதை பத்தி நாம தெரியா ஐயா கேட்ட கேள்வி
0: கேள்வி போல ஒரே இடத்துல ரெண்டு இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்
3: ஐயா. ஐயா
1: சொல்லுங்க,
3: அவன் முதல்ல 10 பிள்ளைய பெற்று அவனும் இறந்து போச்சு, அதுக்கு ரெட்ட தனியா கொடுத்தவர் அவ்வளவுதான்.
1: வருஷந்தோறும் கத்தருக்கு பலி செலுத்தி வந்த ஸ்திரீ யார்? இல்லை, வருஷந்தோறும் கத்தருக்கு, அது வந்து அண்ணாண்ட காரியத்தை வடிவ வாசிக்கும். நீங்க வந்து ஸ்திரீ ஐயா, வருஷந்தோறும் கத்தருக்கு பலி செலுத்தி வந்த ஸ்திரீ யார்?
2: எலிசபேத்தா.
1: கிட்டத்தட்ட நிக்கிறீங்க. இது புதிய ஏற்பாட்டில் இருக்க
2: எலிசபேத் அல்லது மரியா.
1: சரியான பதில் மரியாள் தான் சரியான பதில். யோவான் 11 அதிகாரத்தில் 32-33 வருது.
4: யோவான்
1: 11 அதிகாரத்தில் 32-33 பாருங்க ஐயா.
4: யோவான் 11 அதிகாரம், யோவான்ல 11:32 அப்படி இல்லையே
1: போட்டுருக்கையா?
4: இல்லையா ஐயா?
1: ஒருங்குவார்
4: என்ன கேள்வி?
1: வருஷந்தோறும் பலி செலுத்தின இஸ்திரி ஐயா?
4: அப்படி இல்லை
1: இல்லை,
3: வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஜெயிச்சு போறவியோ? வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஜெயிச்சு
1: போறவியோ? இடத்துக்கு மரியாள் வந்து அவளை கண்டு பாதத்தில் விழுந்து உடனே சேர்ந்தான், அவள் அழுது அவளுக்கு கண்டு
0: கிணஞ்சு.
1: அது ஐயா அது அண்ணா ஐயா, அது சரி ஐயா, ஆனா இதுல வந்து மாறி நான் எழுதிட்டேன். ஆனா இது வந்து இது இல்ல ஐயா, வந்து பாருங்க, இது வருஷந்தோறும் புதிய ஏற்பாடுல ஐயா, வருஷந்தோறும் ஒரு ஸ்திரீ. கூகுள் இருக்கா செக் பண்ணி பாப்போம்ப்பா. அப்படி நிக்கட்டும் ஐயா, வாரம் பாருங்க, அடுத்த வழிக்கு நான் பாருனா அடுத்த வழிக்கு. அடுத்த வந்து கணம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன் யார்? எனது புதிய ஏற்பாடு எடுத்த கேள்வி மறுமொழி கேள்வி. கணம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன் யார்?
4: ஹலோ
1: ஐயா,
0: மோசேன் மாமனா?
1: இல்ல புதிய ஏற்பாடுல ஐயா, கணம் பொருந்திய ஒரு ஒரு அதாவது ஆலோசனை காரன் யார்?
0: ஆலோசனை ஆலோசனை காரணம்
1: ஆலோசனை காரணம் ஐயா
0: ஆலோசனை காரணம்
2: அரிமத்தியா ஊராகிய யோசேப்பா.
1: சரியானவர். அரிமத்தியா ஊரியா யோசேப்பு. மார்க்கு 15:42. சரியோ. அடுத்தது, கர்த்தருடைய பெட்டியை பெலிசியர் எந்த கோயிலில் வைத்தார்கள்?
0: தாகோன். தாகோன்
1: தாகோன் கோயில். சரியான பதில் ஐயா. அது வந்து 1 சாமுவேல் வருது. அடுத்து வந்து, நான் ஒரு புருஷனுடன் வாழ்ந்த வாழத்தக்கவள் அல்ல, இதை யார் யாருக்கு சொன்னது?
2: ரூத். நகோமி ரூத்துக்கு சொன்னது.
1: ரூத்து 1:12 வருது ஐயா. அடுத்தது வந்து, ஆசரிப்பு கூடற வாசலில் காவல்காரன் பெயர் என்ன? ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனுடைய பெயர் என்ன? பழைய ஏற்பாடு.
0: அந்த படத்தை போடுங்க.
2: நல்லா இருக்குது அந்த படம்.
1: இந்த படம் ஐயா
2: நீங்க வாங்கலையா?
1: பாக்கல. போடுங்க.
4: கண்ணை மூடிக்கொண்டு
0: நல்லா இருக்கு. ஆனா ஆக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி வேற ஒண்ணும் இல்ல. என்ன கேள்வி?
1: ஆசரிப்பு கூடாரத்தின் காவல்காரன் யார்? இந்த பைபிள் கோட்ஸ் அந்த படத்தை சொல்றீங்களா?
3: கேளுங்க, இதை சொல்ற.
1: எந்த படம் ஐயா சொல்றீங்க?
0: ஆசாரிப்பு கூடாரம் படம் கொண்டு போட்டு அதை நிக்கிறாரு பக்கத்தான்.
1: போட இல்லையா? இப்ப இந்த கலர் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா வடிவ அந்த வாகன முகங்கள் வடிவ இதெல்லாம் வரியா வடிவா வருது. முந்தி அப்படி இல்லை. இப்ப காடி தானே
4: என்ன? இதை சும்மா போட்டாலே உங்களுடைய அனுப்ப நல்ல வடிவா செய்து போட்டுருக்கு.
1: பாத்துறேன், நேற்றைய பாத்துறேன். அது எந்த போட்டோ கொடுக்காது, வேற மாதிரி வருது ஐயா. முடியின் மாதிரி எல்லாம் அப்படி இப்படி
2: எல்லாம்
1: இல்ல. ஆசரிப்பு கூடாரத்தின் காவல்காரன் பேர் என்ன?
4: இதப்படி
1: போடுங்க. சங்கம் இப்ப போட்டுருக்கிறதா? இது நல்லா இருக்கு. மச் பண்ணுது கலர் எல்லாம். பழைய ஏற்பாடு ஜானட்டா, புதிய ஏற்பாடு இல்ல.
2: ஜானவன் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது லேவியர்.
1: ஆசரிப்பு கூடாரத்தில் அதாவது ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரன் பெயர் என்ன?
2: கோராகின் புத்திர.
1: இல்லை.
0: பெரியல்.
1: இல்லை.
4: தெரியாது.
2: வாசல் காக்கிறவர் வந்து இவியல் தான் அண்ணா. லேவியர் அல்லது கோரோகின் புத்திரர் வாசல் காவலாளிகளா இருந்தார்கள்.
0: அந்த தண்ணி உலக எல்லாம் வேலை செய்யணும் அவையிலோ.
1: இல்ல தண்ணி உலகலையா? தண்ணி
0: தண்ணீர் ஊத்துற வேலை, உற ஊற்ற வேலை
1: எனக்கு தெரியா. என்ன செய்யணும்? இதுல போட்டுருக்கு
0: கூட்டம் குப்பை எல்லாம் எடுத்தவன்.
2: இல்ல அது வந்து இதுக்கு வாங்கமா, அது வந்து அது கூலிக்காக அவையல் அப்படி செய்ய வேண்டும்.
1: அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்காரர் ஒருவர் இருந்திருக்கிறார், அவரை குறிச்சு வேதத்துல அவர் கொஞ்சம் பிரபலமானவர், அவரை குறிச்சு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரம் வாசல்காரன் பெயர் என்ன, அவருடைய பெயரை நீங்க சொன்னீங்கன்னா
0: சரிதான். முதல் எழுத்து என்னவோ
1: அரியானா அப்படியே நீங்க இன்னைக்கு கேப்பீங்க, முதல் எழுத்து என்ன, கடைசி எழுத்து என்ன, கடைசியாக கேட்டு முடிப்பீங்க. ஒன்று நாளாக 9:21 வாசிங்க ஐயா, ஒன்று நாளாக 9:21 வாசிங்க.
4: ஒன்று நாளாகவும் 9:21
1: 9:21
4: வந்து மேசல்மியாவின் குமாரனாகிய சகரியா.
1: சகரியா சரியா ஐயா?
4: ஆமாம்,
1: மலையில் சவுல் மரணம் அடைந்தான்.
4: ஐயா அந்த வாசல் காக்கிறதுக்கு 212 பேர் இருந்தவையா?
1: அப்படியே இவர் வந்து அப்படியும் முக்கியமான இடத்துல இருந்திருப்பார். இவர்
4: 212 பேர் இருந்திருக்கணும்.
0: சவுல் மரணம் அடைந்த வந்து
2: ஏபோத் மலையிலயா?
1: இல்ல

0: மரணம் அடைந்த இடம் வந்து
1: ஐயா சவுல்
2: கில்போவா மலை
3: இல்ல
1: தெக்கோவாவா
3: என்ன மலை சொன்னீங்க அதிகாரத்திலே முதலாம் முதல்லையும் அங்கிருந்து ஆறாம் வசனத்தில் நீங்க பார்க்கல அந்த விளக்கம் தெரியும்.
1: ஒன்று சாமுவேல் 31
2: ஒன்று நாலாகமத்திலும் இருக்குது.
3: ஒன்று சாமுவேல் இருக்குது. அடுத்தது ஐயா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று செய்தார் இந்த வசனம் வரும் இடம் எது?
0: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரோ
3: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார்
0: புதிய பாடுதான் பழைய பாடா
3: பழையாடு
0: யோசிவா
3: இல்லை
2: என்ன கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார் இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்கிறோம். சங்கீதம் 126:3 இருக்குது.
3: சரியான பதில் அடுத்தது வந்து தேவனுக்கு முன் முதலாவது முகங்குப்புற விழுந்து பணிந்த முதல் மனிதன் யார்?
4: ஆபிரகாம். ஆபிரகாம்
3: என்னன்னு சொல்லுவீங்க? ஆபிரகாம் என்று
4: அவர் இந்த தூதருக்கு முன்னால கண்டவர்.
3: ஏன் அப்படி என்ன ஆதாம் விழுந்து மணிஞ்சு பழந்திருக்கலாம்
4: தானே? அவர் அப்படி செய்யல.
3: ஆதியாகமம் 17:3 மூன்றாவது வசனம் வருது.
4: அதான் நிமிந்துதான் நின்றவர்.
3: பரிசுத்த அப்பம் புசித்தவன் யார்?
2: தாவீது.
4: சமூக தப்பங்கள் எடுத்து சாப்பிட்டேன்.
3: சமூக தப்பு சாப்பிட்டது. அடுத்தது பண முடிப்புகளை கண்டு பயந்தவன் யார்?
0: நல்ல கல்வி.
4: பயந்தவர்களா
3: அடிச்சுட்டு போயிருவாங்க என்ன
4: ஐயா? பயந்தவர்களா பயந்தவன்
3: இதுல போட்டிருக்க ஐயா பண முடிப்புகளை கண்டு பயந்தவர்கள் சொல்லு பயந்தவர்கள் யார்?
4: அவதான் இந்த குஷ்டரோகிகள்.
2: என்ன யுத்த காலத்துக்கு போவீங்களோ ஒருத்தரையும் காணையில அங்க இருந்தாண்டு
0: இல்ல அந்த
3: அதுல பண முடிப்புகள் இல்லையே நீங்க சொல்ற அதுல பண முடி அதுல இருந்தது வந்து எல்லா காரியங்களும் இருந்ததானே யாருக்கு நாவு சுத்த வெள்ளி?
2: நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி.
3: நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியா? அந்த வசனம் அப்படி சொல்ல இல்லையே. நீங்க நீதிமொழி 10:20 வாசிங்க பாப்போம்.
1: நீதிமொழிகள் 10:20
3: யாருடைய நாவு சுத்த வேண்டியா?
1: 10:20 நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது.
2: சொன்னது சரிதானே?
3: சரி சரி சரி இல்லன்னா சொல்ல படுவாருக்க வசனத்தை வாசி சொன்ன. அடுத்தது வந்து மோசியோடு எதிர்த்து நின்றவர்கள் யார்?
0: மோசியோடு எதிர்த்து நின்றவர்கள் அந்த மந்திரவாதிகள்.
3: அவருக்கு தான் நீங்க இது ஏற்கனவே நான் முந்தி போற அந்த கேள்வி கேட்டா நீங்க அந்த மசனம் மறுமொழி சொல்லுங்க.
0: ரெண்டு சின்ன பேர் அதுக்கு
4: ரெண்டு பேரும் தான் என்ன தாண்டவர்
0: ரெண்டு பேர் அவ
3: இல்ல இல்ல ஒரே இனிஷியல்ல தான் ஐயா வருது. அந்த கடைசி எழுத்து மட்டும் ரெண்டு சொல்லு மாறும், ரெண்டோ மூணு சொல்லு மாறுது.
0: அந்த மந்திரவாதிய ரெண்டு பேர்
2: அவியுநாதாப்பா இல்லையா?
3: புதிய அது திமுக தலைவர் ரெண்டு திமுகத்தையும் மூன்றாவது யாரும் எட்டாவது வசத்தை வாசிங்க.
1: ரெண்டு திமுகத்தையும் மூன்றையும்
0: அவர்தான்
3: அகாய நாட்டு அதிபதியின் பேர் என்ன? மாந்திரவாயா
1: போயிட்டீங்களா?
3: ஓ அகாய நாடு அதிபதியின் பேர் என்ன?
2: ஒன்று குறந்தியர்ல முதலாவது அதிகாரத்தில் இருக்கிறதா?
3: என்ன இல்ல இல்ல இது அப்போஸ்தலரோட பேர்.

0: 내리봐. சொல்லுடா.
1: மாயை வைத்த காரணம்
0: இல்ல இல்ல. அகாய நாடு, இந்த நாட்டுல வந்து ஒரு அதிபதி இருந்திருக்கிறான், அந்த தேசத்திலே கிரியைகள் நடப்பிக்க முடியாதபடி, ஒரு பிசாசினுடைய அந்த காரியங்கள்.

0: வாசிங்க. அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல 12 வசனத்தை
1: எல்லிமா.
0: அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல 12 வசனத்துல வாசிங்க. 18 அதிகாரத்துல 12 வசனம்
1: ஐயா எல்லிமா மாயவித்த காரணம் அவனா?
0: மாயவித்த காரணம் இல்லையா, இது வந்து அதிபதி என்றுதான் கேட்டிருக்கு ஐயா. நாட்டின் அதிபதியின் பேர் என்ன? நீங்கள் அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல வாசிங்க ஐயா. 18 அதிகாரத்துல 12 வசனம்.
1: அப்போஸ்தலர் 18:12 18:12 அப்போஸ்தலர் 18:12 அப்போஸ்தலர் 18:12 கல்லியோன் என்பவன் ஆயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயாதிபதிக்கு கொண்டு போய் அப்படித்தான் கிடக்கு. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டு அதிபதியா இருந்த போது அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயாசத்துக்கு முன்பாக கொண்டு போய் என்று வருது.
0: அடுத்ததையா, வெண்கல சர்ப்பத்தை செய்தவன் யார் ஐயா?
2: மோசே.
0: சரியான பதில். அடுத்தது வந்து மனாசேயின் தாயின் பேர் என்ன?
2: மனாசே.
0: மனா நாவண்ணா சேயின் தாயின் பேர் என்ன?
2: மனாசே வந்து யோசிப்பின் புள்ளதானே. அப்ப தாய் அஸ்னாஸ்.

0: மனாசே வந்து மனாசேவுடைய தாய் வந்து யாருடைய மனைவியார்?
1: மனாசேன்ற தாய் வந்து
0: ஃபேமஸான ஆள் இல்ல, பைபிள் ஃபேமஸான ஆள். அவளுடைய கணவருடைய பேர் என்ன? முதலாவது புடிச்சீங்கன்னா புடிச்சு கொள்வீங்க. மனா மானா நாவண்ணா மனாசே.
2: மகன்
0: இல்ல மனசே. எத்தனை வயதுல ஐயா ராஜாவானா?
2: 12 வயது.
0: சரி, 12 வயதுன்னா அதுலயே வந்து மறுமொழி வருது ஐயா.
2: தாயின் பேர் எப்சிபால்.
0: எப்சிபால், யார் எப்சிபால்?
2: மனாசே ராஜா ஆகிற போது 12 வயதாயிருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால்.
0: எப்சிபால், ஆமே, சரியான பதில் ஐயா. ரெண்டு ராஜாக்கள் 21 வருது. யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? சிம்பிள் கேள்வி இது. ரிஷியாக்கு தெரியுமா? உங்க மந்திரமையா போயிட்டாரோ?
2: அவர் போயிட்டார். மகேந்திரன் ஐயா போயிட்டார். யாருடைய கை செல்வத்தை உண்டாக்குமா? செல்வத்தை உண்டாக்கும்.
0: சரி, வாசிங்க ஐயா.
1: சிறப்புள்ளவன்ற கை.
0: சரியான பதில். நீதிமொழிகள் 14 வாசிங்க ஐயா.
2: நீதிமொழிகள் 14. நீதிமொழிகள் 14. நீதிமொழிகள் 14. சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும்.
0: நன்றி கத்திர ஆசீர்வதிப்பார். அடுத்ததா ஐயா, மோவாபியரின் தெய்வத்தின் பெயர் என்ன? இல்ல, அம்மன் புத்திர மோவா புத்திர இருக்கிறோம் இல்லோ, அவங்க யார்ட்ட புள்ளியாள்? யார்ட்ட சந்ததி?
1: சந்ததி.
0: சரியான பதில். ஆனா அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன?
1: மறந்து போன நல்ல பாடம் எனக்கு.
0: அரபு நாடுல இந்த பேர் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கு. இந்த பேர் எங்கன்னு ஒரு இடத்துக்கு வச்சிருக்கேன். பார்த்தனா, வச்சு பார்த்தனா.

0: Σέωνα, εντένα.
1: Λέει.
2: Σούριενα.
3: Ηλέγια. Σούριενα δεν είναι πάντα. Δεν είναι πάντα. Δεν இந்த யூரோப்பா இதுகள நாட்டில் ஆண்ட அவங்களுடைய காரியம் தானே, அவங்களதெல்லாம் சூரியனை கும்பிட்டவங்க. இது அவங்க மற்ற பக்கத்துல இருந்தவங்க வித்தியாசம். அவங்களுடைய விக்கிராராதனை செய்யறதானே.
2: கண்டுகுட்டியா
3: இல்லை.

0: இந்த புத்தகம்ல இருக்கு ஐயா?
1: ஒன்றாஜாக்கள் வருது ஐயா, ஒன்றாஜாக்கள் 11 அதிகாரத்தில் வருது.
0: ராஜாக்கள் 11.
1: வாசிங்க ஐயா, ஒன்றாஜாக்கள் 11 அதிகாரத்தில் வசத்தை வாசிங்க.
0: ஒன்று ராஜாக்கள்
1: 11:7 வசனத்தில்
0: 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாயரின் அருவறுப்பாகிய காமோஸ்
1: தான் அந்த தேவதின் பேர் ஐயா, காமோஸ். அடுத்ததாக ஐயா, அவன் ஆதாமுக்கு 7 தலைமுறை, அவன் யார்?
2: ஏனோக்கு.
1: ஏனோக்கு, சரியான பதில். அடுத்து வந்து சபையின் தூண்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார்? தூண்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார்?
0: ஆசாரியர்.
1: இல்ல, அது வந்து இதுல அப்போஸ்தலர் குறி சொல்லப்படுது ஐயா, இது புதிய ஏற்பாட்டு காலம்.
0: புதிய ஏற்பாட்டு காலம். ஓகே. பவுல்.
1: நோ.
0: சீசர்.
1: இல்ல, அதுல அது குறிப்பாருடைய வேற சொல்லப்படுது ஐயா, சபையின் தூண்கள் என்று சொல்லு.
0: சபையின் தூண்கள். நீங்களும் நாங்களும் தான்.
1: சரி, வாசிக்கிறீங்களா?
2: கலாத்தியர் 2:9 இருக்கிற அவியரா,
1: யாக்கோபு, கேவா, யோவான், 3. அடுத்த 1 தீமோத்தேயுக்கு 3:15 வருது, சரியா? ஓகே. சபையின் தூண்கள். அடுத்தது வந்து 127 வயதிலே மரித்த ஸ்திரி யார்? நான் போகும் வழியை அவர் அறிவார், இதை சொன்னவன் யார்?
2: யோபு.
1: சரியான பதில். சோ, மாதுள மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தவன் யார்?
0: அண்ணன். மாதுள மரத்தின் கீழ் இருக்க கண்டேன் என்று சொல்றாருல்ல ஆண்டு,
1: அது அத்திமரத்தின் கீழ்.
2: என்ன கேளு? மாதுளம்.
1: மாதுளம் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தவன் யார்? பழைய ஏற்பாடு. சரி ஐயா, வாசிங்க. 1 Samuel 14 வாசிங்க, 2 வசனத்தில்.
0: 1 Samuel 14:2
1: வாசிங்க.
0: சவுல் கிபியாவின் கடைமனையாகிய மிக்ரோன்லே ஒரு மாதாள மரத்தின் கீழ் இருந்தான். அவனுடைய கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள்.
1: சரியா ஐயா?
0: ஓகே. நீங்கள் புரையரோட முடிச்சு போட்டு நீங்கள் தொடர போறீங்களா?
1: முடிக்கிறதா? ஓகே, நன்றி ஐயா, நன்றி. உங்களை சேர்த்திருக்கேன். ஜெபிக்கிறதா? என்ன
2: மாதிரி?
1: அன்பு மிருக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த

0: தூக்கி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனையும் ஆண்டவரே சகோதரியையும் நீர் மறைத்து நீர் வழிபட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்களொருவருக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். சகோதரர் மகேந்திரனையா அவர்கள் கேள்விகளோடு இணைந்தார்கள், பதில்களோடு இணைந்தார்கள். அதே வேளையிலே சுவிசேஷ இரட்டின் வானர் அவர்கள் கேள்விகள் பதில்களோடு இணைந்தார். சகோதரி ஜானட் அவர்களும் கேள்விகள் பதிலோடு இணைந்தார்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த கேள்விகள் மறு ஒலிவேப்பிலே செல்லுகின்ற பொழுதும் அதே வேளையிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சங்கமம் வானொலி கூடாக மற்றும் ரேடியோக்கள் கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே எக்ஸ் தளத்திலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தரலாமே ஆசீர்வதிப்பாராக. பல்வேறு கேள்விகளுக்கூடாக தொகுத்து வழங்கிய ஊழியர்களையும் கத்தரலாமே குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். சகோதர மகேந்திரனையா என் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியை ஆசீர்வதியும். சகோதர ஜெனட் அவருடைய குடும்பத்தாரையும் சந்ததியையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதியும். ஊழியர் சுவிசேஷ ரெட்மின் வானர் அவருடைய குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததி

0: ரெண்டு நாளாகமம் 8 அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமா தேசத்திலே ரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். சாலமோன் மேல் பெத்தரோனையும் கீழ் பெத்தரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதியல்லாத ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்டச் செய்தான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் எசியோன் கேபேருக்கும் ஏலோத்துக்கும் போனான். அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்தரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான். அவர்கள் சாலமோனின் வேலைக்காரரோடே கூட ஓப்பீருக்கு போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி
1: இசேக்கியல் 43 அதிகாரம். பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகம் குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன, ஒரு கை முழமும் நாலு விரற்கடையும் கொண்டது ஒரு முழமாகும். அதன்படி சுற்றாதாரம் ஒரு முழ உயரமும் ஒரு முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு ஒரு ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவக்கி கீழ்நிலை மட்டும் இரண்டு முழமும் அகலம் ஒரு முழமும் சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் நாலு முழமும் அகலம் ஒரு முழமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் நாலு முழ உயரமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே நாலு கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் பனிரெண்டு முழ நீளமும் பனிரெண்டு முழ அகலமும் தன் நாலு பக்கங்களிலும் நாற்சதுரமுமாயிருக்கும். அதன் நாலு பக்கங்களிலுள்ள சட்டத்தின் நீளம் பதினாலு முழமும் அகலம் பதினாலு முழமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முழமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு முழமுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலியிடுகிறதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன, எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டரிக்க வேண்டும். இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காளையினாலே பலிபீடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மண்டையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக, அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். ஏழு நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர்.
0: யோவான் 9 அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர், அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாதே என்றான். குருடனாய் இருந்து அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல், பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள். யோவான் 10 அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவோம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதர்க்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எது வரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவரிடத்திலே அநேகர் அவர்

0: Recording stopped.
1: Strumman, a me stostrum. Etter came of him on Dazaha, Katra, yes, successive in Amatinalem, and go on Likuraha, Mali, near any theory, chatting, near the only for a premium. In the Willikak and Andichelitagrom, Etter Ulavus or Nalaba, Amivatakamatra Mala, or Turetukan Hopan Island, and the Matunarati or Rabinis, and an Andisarati, Lanel Chile, Mopokodapum, Sanga, one Likudaha, Mali near any theory, chatting, near the only for a premium, and Walti very weak rain, and the only for a Piavum, Hulumanitodakum, one by the Muppo, the very cum, Natifurman by the Mouchil and Buddhanum Ariatar. நாளின் கத்தப்பாடில் அக்கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி அப்படி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உருக்கவும் நிறைந்த நல்ல தகப்பன், நேற்று மாறாதவராய் இருக்கிறவராய் இருக்கிறவரே, உமக்கு கோடி கோடி சோஸ்ரம் கதாவே. இந்த நாளிலும் இந்த ஒரே தந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். நாங்கள் நிற்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவர், உங்களுடைய இரக்கங்கள் அவ்வளவாய் பெரிதாயிருக்கப்பா. அந்த கிருபையின் இரக்கங்களுக்காக, அந்த தயவின் நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அகப்பனே, இந்த வேளையிலும் சங்க வானொலி ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே அப்பா, காலை நேர விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மாலை நேர நிதி வெளிச்சத்தை நீர் ஆசீர்வதித்து தரப்புற கிருபைக்காக நன்றி செலுத்தி உடைய திருக்கரத்திலே ஒப்பு வைக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஊழியரும் உடைய ஸ்தாபரும் அல்லசிவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஆத்து உபாரங்களுக்காக ஊழிய தாகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுகமில் ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவரோடு இணை செயல்படுகிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம், அவருடைய உறவுகளுக்காக செபிக்கிறோம். தாமே கூட இருந்து நடத்துவீராக. தனிப்பட்ட ஊழியங்களா இருந்தால், சபை ஊழியங்களா இருந்தால், எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வத்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்து செபிக்கிற. அதே போல கத்தாவே, இந்த மாலை நினைத்து வெளிச்சத்தை முடித்திருக்கிறது தருகிற வெளிச்சத்தில கத்தாவே, நீங்க வெளிச்சம் கொடு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஊழியரும் ஸ்தாபருமான மகேந்திரையாக நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவ்வளவு நல்ல தேவன் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாக இந்த தேசத்தில கத்தாவே, நீர் இந்த வானொலியை ஸ்தாபித்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவர், இப்படி சோசிரம். அதே போல இந்த நேர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே. மறுவழிப்பிற்கு அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். இணைந்து செயல்படுற எல்லா அப்பா இணைப்புகளுக்காக நன்றி செலுத்துறோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கு பண்ண கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. இதனால் இந்த உத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பிறனை சொத்துவதையும் தாங்க, குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல இணைந்து தொகுத்து வழங்கத்தக்கதாக டோலி சிஸ்டர் நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் கொடுங்காண்டவரே. அவருடைய குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க தாவி. கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாத என்று சொன்னது நன்மை கிருபைமங்களை காணத்தீர்க்க நன்றி செலுத்தி உடவல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். அவருடைய கிருபை நிச்சயமாக மாறாதது. காலையிலும் அதாவது ஒவ்வொரு அதிகாலையிலும் புதிதாயிருக்கிறது. இந்த புதிய கிருபையினால காலையில் தேடுவோருக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தகப்பன். இந்த நாளிலும் அப்படியாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஆமீன். இந்த நாளிலும் கதை கொடுத்த வார்த்தையை, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. இன்றைக்கு மனுஷரை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், மனுஷ பலத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷ பலத்தையோ மனுஷனையோ நீங்க நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்றார். அவன் எண்ணப்படுறதுக்கு அவனும் மாத்திரம் என்று சொன்னார். அவன் புல்லுக்கு ஒப்பிடப்படுகிறார். உள்ளபடியாக மாறும் உழந்து போகிறதோ அழிந்து போகிறதோ அப்படியே மனுஷனும் அந்த தன்னுடைய ஓட்டம் முடிந்தவுடன் மறைந்து போகிறான், காய்ந்து போகிறான், சாய்ந்து போகிறான் தன்னுடைய சூழ்நிலை கிட்டவான். அப்படிப்பட்ட மனுஷனை நம்பாதீர்கள், தேவனை நம்புங்கள் என்று தேவன் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறார். கர்த்தரை நம்புங்கள், அவர் விட்டுவிட மாட்டார். கைவிட மாட்டார். மனுஷன் விட்டு விடுவார், கத்தரோ கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகும், உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவன். இதனால் இந்த வார்த்தையான ஏசாயா புஸ்தகம் 2:22 இப்படியாக சொல்வது, நாசி சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் மாத்திரம். ஆமீன். அப்படியாக அது அந்த வார்த்தையோடு பேசுகிறார் கத்தர். நல்லவன். நாங்கள் இந்த நாளும் நேர்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். கத்தர் பெரிய காரியங்களை நேற்று ஒன்றும் ஒன்றும் மாறாதவராயிருந்து நம் நடுவே செய்து வருகிறார். இவ்வளவு ஒரு நல்ல தேவன், நிச்சயமாக அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த நாளும் அவருடைய பரிசுத்த கரம் உங்களோடு கூட இருக்குதே, அதுக்காக நன்றி என்று சொல்வோம். சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கிறார். இந்த நாளும் 7 மணி தொடக்கம், 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் செபங்களு கூட கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் முதலாவது தேவ செய்தியை எடுத்து வருகிறார் கச்சியாணி அவர்கள். 2வது தேவ செய்தியை பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் எடுத்து வருகிறார். 3வதாக தேவ செய்தியை மகேந்திரன் பாஸ்டர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். 4வது தேவ செய்தியை அன்றன் ராசநாயகம் பாஸ்டர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நாளிலும் கத்தர் அவ்வளவு 4 விதமான ஊழியர்களோடு 4 விதமான வார்த்தையின் வெளிச்சத்துல ஒரே ஆவியான ஒரே வார்த்தையான நம்மோடு பேச போகின்றார். அப்படியாக நாங்கள் செவிகளை கத்தர் திறக்கட்டும், கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும், பிரகாசமான மனக்கண்களை திறந்து ஏற்று அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக கத்தர்கிரிய செய்யும்படியாக அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கத்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்வோம், ருசித்து பார்ப்போம். ஆமே. கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நல்ல தேவன் இதுவரை நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்த இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறார். ஆமேன். கூட இருக்கிறவர் நிச்சயமாக எங்களை கைவிடவே மாட்டார். நன்றி செலுத்தி ஸ்துதி பாடலுடன் கடந்து செல்வோம். ஸ்துதிக்கிறோம் அப்பா, சோசரிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளமாட்டவர் அப்பா, இதுவரை நடத்தி அந்த இனிமேல் நடத்த இம்மானுவேலா நம் கூட இருக்கிற தேவன் சகாயன் நீங்க, சர்வ வல்லவர் நீங்க, சாவை செழித்தவர் நீங்க, சாத்தானை தோற்கடித்தவர் நீங்க, ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பு எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினர் நீங்க, எங்க தலையண்ணே அபிஷேகம் பண்ண நீங்கப்பா, தகப்பனே சத்திய வாசகரே நித்தியரே நிரந்தரமானவரே நீதியின் தேவனே போய் சோசரிக்கிறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் அப்பா, 10,000 பேர்களை நீர் சிறந்தவர், பெண்ணையும் சிவப்புமானவர், பள்ளத்தாக்கி லீலி புஷ்பம், ஊற்றுண்ட பரிமள தைலம், ரண வைத்தியரே, கீரியாத்தின் பிசின் தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, எங்களை அபிஷேகித்தவர், அனல் மூட்டினவரே, வாழ்க செய்யினவரே, மக்கள் நன்றி நன்றியோ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிறோம் அப்பா.

பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போது என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும்.

呀，哈利路亚，阿明。அப்பா நீ வானாதி வானங்கள் கொள்ளாத வார்த்தைகளில் வகைப்படுகிறது. வார்த்தையானவர் கர்த்தாவே, நராளுங்கள் மத்தியில் அசைவாடி கண்டந்து ஒழுங்கற்ற பூமி ஒழுங்குபடுத்தின தகவல் நின்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கின்மை இருக்கு. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நீ வல்லவராயிருக்கு, ஒருமுகப்படுத்த வல்லவராயிருக்கு. அப்பாங்களை நீங்க ஆளுக செய்கிறீர்கள் என்று ஒன்றாடவை தேவன் நீங்க அப்பாவுமே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் உள்ள நீடிய பொறுமை உடையவரே, எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனே, நேசர் என்னுடைய நான் அவருடைய என்று சொல்லும்படியாக அப்பாங்களை நீ நடத்துகிறேன் பிரியமே, ரூபவதியே தங்களை அழைத்தவரே. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறை கட்டப்பட்ட நீர் வச்சு முத்திரிக்கப்பட்ட கிணறுவாயிருக்கிறன்னு சொன்னீங்களப்பா. எத்தராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வேன் சொல்லி வாக்குறீங்கப்பா. இயேசுவரின் தேவன் நீங்கப்பா, தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை இயேசுப்பா. உங்களுக்கு நன்றி என்று சொல்லும், நன்றி சொல்லும், நன்றி சொல்லும். நீ செய்த நன்மைகள், உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை போல

நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல

0: நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. அமேன். எல்லா துதியும் எல்லா கரும் எல்லா மகிமை மக்கள் வரைக்கே தருவேன். விதியான வேலையை பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தை சுமங்கிருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த நாளில் நாங்கள் சங்கீத தியானத்துக்காக ஒரு பகுதி எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 107 சங்கீதம் 1:5 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 107 சங்கீதம் 1:5 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாகி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 1 வசனத்தில் 2 வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட. யார் மீட்கப்பட்டார் வேண்டா? நானும் நீங்கள், நானும் நீங்களும் திசையில இருக்கிறோம். கிழக்கில இருக்கிறோம், மேற்கில இருக்கிறோம், வடக்கில இருக்கிறோம், தெற்கில இருக்கிறோம், 4 திசையிலும் இருந்து அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறார்கள்? மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்கள் தான். எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க பாப்போம். சங்கீதக்காரன் நமக்கு சொல்றான், அப்படி சொல்ல, எப்படி சொல்லட்டாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுங்கள். எத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று யார் சொல்லட்டாம்? 4 திசையிலும் இருந்து அவரால் மீட்கப்பட்டு சத்துருவின் கைக்கு நீங்களாக்கியவர்கள் நீங்க சொல்லணும், நானும் நீங்களும் சொல்லணும், எத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால கத்தர துதியுங்கள். இருந்து அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ற ஸ்தூடியா. ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களுக்கு ஊழியர்கான செவத்தேரெடுக்கவும் பாடல் துதி பாடலை பாடவும் எங்களோட சகோதரி டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ்வர் சிஸ்டர் டோலி.
1: கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அதை நாங்க கோடி கோடி தரம் அந்த வார்த்தையை சொல்லலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ற ஜீவியத்துல அவருடைய கிருபை இல்லையென்றா எனக்கு இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்து நிற்க முடியாது. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சாவை வென்றவர், என் ஜீவனானார். கர்த்தாவே மக்கு நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே எங்கள் மத்தியில் ஆண்டவர், உங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே எங்களை அழைத்தீர்கள் அண்டா அப்பா, அழைத்தீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நீ நானே ஜீவ அப்பம் என்று கூறியபடி ஆண்டவரே, இந்த வானொலி நேரத்தில் ஆண்டவரே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டே, எங்களுக்கு ஆண்டிலே எங்கள் உள்ளத்துல வந்து ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை கொடுத்து எங்களோட பேசி எங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. தல்வ சர்வ வல்லவர் இந்த சொந்தமானாரப்பா, பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டுள்ளது. ஆனப்படியினால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். வாழ்வானாலும் தாழ்வானாலும் என்னதான் இருந்தாலும் கத்தரங்களை அழைத்தவர் எங்களோட பேர் அவர் புத்தகத்துல இருக்கிறபடியா நான் இன்று மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு கத்திருந்த நேரத்தை கொடுத்தபடியா நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர். கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை அநாதை சிநேகித்தனால் சிநேகித்து எங்களை அழைத்து வந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா. உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையா அப்பா அழிந்து திருந்த என்னை தேடி எடுத்தவரே மக்கள் நன்றி அப்பா. ஜீவனாக நீங்க எங்களுக்கு அப்பா உங்களுடைய ஜீவத்தை ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே எங்களுக்குள்ள புதிதாக உங்களுடைய கிருபை கொடுத்து வழிநடத்த கிருபைகளுக்காவின்றி நன்றி செலுத்தின அப்பா. என் வாழ்வு வாழ்வு நோக்கங்கள், எங்களுடைய வாழ்வு நோக்கங்கள் எல்லாம் இயேசுவே உங்களுக்காக வாழ்வது மட்டும்தான் அப்பா. உங்களுக்காவடி வாழ்வதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உங்களோட கரத்துல மறுபடி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்ன விதமான பிரச்சனைகளுக்குள்ள போனாலும் ஆண்டவரே, அந்த பிரச்சனை எங்களுக்கு ஜீவனாக மாறுறபடியா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அனுப்படியா தான் நீங்க ஜீவ அப்பம் என்று கூறி உங்களோட வார்த்தையினால எங்களுக்கு அப்பா உங்களோட ஜீவனை கொடுத்து எங்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். வேற பல ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே புதிதான வார்த்தைகளையும் புதிதான கிருபையிலையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வெற்றி கொடி பிடித்து நாங்கள் நடப்பதற்கு எங்களை அழைத்து வந்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நானே பலியின் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுகிறேன், கத்தர் என் ஜீவனின் பெலனானார், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொன்னபடி அப்பா உங்களோட வார்த்தை சங்கீதம் 27 அதிகாரம் 1 வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க எங்களை அப்பா அழைத்து வந்தீர்கள். எங்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்க அப்பா மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உங்களுக்கு என்று ஜீவிப்பதற்கு தந்த இந்த வாக்கு தத்தங்களுக்கு தந்த இந்த ஜீவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. இன்னும் அதிகமாக உங்களை கண்டடியத்தக்கதாக எங்களுக்கு உங்களோட ஜப்ப ஆவிய அபிஷேகத்தையும் ஆண்டவரை கொடுத்து கிருபைகளையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த கூட்டத்தங்களோட கரத்துல வைக்கிறேன். ஊழியக்காரர் யாவரின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேன் நம்பரு அப்பா. உங்களோட ரத்தத்தினாலும் மட்டுமே எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. அப்பா ரத்தத்தினால மீட்கப்பட்ட யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அப்பா. ஸ்பெஷலாக ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்தி கொண்டிருக்க இந்த ஊழியை லேசான காரியம் இல்லப்பா அப்பா. அவங்க பிளவீன நேரத்துல உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அழைத்து வந்த இந்த மகாபிரதான அழைப்புக்கு இந்த வானொலி சங்கமத்துக்கு ஆண்டவரே வானொலியின் நித்திய வெளிச்சத்துல வந்து ஆண்டவரே அதிகமாக உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு நாங்களும் வந்து எங்களை அழைத்து வந்த இந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் மறுபடியும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், போதுமானவர். அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். வெற்றி கோடி

0: ஆமேனப்பா, நாங்கள் உங்களுக்குள்ள வீரனடை நடப்பதற்கு தந்த இந்த மகாபிரதான வல்லமைக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வார்த்தையில் உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட பாதையில் நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை போதாது ஐயா, எங்களுக்கு கிருபை போதாது. உங்களோட கிருபையினால ஒவ்வொரு நிமிடம் யாவரையும் முடிசூட்டி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் ரத்தத்துல ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு இந்த தந்த ஊழியத்திற்கு நன்றி செலுத்துறேன். ஊழியக்காரர்களுக்கு யாவருக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர் அப்பா, அந்த ஜீவனுள்ள புத்தகத்தில் எங்கள் பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அது அற்புதமான இது அப்பா. யாவருக்கும் இதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு இன்னும் ஒருத்தர் என்ன கூட உங்களிடம் நெருங்கி நடப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உங்களுக்குரியவர்களாக அதிகமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரன் மறுபடியும் உங்களை கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த உங்களோட கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக ஊழியர்கா ஜபித்தீர்கள் பாடப்பட்டு, அது மாத்திரமல்ல அருமையான துதி பாடல் வெற்றி கொடி பிடித்துடுவோம். நம் வீரனடை நடந்துடுவோம். நிச்சயமாக சிலுவையிலே வெற்றிய சிறந்தவர் நமக்கு வெற்றி கொடி தந்து விட்டார். இந்த வியாதி இந்த பலவீனமோ எந்த சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆயிரம் பேர் போராட்டாலும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்று நாங்கள் வெற்றி கொடி பிடித்து நடப்போம். செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிப்போம். அருமையான பாடல் அழகா பாடிதோட நாமத்தை பாடி துதித்து ஜெபித்தீர்கள். ஜெபித்து உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஐட்டு எல்லா காரியங்களும் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொகுப்பாளினியாக மீண்டும் மிகுதியான காரியங்கள் நடத்தி செல்ல போறீங்க. வார்த்தை உச்சத்துல ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர்,
0: நன்றி.
1: அடுத்ததாக நாங்க வானொலியை ஆசீர்வதித்து நேர்காணல் ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவரே, இந்த நாள் இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, தகப்பனே, இந்த வானொலியை கொடுத்த உடைய தரிசனங்களுக்கா, வெளிப்பாடுகளுக்கா, வாக்குத்தத்தங்களுக்கா, ஆத்தும் வாரத்துக்கா, 24 மணி நேரமும் கர்த்தாவே ஒயாத அல்லையா கர்த்தா, அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டு கொள்ள நீங்க கிருபை செய்து வர்றீங்களே, அந்த கிருபைக்காக
2: நடந்து வந்த
1: நன்றி நன்றிரும் ஆண்டவர். அப்பா, இந்த வானொலியை நீங்க முன்குறுத்தி அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. இந்த வானொலி ஊழியத்தை ஆசிரித்துற நேரங்களுக்கா, சூழ்நிலைகளுக்கா, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து வெளிச்சத்தின் நேரங்களாய் மாற்றிக்கொண்டிருக்க கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவர். சங்கம் வானொலி நீங்க உள்ளத்துல சங்கமிக்கும், அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கும். நீங்க ஒரு திறப்பின் வாசல் ஏற்படுத்தி கொடுத்து இந்த வாசலுக்கா, அந்த திறப்பின் வாசல்களுக்கா, துதியின் வாசல்களுக்கா நன்றி செலுத்துறோம். என் வார்த்தையை கற்றுக்கொள்ள அப்பா நீங்க நல்ல வழிகாட்டியா, அப்பா நீங்க கூட இருந்து நடத்துறீங்களுக்கா நன்றி ஆண்டு. ஊழியர் ஊழிய ஸ்தாபருமானுக்கா நன்றி செலுத்துறோம். உடமேனை பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாரையும் இடத்திற்கிறதுக்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவர். அப்பா ஒரு குழுவாக இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு சிறு
2: கூட்டத்தை
1: எங்கள் கனடா தேசத்தில் அதுக்காக நன்றி ஆண்டு. கோடி கோடி நன்றி ஆண்டு. தொடர்ந்து மாசிவித்து மகளிர் பண்ணுவீராக, புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுப்பீரா, புதிய பொருளாதாரத்தை ஆசிரித்து கடுப்பீராக, களைப்போல் இழைப்போல் வெள்ளவீரங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீர்கள். எல்லைகளுக்கு நுழையாதபடி வேலி போடுவீராக. உடைய பிள்ளைகள் ஆசிரித்து உற்சாகத்தின் ஆவியினால் ஊற்றி ரச்சனை சந்தோஷத்தால் நிரப்பி நடத்த முடியும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிற ஆண்டவை. அதே போல கத்தாவே, தகப்பனே, வான் கேட்டுக்கு அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடி கேட்கப்படும் அன்பு நேர்களை உடத்திருக்கிறத்துல தருகிறோம் ஆண்டு. ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே, பேர் பேர் ஆசீர்வதி, குடும்பங்களாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா இந்த தேசத்திலாம் இந்த சூழ்நிலையிலிருந்து கேட்கின்றார்கள், அந்த கேட்கிற உள்ளங்களும் இல்லத்திலும் உடைய வல்லமை கிடந்து செலுத்தும் ஐயா. கட்டுகள் கட்ட வைக்கிறோம் ஐயா, தடைகளை உட்டைக்கிறோம் ஆண்டவர். அப்பா சிறையிருப்பில மாறுவதாக இயேசுவின் நாமத்தினர் மாறாவே மதுரமாய் மாற்றினதுக்கு இது லேசான காரியம். ஆகோரின் பள்ளத்தாக்க ஆசீர்வாத பள்ளத்தாக்க மாற்றினவருக்கு இது லேசான காரியம் ஆண்டவர். விட்டுதலையை பேசுவோம் ஆண்டவர்.

0: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் நம் நடுவிலே.
1: Recording in progress.
0: அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். நாள் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார் ஜானி அவர்கள். இரண்டாவது தேசத்துவசியை ராஜநாய் பாஸ்டர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சந்து செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். நான்காவது செய்தி எடுத்து ஆண்டன் ராசநாயம் அவர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளும் துவிட்டி எல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி டோலியாக இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம் சகோதரியை. பிரைஸ் வா சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் வா சிஸ்டர். பிரைஸ்
0: பிரைஸ் லார்ட். தொகுத்து வழங்குங்கள் வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் நாங்களோடு ஒருமனப்படுகிறேன். உங்களோடு இணைந்திருக்கிறேன். கர்த்தருக்குரிய காரியங்களை நமக்குள்ள செய்வார்.
2: ஆமென்.
0: ஒப்புக்கொடுக்கிறேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர்
2: நன்றி நன்றி. கத்தர் நல்லவர் பெரியவர். ஆமே. நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நாங்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுந்து கொள்ளும் பொழுது அவர் கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கப்படியா. நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ஸ்ரியானி அவர்களை வரவழைப்போமாக. உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுதே வார்த்தையால் வல்லமையா இருக்க போகுது. அதுக்கு அதை நன்றி செலுத்துறேன். வேறங்க சிஸ்டர் வந்து கத்தடைய நாமத்தை உயர்த்துங்கள்.
3: நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் உம்மை துதிக்க பாட எங்களை தந்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்தும் இந்த வார்த்தையோடு நீங்கள் வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அடுத்த 30 ஆண்டவரே அரை மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய கரமங்களை நடத்தட்டும். பசுத்தாவியானவரே முழுக்க முழுக்க உம்முடைய அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பின்னடங்கா பெருமூச்சலோடு உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற தெய்வமே உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் கற்பனையின் பொருள் என்கின்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். கற்பனையின் பொருள், 1 தீமோத்தேயு 5:5 இப்படியாய் சொல்லுகிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாங்கள், அநேக நேரத்துல எல்லா நேரத்திலையும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றியாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்துலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக போராட்டங்களின் மத்தியிலும் துன்பத்திலும் மத்தியிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கான அர்த்தமும் பொருளும் காரணமும் இதுதான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில வந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்யும் போது அதை செய்வதன் நிமித்தம் நீங்க இன்னொரு காரியத்தை அதை செய்கிறதுக்கு வழி நடத்தும். அந்த காரியத்தை செய்யும் போது அது இன்னும் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு வழி நடத்தும். அதாவது அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனுடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளும் போது தேவனுடைய கற்பனைகளை நீங்க செய்கிறவர்களா இருக்கிறீங்க. தேவனுடைய கற்பனைகளை நீங்க நிறைவேற்றும் போது பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களா நீங்க இருப்பீங்க. பிதாவினுடைய சித்தத்தை நாங்க செய்யும் போது அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களா இருப்போம். அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களா இருக்கும்போது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நாங்கள் வாழுவோம். அதனாலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பவுமே நாங்க ஒன்று செய்யும் போது இன்னொன்று அதுக்குள்ள பிணைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் இட்ஸ் எ ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்றது. காரணமே, நீங்க ஒரு காரியத்தை தேவனோடு இசைந்து செய்யும் போது அதிலிருந்து எந்த கனியுமே வெளிப்படாம இருக்கவே முடியாது. அதுல இருந்து இன்னொரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். பிறகு நீங்க அதை செய்யும் போது இன்னும் ஒரு கனியோ இன்னும் ஒரு காரியமோ வெளிப்படும். அதனாலதான் இட்ஸ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அதனால நாங்க இந்த அஸ்திவாரமாகிய தேவனுடைய கற்பனையை குறித்து நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த கற்பனையின் பொருள் தான் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அது உதவியா இருக்கிறது. இன்றைக்கு நாங்க வந்து தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்யறதுல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நான் தேவனுக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இப்படியாய் இருக்க வேண்டும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி

0: பண்ணப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி வெளியரங்கமான எங்களுடைய கிரியைகளை குறித்து, அது சுய கிரியைகளை குறிப்பாக நான் சொல்ல வரவில்லை, விசுவாச கிரியைகளை கூட நாங்கள் அநேக கிரியைகள் அநேக காரியங்களை செய்வதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய தீர்க்க தரிசனங்களை நோக்கி ஓடுகிறோம், ஜெபம் பண்ணுவதில், விண்ணப்பம் பண்ணுவதில், அது இதன்னு சொல்லி அநேக காரியங்களை ஃபோக்கஸ் பண்றோம். இது எல்லாமே நல்லது தான், இது எதுவுமே கெட்டதல்ல, இது எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய ஒன்று. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கும் எங்களுக்குமான அந்த இடையிலான அந்த உறவு, அந்த உறவு வந்து மிக முக்கியம். நாங்கள் அநேக ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யலாம், அவருடைய நாமத்தில் நாங்கள் அநேக காரியங்களை செய்யலாம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கலாம், அநேக கிரியைகளில் பங்கெடுக்கலாம். ஆனால் தேவனுக்கும் எங்களுக்குமான அந்த விசேஷமான அந்த உறவு, தனிப்பட்ட உறவுல வந்து அது ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா, அந்த உறவு பெர்ஃபெக்டா இல்லாத சமயத்துல நாங்கள் எதை செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால அவரோடு இருக்கிற அந்த உறவு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒன்று. அதனால அந்த உறவு என்று சொல்லும் போதே, தேவனோடு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற உறவு எதன் அடிப்படையில உருவாகுது என்று சொன்னால், தேவனுடைய கற்பனையை நாங்கள் கை கொள்வதில் இருந்து உருவாகிறது. அதனால தேவனுடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கற்பனை என்றால் என்ன, அதன் உண்மையான பொருள் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த கற்பனையின் பொருள் விளங்காத பட்சத்துல நாங்கள் கை கொள்ளுகிறது அவருடைய கற்பனையா என்று சொல்லி தெரியாமலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து விடுவோம். இன்றைக்கு உண்மையா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாகி எங்கள்ல அநேகம் பேர்ல வாழ்க்கையை முழுவதுமாய் நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்தால், எங்களுடைய கிரியைகள்ல, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ளுவது வெறும் 20-30% தான் இருக்கும். இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்குமானா, இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிற தருணத்துல நான் உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்கொள்ளுங்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த கற்பனையின் பொருளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டதன் பிற்பாடு உண்மையிலேயே தேவனுடைய கற்பனை நீங்க கை கொள்ளுறீங்களா என்று சொல்லி உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் நீங்க தேவனோடு இருக்கிற உறவுல இன்னும் என்னென்ன காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கற்பனையை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, அதை நாங்கள் கை கொள்ளாமல் போகும்போது, கற்பனையின் பொருளை சரியாக விளங்கி கொள்ளாமல் போகும்போது என்னென்ன காரியம், என்னென்ன தாக்கத்தை அது உண்டு பண்ணும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்துல அந்த 5வது வசனத்துக்கு பிறகு 6-7 அதுக்கு பிறகு 19 ஆகிய வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் சொல்லுகிறது இன்னதென்று, தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் அங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறது. குறிப்பாக அப்படி என்று சொன்னால், நாங்கள் கற்பனையின் பொருளை நாங்கள் விளங்காமல் இருக்கும் போது, நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அந்த ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பக்தி வைராக்கியம் என்கின்ற பெயரில் நாங்கள் மத வைராக்கியங்களுக்குள் செல்லுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கற்பனையின் உண்மையான பொருளை நாங்கள் அறியாத போது, அறியாத பட்சத்துல எங்களையும் அறியாமல் நாங்கள் பக்தி வைராக்கியம் என்று நினைத்து கொண்டு அநேக மத வைராக்கியமான காரியங்களுக்குள், அநேக மத வைராக்கியமான கிரியைகளுக்குள் நாங்கள் போய் அதை நாங்கள் சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதனால இந்த கற்பனையின் பொருளை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். அது மாத்திரமல்ல, அங்கே வசனம் சொல்லுகிறது, மேலும் சிலர் இந்த இலக்கு சரியான கற்பனையின் பொருளை அறியாமல் வீண் பேச்சுகளுக்குள்ள நுழைந்து, வீண் வாக்குவாதங்களுக்குள்ள நுழைந்து விசுவாசத்துல இருந்து விலகி போயிடுறாங்களாம். தேவையில்லாத காரியங்களை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுவதற்கும், தேவையில்லாத காரியங்களை வந்து பேசுறதுக்கும் இடம் கொடுத்து, கற்பனையின் சரியான பொருளை அறியாததுனால தேவையில்லாத காரியங்களை டிஸ்கஸ் பண்ண போய் அது எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை இன்டரப்ட் பண்ணுகிறதாய், குழப்பி போடுகிறதாய் மாறிவிடுகிறது. அதனால அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி கூட போகிறவர்களாய் மாறிவிடுவாங்களாம். அதனாலேயே கற்பனையின் பொருளை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். 3வது அங்கே 19வது வசனம் சொல்லுகிறது, சரியான கற்பனையின் பொருளை நாங்கள் விளங்கி கொள்ளாத பட்சத்துல விசுவாசமாகிய கப்பலை நாங்களே சேதப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். உங்களுடைய விசுவாச கப்பல் வந்து சேதம், அங்கே ஓட்ட விழுந்ததாய், பழுது விழுந்ததாய், அடிக்கடி விழுந்து போகிறதாய், அடிக்கடி விசுவாசத்துல சந்தேகம் வருகிறதாய், இப்படியெல்லாம் சேதப்பட்ட ஒரு படகு போல எங்களுடைய விசுவாச படகு மாறிவிடுமாம். அதனால தான் இந்த விசுவா கற்பனையின் பொருளை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடப்பது எங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது மூன்றும் சேர்ந்து உருவாக்குகிற அன்புதான் கற்பனையின் பொருள். வெறும் அன்பில்ல, ஏதோ இந்த உலகம் டிஃபைன் பண்ணுகிற லவ் அல்ல, இந்த உலகத்தின் பிரகாரமாய் சொல்லப்படுகிற அன்பு அல்ல, இந்த மூன்று காரியத்தையும் அடிப்படையாய் கொண்ட அன்பு. சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது மூன்றையும் அடிப்படையாய் கொள்ளும் போது அங்கே ஒரு அன்பு உருவாகும். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் தேவனுடைய அன்புக்கு நிகரானது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்புக்கு நிகரான ஒரு அன்பு எங்களுக்குள்ளே கற்பனையாய் உருவாகும். அதை நாங்கள் கை கொள்ளும் போது அந்த சரியான சத்தியத்துக்குள், தேவனோடு நடக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நாங்கள் வாழ முடியும் என அன்பானவர்களே. தேவன் கொடுத்த கற்பனைகளை எல்லாம், கட்டளைகளை எல்லாம், பிரமாணங்களை எல்லாம், 10 கட்டளைகளை எல்லாம் ரெண்டே ரெண்டு பிரமாணத்துக்குள் ஆண்டவர் அடக்கி விடுகிறார். அதாவது அன்பின் பிரமாணத்துக்குள், எப்படி உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், நான் என்ன நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த அன்பின் அடிப்படைக்குள்ள அங்கே இயேசு கிறிஸ்து கட்டளைகளை எல்லாம் சுருக்கி அந்த ரெண்டு கற்பனைகளுக்குள்ள கொண்டு வருகிறேன். அந்த பேசிக் ஃபவுண்டேஷனே லவ் தான். அந்த ரெண்டு கற்பனைகளுக்கும் ஃபவுண்டேஷன் வந்து அன்பு தான். அந்த அன்பு தான் இந்த மூன்று காரியத்தின் நிமித்தம் ஏற்படுகிற அன்பாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த சுத்த இருதயத்தை குறித்து நாங்கள் முதலாவது பார்ப்போம். சுத்த இருதயம் என்றால் அநேக நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் பாவம் செய்யாம இருக்கிறது தான் சுத்த இருதயம். ஏன்னு சொன்னால் பாவம் வந்து எங்களுடைய சிந்தனையில தோன்றி அது உருவெடுத்து அங்கே கிரியையில் அதை நடப்பிக்கும் போது பாவம் வந்து உருவெடுக்கிறது. அதனால நாங்கள் அநேக நேரத்தில் சுத்த இருதயம் என்றாலே நான் பாவம் செய்யாம இருந்துட்டா போதும் எனக்குள்ள சுத்த இருதயம் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி என்று சொன்னால் சுத்த இருதயம் வெறும் எங்களுடைய வெளியரங்கமான கிரியைகள் அது அடங்கிவிடும். சுத்த இருதயம் என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தின் உள்ளான நோக்கத்தை அங்கே அது வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 5:8 அங்கே மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை தரிசிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய் இருக்க வேண்டும். எங்களுடைய தேவன் எங்களுடைய இருதயத்துள்ள இருந்து தோன்றுகிற காரியங்கள், எங்களுடைய இருதயத்துல நாங்கள் நினைக்கிற காரியங்கள் வந்து சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுத்தம் இந்த உலகத்தோட ஸ்டாண்டர்டின் படியா? இல்ல இல்ல, தேவனுடைய ஸ்டாண்டர்டின் படி, வசனத்தின் அடிப்படையில, வசனத்தோடு ஒத்து போகிற சிந்தனை உள்ளவர்களாய் எங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். அப்பதான் அது ஒரு சுத்த இருதயம் உள்ளதாய் இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாய் நல்ல மனசாட்சியை குறித்து பார்க்கிறோம். நல்ல மனசாட்சி என்று சொன்னால் என்ன? தேவனுக்கு இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நல்ல மனசாட்சியையும் சாட்சியையும் நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுகிறோம். நல்ல மனசாட்சி என்றது எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய மனசாட்சியை எங்களை குற்றமில்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது, மனிதர்களுக்கு முன்பதாக நிற்கும் போது எங்களுடைய மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தாத வண்ணம் எங்களுடைய மனசாட்சியை நாங்கள் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசாட்சி எங்களுக்கு இருக்க வேண்டும். இதுல முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் எங்களை எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அதை விட முக்கியம் தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய மனசாட்சி சுத்தமாய் இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குட் கான்சியஸ் இஸ் நாட் அபவுட் அப்பியரிங் ரைட் பிஃபோர் பீப்புள், இட்ஸ் அபவுட் பீங் ஹானஸ்ட் பிஃபோர் காட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனிதர்களுக்கு முன்பதாக தன் சரியாக தெரிய வேண்டும் என்பதற்காக நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பதில்லை. நல்ல மனசாட்சியோட முதல் அடிப்படை ஒரு ஸ்டெப்பே வந்து தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஹானஸ்டா போகிறது, தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருப்பது, தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய மனதை திறந்தவர்களாக எங்களுடைய மனதில் வந்து எந்த ஒளிவும் மறைவும் இல்லாதவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய சாட்சி, கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? மனிதர்களுக்கு முன்பதாக சாட்சி, தேவனுக்கு முன்பதாக சாட்சி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கும்போது, தேவனுக்கு முன்பதாக ஒரு ஹானஸ்டாக இருக்கும்போது, தேவன் எங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக எங்களை சாட்சியாய் மாற்றுவார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உள்ளான இருதயங்களில் நிறைய அழுக்குகள் இருந்தாலும் வெளியில நடிக்கிறவர்களாய் நாங்கள் மாறி விடுகிறோம். மனிதர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் இருப்பதையே, மனிதர்களுக்கு முன்பதாக எங்களுடைய பேர் பெருமைப்படுவதை மாத்திரமே நாங்கள் மேன்மையாக கருதுகிறோம். மனிதனுக்கு முன்பதாக நான் ஆவிக்குரிய ஒரு பர்சனாய் தெரிய வேண்டும், அவளுக்கு முன்பதாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாலிஷ்டா எல்லாருமே பார்க்கறதுக்கு மெச்சி கொள்ற மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் மாத்திரமே எங்களுடைய ஃபோக்கஸை நாங்கள் செலுத்துகிறதுனால, ஒரு நாளும் நீங்கள் மனிதனுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கும்போது அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாய் மாற்றி விடாது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எங்களை மனிதர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் ஒரு சுத்த மனசாட்சி எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தேவண்டத்துல எதையாவது மறைத்து நாங்கள் வாழுகிறோமா? தேவண்டத்திலிருந்து நாங்கள் திறந்து காட்டாத பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக திறந்த இருதயம் உள்ளவர்களாய், அவரிடத்துல எந்த மறைவும் இல்லாதவர்களாய் நாங்கள் வாழ்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. மூன்றாவது, மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் என்பது வெளிப்புறமான விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை காட்டுவதல்ல, உள்ளத்திலும் உண்மையாய் தேவனை நம்பி முழுமையான விசுவாசத்தோடு வாழ்வது. இன்றைக்கு உலகத்தில் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் டிக்ளரேஷன் என்ற பேரில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ், உலக பிரகாரமான சைக்கலாஜிக்கல் ஸ்டடிஸ் வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள வெகுவாக பரவப்பட்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளும் அது வந்து விட்டது. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு உடம்புல என்ன, இப்படி உள்ளத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பரவாயில்லை, வெளிப்புறமான விசுவாச வார்த்தைகளையும் பேசுங்க, விசுவாச வசனத்தை காலம் எழுமினோன்னு இந்த மூன்று வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்க நம்ப ஆரம்பித்து விட்டோம். அதை சொல்லுவதில் தவறில்லை, நீங்கள் எழும்பி வசனங்களை டிக்ளேர் பண்ணுறதுல தப்பில்லை. ஆனால் அதில் மாயம் உள்ள விசுவாசமாக அது எப்போ மாறுகுதுன்னு சொன்னால், உள்ளத்துக்குள்ளே பயம் இருக்கும், உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரிடத்தில் கண்ட்ரோலை கொடுத்துருக்க மாட்டோம், எங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஐயோ இந்த பிரச்சனையை நான் இப்படி சமாளித்து விடலாம், இதை கொண்டு சமாளித்து விடுவோம்னு சொல்லி நாங்கள் எங்களோட கையில் கண்ட்ரோலை வைத்து கொண்டிருப்போம். அது மாத்திரமில்லை, உள்ளத்துக்குள்ள பயம் இருக்கும், முழுமையான விசுவாசம் இருக்காது, ஐயோ ஒருவேளை இது நடக்காமல் போயிட்டா என்னாகும், இப்படி ஆகாம போயிட்டா என்னாகும், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள சந்தேகம் இருக்கும். ஆனா வெளியில வந்து நீங்க வந்து 1000 வசனங்களை டிக்ளேர் பண்ணினால் அதுக்கு பேர் மாயம் உள்ள விசுவாசம். அது மாயமற்ற விசுவாசம் அல்ல, உண்மையான விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுடைய இருதயம் மாற வேண்டும், இருதயத்துக்குள்ள தேவன் மீது முழுமையான ஒரு விசுவாசம், முழு கண்ட்ரோலையும் அவருடைய கரங்கள்ல கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உம்மால் எல்லாம் செய்ய வல்லவர் நீர் என்கின்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் வர வேண்டும். எப்படி அந்த விசுவாசம் வரும்னு சொன்னால், வார்த்தைகள்ல இருந்து, வார்த்தையை வாசிக்கிறதுனால, அதை கிரகித்து எங்களுடைய இருதயத்துக்குள்ள எடுக்கிறதுனால, அந்த வார்த்தைக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கிறதுனால தேவன் மீது அளவில்லாத ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும்போது நீங்கள் வெளியில வார்த்தைகளை சொல்ல சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த அநேகர் வந்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அநேக காரியங்களை கேட்கிறோம், ஆனால் பெற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், தேவனுடைய இயேசுனுடைய நாமத்துக்கு அப்ப வல்லமை இல்லாம போயிட்டுதா? இல்ல, அவருடைய நாமத்துக்கு வல்லமை இன்றைக்குமே இருக்குது, முன்னாடி இருந்தது, இப்ப இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். ஆனால் அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை எப்போது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்று சொன்னால், மாயமற்றவங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்படும் போது, மாயமற்ற விசுவாசம் அங்கே வெளிப்படும் போது, தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல அநேக அற்புதங்களை செய்யும் போது அவர்கிட்ட நோயை குணமாக்க சொல்லி வேண்டி வந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வாரு, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடுவது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு நடக்கும், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிலாம் சொல்லி அந்த விசுவாசத்தின் மேன்மையை ஆண்டவர் அதிகமாய் அங்கே புலப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கும் போது, எங்களுடைய விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆகவே அந்த விசுவாசம் உள்ளத்துல இருந்து வர வேண்டும். வெறும் பாசிட்டிவ் டிக்ளரேஷன்ல, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ல வரக்கூடாது. அது உலக பிரகாரமான காரியம். உண்மையிலேயே தேவன் மீது உள்ளத்துல உண்மையான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறோம்னு சொன்னா, நான் விசுவாசம் இல்லாம கதைச்சிட்டா, தொஞ்சு போய் கதைச்சிட்டா, என்னை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளத்துல விசுவாசம் இல்லாமலே வெளியில விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரிகிறோம். உண்மையிலேயே மாயமற்ற விசுவாசத்தை எங்களுடைய இருதயம் கொண்டு வருகிறதா என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மாயமற்ற விசுவாசத்தை தான் தேவன் விரும்புகிறார். இந்த மூன்று காரியங்களும், சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதெல்லாமே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள். வெளியரங்கமான மாற்றமோ வெளியரங்கமான கிரியைகளோ அல்ல, இது மூன்றுமே எங்களுடைய இருதயத்துக்குள், எங்களுடைய உள்ளத்துக்குள் ஏற்படுகிற மாற்றம். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பேசும்போது இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறி கிரியைகளை எல்லாம் டிஃப்ரெண்டா, நாங்கள் வாழுகிற நடைமுறைகள் வாழ்க்கையை மாத்திரம் மாத்திட்டா போதும், கோயிலுக்கு போறதுக்கு பதிலாக சர்ச்சுக்கு போறோம், விரதம் இருக்கிறதுக்கு பதிலாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கிரியைகளை மாற்றுவதல்ல, எங்களுடைய இருதயம் மாறுவது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கங்களாகட்டும், பவுலனுடைய பிரசங்கங்களாகட்டும், இது எல்லாத்துலேயுமே உள்ளான மாறுதலை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாய் பிரசங்கிப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மத்தேயு 5வது அதிகாரம் 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், மலை பிரசங்கத்துல பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்தோ அல்லது இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்தோ அவங்க இயேசு பிரசங்கித்திருக்க மாட்டார். முழுக்க முழுக்க எங்களுடைய மலை பிரசங்கம் முழுவதுமே நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை குறித்தும், தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவதற்கு அந்த மனமாற்றங்கள் எப்படியாய் உதவி செய்கிறது என்பதை குறித்தும் அங்கே தேவன் நமக்கு பிரசங்கிப்பதை, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஆகவே உண்மையான கிறிஸ்தவ அன்பு என்பது தேவனுடைய கற்பனையின் பொருள் அன்பு. அந்த அன்பு எதனால பிறக்கிறது? சுத்த இருதயத்தால, நல்ல மனசாட்சியால, மாயமற்ற விசுவாசத்தால பிறக்கும் போதுதான் அது உண்மையிலேயே கிறிஸ்து எதிர்பார்க்கிற கற்பனையின் அன்பா இருக்கிறது. ஏதோ தாழ்மையா அன்பா பேசுறதல்ல, மற்றவர்களிடத்துல போய் நான் அன்பை காட்டிட்டா, அன்பா பாசமா பேசிட்டா நான் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறேன் என்றதல்ல. நீங்க மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு முன்பதாக தேவனோடு இருக்கிற உறவு, அதுதான் அந்த தேவனுடைய அன்பை உங்களிடத்துல இருந்து பிரதிபலிக்கும். தேவனோடு இருக்கிற உறவை நீங்க நாங்க சரி செய்ய வேண்டும். நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய், மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனோடு இருக்கிற உறவு சரியாய் இருக்கும் போது இந்த மூன்று காரியத்திலும் கற்பனையின் பொருளாகிய அன்பு எங்களிடத்திலே வெளிப்படும். இந்த மூன்றும் எங்களுடைய உள்ளத்துல ஏற்படுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த அன்பு எங்களிடத்திலிருந்து பிரவாகிக்கும் போது நாங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறும் போது பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் வாழும் போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும், ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகிறோம். ஒரு சின்ன அடிப்படையான சத்தியம்தான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தும் விசுவாச வாழ்க்கையை குறித்தும் நிறைய போதனைகள், நிறைய காரியங்களை கேட்டு நிறைய காம்ப்ளிகேட்டட் கன்ஃபியூஷனுக்குள்ள இன்றைக்கு நிறைய பேர் போய்விட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருக்கும்போது மனுஷர்களோடு இருக்கிற உறவை ஆண்டவர் சரிப்படுத்துவார். தேவனோடு இருக்கிற உறவை எப்படி நாங்கள் சரியாய் வாழுவது? சுத்த இருதயத்தோடு, நல்ல மனசாட்சியோடு, மாயமற்ற விசுவாசம், இது மூன்றும் சரியா இருக்கும்போது தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருக்கும். இப்ப என்ன, இப்ப நான் உங்களை பார்த்து மறுபடியுமா இந்த கேள்வியை கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால், உண்மையாய் ஆராய்ந்து பார்த்தால் நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த கற்பனையை கை கொள்ளுற வாழ்க்கையில கட்டாயமாய் 60% தாண்டுவோமான்னு கூட தெரியாது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் மாயமற்றதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். அநேக நேரத்துல உண்மையான மாயமற்ற விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதில்லை, நல்ல மனசாட்சியை கொடுப்பதல்ல, சுத்தமான இருதயம் உள்ளவர்களா நாங்கள் இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் அதுலேயும் இருக்க மாட்டோம், அங்கங்க ஃபால் ஷார்ட் இருக்கும். அதனால இந்த ஜெபிக்கு நாங்கள் ஜெபிக்க போற இந்த ஜெப வேளையில உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல எல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதுல எல்லாம் நீங்க சரி செய்யுங்க. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் சுவாமி நீங்க கொடுத்தது நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, கற்பனையின் பொருளை எங்களுக்கு நீங்க விளக்கி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது மூன்றும் நாங்கள் உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் செயல்படுத்தும் போது அதன் நிமித்தம் உண்டாகிற அந்த அன்பு அந்த கற்பனையின் பொருளாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த காரியத்தை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க. இதை நீங்க எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. இதை செய்வதற்கு எங்களை நீங்க தனித்து விடவில்லை சுவாமி. அதை செய்வதற்கு எங்களுக்கு உதவியா இருப்பதற்கு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவரையும் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு தகப்பனே நாங்கள் ஆண்டவரே நல்ல சுத்தமான இருதயத்தையும் நல்ல மனசாட்சியையும் மாயமற்ற விசுவாசத்தையும் உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே நாங்கள் குறைவு பட்டவர்களாய் உங்களுடைய கற்பனையை முழுவதுமாய் செயல்படுத்த முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த இடம் எல்லாம் பரிசுத்தாவியானவரே உங்களுடைய அபிஷேகம் இந்த வேளையில் தொடட்டும் சுவாமி. இதை கேட்டு கொண்டிருக்கிறவள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த இடத்துல சரியில்லை, என்னுடைய ஆண்டவரே மனசாட்சியில நான் நல்லவனா இல்லை ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நான் சுத்தமானவனா இல்லைன்னு சொல்லி, அல்லது என்னுடைய விசுவாசத்திலே நான் மாயமற்றவனா இல்லையே என்று சொல்லி அங்களாய் வர்களாய் இதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அதை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க நோக்கி பார்க்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரை ஈவாய் கொடுத்து எந்தெந்த இடங்கள்ல அந்த தொடப்பட வேண்டுமோ, எந்தெந்த இடங்கள்ல மாற்றம் வேண்டுமோ அதை எல்லாம் நீங்க சரி செய்யறதுக்கு எங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. சாட்சியாய் வாழுகிறேன் என்று சொல்லி மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் நடிக்காதபடிக்கு உம்மோடு இருக்கு உமக்கு முன்பதாக முதலாவது எங்களுடைய சாட்சியை ஹானஸ்டாய் உண்மையாய் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்துல எந்த மறைவும் இல்லாமல் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவிலே உண்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கூட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகள் அப்பா, அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். ஆமேன். சுத்தமுள்ள இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். ஆமேன். நாங்க எப்படி அந்த கற்பனின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எங்களை அற்புதமாக தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர்கள். நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
1: Amen, amen.
2: Recording stopped.
1: ஆமென். அருமையான வார்த்தை மூலம் இது சிறியதான ஒரு சாட்சியா இருந்தாலும், ஐ மீன் வார்த்தையின்படி நாங்க இருந்துட்டு, வி லவ் த லார்ட் வித் ஆல் ஆர் ஹார்ட், வித் ஆல் ஆர் மைண்ட், வித் ஆல் சோல்ஸ், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் என்று